1948 ஜேஷ்ட மாதம் 18 2026 ஜூன் திங்கள் 8 இன்று திங்கட்கிழமை மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 50 நொடி.

நாளொரு குறள். துன்புறுவும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் துன்புறுவும் இன்சொலர்க்கு. பொருள்: யாரிடத்திலும் இன்புறத்தக்க இன்சொல் வழங்குவோருக்கு துன்பத்தை மிகுதிப்படுத்தும் வறுமை என்பது இல்லையாகும். அதிகாரம் இனியவை கூறல். குறள் எண் 94.

நேர்களே, இனி கேட்கலாம் இன்று நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் நமது முதன்மை அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உடலினை உறுதிசெய். வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் குதிரைவாளி சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக சீனிவாசன் முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். பசுமை இந்தியாவிற்கான இளைஞர்கள், சிறிய செயல்கள் பெரிய மாற்றங்கள். வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 விளையாட்டுக் களம், சாஃப்ட் பால் குறித்து பயிற்சி அளிக்கிறார் பயிற்சியாளர் ஆர் ஸ்டாலின் அவருடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் சீனிவாசன்.

முருகன் அவர்கள். 7/25 நலமாய் வாழ. கர்ப்பகாலத்தில் 3ஆம் கட்ட 3 மாதத்தில் ஏற்படும் இரத்தப்போக்கு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் RL ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02, 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை. ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். VV ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், KV பிரசாத் அவர்கள் மிருதங்கம். சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேர் நேரம். இன்றைய தலைப்பு வானொலிக்கு 90. நண்பகல் 12:00 டெக் குரு அறிவியல் முத்துக்கள் ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி குறித்த சில செய்திகள். வழங்குபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து விண்மீன்கள் குறித்த அதிசய செய்திகள் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவருடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 12:30 பன்னிசை மாலை NC சவுந்தரவல்லி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.

ஒரு மணிக்கு மகளிர் நேரம். சமையல் குறிப்புகள் வழங்குகிறார் அனிதா. 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழி பயிற்சியில் ஹிந்தி பாடம். நடத்துபவர் லட்சுமி சம்பத் அவர்கள், மாணவி சௌமி ராமகன் வர்மா. சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் ராம்நாடு கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 ஒளிச்சித்திரம் எங்க சின்னராசா. இசை சங்கர் கணேஷ் அவர்கள். கதை திரைக்கதை இயக்கம் கே பாக்கியராஜ் அவர்கள். 5:00 பொன்மாலை பொழுது தலைப்பு பாதை. 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்து விழுப்புரம் மாவட்ட கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்கியராஜ் அவருடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் கேட்கலாம். 8:00 முதல் 8:30 வரையிலும், 8:45 முதல் 8:58 வரையிலும் திரை இசை இடம்பெறும். 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான், 91 வயது நேர் திருச்சிராப்பள்ளி ஆர் முத்துநாராயணன் அவருடன் சந்திப்பு. படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானொலி. 10:00 தேன்மழை. 10:25 மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புது டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 9:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போவில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம் புதுவை. நேரலில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னவள்ளி.

0: இதுவரை நேயர்கள் கேட்டது நிகழ்ச்சி நிரல். இன்னும் சில நொடிகள் இந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं वैष्णवी।

0: கேட்க. இதில் உடலினை உறுதி செய் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள்.
1: உடல் இயக்கம் ஐம்புலன்களை சார்ந்ததே. உடம்பில் உள்ள ஐம்பொறிகள் என்பன மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பன. இவற்றின் மூலம் பெறப்படும் உணர்வுகள் ஊறு, சுவை, ஒளி, மனம், ஒளி என்பன. இவற்றை மெய்ப்பாட்டியலில் தொல்காப்பியர் அறிவு நிலைக்கு உட்படுத்தி ஓரறி உயிர், இரண்டறி உயிர், மூன்றறி உயிர், நாலறி உயிர், ஐந்தறி உயிர் என்று வகைப்படுத்தி கூறுகின்றார். ஆறாவதாக மனதையும் கூறியுள்ளார். ஐம்பொறிகளையும் ஆட்சி செய்வது மனமாகும். ஐம்பொறிகள் மூலம் வெளிப்படும் உணர்வுகள் சமூகத்தில் ஒரு மனிதனின் எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. புலநடக்கத்தோடு வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. சென்ற வளர்த்தால் செலவிடாது தீது ஒறி நன்றின்பால் உயிப்பது அறிவு. உடம்பை வளர்க்கும் உபாயம் என்பது உடம்பை பேணி வளர்த்தலாகும். உடம்பை பேணுவதற்கு தினமும் காலையில் நடைப்பயிற்சி, யோகாசனம் முதலியவற்றை செய்கின்றோம். நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவை உண்கின்றோம். இவற்றை தொடர்ச்சியாக பின்பற்றி வருவது நம்முடைய உடலை மேம்படுத்துவதற்கு உகந்தது. உடல் உறுப்புகளில் சிறந்ததும் உன்னதமானதும் கண். கண்ணில் சிறந்த உறுப்பில்லை. உலகை பார்ப்பதற்கும் கல்வி கற்பதற்கும் நமக்கு முதன்மையான கருவியாக விளங்குவது கண்கள் தான். அத்தகைய கண்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் நமது கடமையாகும். கண்களின் ஆரோக்கியத்திற்கு என்று பலவித பயிற்சிகள் இன்றைய மருத்துவத்துறையில் வந்துவிட்டன. கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம் என்பார் வள்ளுவர். வெறுமனே பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் மட்டுமல்ல, உயிர்கள் எடுத்து கருணை செய்வதற்கும் கண்களே முதற்காரணியாக அமைந்து விடுகின்றது. அகத்தே தோன்றும் அத்தனை உணர்வுகளையும் மூடி மறைக்காமல் புறத்தை வெளிப்படுத்தும் கருவியாக விளங்கும் கண்களை கைபேசி, கணினி, சினிமா, தொலைக்காட்சி ஆகியவற்றுக்கு அடிமையாகாமல் பராமரிப்பது நமது கடமை. மானிட பிறப்பில் கேட்பு உறுப்பு செவியாகும். செவி செல்வமே உலக செல்வங்கள் அனைத்திற்கும் முதன்மையானது. செவிக்கு உள்ள தனிச்சிறப்பு என்னவென்றால், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எவ்வளவு செய்திகளையும் கருத்துக்களையும் அது கேட்டுக்கொண்டே இருக்கும். அதனால்தான் வள்ளுவர் செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்றார். இசை கேட்பதற்கும் அறிவு செல்வத்தை பெறுவதற்கும் ஆதாரமாக விளங்கும் செவிகளை மிகு ஒலிகளை புறக்கணித்து பராமரித்தல் நமது அறிவு செல்வத்தை பாதுகாப்பதற்கு சமமாகும். நல்லனவற்றை பார்க்க வேண்டும், நல்லனவற்றை கேட்க வேண்டும், நல்லனவற்றை பேச வேண்டும் என்னும் காந்தியடிகளின் கருத்துக்கள் ஐம்பொறி ஆட்சிக்கு சிறந்த சான்றாகும். மூக்கு என்பது சுவாசத்திற்காக படைக்கப்பட்டிருந்தாலும் நுகர்ச்சிக்கும் பயன்படுகிறது. காற்றில் நறுமணம், கெட்ட மனம் இரண்டுமே கலந்துள்ளன. காற்றில் கலந்துள்ள கெட்ட மனம் நம்மை அணுகும் போது நாம் விலகி செல்கின்றோம். சுற்றுச்சூழலை பராமரித்தல் மூலமும் பிராணாயாமம் முதலான சுவாச பயிற்சியின் மூலமும் நாம் மூக்குறுப்பை தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக முக்கியமானது வாய். வாய் என்பது உதடுகள், நாக்கு, பல், அன்னம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல உறுப்புகளின் கூட்டமைப்பு. வாய் உணவு உண்பதற்காக படைக்கப்பட்டிருந்தாலும் பேசுவதற்கும் படிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. வாய் உறுப்புகளில் நாக்கே பிரதானம். அதனால்தான் வள்ளுவர் யாகாவராயினும் நாகாக்க என்கின்றார். நாவடக்கம் என்பது உடலை நோக்கியும் அறிவை நோக்கியும் ஆரோக்கியத்தை நோக்கியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எண்சான் உடம்புக்கும் சிரசே பிரதானம் என்பர். எதனால் இப்பழமொழி எழுந்தது என கவனித்தால், கண், மூக்கு, வாய், செவி என்னும் நான்கு உறுப்புகளும் தலையில் அமைந்ததாலேயே. மெய் என்பது கழுத்துக்கு கீழ் உள்ள உடம்பை குறித்தாலும் தலை முதல் கால் வரை உள்ள முழு உடம்பையும் குறிப்பதுதான் மெய் என்பதன் பொருள். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டிருந்தான் என்பது அறிந்து உடம்பை வளர்த்தேன், உயிரை வளர்த்தேனே என்கிறார் திருமூலர். ஒழுக்கங்களில் புலனொழுக்கம் மேன்மை தரும். எனவே அவ்வொழுக்கமே உயிரை விட சிறந்தது.
0: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உடலினை உறுதி செய் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. நேயர்களின் இல்லங்களில் பக்தி அலை வீச வருவது தெய்வீக ராகம். இன்றைய தெய்வீக ராகத்தில் தொடக்கமாக வினை தீர்க்கும் எனத் தொடங்கும் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் அவர்கள் குரலில் ஒரு பாடல்.

இதுவரை நேர்கள் இல்லங்களில் பக்தி மனம் வீசியது தெய்வீக ராகம். இனி சேவை செய்தி. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் திருத்தஞ்சை 92வது ஆண்டு 27வது கருட மகோத்சவ சேவையில் இன்று காலை 9 மணிக்கு வெண்ணாற்றங்கரை சன்னதிகளில் விடையாற்றிய உற்சவம் நடைபெறும். சேவை செய்தி கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2027 வைகாசி திங்கள் 25 நாள் திங்கட்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய உழவர்களுக்கான செய்தியில் குதிரை

0: கண்ணு கெட்டின தூரத்தில் வர்றது காத்த முத்து போல இருக்குது. இரு, கிட்ட வந்தால் தெரியும். காத்து முத்தே தான்.
1: காத்து முத்த, காத்து முத்த, இங்க பாருப்பா, இங்க பாருப்பா, சாம வாயில இருக்கிறான், உரங்களெல்லாம் போட்டுன்னு இருக்கிறப்பா.
2: ஓஹோ, சரிப்பா சரிப்பா, என்ன போட்டு முடிச்சிட்டியா என்ன இருக்கா?
1: போட்டு முடிச்சுட்டு கரையாடுறேன்.
2: சரிப்பா, வாப்பா வாப்பா. இன்னும் மாத்திட்டு வந்து உட்காருப்பா. என்னப்பா அப்படி வேர்த்து கொட்டுது?
1: காலை நேரத்தில் இவ்வளோ வெயிலாக இருக்குதுப்பா.
2: எப்பா கருத்த முத்த, இந்தாப்பா இந்த கஞ்சியை குடிப்பா.
1: என்ன கஞ்சி காத்த முத்த?
2: எப்பா குதிரைவாளியில் கஞ்சி செஞ்சு எடுத்து வந்தோம்ப்பா.
1: குதிரைவாளியில் கஞ்சியா?
2: ஆமாப்பா, குதிரைவாளி எந்த அளவுக்கு நல்லது தெரியுமா உடம்புக்கு?
1: ஏன் காத்த முத்த, நம்ம அரிசி கஞ்சியை விட குதிரைவாளி கஞ்சி நல்லா இருக்கும்.
2: எப்பா அரிசி கஞ்சியை விட குதிரைவாளி கஞ்சியில் அமோகமாக சத்து இருக்குப்பா. இரும்பு சத்து அளவுக்கு அதிகமாக இருக்குது.
1: ஓஹோ,
2: அதுவும் குறிப்பாக வந்து கர்ப்பிணியாக இருக்காங்கல்ல பெண்கள்.
1: ஆமாம்,
2: அவங்கெல்லாம் குதிரைவாளி சாப்பிட்டா அவங்களுக்கு இரும்பு சத்து பற்றாக்குறையே வராது.
1: அடடா,
2: இது போக மலச்சிக்கலே இல்லாமல் பண்ணிவிடுப்பா. அந்த அளவுக்கு நார் சத்து உடையதுப்பா குதிரைவாளியே.
1: ஓஹோ,
2: ஆமாப்பா,
1: நல்ல உடம்புக்கு நல்லது பண்ணுது இந்த கஞ்சியா.
2: எப்பா மூல நோயின்னு சில பேர் கஷ்டப்படுறாங்கல்ல.
1: ஆமாப்பா,
2: அந்த மூல நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த குதிரைவாளிக்கு இருக்குதுப்பா.
1: காது முத்தா, எங்க பக்கத்து வீட்டு தம்பி இந்த மூல நோயில தான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நீ சொல்ற மாதிரி இந்த கஞ்சியை கொடுக்க சொல்றமா இருக்க?
2: ஆமாப்பா, இது போக நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது, ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது.
1: ஓஹோ,
2: இதுக்கு மேல உனக்கு என்ன தெரியணும்?
1: ஒரு மனுஷனுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன்.
2: இதுக்கு மேல இன்னும் நிறைய சத்தெல்லாம் இருக்குதுப்பா.
1: அப்படியா, சொல்லு சொல்லு சொல்லு.
2: குதிரைவாளிய சாப்பிட்டோம்னா இதயம் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்குமா?
1: ஆஹா,
2: உடல் எடைய குறைக்குது. இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால உடம்புல வந்து இந்த அனிமிக்குன்னு சொல்றாங்க இல்லையா, சோர்ந்து போயிருக்காங்களே வெளிரு வெளிரு, அந்த பிரச்சனையே இருக்காதுப்பா. குதிரைவாளி கஞ்சி எங்க வீட்டுல இருந்துச்சு, சரி வயலுக்கு போறமே நம்ம கருத்த முத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தோம்ப்பா.
1: நல்ல மனசுப்பா உனக்கு. காத முத்த, நீ சொன்ன மாதிரி சோளம், கம்பு, கேழ்வரகு, தினை வரகு, பனி வரகு, சாம, இந்த சிறுதானியங்கள் எல்லாம் பயிரிட சொன்ன,
2: குதிரவாளி தானியமாவும் நம்ம பயன்படுத்திக்கலாம், நம்ம ஆடு மாடுகளுக்கு தீவன பயிராகவும் பயன்படுத்தலாம். பொதுவா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த மாதிரி மாநிலங்கள் எல்லாம் அதிகமாக பயிரிடுறாங்க. எப்படியாப்பட்ட மண்ணிலையும் வளரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா.
1: சரி சரி சரி.
2: தரம் குறைஞ்ச மண்ணில் கூட வளரக்கூடியது, மண் உவர்ப்பா இருக்குன்னா கூட அதெல்லாம் தாங்கி வளரக்கூடியது.
1: கருத்த முத்த, செம்மண் கலந்தா இருமாடு மண்ணுப்பா ஏன் மண்ணா?
2: கருத்த முத்த, மண் உவர்ப்பா இருந்தாலும் வளரும்னு சொன்னேன்.
1: ஓஹோ,
2: தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய வயலா இருந்தாலும் வளரும்னு சொன்னேன். ஆனா செம்மண் அப்புறம் இருமண் கலந்த அந்த நிலம் இருக்கு இல்லையா, ஓ நிலம் மாதிரி,
1: ஆமா,
2: அதுல அமோகமா விளையும்ப்பா.
1: பரவாயில்ல.
2: ஆமாப்பா.
1: சரி காத்த முத்த, இந்த குதிரைவாளிய பயிரிடுவதற்கான அந்த பருவங்கள் பத்தி சொல்லலாம்.
2: இரவையில நீ பயிரிட போற, தண்ணி வசதி இருக்கு அப்படின்னா சித்திரை பட்டம், ஆடி பட்டம், அப்புறம் மார்கழி பட்டம்,
1: ஓஹோ,
2: இதுலலாம் பண்ணலாம்.
1: சரி,
2: இல்ல கொஞ்சம் மேட்டுப்பங்கா இருக்கு, எனக்கு தண்ணி மேல ஏறாதுப்பா, ஏதோ மழை கடையை நம்பிதான் ஓட்டி ஆகணும் அப்படின்னா மானாவாரியா ஆடி புரட்டாசி பட்டங்கள்ல பயிரிடலாம்.
1: ஓஹோ, எல்லா பருவங்களிலும் பயிரிடலாமோ?
2: ஆமாப்பா, முன்னாடியே கோடை உழவு போட்டு நீர் பிடிக்கிற தன்மையா நம்ம வயல்ல கொஞ்சம் அதிகப்படுத்திடணும்.
1: சரி,
2: அப்புறம் களை இதெல்லாம் இல்லாமையும் நம்ம பாத்துக்கணும். விதைப்பு செய்யறதுதான் இதுல ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அதுக்கும் விதைப்பான் கொண்டு விதைப்பு செஞ்சோம்னா நமக்கு அந்த மண்ல ஈர
1: முன்னாடியே
2: நம்ம கேவிக்கெல்லாம் போய் கேட்டோம்னா அவங்களே ஏற்பாடு பண்ணி தராங்க.

0: காது முத்தா, இந்த குதிர்வாளி பயிரிடுவதற்கான வரிசைக்கு வரிசை இடைவெளி எவ்வளவா, செடிக்கு செடி இடைவெளி எவ்வளவுப்பா?
1: வரிசைக்கு வரிசை 22 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர்.
0: ஓ,
1: இந்த அளவுல வந்து பயிர் இடைவெளியை நம்ம பராமரிக்கணும். அப்பதான் செடி நல்லா கிளைச்சி நமக்கு நல்ல மகசூலை கொடுக்கும்.
0: அப்புறம் கதை முத்த, முக்கியமா அந்த உர நிர்வாகம் அதை பத்தி சொல்லு, அப்பதான் குதிர்வாளி அமோகமா விளைச்சலா விளையும்.
1: ஆமாப்பா, 1 ஹெக்டேர் நிலத்துக்கு 5 டன் மக்கிய தொழு உரத்தை கடைசி உழவின் போது நம்ம பரப்பி அப்புறம் உழவணும்.
0: ஓஹோ,
1: மண் பரிசோதனை செஞ்சு அதுக்கு ஏற்ப உரமிடுறது நல்லது. சரி, அப்படி நமக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னா, 1 ஏக்கருக்கு 40 கிலோ தழைச்சத்து, 20 கிலோ மணிச்சத்து, இதை வந்து நம்ம போடணும். விதைக்கும் போதே அந்த மணிச்சத்தை அடியுரமா ஃபுல்லா போட்டுடணும்.
0: சரி,
1: தழைச்சத்தை மட்டும் கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு போடணும். பாதி அளவை முதல்ல போட்டுட்டு அப்புறம் பாதி அளவை வச்சுக்கணும். மழை கிழ பெஞ்சு மண்ணில் ஈரத்தன்மை இருக்குன்னா நம்ம பிரித்து 25வது நாள் 40வது நாளில் 2 தடவையாக போட்டுக்கலாம். இல்லை தண்ணி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா 1 தடவையாக 2வது தடவை போடுறப்ப 50 விழுக்காட்டையும் நம்ம பயன்படுத்திடணும்.
0: சரி, அப்புறம் கதை முத்த, குதிர்வாளி பயிரிடத்தில் களை எல்லாம் ரொம்ப முக்கியமானது, அதனால் இந்த களை நிர்வாகம், நீர் நிர்வாகம், பயிர் பாதுகாப்பு, அப்புறம் முக்கியமாக அந்த அறுவடை அப்புறம் சேமிப்பு, இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுப்பா.
1: களை அப்படின்னா நம்ம பார்க்கணும்ப்பா, 2-3 தடவை எடுக்க வேண்டியிருக்கோம். கை களையாக எடுத்துட்டோம்னா நம்ம நல்லது. பொதுவாக கோடை உழவு செஞ்சுட்டு அப்புறம் நம்ம பயிர் பண்ணுறோம்னா களை இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடும்.
0: சரி சரி.
1: அப்புறம் நீர் நிர்வாகம் அப்படின்னா இரவையாக இருந்தால் விதைத்த 4, விதைத்த 3வது நாள் நம்ம தண்ணி கட்டணும்.
0: ஓஹோ,
1: அப்புறம் 10-15 நாளைக்கு 1 தடவை தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி கட்டினோம்னா போதும். மானாவாரியாக இருந்ததுன்னா பயிருடைய அந்த முக்கிய நிலைகள் பூக்கிற தருணம், பால் பிடிக்கிற அந்த தருணம், இந்த மாதிரி நேரங்களில் நம்ம பக்கத்தில் ஏதாவது பண்ண கூட்ட வச்சுக்கிட்டு அந்த தேங்கி இருக்கிற நீரை எடுத்து 1 தடவை நல்லா தெளிச்சு விட்டோம்னா தான்ப்பா நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும்.
0: ஓ சரி சரி சரி.
1: பயிர் பாதுகாப்புன்னா ஒன்றும் இல்லைப்பா, இது எந்த பூச்சியும் அதிகமாக ஒன்றும் தாக்காது, பூஞ்சானமும் அதிகமாக தாக்காது, ஒன்றும் இல்லை. சரியான பருவத்தில் நம்ம பயிர் செஞ்சோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா.
0: சரி சரி.
1: அப்புறம் கடைசியாக என்ன கேட்டால் அறுவடையும் அப்புறம் சேமிக்கிறத
0: பற்றி
1: ஒன்றும் இல்லை. அப்போ நல்லா கதிர் முற்றின பிறகு அறுவடை செய்யணும். அறுவடை செஞ்ச கதிர்களை களத்தில் போட்டு நல்லா காய வச்சு அப்புறம் அடித்து தானியங்களை பிரித்து எடுத்துடணும். அந்த தானியங்களை நல்லா காய வச்சு சுத்தம் செஞ்சு காற்று புகாத ஒரு பேக்கில் போட்டு நம்ம நல்லா கட்டி வச்சிட்டோம்னா ரொம்ப காலத்துக்கு பயன்படுத்திக்கலாம். தானியங்களை பிரித்த பின்னாடி அந்த தட்டை கிடக்குது இல்லை, அதை நல்லா உலர்த்தி அதை நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கட்டி அப்படியே சேமித்து வச்சுக்கிட்டோம்னா வருஷம் முழுக்க கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம்ப்பா. இவ்வளோ விஷயம் இருக்குதுப்பா. குதிரவாளி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், நிறைய சத்தும் உடையது.
0: ஆமாம்,
1: இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்ததான் நீ குதிரவாளியும் பயிர் பண்ணு.
0: ஓ, நீ சொல்கிற மாதிரியே குதிரவாளியும் நல்லா பயிரிட்டு நல்லா அமோக விளைச்சல காண்றப்பா.
1: சரிப்பா சரிப்பா.
0: நம்ம ஊர்லேயா, நான் தான் சிறுதானிய பயிர்கள், சோளம், கம்பு, கேழ்வரகு, தினை, வரகு, பனிவரகு, சாமை இதெல்லாம் பயிரிட்டேன். இப்போ குதிரவாளியும் பயிரிடுறான், அதனால் யாருக்காவது சிறுதானியங்கள் வேணும்னா கருத்து மூத்த தொடர்பு கொள்ளுன்னு சொல்லி வைப்பா.
1: சரிப்பா சரிப்பா. முக்காவசி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுப்பா, நீ தான் சிறுதானிய பயிர் பண்ணுறேன்னு. இப்போ குதிரவாளியும் பண்ண ஆரம்பிச்சிட்டில.
0: ஆமாம்,
1: எல்லாரும் உன்னை தேடி வருவாங்கப்பா, கவலையே படாதப்பா. சரி கருத்து மூத்த, அப்போ நான் கிளம்பட்டுமா?
0: சரி கருத்து மூத்த, பார்த்து போயிட்டு வா.
1: ஏப்பா, தூக்கு செட்டி கொடுத்தனே குதிரவாளி கஞ்சி குடிச்சு முடிச்சிட்டியா? பாத்திரத்தை கொடுப்பா.
0: இந்தப்பா கருத்து மூத்த, நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது நீ கொடுத்த அந்த சொம்புல குறவு குட்டி தண்ணியில் போட்டு வச்சுனேன், அதை எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுக்கிறேன்ப்பா, அதை அப்படியே வீட்டுக்கு எடுத்து போயிட்டு சமைச்சு சாப்பிடுப்பா.
1: சரிப்பா சரிப்பா. ஆமாப்பா, குறவு குட்டி ரெண்டும் பெருசாக தான் இருக்கு. சரிப்பா சரிப்பா. மத்தியானம் வேணா வா, நம்ம வீட்டு பக்கம் மீன் குழம்பு சாப்பிடலாம்.
0: ஆ, சாப்பிட வரோம் காத்த முத்த.
1: சரி போயிட்டு விட்டுமா?
0: ஆ சரி காத்த முத்த, பார்த்து போயிட்டு வா.
1: ஆ சரிப்பா சரிப்பா.

0: என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். வளங்களை உருவாக்குவதுடன் நன்னெறிகளையும் பின்பற்றும் போதுதான் நேர்மறையான சமூக மாற்றம் ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார். கல்வி அறிவு, தொழில்நுட்ப திறன் ஆகியவற்றை கொண்ட இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அடித்தளம் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை இளைஞர்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இளைஞர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் வேலை வழங்குபவர்களாக மாற வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் தார்வாடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிற நாடுகளை விட இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை குறைவாகவே உள்ளது என்றார். கப்பல் போக்குவரத்து முறையாக நடைபெறாத சூழலிலும் சீரான எரிபொருள் விநியோகத்தை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்று அவர் கூறினார். இதை விமர்சிப்பவர்கள் உலகளாவிய சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்தார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை மாநில அரசு கைவிட முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்று கூறினார்.
1: ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமா இன்னைக்கு வந்து செய்தி வந்துருக்கு. அது சம்பந்தமா நம்ம இது எந்த முடிவுகளும் எடுக்கப்படலை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட். அந்த டெக்னாலஜிலயும் நிறைய இஷ்யூஸ் இருக்க மாதிரி, ஏன்னா அது வந்து போடமும் சிம் கார்டும் சேர்ந்து வருது. நிறைய இடத்துல சிக்னல் இல்லாம இருக்கும். அது எல்லாத்துலயும் சாத்தியமானு ஃபர்ஸ்ட் பாக்கணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் முதல்ல வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எவ்வளவு இருக்கு நம்ம கணக்கெடுப்பு பணிகள் பண்ணிட்டு வரோம். ஸ்மார்ட் மீட்டர்ஸ்ல எவ்வளவு 20% வரும், ஏன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம டெக்னாலஜி வந்து நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் செலவு நீங்கள் ஹெவியா இருக்கு. பட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ் பண்ண முடியுமான்னு பாக்கணும். அதுலயும் வந்து இந்த டெக்னாலஜி லாங் டேர்ம் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 5 வருஷம்ல மாற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சிம் கார்டு எப்படி, இந்த சிம் கார்டோ இந்த மோடமோ எப்படி சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க திரும்பவும் டெக்னாலஜி மாறிச்சுதான் எப்படி இருக்கும். ஸோ அதனால ஃபுல் அசஸ்மெண்ட், வெளிநாடுகள் எப்படி பண்றாங்க, மற்ற மாநிலங்கள் எப்படி பண்றாங்க, ஏன்னா நமக்கு வந்து இவ்வளவு செலவினங்களும் செய்து இந்த டெக்னாலஜி வந்து ஒரு இதாயிடக்கூடாது.
0: கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமாக சிறப்பு தரிசன டிக்கெட் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு சிறப்பு மையங்கள் மூலம் இவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல ஏற்கனவே வந்து ஆன்லைன் தரிசனத்திற்கான டோக்கன் புக் பண்றதுக்கான ஒரு வசதி இருக்கு. டெக்னாலஜிக்கலா இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்றாறு போல பல்வேறு விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண போறோம். என்ன அப்படின்னா, தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதோடு மட்டும் இல்லாம 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து தரிசனம் செய்வதற்கான டோக்கன்களையும் அந்த இணையதளத்தின் மூலமாக எடுப்பதற்கு, பிரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோட வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை வந்து கோயிலுக்குள்ள கூட்டு போறதுக்கான, அதே போல வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்து கோயிலுக்கு வரணும்னா அவங்கள வசியா கூட்டிட்டு போறதுக்கான டோக்கன்ஸ் வழங்குறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அதுல நம்ம ஆட் பண்ண போறோம். இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்குறதுக்கான நடைமுறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டு உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நபார்டு வங்கி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் உதவியுடன் சாலைகள் மேம்படும் என்று கூறினார். கல்வராயன் மலைப்பகுதியில் 200 பேர் தங்கும் வகையில் விளையாட்டு வீரர்கள் விடுதி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்காக திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார். பிரச்சினைகளின் அடிப்படையில் தாவேக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமது நிலைப்பாட்டை எடுக்கும்.

0: என்று அவர் கூறினார். 717 மதுக்கடைகளை மூடும் மாநில அரசின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று கூறிய திரு சண்முகம், மணமகிழ் மன்றங்களையும் அரசு அகற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தாவைக்க அரசு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்த்த நிலையில் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருப்பதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதிகளுக்கு மாறாக தாவைக்க அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் அதிருப்தியில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். வாக்குறுதிகளை நிறைவேற்ற கால அவகாசம் தேவைப்பட்டால் கூட சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் கால அவகாசத்தை கோரக்கூடாது என்று திரு டி டி வி தினகரன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், நெல்லை, கோவை, தென்காசி ஆகிய 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். பூட்டானின் புனாகா பகுதியில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. கோவாவில் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்கம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தில்லியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஜார்க்கண்டிலிருந்து இங்கிலாந்துக்கு முதல் முறையாக மாம்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பது வேளாண் ஏற்றுமதியில் புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மரக்கன்று நடும் இயக்கத்தை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். ராமநாதபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். நீதிமன்றத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு பணியிடங்களில் பாதுகாப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ராணிப்பேட்டையில் நடைபெற்றது. தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சீனியர் மகளிர் பி பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 40 தங்கம், 8 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது. மொத்தம் 10 பதக்கங்களுடன் ஜப்பான் 2வது இடத்திலும், 3 பதக்கங்களுடன் சிங்கப்பூர் 3வது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 6:55.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். பசுமை இந்தியாவிற்கான

0: இளைஞர்கள். சிறிய செயல்கள் பெரிய மாற்றங்கள். வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.
1: வணக்கம். யூத் ஃபார் கிரீன் இந்தியா, ஸ்மால் ஆக்ஷன்ஸ் பிக் சேஞ்சஸ். யூத் ஃபார் கிரீன் இந்தியா, இப்ப காலத்துல நம்ம இளைஞர்கள் என்ன வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தா நம்மளால ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியும்? நம்மளோட ஏகப்பட்ட என்வாயன்மெண்டல் சேலஞ்சஸ் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். வாட்டர் ஸ்கேசிட்டி, டீஃபாரஸ்டேஷன், பிளாஸ்டிக் வேஸ்ட், கிளைமேட் சேஞ்ச். ஆனா இந்தியாலையும் நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் நாட் அன் எக்ஸெப்ஷன். இது எல்லா இடத்துலயுமே குளோபலா அஃபெக்ட் ஆகிற மாதிரி இந்தியாவையும் இது அஃபெக்ட் பண்ணுது. சோ யங் பீப்புள் வந்து ஒரு மேஜரான ரோல் எப்படி அவங்களால பிளே பண்ண முடியும் என்வாயன்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த டாபிக் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் யங் பீப்புள் என்ன பண்ணலாம்னா, நிறைய இனிஷியேட்டிவ்ஸ், ஏன்னா அவங்க ஸ்கூல்ல இருப்பாங்க இல்லைனா காலேஜ்ல இருப்பாங்க, அவங்க நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ஒரு பப்ளிக் வந்து எஜுகேட் பண்றதுக்கு அவங்க இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, பிரீத் லைஃப் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு, யுனைடெட் நேஷன்ஸோட இனிஷியேட்டிவ். அந்த கேம்பெயின் என்னன்னா, ஏர் பொல்யூஷனை நம்ம எப்படி வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு அந்த இனிஷியேட்டிவ் தான். சோ பப்ளிக் வந்து நம்ம விழிப்புணர்வு கொடுக்கறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா நிறைய செடி நடுவாங்க. அவங்களோட பிட்ல அவங்களால என்ன செய்ய முடியுமோ அவங்க வந்து அதை செய்வாங்க இல்லையா. சோ என்வாயர்மெண்டல் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ், திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா விழிப்புணர்வு இல்லாதனாலதான் மக்களும் வந்து நம்மளுக்கு தெரியாது நம்ம என்ன செய்யணும். நம்ம இட்ஸ் அ ஃபாஸ்ட் பேஸ் லைஃப், எல்லாருமே அவங்கவுங்க பிஸியா இருக்கிறாங்க. ஆனா யூத்தால நிச்சயமா ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து இதனால கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கிளீன் அப் டிரைவ்ஸ் எல்லாம் அவங்க எடுக்கலாம். அவேர்னஸ் ரேலிஸ் எடுக்கும் போது பீப்புள் வந்து அவங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறப்ப, அது மாதிரி ஸ்ட்ரீட் பிளேஸ், சோசியல் மீடியா கேம்பெயின்ஸ், என்வாயர்மெண்டல் மெசேஜ வந்து கன்வே பண்றதுக்காக இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸால ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் ஃபோர்ஸ் இஸ் த பிக்கஸ்ட் ஃபோர்ஸ் இன் இந்தியா. அப்படி பார்த்தோம்னா இதுக்கு ஒரு உதாரணம் வந்து நம்ம சொல்லலாம். நம்ம வந்து சிட்டில இருந்துட்டு நம்மளால இவ்வளவு செய்ய முடியுதுன்னா, ஒரு டிரைபல் கம்யூனிட்டி ஒரு வேர்ல்ட்ல எப்படி அவங்க செய்யறாங்கன்னு நம்ம பார்ப்போம். மாச்சு பிச்சுன்னு ஒரு பிளேஸ் இருக்கு, அது பெருல வந்து இருக்குது. அதுல வந்து டிரைபல் கம்யூனிட்டி இண்டிஜினஸ் யூத் அவங்கலாம் என்ன செய்யறாங்கன்னா, ஸ்டில் வந்து பழைய முறைதான் யூஸ் பண்றாங்க. அவங்க போ அண்ட் ஆரோ தான் யூஸ் பண்றாங்க ஹண்ட் பண்றதுக்கு. அவங்களே அவங்க துணியை வந்து நெய்து எடுத்துப்பாங்க. இருந்தாலும் ஒரு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனுக்கு வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து என்ன பண்றாங்கன்னா, மாடர்ன் டெக்னாலஜி, ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி மானிட்டர் பண்றது, அவங்க லேண்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுன்னு. ஏன்னா அவங்க வந்து அவங்க லேண்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க அடுத்தவங்கள்ட்ட, அதனால அந்த ட்ரோன்ஸ் வச்சு எப்படி ப்ரொடெக்ட் பண்றது. பீப்புளுக்கு வந்து அந்த பவர் இருக்கு. சப்போஸ் யாராவது அந்த லேண்ட்ல வந்து என்க்ரோச் பண்ணாங்கன்னா அவங்களால வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து அவங்களால போட முடியும். சோ நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து லேர்ன் பண்ற லெசன்ஸ் நிறைய இருக்கு. நம்ம யூத்தும் இத மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நம்மளால இந்த இருக்கிற பிளேஸ்ல லோக்கலா நம்ம பண்ணா குளோபலா இம்பாக்ட். ஏன்னா நம்ம குளோபலா நம்ம பேசணும்னா ஒரு ஒரு இடத்துல என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்கன்னு நம்ம பேசுறோம் இல்லையா. ஆக்ட் லோக்கலி, பி குளோபல். ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா வந்து நம்மளோட ஆக்ஷன்ஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. தேங்க்யூ.
0: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், பசுமை இந்தியாவிற்கான இளைஞர்கள், சிறிய செயல்கள் பெரிய மாற்றங்கள். வாசித்தவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பகல் 12 மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள் ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி குறித்து சில செய்திகள் வழங்குபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து விண்மீன்கள் குறித்த அதிசய செய்திகள் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவருடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. புதுவை புதுமை. இன்றைய புதுவை புதுமையில் சிந்தனை மலர்.

அமைதி, நேயம், பரிவுணர்வு ஆகிய பண்புகளை மக்களிடையே நிலைநாட்டிய பூமிதான இயக்கத்தின் உண்மையான முக்கியத்துவம் மக்களை பற்றியிருக்கும் பணம் மற்றும் பொருளாசையில் இருந்து அவர்களை விடுவிப்பதே ஆகும். சிந்தனை வினோபா பாவே.

பிற்பகல் 12:30 பன்னிசை மாலை என் சி சவுந்தரவள்ளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத் தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். சமையல் குறிப்புகள் வழங்குகிறார் அனிதா. 2:15 என்றும் இனியவை.

0: நேரம் 7:02.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது விளையாட்டுக் களம். இன்றைய நிகழ்ச்சியில் சாஃப்ட் பால் விளையாட்டு குறித்து அதன் பயிற்சியாளர் ஆர் ஸ்டாலின் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: சாஃப்ட் பால் அதாவது மென்பந்து அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா?
3: ஆமாம்.
2: அந்த கேமை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
3: இந்த கேமு முத வந்து அமெரிக்காவில் தான் சார் கண்டுபிடிச்சாங்க. இப்போ நம்ம சாதாரணமாக உள்ள கிரிக்கெட்டுக்கும் இந்த சாஃப்ட் பாலுக்கும் இங்கே டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது. இதை என்ன சொல்லுவாங்கனாக்கா, இதை வந்து இன்னொரு நேம் வந்து அமெரிக்கன் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக நம்ம வந்து ஃபுட்பாலில் வந்து சாக்கர்னு சொல்கிறோமல்ல, அதேமாரி ரக்பி கேமை வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கன் ஃபுட்பால்னுவாங்க. அதே மாதிரி தான் இவங்க அமெரிக்கன் கிரிக்கெட் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு இன்னொரு பேரும் வச்சுருக்காங்க சார். இது வந்து பால் பார்த்தீங்கன்னாக்கா உருண்டை தான் சார். கிரிக்கெட் பால் சைஸோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா 11-12 ounces இந்த கணக்கு சொல்லுவோம். கொஞ்சம் வெயிட், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா பிடிச்சி போகிற அந்த சிம்பான அந்த தையல் சுற்றி வரும். அதேமாரி இதோட எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிரிக்கெட் பேட் பார்த்தீங்கன்னா பட்டையாக இருக்கும், இது பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருக்கும். கையில் பிடிக்கிறது மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த ஏரியா வந்து கொஞ்சம் இந்த உருண்டையான பால் அடிக்கிறது உருண்டையான சைஸ் வச்சுருப்பாங்க சார்.
2: பல கலரில் இருக்குமா?
3: ஒயிட்டு தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் அலோவ் பண்ணுறது. நைட் மேட்ச் நடக்கும்போது இந்த ஃப்ளோரசன் க்ரீன் ஒரு கலர் இருக்குங்களா, அதுதான் நைட்டில் விளையாடும்போது கொஞ்சம் விஷன் தெரியும் நல்லா, அதுக்காக வந்து இந்த கலர் ரெண்டு கலர் யூஸ் பண்ணுவாங்க சார்.
2: சாஃப்ட் பால் விளையாடும் முறைகள் எங்கெங்கெல்லாம் விளையாடுறாங்க, எவ்வளோ வீரர்கள் இதில் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க, இது மாதிரி நிறைய நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம்.
3: ஓகே சார்.
2: அதுக்கு முன்னாடி சாஃப்ட் பால் தோன்றிய வரலாறு அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்
3: சார். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் வந்து சிக்காகோவில் வந்து 1887 வந்து என்ன பண்ணாங்க, ஃபராகட் போட் கிளப்னு ஒரு இடம், அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஜாலியாக என்ஜாய் பண்ணும்போது இந்த கேமு ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடந்தது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஆரம்பித்தவங்க பேர் வந்து ஜார்ஜ் ஹான்காக்னு சொல்லிட்டு ஆரம்பித்தவங்க. இது வந்து சும்மா அப்படியே ஒரு ரெக்ரேஷன் கேம் தான் ஆரம்பித்தாங்க. வீக்கெண்டில் விளையாடுறதுனால சாட்டர் சண்டே மட்டும் தான் மேக்ஸிமம் விளையாடுவாங்க. விளையாடுவாங்கனாக்கா ஒருத்தர் வந்து சும்மா அந்த பாக்ஸிங் கிளவு தூக்கி போடும்போது இன்னொருத்தர் என்ன பண்ணார், நம்ம தொடப்பும் சொல்ல முடியல, அதை தூக்கி அடிக்கும் போது தான் இப்படி கூட விளையாடலாமா, இது ஒரு கேமாக ஏன் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா தோணுன்னு அப்படி ஆரம்பித்தான் சார் இந்த கேமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1926 வந்து இவங்க வந்து ப்ராப்பராக அதுக்கு நேம் வந்து எதாவது கொடுக்குன்னு சொல்லிட்டு சாஃப்ட் பால்னு ஒரு நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணாங்க. 1933 தான் என்ன பண்ணாங்க, அமெச்சூர் சாஃப்ட் பால் அசோசியேஷன் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து யூஎஸில் வந்து ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க கிராண்டில் எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கண்ட்ரிக்கும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு.
2: ஆமாம், ஒரு கேம்னா அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு ஒவ்வொரு நாடும் அதை டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க.
3: ஆமாம், த்ரூ அவுட் வேர்ல்டு எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க.
2: இப்போ நம்ம இந்தியாவுக்கு எப்போ வந்துச்சு தோன்றுச்சு
3: சார்? இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1944-45 ரெண்டாம் உலக போர் நடந்தது இல்லை, அந்த சமயத்தில் வந்து அமெரிக்கன் ஆர்மி வந்து ராஜஸ்தான் இருக்கிற ஜோத்பூரில் ஒரு இடத்துல வந்து அவங்க தங்கியிருக்கும்போது அவங்க வந்து பொதுபோக்காக இந்த கேம் என்ன பண்ணால் விளையாண்டாங்க. அவங்க விளையாடும் போது அந்த ஊரில் இருக்கிறவங்க ஒரு சில பேர் பார்த்து இந்த கேமை விளையாண்டாங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் பேர் வந்து

0: டாக்டர் தசரத் மால் மேத்தான்னு சொல்லி அவங்க பேர். அவங்க தான் என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கேமை வந்து இந்தியாவில் வந்து 1961 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சாஃப்ட் பால் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்னு இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இவங்க ஸ்டார்ட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் 1973 தான் ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலில் இந்த சாஃப்ட் பால் அசோசியேஷன்றதை நடைமுறைக்கு வருது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா 1965 அமெரிக்கன் விமன்ஸ் டீமு கல்கத்தாவுக்கு வந்து ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச், இந்த கண்காட்சி மேட்ச் மட்டும் நடத்துவாங்கல்ல, அதுமாரி இவங்களுக்கு வந்து கேம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக வந்தாங்க அந்த டைமில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கேம் டெவலப் ஆச்சு.
1: ஃபர்ஸ்ட் இப்போ டோர்னமெண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க
0: 1967 வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் சாம்பியன்ஷிப் நடத்தினாங்க. மென் அண்ட் விமன் ரெண்டு கேட்டகரி நடத்தினாங்க, ஜோத்பூரில் ராஜஸ்தானில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திரப்பிரதேஷ், டெல்லி, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இந்த 4 ஸ்டேட் தான் என்ன பண்ணாங்க, பார்ட்டிசிப் பண்ணாங்க. இப்போ அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி இயர்
1: எல்லா மாநிலங்களுடைய பருவம்
0: எல்லாமே பாருங்க.
1: இப்போ நம்ம புதுச்சேரியிலையும் விளையாடிக்கிட்டு வராங்க.
0: ஆ, விளையாடுறாங்க சார்.
1: இப்போ இந்த சாஃப்ட் பால் விளையாடக்கூடிய இடம் எப்படி இருக்குண்ணு சார், அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: இது பார்த்தீங்கன்னாக்கா டைமண்ட் ஷேப்னு சொல்லுவாங்க, ஆங்கில வார்த்தை எல் இருக்குங்களா,
1: ஆமாம்,
0: அதை ரெண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஆர்க் அடித்து அதை ஜாயின் பண்ண கிரவுண்டு இடம் அப்படிங்க, அதுதான் இதோட விளையாடுற இடம் சார். இதை பார்த்தீங்கன்னாக்கா சுற்றளவு வந்து 220 மீட்ரு நீளம், எடுத்தோடனே டக்குன்னு விளையாட முடியாது. கொஞ்சம் அந்த பிளே ஃபீல்டோட மெஷர்மெண்ட்ஸு இதெல்லாம் நல்லா தெரியணும், அதுக்கப்புறம் நமக்கு அது கேம் கற்றுக்க முடியும்.
1: இது எத்தனை பேர் விளையாடலாம்
0: ஒரு டீமுக்கு? மொத்தம் 15 பேர் சார். ஆனால் உள்ளுக்குள்ள மேட்ச்சுக்கு ஒரு போட்டியில் ஆடுறவங்க 9 பேர், மற்ற 6 பேர் என்ன பண்ணுவாங்க, சப்ஸ்டியூஷனில் இருப்பாங்க.
1: முக்கிய அந்த உபகரணங்கள்லாம் சொல்லுங்களேன், பாலு, அப்புறம்
0: பாலு பேட்டுன்றது சொல்கிறது போல் ஸ்லக்குன்னுவாங்க, அது வந்து உருண்ட ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் பாலை பிடிக்கிறது கையில் அடிபடாமல் க்ளவுஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாதுகாப்பு உபகரணம் பார்த்தீங்கன்னாக்கா தலைக்கவசம், காலில் போகிற நீ பேடு, அதுக்கப்புறம் வந்து மார்பு பகுதி யூஸ் பண்ணுற செஸ் பேடு, ஷின் கார்டு, இந்த காலில் அடிபடாமல் இருக்கிறதுக்குன்ட்டு. அது வந்து பாலை பிடிக்கிறவங்களுக்கும் இருக்குது. இப்போ நம்ம கிரிக்கெட்டில் வந்து விக்கெட் கீப்பர் ஸ்டம்ப் பின்னிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னாக்கா பேட்டர் யார் பால் அடிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி உட்கார ஒருத்தர் வந்து பாலை பிடிப்பார், அவர் பேர் வந்து கேச்சர்னு பேர். அவங்களுக்கும் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாலை அடிக்கிறவங்கன்றது பேட்டர், அவங்களுக்கு ஹெல்மெட் இருக்குது, சைடில் ஷின் பேட் இருக்குது, க்ளவுஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது சார்.
1: நீங்கள் சொன்ன அந்த உபகரணங்கள்லாம் எவ்வளோ விலை இருக்கும் சார்? ஏன்னா நம்ம நிகழ்ச்சியை கேட்டு ஆர்வமிக்க சிறுவர்களோ இல்லை வந்து விளையாட்டு வீரர்களோ ஒரு ஆர்வத்தோடு வாங்கி விளையாடணும் இல்லைங்களா, அதுக்காக
0: இருக்குது சார். ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா இப்போத்தி காலகட்டத்துக்கு வந்து ஒரு 1000 ரூபான்றது ஒரு பெரிய காசு இல்லை. இந்த விலையிலேருந்து கையில் போகிற க்ளவுஸ் எல்லாம் போகுது. ஆனால் அந்த ஸ்லக்குன்றது பேட் சொல்கிற மாதிரி இல்லை, அது வந்து இண்டிவிஜுவலாக யாரும் வாங்க மாட்டாங்க, பார்த்தீங்கன்னா அசோசியேஷனில் அதை வாங்கி வச்சுருப்பாங்க. இண்டிவிஜுவலாக வாங்கினாக்கா ஒரு 5000-6000 மேலே அது ஆரம்ப விலை சொல்கிறேன், மேலே போக வேலை அதிகமாகுது. அதேமாரி விளையாட பால் பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி பால் விலை இருக்குது சார். ஆனால் இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது,
1: புதுச்சேரியில் கிடைக்கும்.
0: நம்ம வந்து ஆர்டர் பண்ணி தான் சார் வாங்கணும், இல்லைனா ஒரு சில கடைகளை வந்து விற்கிறாங்க, ஆனால் அது எப்பத்தி ரெடி பண்ண பால்னு தெரியல, அதுக்கேற்ற மாதிரி இருக்குது சார்.
1: ஆன்லைனில் நம்ம
0: இருக்குது இருக்குது சார்.
1: எத்தனை வயசுலேருந்து நம்ம இந்த சாஃப்ட் பால் கேமு விளையாடலாம் சார்?
0: சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், இந்த 3 கேட்டகரி இருக்குது சார். இது வந்து பாய்ஸ்லேயும் இருக்குது, கேர்ள்ஸ்லேயும்
1: இருக்குது.
0: ஆமாம் சார்.
1: இப்போ இவங்கெல்லாம் எந்தெந்த வயசு உள்ளவங்க எது இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? சப் ஜூனியர், ஜூனியர்,
0: டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சு, ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சவுத் ஜோனு, நேஷ்னல்ஸு, இன்டர்நேஷ்னல்ஸ், இத்தனை ஈவெண்ட் இருக்குது சார். அது இல்லாமல் வந்து இன்டர் ஜோன் வேறு இருக்குது.
1: இப்போ இவ்வளோ போட்டிகளிலும் நான் கலந்துக்கலாம்.
0: ஆமாம் சார்.
1: ஆர்ச்சரி, பாக்ஸிங், செஸ்ஸு, கிரிக்கெட், ஃபுட்பால், ஹேண்ட்பால், ஹாக்கி, ஜூடோ, ஷூட்டிங், ஸ்கேட்டிங், ஸ்விம்மிங், தேக்வாண்டோ, டென்னிஸ், யோகாசனம், அத்லெட்டிக்ஸ், கொக்கோ, டேபிள் டென்னிஸ், வாலிபால், பேட்மிண்டன், இது போலவே இந்த கேமுக்கும் எல்லாமே.
0: ஆமாம் சார்,
1: பல பிரிவுகள் நம்ம.
0: ஆமாம் இருக்குது.
1: இப்போ சாஃப்ட் பால் கேம் எந்தெந்த லெவலில் விளையாடுறாங்க சார்?
0: ஏஷியன் காண்டினென்ட்டு, யூரோப்பு, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, எல்லா காண்டினென்ட் விளையாடுறாங்க சார். 1996 சம்மர் ஒலிம்பிக்கில் வந்து அட்லாண்டா நடந்தேன் யூஎஸில், இப்போ தான் இதை வந்து இந்த கேமை இன்க்ளூட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏஷியன் சாம்பியன்ஷிப்பு நடந்துகிட்டு இருக்குது.
1: இப்போ சாஃப்ட் பாலுக்குன்னு கூட்டமைப்புகள் அது அதெல்லாம் இருக்கா சார்?
0: சாஃப்ட் பால் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா 1961 ஆரம்பித்தாங்க. அதை வந்து 1973 வந்து ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் வந்து ரெகனைஸ் பண்ணாங்க.
1: எல்லா கேம் போல் அவங்களோட செயல்பாடுகள் ஒரே மாதிரியா இல்லை சாஃப்ட் பாலுக்குன்னு செயல்பாடுகள் இருக்கா டிஃப்ரெண்ட்டாக?
0: எல்லா ஃபெடரேஷனும் எப்படி பண்ணுறாங்களோ அதை தான் இவங்களும் பண்ணுறாங்க. மேட்ச் கண்டக்ட் பண்ணுறது நேஷ்னல்ஸு, இன்டர்நேஷ்னல்ஸு, சவுத் ஜோன்ஸு, இன்டர் ஜோன்ஸு, சவுத்து, நார்த் ஈஸ்ட், வெஸ்ட், சென்ட்ரல், இந்த 5 ஜோனு கூட மேட்ச் நடக்கும். அதான் இன்ட்ரெஸ்ட் ஒன்று சொல்கிறது. இப்போ சவுத் ஜோனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர் ஷீட் வருதான், இப்போ தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா,

0: இவங்கெல்லாம் வந்து சவுத் ஜோனு. இந்த சவுத்தில் இருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டீம் ஒரு செலக்ட் பண்ணுவாங்க. அதேமாரி நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சென்ட்ரல் ஜோனு, இப்போ இந்த அஞ்சு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, மேட்ச் நடத்துவாங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பெஸ்ட்டு டீம் ரெடி, இந்தியன் டீம் ரெடி பண்ணுவாங்க. அது மாதிரி நேஷனல்ஸ் நடக்குது இல்லையா, அப்போ வந்து டீம் செலக்ட் பண்ணுவாங்க இன்டர்நேஷனல் லெவலுக்கு.
1: இப்போ நேஷனல் லெவலில் விளையாடணும்னா எப்படி போகிறது, யாரை அணுகிறது ஒரு விளையாட்டு வீரர்?
0: இங்கே பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் பேட்டை கிருமாம்பாக்கா ரெண்டு இடத்த சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் சாதாரணமாக போய்ட்டு கேம் ஆட உங்களுக்கு அந்த ஏஜ் ஓரளவுக்கு வந்ததுனாக்கா நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான் சார்.
1: இப்போ இதுக்கான பயிற்சி மையங்களாக எங்கள் சார் அந்த சாய் சொல்லுவோம் இல்லையா, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அது மாதிரி பாண்டிச்சேரியில் இந்த கேம் இருக்கா?
0: கேம் இருக்குது, ஆனால் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து இந்த கேம் கிடையாது.
1: இல்லை,
0: அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் வந்து மத்திய பிரதேசத்தில் மட்டும் தான் சார் இருக்குது, அதுவும் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. நம்ம பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் பேட்டையில் இருக்குது, இப்போ கிருமாம்பாக்கா ரெண்டு இடத்துல சொல்லி
1: கொடுத்துட்ருக்காங்க. அது அரசு மூலமாக இல்லை அந்த கோச்சர் தனியாக?
0: இல்லை சார், அவங்க தனி தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க.
1: ஆண் பெண் இருபாலும் விளையாடணும்னு சொல்லி?
0: ஆமாம் சார், ரெண்டு பேரும் விளையாடலாம்.
1: இப்போ அரசாங்கத்து மூலமாக விளையாட்டு வீரர்களுக்கு உதவித்தொகைலாம் தராங்க சார்?
0: ஆமாம்,
1: அது எலிஜிபிளா?
0: ஆ, எலிஜிபிள் சார். ஆனால் அது பார்த்தீங்கன்னாக்கா வந்து தேசிய அளவில் வந்து இவங்க வந்து ஏதாவது பொசிஷன் வரணும், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, இல்லை சவுத் ஜோனில் இந்த லெவல் வந்தாதான் உண்டு. அது எந்த கேமாக தான்
1: கொடுப்பாங்க? எல்லா கேமுக்கும் உண்டான விதிமுறைகளும்
0: இதுக்கும் உண்டு.
1: பொதுவாக நம்ம விளையாட்டு விளையாடும் இந்த வீரர்களுக்கு என்னென்ன திறமைகள்லாம் இருக்கணும் சார், அவங்க என்னென்ன திறமைலாம் வளர்த்துக்கணும்?
0: பொதுவாகவே ஒரு மாணவர்கள் வந்து விளையாட வராங்கனாக்கா அவங்களுக்கு வந்து உடல் தகுதி நல்லா
1: இருக்கணும்,
0: ரெண்டாவது
1: குழு ஒற்றுமையெல்லாம்,
0: ரெண்டாவது ஒழுக்கம், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒருத்தன் ஒருத்தன் கூட பழகிற விதம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே மாறுபடும்.
1: சில பேர் சொல்லுவாங்க வேகமாக முடிவெடுக்கும் திறன் கூட அதிகரிக்கணும்னு சொல்லுவாங்க, ஏன்னா வெற்றி தோல்வியை சந்திக்கணும் இல்லை, அவங்க படிப்புலையும் அதிகமாக ஆர்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க.
0: ஆமாம் சார், இப்போ வந்து விளையாட்டு படிப்பு ரெண்டும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும். படிங்க படிங்க சொன்னதாக்கா அவங்களோட மன அழுத்தத்தை போக்குறது ஒரே விஷயம் எதுன்னு விளையாட்டு.
1: சார், இது வரைக்கும் சாஃப்ட் பால் பற்றி நிறைய தகவல்களை அழகாக சொன்னீங்க. கேட்ட விளையாட்டு வீரர்கள் மட்டுமின்றி நேயர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்தித்து பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது விளையாட்டு களம். இன்றைய நிகழ்ச்சியில் சாஃப்ட் பால் விளையாட்டு குறித்து அதன் பயிற்சியாளர் ஆர் ஸ்டாலின் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: சென்னை அஞ்சல்.

आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் ஜபீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்கள்

0: மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் வங்கிகளுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியனுடனும் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பெரிய வாய்ப்புகளை வழங்கும் என்று அவர் கூறினார். இங்கிலாந்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இரும்பு மற்றும் எஃகு ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் செயல்திறன்மிக்க நிர்வாகம், வலுவான பொருளாதார அடித்தளம், பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள நிலையான வளர்ச்சி ஆகியவற்றால் அதிக வாய்ப்புகளை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று கையெழுத்தாக உள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீண்ட காலத்திற்கு பிறகு நாட்டின் கடைசி மாநிலமாக மேற்கு வங்கத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர்கள் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், திருமதி அனுப்பிரியா பட்டேல், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் இத்திட்டத்தால் நாடு முழுவதும் நோயாளிகள் தங்களது சொந்த பணத்தை செலவழிக்கும் நிலை குறைந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்திலும் இத்திட்டம் தற்போது செயல்படுத்தப்படுவதால் அம்மாநிலத்தில் தகுதியான 500,000 பேர் பயனடைவார்கள் என்றும், அவர்களுக்கு சுகாதார செலவினங்களில் நிதி பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பகுதிக்கான வடக்கு மண்டல மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தொடங்கி வைக்க உள்ளார். இதில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா மற்றும் தில்லி சட்டப்பேரவை தலைவர்களும் அதன் உறுப்பினர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர். ராஜஸ்தான், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மகாராஷ்டிரா, சிக்கிம், கோவா ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தலைவர்களும் இம்மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு என்ற தலைப்பில் இந்த 2 நாள் மாநாட்டில் விவாதங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். அமர்நாத் யாத்திரை தொடர்பான ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் பல்வேறு அரசுத்துறை அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி தேசிய வன உயிரியல் பூங்காவில் இணையதள அடிப்படையிலான டிக்கெட் முன்பதிவுக்கான செயலியை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த வன உயிரியல் பூங்கா தொடர்பான டிஜிட்டல் வழிகாட்டியையும் அவர் தொடங்கி வைத்தார். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள செயலியின் மூலம் மக்கள் எளிதில் நுழைவுச் சீட்டுகளை பெற்று இந்த பூங்காவை பார்வையிட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகள் பாதுகாப்பில் இந்த உயிரியல் பூங்கா ஊழியர்களின் செயல்பாட்டுக்கு திரு கீர்த்தி வர்தன் சிங் பாராட்டு தெரிவித்தார். பறவைகள் கூடு மற்றும் சிங்கங்களின் வாழ்விட பகுதிக்கும் அவர் சென்று கோடைக்கால பராமரிப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த

0: மத்தியில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: போதைப் பொருள் மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தலிலிருந்து ஜம்மு காஷ்மீரை விடுவிக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். பூஞ்ச் பகுதியில் நடைபெற்ற போதைப் பொருள் எதிர்ப்பு தொடர்பான கூட்டத்தில் பேசிய அவர், காஷ்மீரின் 20 மாவட்டங்களிலும் போதைப் பொருள் எதிர்ப்பு தொடர்பான நடைப்பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். ஊராட்சி மற்றும் வார்டு நிலையில் இது தொடர்பான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் கடத்தலை தடுக்கவும் இப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்காகவும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். மகாராஷ்டிராவில் பட்டாசு ஆலைகள் தொடர்பான சட்ட விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். மும்பையில் இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், வெடிப்பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் விபத்துகளை தடுக்கவும் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். கடந்த சில வாரங்களில் நாக்பூர் மாவட்டத்தின் பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட வெடி விபத்துகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி கட்சிகளின் பங்கேற்கும் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் 23 கட்சிகள் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ஷஷாத் பூனாவாலா, இந்த கூட்டணிக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக வெளிப்படையாக அறிவித்துள்ள நிலையில், பல்வேறு மாநிலங்களில் காங்கிரசுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே ஒற்றுமை இல்லாத சூழல் நிலவுவதாக அவர் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் நிலவியதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த 15 ஆண்டுகளில் மாநிலத்தில் நிர்வாக சீர்கேடுகள் அதிகரித்து காணப்பட்டதாக தெரிவித்தார். மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் லக்ஷ்மீர் பந்தர் திட்டத்தில் 27 லட்சம் போலி பயனாளிகள் இருந்ததாக அவர் கூறினார். இத்திட்டத்திற்கு மாற்றாக தற்போது அன்னபூர்ணா திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தேர்தல் வாக்குறுதி அனைத்தையும் பிஜேபி அரசு நிறைவேற்றும் என்று திரு சுவேந்து அதிகாரி உறுதியளித்தார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. ஏப்ரல் 8 தேதிக்கு பின்னர் ஈரான் மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தாக்குதலை நிறுத்திவிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில், அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய ஈரான் ஆர்வம் காட்டவில்லை என்றும், ஒப்பந்தம் முடிவான பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஈரானுடன் ஒப்பந்தம் ஏற்பட்டால் அந்நாட்டின் அணுசக்தி நடவடிக்கைகளை முடக்கும் பணியை அமெரிக்கா நேரடியாக மேற்பார்வையிடும் என்று திரு டொனால்டு ட்ரம்ப் கூறினார். தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, அசாம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பருவமழை நேற்று தொடங்கியதாக அந்த மையம் கூறியுள்ளது. அடுத்த சில நாட்களில் இது மேலும் தீவிரமடையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இறுதி ஆட்டத்தில் அவர் இத்தாலியின் ஃபிளாவ்லோ கொபாலியை 6-1, 4-6, 6-4, 6-7, 6-1 என்ற செட் கணக்கில் வென்றார். இதன் மூலம் 1937 ஆண்டுக்கு பின்னர் இப்பட்டத்தை வெல்லும் ஜெர்மனியைச் சேர்ந்த வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25.
3: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.

0: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்ப காலத்தில் மூன்றாம் கட்ட மூன்று மாதங்களில் ஏற்படும் ரத்தப்போக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.
1: வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிரெக்னன்சில தேர்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர்னா 28 வாரத்துக்கு அப்புறம் வர பிளீடிங் பத்தி பேச போறோம். ஸோ யூஸ்வலா மாசமா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல பிளீடிங் வர்றதுக்கான காரணம் வந்து மோஸ்ட்லி அபார்ஷன், அந்த மாதிரி நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்துட்டு ஆஃப்டர் 28 வீக்ஸ் என்னென்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு, மோஸ்டா ரெண்டு காரணம் தான். ஒன்னு வந்து பிளசண்டா ப்ரீவியா, இன்னொன்னு அப்ரப்ஷன். ஸோ பிளசண்டா ப்ரீவியானா நான் ஒன்னொன்ன பத்தியும் டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிளசண்டா ப்ரீவியானா என்னன்னா, குழந்தையோட நஞ்சு, நஞ்சுன்றது தான் குழந்தைக்கு பிளட் சப்ளை பண்ற ஒரு ஆர்கன். ஸோ இது வந்து யூஸ்வலா எங்கனாலும் இம்ப்ளான்ட் ஆகிருக்கலாம், பட் இப்போ இந்த நஞ்சு வந்து குழந்தையோட தலைக்கு முன்னாடி, இப்ப கர்ப்பப்பையோட கீழே, அதாவது தலைக்கு முன்னாடி, அதனாலதான் அது பேர் ப்ரீவியான்னு சொல்றாங்க. ப்ரீவியானா முன்னாடி அது லொகேட் ஆயிருக்கு, இல்லைனா கர்ப்பப்பையோட வாய்க்கு பக்கத்துல, அதாவது லோவர் யூட்ரைன் செக்மெண்ட்ல பிளசண்டா இம்ப்ளான்ட் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேரு பிளசண்டா ப்ரீவியா. நஞ்சு கூடி கீழே இருக்குன்னு யூஸ்வலா டாக்டர்ஸ் சொல்லு நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ இது எதனால வருது அப்படின்னா, இதுக்கு அசச் காரணம் பெருசா இல்லை, பட் ஏற்கனவே ஏதாவது ஒரு ஸ்கார் இருக்கு, ஒரு டிஎன்சி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல சில சமயம் கீழே இம்ப்ளான்ட் ஆகும். இல்ல மல்டிபிள் பிரெக்னன்சி, பெரிய பிளசண்டாவா இருக்குன்னா அதுல பாதி பிளசண்டா கீழே இம்ப்ளான்ட் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளசண்டா ப்ரீவியால வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பிளசண்டா ப்ரீவியா எப்படி பிரசன்ட் ஆகும், ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரும்னா, அவங்களுக்கு பிளீடிங் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டே இருக்கும். ஸோ அது பேரு வார்னிங் சைன்ஸ் சொல்லுவாங்க. ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா பிளீடிங் இருந்துகிட்டே இருக்கும், எப்பயுமே ரொம்ப ஹெவி பிளீடிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ இந்த மாதிரி பிளீடிங்னு பேஷண்ட் வந்தாங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்து பிளசண்டா கீழே இம்ப்ளான்ட் ஆயிருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுல வந்து என்ன டைப்ல பிளசண்டா இருக்கு, ஸோ யூஸ்வலா மொதல் ஆரம்ப கால பிரெக்னன்சில 28 வீக்ஸுக்கு முன்னாடி பிளசண்டா கீழே இருந்ததுன்னா யூஸ்வலா பேபி க்ரோ ஆகிறதுக்கு ஏத்த மாதிரி பிளசண்டாவும் மேல நகரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மொதல் 7 மாசத்துல பிரசண்டா கீழே இருந்ததுன்னா அதை பத்தி வரி பண்ணிக்க தேவையில்லை. தேர் இஸ் சான்ஸ் தட் பிளசண்டா மேல லைக் அப்பர் செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் யூஸ்வலா 7 மந்த்ஸுக்கு மேல அது மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி பிளீடிங் வந்துட்டே இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ரொம்ப ஹெவி பிளீடிங்கோட கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பெயின் இருக்காது, ஆனா பிளீடிங் சிவியரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பிளசண்டாவும் கீழே இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சா முதல்ல பேபி வந்து எந்த ஏஜ்ல இருக்கு, அதாவது பேபியோட மாசம் என்னன்னு பார்ப்போம். இப்போ 7 மாசத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா பேபியோட சர்வைவல் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால இப்போ சப்போஸ் 7 மாசம் மேல இருக்க பேபி இருக்கு, அதை நம்ம டெலிவரி பண்ண பார்ப்போம். இப்போ கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட், கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்னா அவங்களுக்கு ஐவி ஃப்ளூட்ஸ் கொடுத்து, பிளட் கொடுத்து, பிளீடிங் கண்ட்ரோல் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு நம்ம அப்சர்வேஷன்ல வச்சு மானிட்டர் பண்ற மாதிரி இருக்கும். பட் சப்போஸ் பிளீடிங் இப்படி இருக்கும் போது ரொம்ப ஹெவியா, நம்ம கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ல வச்சிருக்கும் போதும் பிளீடிங் ஹெவியா இருக்குன்னா நம்ம வந்து டெலிவரி பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை எப்படி டெலிவர் பண்ணுவோம் அப்படின்னா, நார்மல் டெலிவரி பாசிபிள் இல்லை, ஏன்னா நஞ்சு கொடி வந்து கீழே அமைஞ்சிருக்கிறதுனால எக்ஸசிவ் பிளீடிங் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம நார்மல் டெலிவரி பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிசேரியன் செக்ஷன் மூலமா தான் டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி பிளீடிங் ஜாஸ்தி இருக்குன்னா நம்ம டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேபியை 34 வீக்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி பார்ப்போம். ஏன்னா கொரமாசத்துல இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம செக்ஷன் பண்ணும்போது நுரையீரல் வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால நம்ம லங் மெச்சூரிட்டிக்கு இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணி பிளீடிங் அப்பவும் குறையலன்னா நம்ம அதுக்கப்புறம் டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் மேக்சிமம் இது வந்து சிசேரியன் செக்ஷன் டெலிவரியா தான் இருக்கும். ஆனா சிசேரியன் செக்ஷன் வந்து நம்ம எந்த பீரியட் ஆஃப் ஜெஸ்டேஷன்ல, அதாவது 7 மாசத்துல பண்றோமா, 8 மாசத்துல பண்றோமா, நிறம் மாசத்துல பண்றோமான்றத வச்சு பேபியோட அவுட்கம் இருக்கும். ஸோ அதனால எப்போ பிளீடிங் பிரெக்னன்சில இருந்ததுனாலும் மூமெண்ட்ஸ், ஆனா இது பேபியை பெருசா பாதிக்காது, மதருக்கு தான் நிறைய பிளீடிங் இருக்கும். ஸோ அதனால இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் வந்து பிளீடிங்கான காரணம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
0: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்ப காலத்தில் 3 கட்ட 3 மாதங்களில் ஏற்படும் ரத்தப்போக்கு குறித்து விளக்கம் அளித்தார். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.

0: மணி புதுச்சேரி நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார், சுவாங் சு அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக 4 வார்த்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார், தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேறு பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் அவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை பாருங்கள், என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது, உடலும் கிடையாது. அதுக்கு பிறகு தான் உயிர் வந்தது, உடல் வந்தது, அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு? அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவு தானே. வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம், இளவிதிர் காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா? அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது, இது இயற்கை. இதுக்காக அழுதாது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான். திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்கிறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா? இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களே. அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே எல்லா வசதியும் இருந்தது, ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா. வாடகையெல்லாம் கிடையாது, இலவசம் அப்படின்னார் அங்கே இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது, இதில் விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்கார் தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு விளையாடலாம், பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னார் அவர். பக்கத்தில் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ளே சாப்பாட்டு மேஜைகள், அது மேலே விதவிதமான பலகாரங்கள், சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரித்தாராம் தாத்தா. அதுதான் சொன்னேன்னே, இங்கே எல்லாமே இலவசம்தான், எது வேணும்னாலும் சாப்பிட்லாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறீங்க அப்படி, ஆனால் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கக்கூடாது, உப்பு சேர்த்துக்கக்கூடாது, பாட்டி கையால் எப்போவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா. இதை பாருங்கள், இங்கே உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை, இங்கே நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்தில் நின்ன பாட்டியை பார்த்து கத்துனாராம், அடி பாவி, எல்லாத்தையும் கெடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாமல் கண்டதை திங்க விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து சேர்ந்துருப்பேனே அப்படின்னாராம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன்னு குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:35. இனி நேயர்களுடன் நாமும் கைகோர்த்து செல்ல இருப்பது நகர்வுலா. இன்றைய நகர்வுலாவில் நாம் செல்ல இருக்கும் இடம் இந்தியாவின் கலாச்சாரம், வரலாறு மற்றும் இயற்கை அழகு நிறைந்த ஒரு பிரம்மாண்ட மாநிலமாகும். இந்தியாவின் 3வது பெரிய மாநிலமாகவும் தக்காண பீடபூமியின் பெரும் பகுதிகளில் பறந்து விரிந்துள்ளதுடன் சுற்றுலா பயணிகளை கவரும் பல நகரங்களையும் கொண்டுள்ளது. இது மௌரியர்கள், சாதவாகனர்கள் மற்றும் சாளுக்கியர்கள் உள்ளிட்ட பல பேரரசுகளாலும், பின்னர் பாமினி மற்றும் டெல்லி சுல்தானியர்கள், மராட்டியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களாலும் ஆளப்பட்டது. அதுவே

எங்கும் இல்லைங்க, மகாராஷ்டிரா மாநிலம்தான். இம்மாநிலத்தில் சுற்றுலா செல்ல இடங்கள் பல இருந்தாலும் இன்று நாம் பார்க்க இருப்பது மகாராஷ்டிராவின் குளிர்கால தலைநகரான நாக்பூர். இது ஆரஞ்சு நகரம் மற்றும் இந்தியாவின் புலிகள் நகரம். இல்லை, புலிகள் தலைநகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் புவியியல் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த நகரம் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், அமைதியான ஏரிகள் மற்றும் உலகப் புகழ்பெற்ற வனவிலங்கு சரணாலயங்களுக்கு பெயர் பெற்றது. அவற்றில் சிலவற்றை இன்றைய நகர் உலாவில் ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு

நேயர்களுக்கு வேலைவாய்ப்பு செய்திகள். நிலக்கரி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. நிலக்கரி நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பிரிவில் எலக்ட்ரிக்கல் 221, சிவில் 178, மெக்கானிக்கல் 145, சிஸ்டம் 43, எலக்ட்ரானிக்ஸ் 38, இண்டஸ்ட்ரியல் 20, புவியியல் 15 என மொத்தம் 660 இடங்கள்.

0: நிரப்பப்பட உள்ளன. கல்வித் தகுதி பிஇ அல்லது பிடெக், வயது வரம்பு 30/4/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 30 வயது வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முகத் தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணமாக 1160 ரூபாய் மற்றும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 11ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு coalindia.in என்ற இணையதளத்தில் தொடர்பு கொள்ளலாம்.
1: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா? நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நகர் உலாவில் நாக்பூர் சுற்றுலா தலங்கள் பற்றி. முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது பெஞ்ச் புலிகள் காப்பகம். இது மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய இரு மாநிலங்களின் எல்லையில் பறந்து விரிந்துள்ள இந்தியாவின் முதன்மையான புலிகள் காப்பகமாகும். இதன் வழியே பாயும் பெஞ்ச் நதியின் பெயரால் இது அழைக்கப்படுகிறது. இது சுமார் 1179 சதுர கிலோமீட்டர் மத்திய பிரதேசத்திலும் மற்றும் 741 சதுர கிலோமீட்டர் மகாராஷ்டிராவிலும் என இரண்டு பகுதிகளாக பாதுகாக்கப்படுகிறது. 1975ஆம் ஆண்டு தேசிய பூங்காவாக நிறுவப்பட்டு 1999ஆம் ஆண்டில் இந்தியாவின் 25வது புலிகள் காப்பகமாக அந்தஸ்து பெற்றது. இங்கு புலிகள், சிறுத்தைகள், சோம்பல் கரடிகள், வரிகள் கொண்ட கழுதை புலிகள் மற்றும் இந்திய காட்டெருமைகள் போன்ற பல விலங்கினங்கள் வசிக்கின்றன. 200க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் காணப்படுவதால் இது பறவை ஆர்வலர்களின் முக்கிய இடமாகவும் திகழ்கிறது. காடுகளை ரசிக்கும் வனவிலங்குகளை நேரில் பார்க்கவும் இரு மாநில எல்லைகளிலிருந்தும் ஜீப் சஃபாரிகள் இயக்கப்படுகின்றன. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்வோம் மற்றொரு இடத்துடன். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: தேசிய உரம் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஃபீல்டு ரெப்ரசன்டேட்டிவ் பிரிவில் மொத்தம் 40 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமா, வயது 30/4/2026 படி 18 வயது முதல் 30 வயது வரை. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகியவை. தேர்வு மையம் சென்னை மற்றும் கோவை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணமாக ₹200. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 15/6/2026. மேலும் விவரங்களுக்கு careers.nfl.co.in என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நகர் உலாவில் நாக்பூர் பற்றிதாங்க. நாக்பூர் நகரில் அமைந்துள்ள ஃபுட்டாலா ஏரி 60 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செயற்கை ஏரியாகும். 18 நூற்றாண்டில் போன்ஸ்லே வம்ச மன்னர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஏரி அதன் இயற்கை எழில் கொஞ்சும் சூழல் மற்றும் கண்கவர் வண்ண நீரூற்றுகளுக்கு மிகவும் பெயர் பெற்றது. 200 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த ஏரி முதலில் விவசாய மற்றும் குடிநீர் தேவைக்காக உருவாக்கப்பட்டது. இது நாக்பூர் நகர மையத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில்

உள்ளது. இதன் மூன்று பக்கங்களிலும் அடர்ந்த காடுகளும் மற்றொரு பகுதியில் அழகிய கடற்கரை போன்ற பகுதியும் உள்ளன. மாலையில் ஒளிரும் அலசன் விளக்குகள், மிதக்கும் நீரூற்றுகள் மற்றும் டாங்காய் என அழைக்கப்படும் குதிரை வண்டி சவாரிகள் ஆகியவை பார்வையாளர்களை கவரும் முக்கிய அம்சமாகும். உள்ளூர் மக்கள் மாலையில் ஓய்வெடுக்கவும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளவும் சிற்றுண்டுகளை ரசிக்கவும் ருசிக்கவும் இது மிகவும் பிரபலமான இடமாகும். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்வோம்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகர்வுலா நிகழ்ச்சியோடு. இனி நாம் பார்க்க இருப்பது சீதாபுல்டி கோட்டை. இது நாக்பூரில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையாகும். 1817 ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இக்கோட்டை தற்போது இந்திய பிராந்திய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆங்கிலேயர்களாலும் மராத்தியர்களாலும் இடையே நடைபெற்ற புகழ்பெற்ற சீதாபுல்டி போர் இங்குதான் நடைபெற்றது. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது மகாத்மா காந்தி தங்கியிருந்ததாக கருதப்படும் அறை இக்கோட்டையின் முக்கிய ஈர்ப்பாகும். இது ஒரு இராணுவ பகுதி என்பதால் பொதுமக்கள் குடியரசு தினம், சுதந்திர தினம் மற்றும் தொழிலாளர் தினம் ஆகிய 3 தேசிய விடுமுறை நாட்களில் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். மேற்கூறிய 3 நாட்களில் காலை 8:30 மணி முதல்

மதியம் 3 மணி வரை மக்கள் பார்வையிடலாம். இளநேர்களே, இதுவரை இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்தது நாக்பூர் நகரின் சுற்றியுள்ள பகுதிகள் சிலவற்றை பற்றிதாங்க. மற்றொரு நாள் புதிய இடம் இதே நகர்வுலாவில். இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடல் கேட்பதற்கு முன்

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் யூஜி மறுதேர்வுக்கான தேர்வு மையங்களுக்கான நகர அறிவிப்பு சீட்டை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. இந்த மறுதேர்வு இந்தியா முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் மதியம் 2 மணி முதல் மாலை 5:15 மணி வரை பேனா மற்றும் காகித முறையில் நடத்தப்படும் என்றும், தேர்வு மற்றும் நுழைவு சீட்டு தொடர்பான விவரங்கள் பின்பு வெளியிடப்படும் என்றும் இந்த முகமை தெரிவித்துள்ளது. சண்டிகரில் இன்று நடைபெறவுள்ள காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிரிவுக்கான மண்டலம் 2 இன் 3 நாள் மாநாட்டை

மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ், ஹரியானா முதலமைச்சர் திரு நயப் சிங் சைனி, ஹரியானா சட்டமன்ற சபாநாயகர் திரு ஹரிவந்த் கல்யாண், நாடு முழுவதும் உள்ள 15 சட்டமன்றங்களின் சபாநாயகர்கள் மற்றும் துணை சபாநாயகர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். மத்திய பிரதேசத்தில் இருந்து திரு மகேஷ் கேவத் மற்றும் கர்நாடகாவில் இருந்து டாக்டர் நாகராஜா ஆகியோரை மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பாளர்களாக பாஜக அறிவித்துள்ளது. மேலும் கர்நாடக சட்டமேலவை தேர்தலுக்கான வேட்பாளர்களாக திரு லிங்கராஜ் பாட்டீல் மற்றும் திரு

0: அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேசியாவில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாத போர் நிறுத்தத்திற்கு பிறகு மீண்டும் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் இத்தாலியின் ஃபிளாவியோ கோபாலியை வீழ்த்தி ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரவ் தனது முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றார். 1937 பிறகு ஆடவர் பிரிவில் பிரெஞ்சு ஓபன் பட்டத்தை வென்ற ஜெர்மானிய வீரர் என்ற சாதனையை இவர் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை நேரம் 8:02. நேயர்கள், இனி கேட்க இருப்பது தகவல் தளம். இன்றைய தகவல் தளத்தில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது உலக பெருங்கடல் தினம். ஒவ்வொரு ஆண்டும் June 8 ஆகிய இன்று உலக பெருங்கடல் தினம் கொண்டாடப்படுகிறது. பூமியின் உயிரினங்களை நிலைநிறுத்துவதில் பெருங்கடல்களின் முக்கியத்துவத்தை பற்றியும் கடல் வளங்களை பாதுகாப்பது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். மேலும் தெரிந்து கொள்வோம் சிறு இடைவேளைக்கு பிறகு.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-98-6458 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். விண்ணப்பங்கான மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம். நிகழ்ச்சியில் உலக பெருங்கடல் தினம் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். 1992 பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற புவி உச்சி மாநாட்டில் கனடா நாட்டின் சார்பில் இந்த யோசனை முதன் முதலில் முன்மொழியப்பட்டது. பல்வேறு அமைப்புகளின் தொடர் முயற்சிகளுக்கு பிறகு 2008 ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக June 8 உலக பெருங்கடல் தினமாக அறிவித்தது. பூமியின் மேற்பரப்பில் 70% அதிகமான பகுதிகளை பெருங்கடல்கள் ஆக்கிரமித்துள்ளன. நாம் சுவாசிக்கும் காற்றில் உள்ள ஆக்சிஜன்கள், 50% மேல் கடலில் உள்ள தாவரங்கள் மற்றும் பாசிகள் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. மனிதனின் உணவு தேவைக்கு முக்கிய ஆதாரமாக இருப்பதோடு உலகின் தட்பவெப்பநிலையை சீராக வைத்திருக்கவும் பெருங்கடல்கள் உதவுகின்றன. கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் கழிவுகளை குறைத்தல் மற்றும் அதிகப்படியான மீன் பிடித்தலை தடுத்தல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வுகள் உலகெங்கிலும் நடத்தப்படுகின்றன. கடலோர பகுதிகளை சுத்தம் செய்தல், கருத்தரங்குகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு போட்டிகள் மூலம் இதன் முக்கியத்துவம் எடுத்துரைக்கப்படுகிறது. நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடல் பாடல் கேட்பதற்கு முன்,
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இதுவரை தகவல் தளம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் தகவல் தளம் தொடரும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம். இயற்கையில் கிடைக்கும் பொருள்களை கொண்டு செயற்கையாக உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் போது உபரி பொருளாக கார்பன் உமிழ்வும் நடக்கும். அவ்வாறு அல்லாமல் இயற்கையினை நேரடியாக மின்சார உற்பத்தியில் ஈடுபடுத்தி, அதாவது சூரிய ஒளி, காற்று, நீர் மற்றும் புவி வெப்பம் போன்ற இயற்கையான தீர்ந்து போகாத வளங்களை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பதையே புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி ஆகும். முதலில் நாம் பார்க்க இருப்பது சூரிய ஆற்றல். சூரிய ஆற்றல் என்பது சூரிய ஒளியை ஒளி மின்னழுத்த வளைவு மூலம் மின்சாரமாக மாற்றும் ஒரு புதுப்பிக்கத்தக்க மற்றும் தூய்மையான ஆற்றல் முறையாகும். இது சுற்றுச்சூழலுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்தாத பசுமை ஆற்றலாகும். சூரிய ஒளியானது சோலார் பேனல்களில் உள்ள சிலிக்கான் செல்கள் மீது படுகிறது. சூரிய கதிர்வீச்சு செல்களை தூண்டி நேரடி மின்னோட்ட மின்சாரத்தை உருவாக்குகிறது. இந்த நேர் மின்னோட்ட மின்சாரம் இன்வெர்டர் கருவி மூலம் வீட்டு உபயோகத்திற்கு ஏற்ற மாற்று மின்னோட்ட மின்சாரமாக மாற்றப்படுகிறது. வீடுகளில் மேற்கூரைகளில் அமைக்கப்படும் இந்த முறை மின் கட்டணத்தை பெருமளவில் குறைக்க முடியும். உபரி மின்சாரத்தை அரசு மின் கட்டணத்திற்கு வழங்கி வருமானம் ஈட்டலாம். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்திற்கு மாற்றாக சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் பயன்படுத்தலாம். இது ஒரு நீர் தீர்ந்து போகாத இயற்கை வளம். மாதாந்திர மின்கட்டணத்தை நிரந்தரமாக குறைக்கலாம். குறைந்த பராமரிப்பு செலவு மற்றும் நீண்ட ஆயுள். மின் உற்பத்தி நிலையங்களுக்கு அரசாங்க மானியங்கள் பெறலாம். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு அறிவிப்பிற்கு.

0: Espera que... இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். விண்ணப்பங்களுக்காக agnchn1@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக தொடர்பு கொள்ளலாம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: காற்று வீசும் வேகத்தை பயன்படுத்தி காற்றாலை விசையாழிகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இது ஒரு தூய்மையான மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாகும். காற்று வீசும் போது அது காற்றாலைகளின் பெரிய இறக்கைகளை சுழலச் செய்கிறது. இந்த சுழற்சி விசையாழிக்குள் இருக்கும் தண்டை திருப்புகிறது. தண்டின் சுழற்சி ஆற்றல் ஒரு ஜெனரேட்டர் மூலமாக மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் மின் மாற்றிகள் வழியாக மாற்றப்பட்டு மின் கட்டத்திற்கு அனுப்பப்பட்டு வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் விநியோகிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் மற்றும் திருநெல்வேலி, திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் காற்று வீசும் பகுதிகளில் அதிக அளவில் காற்றாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மே முதல் அக்டோபர் வரை இடைப்பட்ட பருவ காற்று காலத்தில் மின் உற்பத்தி உச்சத்தை அடைகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது புனல் மின்சாரம். புனல் மின்சாரம் என்பது ஓடும் அல்லது தேங்கி நிற்கும் நீரின் இயக்க ஆற்றலை பயன்படுத்தி உருவாக்கப்படும் புதுப்பிக்கத்தக்க மற்றும் தூய்மையான மின்சாரம் ஆகும். அணைகளில் தேக்கப்படும் நீர் உயரமான இடத்திலிருந்து குழாய்கள் வழியாக வேகமாக கீழே விடப்படும்போது அந்த நீரின் விசையால் டர்பைன் எனப்படும் விசிறிகள் சுழற்றப்படுகிறது. இந்த சுழற்சி மின்னாக்கி அதாவது ஜெனரேட்டர் உடன் இணைக்கப்பட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. நிறைவாக நாம் பார்க்க இருப்பது உயிரி எரிசக்தி மூலம் மின்சாரம். இது தாவர கழிவுகள், விலங்கு கழிவுகள் மற்றும் நகர குப்பைகளை எரித்தோ அல்லது வாயுவாக மாற்றியோ உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த உயிரி பொருட்கள் கொதிகலனில் எரிக்கப்பட்டு நீராவி உருவாக்கப்படுகிறது அல்லது வாயுவாக்கப்பட்டு விசையாழிகள் அல்லது டர்பைன்ஸ் மூலமாக மின்சாரமாக மாற்றப்படுகிறது. இவ்வாறு மின்சாரம் தயாரிக்கும் முறை இரண்டாக பிரிக்கப்படுகிறது. முதல் முறை டைரக்ட் கம்பஷன், நேரடி எரிப்பு முறை. மரக்கட்டைகள், வேளாண் கழிவுகள் ஆகியவை எரிக்கப்பட்டு நீர் கொதிக்க வைக்கப்படுகிறது. அதில் உருவாகும் உயர் அழுத்த நீராவி மூலம் விசையாழிகள் இயக்கப்பட்டு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இரண்டாம் முறை பயோகெமிக்கல் கன்வர்ஷன், உயிரி வேதியியல் முறை. மாட்டு சாணம், சமையல் கழிவுகள் மற்றும் சாக்கடை கழிவுகள் காற்றில்லா சூழலில் நொதிக்க வைக்கப்பட்டு மீத்தேன் வாயு உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த வாயுவை எரித்து மின்சாரம் தயாரிக்கலாம். விவசாய கழிவுகள் மற்றும் நகர குப்பைகளை முறையாக நிர்வகித்து மின்சாரம் தயாரிக்கலாம். என்ன நேர்களே, சுற்றுச்சூழல் மாசுபடாமலும் இயற்கை மற்றும் இயற்கையில் கிடைப்பவைகளை வைத்து மின்சாரம் உற்பத்தி செய்யும் முறைகள் பற்றி பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நாள் புதிய தகவலுடன் இதே தகவல் தளத்தில். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடல்

0: இதுவரை தகவல் தளம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் வானொலிக்கு 90 தொகுப்பு நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அரங்கிசை சென்னை அஞ்சல்.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90.
3: நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
4: எப்பயும் வந்து இதமான பாடல்களை ரொம்ப நல்ல ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாருமே அதுல வந்து பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப நல்ல தமிழ்ல ரொம்ப அழகா பிரமாதமா அந்த பண்பலைய சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
5: இருபத்தி 22 மாவட்டங்கள், 2.5 கோடி நேயர்கள், இவர்களுடன் நானும் ஒருவன். நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனே, என் நண்பனாகிய பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
6: வானொலிக்கு 90 காற்றின் முகவரியாய், கானங்களின் கவிதையாய், ஸ்வரங்களின் நாதமாய், இதயங்களில் தாளமிடும் வானொலிக்கு 90.
7: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே எதை

0: ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது. இதயம் திறக்கும் இலக்கியம்,
1: கவிதை செந்தேனை ஊற்றி,
0: உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை,
1: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
0: மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
2: மெல்லிய இசையின் மென்மையில் வல்லிய இதயமும் வளைந்திடும். தெம்மாங்கு பாடலின் தென்னிசையில் தெவிட்டாத இன்பம் பெருகி, தேவராக பாடலின் தேனிசையில் தெய்வீக மனம் பரப்பி, இன்னிசை மழையின் இனிய சாரலில் இன்பம் பொங்க வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு வயது 90. இன்றைய வானொலிக்கு 90 இசையோடு அசையும் தமிழ், இயற்கையோடு இணையும் இசை, இலக்கியமும் இலக்கணமும் உரைநடையும் செந்தமிழும் என தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் பொங்குவது போல, தமிழ்துறை பேராசிரியர்களின் ஒளி நுகர் பதிவுகளோடு நம் செவி நுகர வருகிறது வானொலிக்கு.

0: அனைவருக்கும் அன்பு வணக்கம். முனைவர் ரேவதி, வானொலிக்கு 90.
1: காற்றலையாய் வந்து காலந்தோறும் கண்ணியத்தோடு கடமையாற்றிய வானொலிக்கு வாழ்த்து. பல்லாண்டு வாழ பாவை இவள் வாழ்த்துகிறேன். நன்றி.
2: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி.
3: வானொலிக்கு வயது 90. வாழ்த்துக்களுடன் தி சொர்ணமாலா. அந்த ஆகாசம் உள்ளவரை ஆகாஷ்வாணியின் புகழும் நிலைத்திருக்கும். வாழ்த்துக்களுடன் சி சொர்ணமாலா.
4: இது ஆகாசவாணிக்கு நீஹாவின் நேசமிகு வாழ்த்துக்கள். 9-10 பெருகிட, 100 நோக்கி விரைந்து ஓடிட, 90 என்னும் அகவையை எட்டி பிடித்தது ஆகாசவாணி. இணையத்தில் உன் பெயரின் பொருள் தேடினேன். ஆகாயத்தின் குரலாம் ஆகாசவாணி. பின் சிரிப்பு ஒன்றை சிதறி அக்கணமே உணர்ந்தேன், என் வாழ்வின் குரலும் ஆகா

பருவம் அடையா தாய் தமிழ் போல். ஒன்பதின் பெருக்கத்து பத்தாய் 90 ஆண்டுகள். நான் உனக்கு வாழ்த்தொலி கூறுகின்றேன். 90 இன்னுமாய் பெருகட்டும் 100 என்று. நன்றி.

0: இசையோடும் இலக்கிய தமிழோடும் இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி வானொலிக்கு 90.
1: முனைவர் சி. அன்புராணி அவர்கள்.
2: வானொலிக்கு அகவை 90, அகிலத்தை ஆண்ட அழகியலுக்கு அகவை 90. மனச்சிறையில் கவிச்சரம் தொடுத்து செவிப்பறையில் இசை மழை தூவி இந்த நாள் இனிய நாள் என்று ஒவ்வொரு நாளையும் இனிமையாக்கி தேன் கிண்ணத்தில் திரை இசையை பருக வைத்து புதுமை பொலிவுடன் செவியை வருடி செல்லும் ஆகாசவாணிக்கு அன்பு வாழ்த்துக்கள். அன்பு ராணியின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள்.

0: Le Alameli. வானொலிக்கு 90 வார்த்தைகளை வார்த்து வாழ்த்துவதற்கான வாய்ப்பு. வாசமிகு வார்த்தைகளால் வண்ணமிகு வாழ்த்துக்கள். செறிவாக, சிறப்பாக, செம்மையாக, சீராக கொண்டு வருவதில் வானொலிக்கு நிகர் வானொலிதான். வானொலி தொடக்கத்தில் விதை, வளர்ச்சியில் விருட்சம், பயன் தருவதில் பணி, நிலைப்பதில் வேர், நீடிப்பதில் உறுதி. நிகழ்ச்சிகளில் அலை, கவின்மிகு கலை, கற்றுத்தருவதில் ஆலை, சூட்டுவோம் சொல் மாலை. ஏற்றம் காணும் வானொலிக்கு 90 தொடரட்டும் வரலாறு. வாழ்த்துக்கள் பல நூறு.
1: இதயத்தின் இன்ப மொழி, உணர்வின் உயிரோட்டம், மனதில் மலரும் கவிதை, நினைவில் நின்றாடும் நிழல், எப்போதும் நம்மோடு பயணிக்கும் இசையோடு இன்முகம் காட்டி இனிதே விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு, நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன். படைப்பு.

0: தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நீ இறங்காயெனில் புகலேது, அட்டானாராகம் ஆதிதாளத்தில் பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நேரம் 9:31. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விவி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து அம்ப காமாட்சி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பைரவீராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை, நேரம் 10 மணி.
2: புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. ஆகாஷ்வாணி இன்று தனது 90வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது. 1936 ஆண்டு ஜூன் 8 தேதி அன்று இந்திய அரசு ஒலிபரப்பு சேவை என்பது அகில இந்திய வானொலி நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இன்று 591 நிலையங்களை இயக்கி வரும் ஆகாஷ்வாணி இந்தியாவின் 98% மக்களை சென்றடைகிறது. மேலும் 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார மொழிகளிலும், வெளிநாட்டு சேவை பிரிவின் 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலும் ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்த கூட்டணி கட்சிகள் பங்கேற்கும் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற உள்ளது. இதில் 23 கட்சிகள் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். உலகின் மிகப்பெரிய பொது நிதியுதவி பெறும் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்தும் நாட்டின் 36வது மாநிலமாக மேற்கு வங்கம் மாற உள்ளது. இதுகுறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று புதுடெல்லியில் கையெழுத்தாக உள்ளது. இந்நிகழ்வில் மத்திய அமைச்சர் திரு JP நட்டா, இணையமைச்சர்கள் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், திருமதி அனுப்பிரியா பட்டேல், மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரி நுகர்வோர் குறைதீர்ப்பு மன்றத்தின் சார்பில் காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் நாளை காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மின் நுகர்வோர் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற உள்ளது. இம்முகாமில் புதிய மின் இணைப்பு வழங்குதலில் தாமதம், பெயர் மாற்றம், மாதாந்திர மின் கட்டண பிரச்சினைகள், பழுதான மின் மீட்டர்கள் மாற்றுதல், மின் கட்டண ரசீதுகளில் திருத்தம் கோருதல் மற்றும் மின் தடை, குறைந்த மின் அழுத்த பிரச்சனைகள் போன்ற குறைகள் குறித்து நுகர்வோர் நேரடியாக வருகை தந்து மன்ற தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்து தீர்வு பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ரோஜ்கர் தங்கப்பதக்கம் வென்றார்.

0: அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சீனியர் மகளிர் பி பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 40 தங்கம், 8 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் முதலிடத்தில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. இனி கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். இன்றைய கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தின் முதல் நேயராக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் கலங்கரை விளக்கம் படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடலாக செங்கல்பட்டு ரமணி வில்வம் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் குமரி பெண்ணின் உள்ளத்தில் என்ற படத்திற்காக ஒரு பாடல். இது அணிவகுக்கும் பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்து ஒழிக்க வரும் பாடல் சென்னை அந்தோணிராஜ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல், என்ன பெத்த ராசா என்ற படத்திற்காக இளையராஜா பாடியது.

நேரம் 10:21. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கேட்டாலே இன்றைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்து ஒழிக்க வரும் பாடல் மாதவரம் பால்பண்ணை சரஸ்வதி பத்மநாபன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் கரகாட்டக்காரன் என்ற படத்திற்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இன்றைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் காட்டூரி, எஸ் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார் ஆகியோர் விரும்பி கேட்ட பாடல் ராஜபாண்டி என்ற படத்திற்காக.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் நிரபராதி என்ற படத்திற்காக.

ஒலிக்க வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தூரல் நின்று போச்சு. பாடலை விரும்பி கேட்ட நேயர் வேட்டவளம் குமார்.

நேயர்களே, இன்று 11:02 நேர் நேரம். தலைப்பு வானொலிக்கு 90. நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240, 2275250. நேயர்கள் கைபேசி வாயிலாகவோ அல்லது வெளியூர் நேயர்களாகவோ இருந்தால் குறிப்பிட்ட எண்களுக்கு முன் 0413 என்ற குறியீட்டு எண்ணை சேர்த்து அழைக்கவும். மீண்டும் ஒரு முறை, தலைப்பு வானொலிக்கு 90.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்வரப்பும். அடுத்து ஒழிக்க வரும் பாடல் தென்றல் வரும் தேர் என்ற படத்திற்காக ஒரு பாடல். பாடலை விரும்பி கேட்ட நேயர் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு அவர்கள். இதோ உங்கள் பாடல்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இன்றைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்து ஒழிக்க வரும் பாடல் கண்ணுக்குள் நிலவு என்ற படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் ஐயலூர் வைரப்பிள்ளைப்பட்டி சரவணன் அழகு.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி நேர் விருப்பம். அடுத்து ஒழிக்க வரும் பாடல் தர்மபத்தினி என்ற படத்திற்காக. பாடலை விரும்பி கேட்ட நேயர் பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா பரத்.

நேர்களே, இன்றைய கெட்டலை இனிக்கும் நிகழ்ச்சியில் நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் அனைத்தும் ஒழிக்க முடியவில்லை என்ற ஒரு சிறு வருத்தத்தோடு மற்றவர்களுக்காக ஒரு பாடல், புதூர் சிவசுப்பிரமணியம், காரக்குடி கனகவல்லி, அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன், துருகனஹள்ளி கோயில், கனகராஜ், ஜெயக்கொடி, பிரபுவீரா, ஸ்ரீ பூவராகவன் ஆகியோர் அனைவருக்காகவும், ஏதேனும் பெயர் விடுபட்டிருந்தால் அவர்களுக்காகவும், வீரா என்ற படத்திற்காக ஒரு பாடல்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. ஏழைகளின் நலனுக்காக அரசு மேற்கொண்ட 12 ஆண்டுகால பயணத்தை இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நினைவு கூர்ந்துள்ளார். இக்காலகட்டத்தில் இந்தியா பல மாற்றங்களை கண்டுள்ளதாகவும், அந்த மாற்றங்களின் மையப்பகுதியாக கரீப் கல்யாண் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாடு ஆகியவை திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். நேரடி பயன் பரிமாற்றம், ஸ்வச் பாரத், பிரதமரின் வீடு கட்டும் திட்டம், ஜல் ஜீவன் மிஷன் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் போன்ற ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையையும் வாய்ப்புகளையும் உறுதி செய்யும் நோக்கிலேயே செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுடெல்லியில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பு தொடர்பான ஏற்பாடுகள் குறித்தும் பல்வேறு அரசு துறை அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. உலகின் மிகப்பெரிய பொது நிதி உதவி பெறும் சுகாதார காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்தும் நாட்டின் 36வது மாநிலமாக மேற்கு வங்கம் மாற உள்ளது. இதுகுறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று புதுடெல்லியில் கையெழுத்தாக உள்ளது. இந்நிகழ்வில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர்கள் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், திருமதி அனுப்பிரியா பட்டேல், மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். நாடு முழுவதும் இன்று உலக பெருங்கடல் தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில், அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் கடற்கரையில் இன்று நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் கடற்கரை தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெறப்பெற்றுள்ளது. இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி கலந்து கொண்டு தூய்மை பணியினை கொடியசைத்து நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுடன் இணைந்து தூய்மை பணியை மேற்கொண்டார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் 7 ஆண்டுகளுக்கு பின்னர் 2 நாள் பயணமாக இன்று வடகொரியாவுக்கு செல்கிறார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம்.
2: நேரம் 11:02. ஆகாஷ்வாணியின் புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது.

நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அகில இந்திய வானொலி தன் வரலாற்று பயணத்தில் 90 ஆண்டுகளை கடந்து சாதனை படுத்து வரும் இந்த வேளையில் நேயர்களாடைய உங்களோட உரையாட ஒரு சுவாரஸ்ய தலைப்பு

இன்று வந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆம் நேர்களே, இன்றைய நேய நேரத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா வானொலிக்கு 90. ஸோ வானொலிக்கு 90 வருஷம் ஆகி இன்னையோட ஜூன் 8 தான் வந்து 1936 வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட அந்த தேதி இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி வந்து உங்களோட உரையாடல் வந்து நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் பார்த்தீங்கன்னா 2275240, 2275250. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து தொடர்பு கொள்ளலாம்.

5 0. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0 4 1 3 அப்படிங்கிற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கிற முதல் நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். என்னன்னு தெரியல, இணைப்பில் ஏதோ சிறிய இதற்கு நினைக்கிறேன். நேயர்கள் லைனில் வராங்க, ஆனால் பேச முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வானொலிக்கு 90 அப்படிங்கிற தலைப்பு தான் நம்மளுடைய தலைப்பு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இல்லைங்களா. அதாவது நீங்கள் முதன் முதல்ல வானொலி கேட்ட அந்த நாள் உங்களுக்கு நினைவு இருக்கா, இல்லை உங்களுடைய வீட்டில் வாங்கின முதல் ரேடியோ பெட்டி அது வந்து என்ன பிராண்டு. ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா ரேடியோவோட நமக்கு வந்து நிறைய ஒரு பிணைப்பு இருக்கும் இல்லையா. ஸோ முதல் முதல்ல வாங்கின ரேடியோ பெட்டி அப்போலாம் ரேடியோ பெட்டி தான். இப்போ தான் நிறையா வந்து இணையதளத்துலேயே கேட்குறோம், ஆப்பில் கேட்குறோம், அந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு வசதிகள்லாம் வந்துருச்சு. ஸோ அப்போ வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரேடியோ பெட்டி இருக்கும், அதை சுற்றி நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ வந்து லீவ் நாளெல்லாம் பார்த்திங்கன்னா சனி ஞாயிறுலாம் வந்து ஒரு பாடல் கேட்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு படத்தோட ஒளிச்சித்திரம் கேட்குறதா இருக்கட்டும், எல்லாருமே சுற்றி உட்காந்து அமர்ந்து சவகாசமாக சாப்பிட்டுட்டு அழகாக உட்காந்து கேட்டுருப்பாங்க. அந்த ரேடியோவை பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க, அந்த வீட்டோட பெரியவரோ இல்லை அந்த வீட்டில் இருக்கிற தாத்தாவோ. ஸோ அவங்க மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க, யாரையும் கையை வைக்க விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நினைவுகளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராமங்களில் மரத்தடியில் பார்த்தீங்கன்னா கடைகளில் முடித்திருத்தகங்களில் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா ரேடியோவை சுற்றிட்டு மனுஷங்க நிறைய பேர் கூடி பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த ரேடியோ கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒரு டிஸ்கஷனாக போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ வானொலிக்கு 90 பற்றி உங்களுடைய விஷயங்கள் என்னென்ன சொல்லிட்டு, இல்லை ரேடியோவோட உங்களுக்கு இருக்கிற பிணைப்பை பற்றி நீங்கள் பேசலாம். இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். என்னென்னு தெரியல, தொடர்ந்து நம்ம பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

0: நேரம் 11:08 நேரத்தில் இணைந்திருக்கிறோம். இன்று இந்தியாவுடைய ஒளிபரப்பு வரலாற்றில் மிக முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்திய மாநில ஒளிபரப்பு சேவை அதிகாரப்பூர்வமாக அகில இந்திய வானொலி அப்படின்னு பெயர் மாற்றம் பெற்றது. இப்போ அது ஆகாஷ்வாணின்னு கூட நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு நம்மளோட கூட எல்லாருமே பேசுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வானொலிக்கு 90 அப்படிங்கிற தலைப்பு நமக்கு வழங்கப்பட்டுக்கு. இப்போ நிகழ்ச்சியில் நம்மளோட இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: புதுச்சேரி முதல் அலைவரிசைக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி நீடிவது கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகநல்லி கோயில்புடை கனகராஜ் பேசுறேன். சௌகரியம் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் கனகராஜ். கிருஷ்ணகிரில இருந்து பேசுறீங்களா? அழைப்புல வந்ததுக்கு நன்றி சார். பேசுங்க, வானொலிக்கு 90 பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க? வானொலியோட உங்களோட பிணைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
1: சௌகரி, வானொலியில வந்து எல்லா தலைப்பும் நல்லா இருக்கு, நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்னும் இன்னும் மேலும் மேலும் அந்த வானொலி பல ஆண்டு காலம் நீடித்து வளர வேண்டும் என்று முதல் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் சௌகரி.
0: சரிங்க சார்.
1: அதே போல நிகழ்ச்சி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. நிகழ்ச்சி ஒன்னும் தரமா இருக்கணும், நிகழ்ச்சி ஒன்னும் மேலும் மேலும் வளரணும் தான் எங்களுடைய ஆசை, எங்களுடைய நேர் விருப்ப இது. நேருங்கள் அத்தனை பேரும் இந்த வானொலிக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் சௌகரி. 90வது ஆண்டு வந்து எடுத்து காலையில் எடுத்து வச்சுக்கொண்டு இருக்கிறது.
0: ஆமா ஆமாங்க சார்,
1: கண்டிப்பா உண்மையிலேயே வாழ்த்துக்கிறத தெரிவிச்சுக்கிறேன் சார். உங்களுக்கும் உங்க பணியாளர்களுக்கும் உங்களுடைய நிகழ்ச்சி தலைவர் அவர்களுக்கும் அதே போல தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலரட்ட சௌகரி.
0: நிச்சயமா எல்லாருக்குமே வாழ்த்துக்களை உரித்தாக்கிடுறேன் சார். உங்களோட ரேடியோ அனுபவம் ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டது அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் ஞாபகம் இருக்கா சார்?
1: இருக்கு சௌகரி. நம்ம இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாங்குடி கே முத்தமிழ் செல்வம் வந்து அவரு நிகழ்ச்சியில நான் பங்கேற்றுங்கிறேன். சென்னை வித் பாரதியில் தான் நான் முதல் பேசினேன்.
0: அப்பெல்லாம் வந்து இலங்கை வானொலி வித் பாரதி தான் ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? திருச்சிராப்பள்ளி.
1: நான் 35 அந்த வானொலியை நேசிக்கிறேன் சௌகரி. வானொலி ரசிக்கணும் மாறிட்டேன். 35 தொடர்ந்து அந்த வானொலி கேட்டுங்கிற சௌகரி. ஆமா ஆமா, எனக்கு எங்களுடைய அனுபவம்லாம் பயங்கரமா இருக்கு.
0: சரிங்க சார், சரிங்க சார். அதுல ஏதாவது ஒண்ணு இன்னும் சுவாரஸ்யமா சொல்லணும்னு நீங்க பகிரலாம் நிகழ்ச்சியில.
1: அதே போல சென்னை வானொலி ரயில் பவன்ல வந்து நல்ல நிகழ்ச்சி கொடுக்குறாங்க. நம்ம புதுச்சேரி வானொலி எல்லா வானொலி தொடர்ந்து வந்து எல்லா வானொலியும் கேட்டுங்கிற சார். அரசு வானொலி அத்தனை வானொலி நான் தொடர்ந்து கேட்கறேன்.
0: தொடர்ந்து
1: வானொலியுமே நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா கொடுக்குறீங்க, எல்லா நிகழ்ச்சியுமே பர்ஃபெக்டா இருக்கு.
0: தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வாங்க, பங்கெடுத்துக்கோங்க சார். நன்றி சார் இணைப்புல வந்ததுக்கு.
1: நன்றி நன்றி, வாய்ப்பு கொடுத்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி நன்றி சார், நன்றி. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்
2: ஓம் சக்தி. வணக்கம் சார்.
0: ஆ வணக்கம் சார், யார் எங்கிருந்து சார்?
2: ரெண்டுக்கும் ஆறு முத்துகிருஷ்ணன்.
0: ஆ முத்துகிருஷ்ணன் சார் சொல்லுங்க
2: சார். என்னன்னு கேட்டீங்கன்னா மறக்கமா நேசி பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி டாங் இல்ல ஃபேமிலி டாங்.
0: ஆமா,
2: குடும்ப கட்டுப்பாடு.
0: ஆமா,
2: அதுக்கு போல நான் பாடுபடுங்க. அப்பெல்லாம் பஸ்ல பாத்தீங்கன்னா பஸ்ல ஏற ஒரு பக்கம் தான் வெளியிருக்கும் அந்த காலத்துல. அதுல முட்டை முட்டாய் சேருவாங்க. அப்போ ஒரு பாடல் போவாங்க பாருங்க ரேடியோல, முட்டை முட்டி குறையுங்கள் வண்டி பயணம் சுகமாகும், குழந்தை குட்டி குறையுங்கள் வாழ்க்கை பயணம் சுகமாகும். இந்த பாடல் போவாங்க பாருங்க. நாம இருவன் நமக்கிருவன் நமக்கு பஸ்ல மூவர் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாம ஒரு நமக்கிருவன்
0: போட்டிருந்தாங்க.
2: அது பார்க்க முடியாது சார்.
0: விழிப்புணர்வு தரக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பாம்ப்ளெட்ஸ் நிறைய வாசகங்கள் எல்லாமே நிறைய அந்த மாதிரி வானொலியில வந்து அரங்கேறிக்கிறீங்களா? ஒரு எந்த குறிப்பிட்ட இந்த வானொலி நிலையம் இல்லாம எல்லா வானொலி ரேடியோனாலே வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து செய்தியா இருக்கட்டும்.
2: அப்பயே வாங்கிட்டு

0: டெல்லிக்கு மரியாதை அப்ப பாத்தீங்கன்னா அதுல சிங்கப்பூர் மலேசியா
1: என்னென்ன நிகழ்ச்சிகள் நீங்க முன்னாடி எல்லாம் கேப்பீங்க இல்ல இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க, என்னென்ன அதிகமா கேப்பீங்க? இப்ப உழவர்களுக்கான விஷயங்கள் நிறைய போகுது, விவசாய சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி, நீங்க எது அதிகமா கேப்பீங்க?
0: ஒரு பல் பொடி பிளம்பரம் போடுவாங்க, அருமையா இருக்கு பிளம்பரம்.
1: வானொலி
0: வந்து வேற மாதிரி இருந்தது, இப்ப கொஞ்சம் எல்லாம் நிறைய மாறி இருக்கு. இருந்தாலும் அந்த விஷயங்கள் வந்து எப்பயுமே நம்ம காற்றோடு நம்மளால கலந்தது இல்லீங்களா?
1: அவரு வந்து படிக்கும்போது ஹிந்தி படிச்சிருந்தாருங்க. அதை படிச்சாலும் டான்ஸ் அப்படியே தமிழ்ல சொன்னாருங்க. அது மலர் மறக்கவே முடியாது.
0: நன்றி சார், இணைப்புல வந்து உங்களுடைய வானொலியை பார்த்து உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
0: முற்பகல் வணக்கம் சொல்வது யாரோ? வாங்க கலையரசு சார், சொல்லுங்க.
2: தொழிற்சு பள்ளிக்கூடத்துல படிக்கிற நாளுக்குள்ள எங்க மாமா சனி நாயர் ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தாரு. சனி நாயர்கள் எல்லாம் ஒரு வானொலி கேட்பாரு. அது மாதிரி வானொலி கேட்கிற நேரங்கள்ல எனக்கு அந்த வானொலி கேட்கிற ஒரு ஆர்வம் எதிர்பாராமலே வந்து சேர்ந்து. அப்ப என்ன சிறுவனா இருக்கிற போது சென்னை வானொலி, திருச்சி வானொலி மட்டும்தான் செயல்பட்டது. அதுக்கு பிற்பாடு புதுச்சேரி வானொலி அறிமுகம் எங்க ஊராட்சியில ஒரு வானொலி பெட்டி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது வந்து உச்சத்துல வந்து அந்த ஒலி வாங்கி வச்சிருப்பாங்க, ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்க தெருவு தாண்டி அந்த வானொலி ஒலிபரப்பாவது கேட்கும். செய்தி அறிக்கை, பாடல்கள் இப்படி எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி போடுவாங்க. இதுக்குன்னு ஒரு ஆள் அங்க நியமிச்சு வச்சிருப்பாங்க. சென்னை வானொலி, விவித் பாரதி, திருச்சி வானொலி, அப்படி அந்த வானொலி நிகழ்ச்சிகள்லாம் ஒளிபரப்பாவது எனக்கு இருக்கிற வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அது பள்ளிக்கூடம் போயிட்டு வர பிற்பாடு நேரங்கள்ல, சனி ஞாயிறுகள்ல அப்படி கேட்கிற வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடைக்கும். இப்படி உருவானதான் என்னுடைய வானொலியினுடைய தொடக்க கால பயணம். அதுக்கு பிற்பாடு வானொலி மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாகும். ஆரம்பிச்ச பிறகு எனக்குன்னு ஒரு வானொலி வாங்கணும், ஒரு பெட்டி வாங்கணும், ஒரு ஆர்வம் எனக்குள்ள இருந்தது. அதுக்கு பிற்பாடு முதல் வானொலியை ஒரு 170 ரூபாயில விழுப்புரத்துல வந்து வாங்கினேன். அந்த வானொலி வாங்கி பாடல்களை கேட்கிற போது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அதுக்கு பிற்பாடு இந்த வானொலியில பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், வானொலிக்கு கடிதங்கள் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அப்படி இந்த தளங்கள் வேறு வேறு கோணத்துல பயணிக்க ஆரம்பிச்சு. அதுக்கு பிற்பாடு தான் நான் வந்து புதுச்சேரி வானொலிக்கு கடிதங்கள் எழுத ஆரம்பிச்சேன். வாரம் ஒரு கேள்வி, துலாக்குள், மங்கையர் உலகம் மடல் அப்படி சொல்லி கடிதங்கள் எழுதி அனுப்ப ஆரம்பிச்சேன். அது சில சில வேலைக்கு போயிடுவேன். வெள்ளிக்கிழமை வீட்டுல இருக்கிற போது வார்த்தை ஒரு அழப்ப அந்த கடிதங்களை எழுத ஆரம்பித்தேன். அந்த நிகழ்ச்சி

0: நிகழ்ச்சிகளை முன்னாடி குறிப்புகள் எடுத்து வச்சுக்குவேன். என்னென்ன நிகழ்ச்சி, என்னென்ன தேதியில யார் யாரு எப்படி ஒளிபரப்பாச்சு அப்படிங்கிற குறிப்பு எடுத்து வச்சுட்டு அந்த கடிதங்களை மொத்தமா எழுதி பெட்டியில போடுவேன். அது அந்த நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பாகி அந்த துலாக்கோள் நிகழ்ச்சி, வாரம் ஒரு கேள்வி, மங்கை உலக மடல், இந்த நிகழ்ச்சிகளை வானொலி ஒளிபரப்பாக்குற போது ஒரு இனப்படியாத ஒரு சந்தோஷம். ஆமா, அதே நேரங்கள்ல எங்க மறைந்த மரியாதைக்குரிய மூத்த அறிவிப்பாளர் திருமதி உமாமோகன் தான் அந்த கடிதங்களை படிப்பாங்க. அந்த கடிதங்களை ஒரு உணர்வு பூர்வமா படிப்பாங்க. அதுல எது பிடிச்சிருக்க அந்த மகளிர் உலக மடல்ல அப்படிங்கிற செய்தியெல்லாம் நான் கருத்து ஆழ்ந்து அதை குறிப்பிட்டு எழுதியிருப்பேன். இப்படி கடிதங்கள், நேரடி தொலைபேசி மூலமா பாடல் கேட்கிற நிகழ்ச்சிகள், இது மாதிரி தலைப்புகள்ல பேசுற நிகழ்ச்சிகள் சொல்லி திருச்சியில போன சென்னை வானொலியில எல்லா வானொலியும் பேசுற ஒரு வாய்ப்பு எல்லாம் 2-3 ஆண்டுக்கு முன்னாடி கிடைச்சது. அது மாதிரி ஒரு வாய்ப்பு நம்ம அகில இந்திய வானொலி நிலையங்கள் கொடுத்தது. அப்ப உதகமண்டலம், மதுரை, தூத்துக்குடி அப்படி சொல்லி, சென்னை அப்படி சொல்லி எல்லா வானொலிகள்லயும் பேசுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா, வானொலி வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு என்ன பேச தேவையில்ல பேச வச்சுது, என்ன பட்ட மனிதனா பண்பட்ட மனிதனா வாழ வச்சுது. வானொலி அப்படிங்கிற ஊடகம் வந்து மற்ற ஊடகங்களோட முதன்மை இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இளைஞர்கள் வந்து தொலைக்காட்சி, தொடு கைபேசி, கணினின்னு சொல்லி அதை கொஞ்சம் மாறி இந்த வானொலி அப்படிங்கிற ஒரு ஊடகத்துக்கு வந்துட்டாங்கன்னா அது வந்து சிந்திக்க ஆரம்பிப்பாங்க, அலட்சியத்தை தொலைப்பாங்க, விழிப்புணர்வோட வாழ கத்துக்குவாங்க, வாய்ப்பு உருவாக்குவாங்க, வாய்ப்பு தக்க வச்சுக்குவாங்க. இப்ப நம்ம வானொலிக்கு 90 நிகழ்ச்சியை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியை நான் தொடக்கத்துல இருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். முடியாத நேரங்கள் சில அதை விட்டு சொல்லிடுவான். அந்த வானொலி கேட்கிற நேரங்கள்ல பல வானொலிகள்ல ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள், ஒவ்வொருத்தருடைய செய்திகளை வந்து நம்ம வானொலியில வந்து எடுப்பற நேரங்கள்ல இது ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. இந்த முன்கூட இந்த வானொலிக்கு 90 இந்த 2026 டிசம்பர் வரையும் ஒளிபரப்பாவாதா அப்படிங்கிற ஒரு தேடல் கூட
1: இருக்கு.
0: வானொலி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் மிக சிறப்பாக அற்புதமா வடிவமைச்சு கொடுக்குது, எங்க நேயர்களை அரவணைச்சு கொண்டு போகுது, அவங்க மனசு காயப்படுத்தாம பக்குவமா பண்பட்ட அளவுல கொண்டு போகுது, பொறுமையான நகை அணிந்து கொண்டு போகிற எங்களுடைய அறிவிப்பாளர்கள் இருக்குதுன்னா எங்க வானொலி நாங்கள் நிறைய கற்றதும் பெற்றதும் சொல்லி நிறைய நாங்க கத்துக்கிறோம். இது மாதிரி பேச நிறைய செய்திகள் இருக்கு, நிறைய கருத்து வானொலி அப்படிங்கிற விஷயத்துல ஒண்ணு எப்படி சொல்லி முடிச்சுறேன். இப்ப போன வருஷம் ஒரு வானொலி வாங்குறேன், ஏனும் இப்ப ஒரு 2 மாசம் மேலும் ஒரு வானொலி வாங்குறேன். இப்படி வானொலி மீது ஒரு மோசமும் தாகமும் தனியாம இருக்கு. எனக்கு பின்னாடி என்னுடைய சந்ததிகள் யாருன்னு இந்த வானொலிக்கு வருவாங்க இதை நோக்கி காத்திருக்கேன். என்னுடைய சேனல் நிறைவு பெறுவான் தெரியாம இருக்கு.
1: நன்றிங்க ஐயா. வானொலி பத்தின உங்களுடைய நிறைய நினைவுகளை அழகா அவங்களோட பயணம் எப்படி ஆரம்பிச்சது எல்லாமே
0: வானொலி செய்து சொன்ன. இப்ப வந்து இப்ப நான் தையல் தொழில் வரும்போது பார்த்தேன் வானொலி பெற்றிருக்கோம், தங்காட்சி வருவாங்க சொன்னா வானொலி பெற்றிருக்கோம், வீட்டுல இருக்கிற வானொலி ஒழிச்சுக்கிட்டே இருக்க ஓய்வுங்கிறது கொஞ்சம்தான் இருக்கும். அது மாதிரி வானொலி எனக்கு ஒரு இடைப்பிரியாத ஒரு தோழன், இடைப்பிரியாத ஒரு தோழி, இடைப்பிரியாத ஒரு ஆசிரியை, இணைப்பிரியாத ஒரு வழிகாட்டி. வானொலி என்னுடைய என்னுடைய ஒரு ஒரு வாழ்வியல் சிந்தனையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷம்னு சொல்லலாம். நான் பல நேரங்களும் சொல்லியிருக்கேன், வானொலி மற்ற வீடுகளை முதன்மை எடுத்து இந்த இடத்தை தட்டி பறிக்க எந்த ஊடகத்தாலே முடியாதுங்கிறது தனிப்பட்ட கருத்து.
1: அதுக்குன்னு தனியா நேயர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. நன்றிங்கய்யா. நன்றி, நன்றி. நேரம் கருதி நம்ம நேயர் வந்து அழகா முடிச்சுக்கிட்டாங்க. இப்போ அடுத்த நேயர் ஒருத்தவங்க இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நேயர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். நேயர் நேரத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்க தலைப்பு பார்த்தீங்கன்னா வானொலிக்கு 90 வயசு ஆயிடுச்சு நம்ம வானொலிக்கு ஆரம்பிச்சு இல்லைங்களா. ஸோ 1936 வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அகில இந்திய வானொலி அப்படின்னு பேர் வாங்குச்சு வானொலி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 90 வயசு ஆகிருக்கு நம்ம வானொலிக்கு. ஸோ அதை ஒட்டி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். நேர்களும் ரொம்ப வந்து சுவாரஸ்யமாக இணைப்பில் வந்து அவங்களுடைய கருத்துக்களை அழகாக பகிர்ந்துட்டுருக்காங்க. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இணைஞ்சிருக்கோம். நீங்களும் பேசலாம் வந்து வானொலி நிலையங்களுக்கு நீங்கள் வந்து ஆசையாக வரிசையா எழுதிய கடிதங்கள், நேயர் விருப்பத்துல உங்க பேர் முதல் முதல்ல ஒழிச்சு போது நீங்க வந்து அடைந்த சந்தோஷம், இந்த மாதிரி நிறைய

விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வானொலி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்துச்சு, இதை பற்றி நீங்கள் பேசலாம். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலையில் பக்தி பாடல்கள், ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பது அப்படிங்கிற குரல், இந்த உங்கள் காலை பொழுது வந்து எப்படிலாம் வடிவமைச்சிருக்கு. அதே மாதிரி விவசாய நிகழ்ச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நெசவு கூடங்களில் உட்காந்து கேட்கலாம், சமையல் அறைகளில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே கூட வானொலிக்கு. வானொலியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வந்து குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேலைகள் எதுவுமே தடைபடாது, நம்ம கேட்டுக்கிட்டே வேலை செய்யலாம். இப்போ வேறு ஏதாவது காட்சி ஊடகங்கள்லாம் நம்ம அந்த இடத்துல நின்று பார்க்கணும், நேரம் செலவிட்டு அங்கே உட்காந்து பார்க்கணும், ஆனால் ரேடியோ வந்து அப்படி கிடையாது. நம்ம கேட்டுக்கிட்டே நம்மளோட வேலைகளை பார்க்கலாம், அது மாட்டு விஷயங்கள் வந்து நம்ம காதுக்குள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வானொலியோடு உங்களுக்கு இருந்த முத முதல்ல நீங்கள் கேட்ட விஷயம், இல்லை உங்களோட பேர் வரும்போது நீங்கள் அடைந்த மகிழ்ச்சி, நீங்கள் எழுதின கடிதங்கள், இந்த மாதிரி எதனா விஷயம் ஞாபகம் இருந்துச்சுன்னா எங்களோட பகிர்ந்துக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240, 2275250. இப்போ இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். சரி, என்னன்னு தெரியல, இன்னைக்கு நேயர்கள் வர ஆசைப்படுறாங்க, வந்துட்டு இருக்காங்க, ஆனால் ஏதோ என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு தடையா இருக்கு. சரி பரவாயில்ல, பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாமா?

0: 11:20 நேய நேரத்தில் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட நேயர் நேரத்தில் சுவாரஸ்யமான தலைப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது வானொலிக்கு 90 அப்படிங்கிற தலைப்பில் எல்லாருமே அழகாக அவங்களோட வானொலி பயணங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். சரி, என்னன்னு தெரியல, தொடர்ந்து இணைப்பு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, பரவாயில்ல. ஸோ இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க தலைப்பு பார்த்திங்கன்னா வானொலிக்கு 90 அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசிகிட்ருக்கோம். வானொலியை பொறுத்த வரைக்கும் ஒரு பயண துணை அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இரவு நேர பயணங்களில் இப்போ லாரி ஓட்டுறவங்களாக இருக்கட்டும், இல்லை கார் ஓட்டுறவங்களாக இருக்கட்டும், இல்லை பஸ்ஸு ஓட்டுநர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து தூக்கத்தை கலைக்கிற ஒரு தோழனாக நம்ம வானொலி அப்பயும் இருந்துச்சு, இப்பயும் இருக்குது, எப்பயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி பாடல்கள் பொறுத்த வரைக்கும் பாடல்கள் வந்து இளையராஜாவாக இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான், இந்த மாதிரியான 90s மெலடிஸு, 80s மெலடிஸ், இந்த மாதிரி வானொலிகளை முதன் முதல்ல நம்ம கேட்டு வானொலியில் கேட்டு ரசித்து அந்த பாட்டெல்லாம் வரும்போது என்னமோ நம்மளே பாடின மாதிரி ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த பாடல்கள் வந்து ஒளிபரப்பாகும்போது நிறைய நினைவுகள் வந்து நம்மளை வந்து அந்த மீட்டெடுத்துகிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வானொலி கேட்டு நம்ம வந்து ரசித்தது உண்டு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து மொபைல் இன்டர்நெட் யுகத்துலேயுமே வானொலி வந்து ஒரு தனித்து நிற்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நிற்குது. நிறைய இடங்களில் வந்து இன்றைக்கும் வந்து வானொலிக்கான அந்த விஷயங்கள், வானொலிக்குன்னு தனியாக ஒரு கேங்கும் இருக்காங்க. ஸோ நிறைய கேட்குறவங்க இப்போ கூட நேயர்கள்லாம் பேசினாங்க, நிறைய தையலகங்களில், நிறைய வந்து முடித்திருத்தகங்களில், இல்லை கடைகளில், டீ கடைகள்லாம் வானொலி கேட்டுட்ருக்காங்க. பண்பலையாக இருக்கட்டும், இல்லை வந்து முதன்மை அலைவரிசை, இப்படி வானொலி வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பங்கு வகிக்குது. எப்பயுமே வந்து ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து உழவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இளையோர் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், செய்திகளாக இருக்கட்டும், நாட்டில் எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து வானொலியில் கேட்டுப்போம். அதேமாதிரி முக்கியமான சில வந்து என்ன சொல்கிறது, ஒரு இயற்கை சீற்றம்லாம் வந்து வரும்போது அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து வானொலி வந்து கேட்போம். அப்போ வந்து மின்சாரம்லாம் இல்லாத காலத்தில் கூட ஒரு சின்ன பேட்டரியை வந்து நம்ம போட்டு வானொலி இயக்கி நம்ம கேட்கக்கூடிய நாட்கள்லாம் இருந்துச்சு. ஸோ நிறைய இந்த மாதிரி பேச போகிறோம். நேரம் வந்து 11:31:24. இப்ப இருக்காங்க, பேசலாமான்னு தெரியல, பாப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கமா, நீங்க யார் பேசுறீங்க?
1: நல்லா இருக்கேன். நான் ஒரு வேண்டுகோள் மேடம்.
0: சொல்லுங்க.
1: எதுக்குமே இது பொதுவானது, ஒவ்வொரு நேயர்களும் 5 நிமிடம் 6 நிமிடம் பேசினாக்கா மத்த நேயர்கள்லாம் எவ்வளவு ஒரு
0: நாங்களும் நீங்க நாங்களும் சொல்லிட்டு தானமா இருக்கோம். அது வந்து
1: 2 நிமிடம் கொடுங்க, 2 நிமிடம் கொடுங்க. இப்ப எனக்கு ஒரு 5-6 தடவை போய் வானொலி பத்தி நிறைய பேசலாம். இப்ப நாங்க நான் வந்துட்டு பழைய நேரம் 40 ஆண்டு கால மகளை நான் கேட்டுருக்கேன். அவ கூட நிறைய நேரத்தான் சுத்தமட்டம்ல நிறைய கிராம பகுதியில எல்லா இடத்துலயும் நம்ம வானொலி போகுது. அதனால இந்த வானொலியில 2 நிமிடம் பேச விடுங்க. ஒரு பொதுவான ஒரு வேண்டுகோள்,
0: ஜோதிமணி அம்மா வைக்கிற வேண்டுகோளா வந்து எல்லா நண்பர்களுக்குமே அவங்க அன்பான வேண்டுகோள் விடுத்தாங்கன்னு சொல்லி
1: கோபப்பட வேண்டியது
0: இல்ல, நிச்சயமா இல்ல.
1: என்னுடைய தாத்தா வந்துட்டு, நான் 4வது வகுப்பு படிக்கிறேன், அப்ப வந்து விவசாயி தான் எங்க தாத்தா. அப்ப வந்துட்டு கொல்லையில வந்துட்டு பிள்ளை மரம் இருக்கா, அந்த கொள்ளைக்கு நிழல வந்துட்டு கட்டில பொண்ணு இருப்பாங்க, அதுல ரேடியோ பாடிக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி கலர் ரேடியோ தான் வச்சுட்டு இருப்பாங்க. அதுல வந்துட்டு முத முத நான் கேட்டப்போ கொஞ்சம் சலங்கையில வந்துட்டு சிங்கார வேலை பார்த்தோம், பொறுமையுடன் நினைவு மலரடி நினைக்கிட்டேன். அந்த பாடல், 2 பாடலுமே நான் 4வது வகுப்பு படித்தது வந்து அந்த பாடல் கேட்டேன்.
0: எவ்வளவு பெரிய ஞாபக சக்தி உங்களுக்கு.
1: அதாவது நான் 6வது வகுப்பு, அதாவது 6வது வகுப்பு படிக்கும் போது எங்க ஸ்கூல்ல வந்துட்டு 6-7 பிள்ளைங்க வந்துட்டு தேர்வு செய்து

0: இல்லை வானொலி நிலையத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. அதுல வந்து இங்க கேள்விகள்லாம் கேட்டு நிறைய பதில் சொல்லணும், அங்க போயிட்டு பதில் சொல்லணும் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆசிரியர் போனாங்க. அப்ப வந்துட்டு ஒரு ஆறு ஏழு கேள்விக்கு தகுந்த பதில் சொன்னேன். அந்த சென்னை வானொலி நிலையத்துல அதே ஊர்ல இருந்து ஒரு பெண்மணி தேர்வு செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் இரண்டாவது நானு திருக்கோயிலூர் வட்டம் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பரிசும் கிடைச்சது. முத அந்த வானொலியில நான் ஆறாம் கிளாஸ் படிக்கக்குள்ள வானொலி பெட்டியில நான் பேசந்தேன். இன்னமும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சச்சிண்டு அம்மா உமாமோகன் அம்மா மறைஞ்சு போன உமாமோகன் அம்மா கிட்ட அம்மா பேசிருக்காங்க. திருமகன் மேடம் அவர்கிட்ட பேசிருக்கேன். அதுக்கு பிறகு சங்கர சீனிவாசன் ஐயா, அதுக்கு பிறகு போ செல்வன் ஐயா, இவங்க எல்லாம் நாங்க தொடர்பு வந்து பேசிருக்கோம். நிறைய பதில்கள், நிறைய கேள்விகள்லாம் அதுக்கு தகுந்த பதிலு. ஆமா, நிறைய கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு வந்துட்டு தோழனும் தோழி ஆசை எல்லாமே சந்தையில் எல்லாமே இந்த வானொலி தாங்க மேடம். நன்றி மேடம், பேசிட்டே இருக்கலாம் நிறைய நேரங்கள்லாம்
1: அழகா சொன்னீங்க. ஆமா, நீ சரி சரி, நன்றிமா, நன்றி,
0: நன்றி மேடம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
2: இளமங்கலம் ஈரா மா முருகன்.
1: அப்பா, பேரை பயங்கரமா பதிய வச்சிட்டீங்க.
2: ஆறு முருகன் மேடம், என்னுடைய உண்மையான வந்து இன்சில் வந்து ஆறு. என் நண்பருக்காக ஈ ராமா முருகன் சொல்றேன்.
1: சொல்லுங்க, உங்களுடைய வானொலி அனுபவம், வானொலி கேட்ட முதல் தருணம், இல்ல வானொலி வந்து உங்க வாழ்க்கையில எந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணிருக்கு?
2: நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு மேடம்,
1: ஆனா கொஞ்சமா சொல்லுங்க. இப்பதான் நம்ம நேர் ஒருத்தவங்க சொன்னாங்க, கொஞ்சம் எல்லாரும் சீக்கிரமா முடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி.
2: அதேபோல இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கொடுத்த தலைப்புக்கு நம்ம நிலையத்தாருக்கு அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும்.
1: நிச்சயமா.
2: இப்ப நான் நம்பூர்ல வந்து ஏற்கனவே நான் வந்து வானொலி பெட்டி வாங்கியிருக்கேன், பிலிப்ஸ் ரேடியோ அப்படின்ட்டு வாங்கி ஒரு கோயில்ல வந்து அமர்ந்து அது வந்து நான் தான் ஆன் பண்ணுவேன் அந்த ரேடியோவை. அப்ப வந்து வாழப்பட்டாமலையும் வசந்தராஜன்ட்டு அடிக்கடி இந்த துலாக்கோள் நிகழ்ச்சியில படிப்பாங்க. அதையும் நாங்க கேப்போம்னா அது நம்ம பேரு எனக்காவது வராதா அது போல அதுன்ட்டு நம்மள நான் வந்து நேரடியாவே நான் ரேடியோ ஸ்டேஷனும் பாத்திருக்கேன், நானும் பேட்டியும் கொடுத்துருக்கேன். நம்ம ரேடியோ ஸ்டேஷன் இது வானொலி 90 90 நம்ம நேயருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுபோல இன்னமும் எங்க ஊர்ல வந்து ரேடியோன்ட்டு அதுக்கு முன்னா வந்து பஞ்சாயத்து ஆபீஸ்ல ரேடியோ இருக்கு மேடம். அதே காலையில மணி ஒரு 5 இருக்கும், 5 இருந்து நைட்டு 7 வரைக்கும் இருக்கும் அந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல
1: ரேடியோ.
2: அது பொதுவான ரேடியோ, எல்லாருக்கும் பயனுள்ள ரேடியோ அது. அந்த ரேடியோ போட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு பேரே வந்து ரேடியோ கார மூடுன்னு வந்துச்சு பேரே.
1: உண்மைதான், அந்த மாதிரிலாம் பேர் இருந்திருக்கு.
2: ஆமாங்க மேடம், அதுக்கு முன்னாடியே இருந்தது மேடம். இப்ப வந்து இந்த வானொலிக்கு 90 வந்து என் நண்பர் இதனால முகம் தெரிஞ்ச நண்பர்களும் இருக்காங்க, முகம் தெரியாத நண்பர்களும் இருக்காங்க.
1: அப்பெல்லாம் ரேடியோக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்களா சார்? லைசன்ஸ் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஏதாவது ஒரு அந்த தெருவில் ஒருத்தவங்க அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்களா ரேடியோ? இப்போ தொலைக்காட்சி பெட்டிலாம் முத முதல்ல வந்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரேடியோ வந்து அந்த தெருவிலே ஒருத்தவங்க தான் வச்சிருப்பாங்களா? எல்லாரும் அங்கே காமனாக வச்சுட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சனி ஞாயிறில் உட்காந்து எல்லாருமே ஒன்றா கேட்கறது அந்த மாதிரிலாம் நடக்குமா?
2: ஆமா, கொடுத்துருக்காங்க மேடம். என் நண்பரே சொல்லியிருக்காரு அது போல கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அவங்க வீட்டுல அப்பெல்லாம் லைசன்ஸ் கட்டிருக்காங்களாம். அவர் வந்து இந்த உங்ககிட்ட ஓம் சச்சின் பேசினாரு, அவரு ரிட்டையர் முத்துகிருஷ்ணன் ஐயா, அவங்க வீட்டுல இருந்ததான் ஏற்கனவே. ஆமாம், அவர் லைசன்ஸும் கட்டியிருக்காரு அந்த டைமில். அதுபோல் நம்ம வந்து உரையாடி இருக்கேன், நான் நிறைய நம்ம வானொலியை பார்த்துருக்கேன். வானொலி 90 பேச முடியாதவங்களுக்குலாம் வாய்ப்பு நிறைய கொடுத்துருக்காங்க. அது அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம வானொலிக்கு எல்லையே கிடையாது.
1: எல்லையே கிடையாது. நன்றி முருகன் சார், நான் இணைப்பில் வந்து உங்களுடைய விஷயங்களை சொன்னதுக்கு நன்றி.
2: நன்றி மேடம், உங்களுக்கும் நன்றி.
1: நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க, இணைப்பில் இருக்கீங்க?
3: அதாவது வானொலிக்கு 90 என்ற தலைப்பை கொண்டு வரும் அன்பு அனிதாவிற்கு என்னுடைய அன்பான நல்வாழ்த்துக்களுடன் விருப்பத்திருந்து செய்யப்பேன்.
1: வணக்கம் ஐயா, வாங்க சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க.
3: அதாவது வான்வெளியிலிருந்து வரும் அந்த ஒலிக்கு தான் வானொலி என்று பெயர் கொண்டது என்று எனக்கு ஒரு
1: சந்தேகம். ஆமா, இருக்கலாம் இருக்கலாம், இல்ல அது அது உண்மையும் கூட.
3: அதாவது ஆமா, நான் 20 வந்து பணி மின்சார வாரியத்துல பணி புரிஞ்சதால காலை நேரத்தில் நான் கிளம்பிடுவோம், மாலை 5 or 6 அப்ப வானொலிக்கும் எனக்கு தொடர்பு உண்டு. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால என்னால வந்து அதை பயணிக்க முடியும். தொடர்ந்து வீட்டில் இருக்கு GEC ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனி, அது இங்கதான் அந்த காலத்துல அந்த ரேடியோ இருந்தது எங்க அக்கவுண்ட்ல. அது ஒரு ஃபாரின் ரேடியோ இருந்தது, சரியா ஞாபகம் இல்ல. 4 அந்த வால்யூம் திரும்பும், 4 திரும்ப அந்த வால்யூம். அவ்வளவு சவுண்ட் கேட்கும்.
1: இதுக்குதான் மூத்த நேயர்களும் வேணுங்கிறது பாத்தீங்களா, உங்களோட அந்த கால நினைவுகளை முத முதல்ல ரேடியோல எப்படி எல்லாம் இருந்துச்சு, அந்த டியூன் பண்ற அந்த பட்டன்

0: சாப்பிட சொல்றீங்க நீங்க.
1: ஆமாமா, அது வந்து டியூன் பண்ணும்போது ஆன் பண்ணும்போது சர்ன்னு தூக்கும். இப்போ வந்து எத்தனையோ ரேடியோ கார்டு
0: வந்துருச்சு,
1: அது வந்து ரேடியோ வந்து சொல்றாங்க.
0: அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்போ ஒரு பெரிய ஸ்டாண்ட்ல வச்சிருப்பாங்க ரேடியோ, வீட்டுல ஒருத்தவங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, வேற யாரா தொட்டோம்னா முடிஞ்சு போச்சு. தாத்தா எல்லாம் கூட அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அது தொடவே கூடாது, அதை தொடச்சு வைக்கிறதா இருக்கட்டும்.
1: சின்ன விஷயம் என்னன்னா எங்க வீட்டுல ரேடியோ இருந்ததை தவிர என்னுடைய தந்தையும் அதை ஆன் பண்ண மாட்டாங்க, அம்மாவுக்கும் செய்யாது. என்னுடைய ஒரே அக்கா அவங்களும் திருமணம் ஆயிட்டு போயிட்டாங்க, ஒல்லி நான் மட்டும்தான். நானும் அலுவலகத்துக்கு போயிடுவேன் ஏழை வயசுல, வந்து சாயந்தரம் நேரத்துல 7 மணிக்கு வந்து கேட்பேன். ஆனாலும் அந்த காலத்துல அந்த பாட்டுக்கள் வரும் பாருங்க, இலங்கை வானொலி அவ்வளவு அழகா சூப்பரா எடுக்கும். இலங்கை வானொலி இந்த மாதிரி பக்கத்துல
0: தன் குரலால கட்டி போட்ட அறிவிப்பாளர்களும் இலங்கை வானொலிய நிறையவே உண்டு, எல்லாருமே நிறைய பேர் ஃபேன்ஸ்.
1: நம்முடைய புதுச்சேரி வானொலி 67 வந்து திறந்து நினைக்கிறேன். நாங்க ஒரு குருப்பா மஞ்சகுப்பம் கடலூர்ல தான் சொந்த ஊர், இப்போ வந்து விழுப்புரம், அது வேற விஷயம். அப்ப நாங்க ஒரு குருப்பா உட்கார்ந்து 5 பேர் வந்து அந்த நேயர் விருப்பம் பாடு அந்த கடித போக்குவரத்து நாங்க எல்லாரும் கேட்க. ஆனா நாங்க கடிதம் எப்படி போடுறது அந்த ப்ரொசீஜரே தெரியாது எங்களுக்கு, ஆண்டிதான் இருக்கும். ஏதோ கடிதமா போக்குவரத்து இருந்தாங்க எந்த இது அப்படின்னு தெரியாது. ஆனாலும் அந்த காலகட்டத்துல நாங்க வந்து ரொம்ப அருமையா, அந்த ஒரே ஒரு நண்பர் தான் வந்து ரேடியோ வச்சுட்டு இருந்தாரு, அதுவும் வந்து ஆன் பண்ணனா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இப்போதும் கூட இப்ப வந்து இத்தனை காலங்கள் கடந்து இளமையோடு இருக்க காரணம் என்ன தெரியுங்களா, காரணம் உங்களை போன்ற நல்ல அறிவிப்பாளர்களும் நம்முடைய இயக்குனர் அத்தனை பேரும் அந்த ஒருமித்த பணி செஞ்சு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு விதமான அந்த ஒரு அறிவிப்பு கொடுக்கும். இப்போதும் கூட இந்தந்த நேரத்துல அப்படின்ட்டு அவங்க ஒண்ணு நிகழ்ச்சி சிறப்பா செய்யணும். பலமுறை வந்து புதுச்சேரி வானொலிக்கு வந்திருக்கோம், பலமுறை வந்திருக்க இயக்குநரையும் சந்திச்சிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இன்னொரு தனிப்பட்ட வானொலி நிகழ்ச்சிக்கு என் அழைச்சிருக்காங்க, கடலூருக்கு அழைச்சிருக்காங்க, தர்மபுரி அழைச்சிருக்காங்க, கன்னியாகுமரி அழைச்சிருக்காங்க, திருநெல்வேலி அத்தனைக்கும் நான் சென்றிருக்கிறேன். அதாவது லால்குடி தங்கர்ஷன் கூட காரில் போயிருந்தோம். இது எதுக்காக வானொலியில் உள்ள இப்ப வந்து நாங்க வீட்டுல இருக்கோம், நாங்க போறோம், அது வேற விஷயம். அது வந்து வானொலி தொடர்புன்றது ஒரு அருமையான நண்பன்,
0: ஒரு
1: நட்பு மாதிரி மாறு.
0: நன்றிங்க, இணைப்புல வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, உங்களுடைய பழைய நினைவுகளையும் வந்து அழகா கொண்டு வந்து சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா, நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
2: திருவண்ணைநல்லூர் தட்சிணாமூர்த்தி.
0: திருவண்ணைநல்லூர் தட்சிணாமூர்த்தி சார், சொல்லுங்க வானொலிக்கு 90 பற்றி உங்களுடைய கருத்துக்களை.
2: கோடி இதயங்களின் குடியிருப்பே, மக்கள் நாடி நரம்புகளின் உயிர் துடிப்பு, விளம்பரங்களின் கலங்கரையே, வானொலிகளின் விளக்க உரையே, உங்கள் தேன் மதுர ஒலிபரப்பின் சிறைகடல் மூழ்கி எழுத்து கழிக்கும் பல்லாயிரக்கணக்கான நேயர்களில் நான் ஒருவன். அதாவது அது மட்டும் இல்ல, நிறைய நன்றி வேற சொல்லணும். நிலத்தடி நீராய் வேறாய் இருந்து திரை மறைவின் தேனீக்களாய் இணைந்து நிகழ்ச்சிகளுக்கு உறுதுணை புரிந்து கொண்டிருக்கும் நிலைய கலைஞர்களுக்கும் நன்றி கூறி வணக்கம் சொல்றேன். அதாவது எனது 10 வயது முதல் இன்று வரை இடைவிடாது 45 ஆண்டுகளுக்கு வானொலியின் தாதிகளிடம் தமிழ்ப்பால் அணிந்து இலக்கிய உணர்வில் வளர்ந்தவன் நான். என் வானொலி என்பது என் அருகிருந்து ஆறுதல் கூறும் அன்பு நண்பனாய், என்னை அள்ளி எடுத்து அன்பை பொழியும் அண்ணனாய், உலக நன்மை தீமைகளை எடுத்துரைக்கும் என்னை திருத்தும் தந்தையாய், இன்னும் எத்தனையோ பிரதிபலிப்பாய், என்னை அறிவுறுத்தி ஒரு இன்னும் பண்பாளனாய் அன்பாளனாய், என்னை சீர்திருத்தி வச்சிருப்பது எனது அற்புதமான வானொலிகள் என்பது எனது தமிழுக்கு பெருமைக்குரிய விடயம். அதே நேரத்தில் அதாவது அறிவிப்பாளர் சில பேர் கண்டிப்பா அதை தெரிவித்தாலும், அதாவது வாய்மொழித்த வீணை வானொலியின் அண்ண தமிழ் சோலை திருமகள் அவர்கள், அதே மாதிரி சங்கர சார் சொல்லணும், அதே மாதிரி உமா மோகன் அவர்களை நிறைய சொல்லணும். அவர்கள் நிகழ்ச்சிகள்லாம் நிறைய படிச்சிருக்கிறாங்க. அவங்க பத்தி சொல்லும் போது விளம்பரம், அவங்க வந்து எப்படின்னா விளம்பரம் விரும்பாத பூக்களை மறைவிடத்தில் இருந்தாலும் குறைவற்ற வாசம் தரும் வாடாத வண்ணமலர் உமா.

0: கும்பகனாக எந்தலுக்கும் பயப்படாத, புயலுக்கும் பயப்படாத, எந்த புகழ்ச்சிக்கும் மயங்கிடாத மங்கையர் உலகமாட்ட சிந்தனை களஞ்சியம் உத்தரிக்கும் உதடு கொண்ட உயிர் உள்ள கணினி காற்று வாக்கில் குளிர்ந்து வரும் கண்ணன் மணி தென்றல் பொற்கதிரின் உதயம் எங்கள் புதுவை வானொலியின் இதயம்.
1: நன்றிங்க ஐயா, வானொலியோட சேர்த்து வானொலி மூத்த அறிவிப்பாளருக்கும் சேர்த்து நீங்க புகழ ஆரம்பிச்சுட்டீங்க, மிக்க நன்றிங்க ஐயா இணைப்புல வந்ததுக்கு.
0: நன்றி
1: நன்றிங்க ஐயா, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க எங்க இருந்து?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்படியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வாங்க சந்திரசேகர் சார், சொல்லுங்க.
2: எப்படி இருக்கீங்க? நலம்.
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலம் நலம்.
1: நீங்க வந்துட்டீங்க இல்ல, இன்னும் நலமே.
2: அதுதான் இல்ல, ஆஸ்தான நேர்கள் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க.
1: ஆமா,
2: அதுல நானும் ஒருத்தன்.
1: நிச்சயமா, அது வந்தாதான் நிகழ்ச்சியே வந்து ஒரு நிறைவடையும், கம்ப்ளீஷன் கிடைக்கும்.
2: ஆமா, எனக்கு ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட்.
1: டெஃபினெட்லி டெஃபினெட்லி. சொல்லுங்க.
2: புதுச்சேரி அப்படின்னு சொல்லுவேன். நான் சின்ன பிள்ளையில இருந்து நான் பேசிட்டு இருக்கேன் மேம். எனக்கு நினைவு தெரிஞ்சு என்னுடைய 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து தலைப்பு கொடுக்கிற நிகழ்ச்சியில பேச ஆரம்பிச்சேன். அதை சொல்லுவாங்களே, ரேடியோடைய வளர்ந்த பிள்ளை அப்படின்னு. என்னுடைய லைஃப்ல ஸ்கூல் படிச்சேன், அப்புறமா காலேஜுக்கு போனேன், காலேஜ் என்டர் ஆகி ஒர்க்குக்கு போறேன், இன்னும் கேட்டு இருக்கேன். ரொம்ப பிடிக்கும். அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த நேயர் நேரம் அப்படிங்கறது 2:30 மணிக்கு வைப்பாங்க. அப்ப நம்மளுடைய நிரந்தர அறிவிப்பாளர் மூவர் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு LSS சார் பண்ணுவாரு, ஒரு நாளைக்கு உமா மோகன் மேம் பண்ணுவாங்க, திருமகள் மேம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறமா சாட்டர்டே சண்டே ஆச்சு அப்படின்னா அந்த 3 சுற்றுகளாக அந்த விடுதலை
1: அது
2: எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறமா காலையில 9:30 காச்சுன்னா 9 to 10 ஸ்லாட்ல வந்து பிடித்த பாடல்கள் நீர்கள் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஷோ. எல்லாமே மத்திய அலை வரிசை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹார்ட்டுக்கு க்ளோஸ் ஆன ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா தலைப்பு கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், நம்மளுடைய டேலண்ட்ஸ் எக்ஸிபிட் பண்றதாக இருக்கட்டும், அப்புறமா பிடித்த பாடல் கேட்கறதாக இருக்கட்டும், நம்மளுடைய புதுச்சேரி வானொலியில அதெல்லாம் பண்ணிருக்கிறேன். அப்புறமா என்ன ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னா, நம்ம மத்திய அலை வரிசை FM ஆ மாறும் போது பாண்டிச்சேரி கண்டிப்பா இல்ல. என்னன்னா மேம், எவ்வளவோ வானொலி நிலையங்கள் இருந்தாலும் சில ரேடியோஸ் வந்து நம்மளுடைய மனசுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும்ல. நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி நினைப்போம்ல, அது வந்து சுதந்திரமா நம்ம பேசுறது அப்படின்னா பாண்டிச்சேரி தான். அக்ராஸ் தமிழ்நாடு நம்ம பேசும்பொழுது சில ரேடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரேடியோவா இருக்கும். அதே மாதிரி எங்களுடைய எண்ணங்கள்ல சொல்லறதுக்கான ஒரு நல்ல தளம் கொடுக்குறீங்க, அண்ட் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷோஸ் கொடுக்குறீங்க. எல்லாத்தோட எனக்கு ரொம்ப பிடிச்சது நேர்களுக்கு பிடித்த பாடல்களை ஒவ்வொரு நபர்களுக்கும் உகந்த நேரத்துல நீங்க போடுவீங்க. காலையில என்ன புது பாடல்கள் இருக்கும், சாயங்காலம்னா அடி பாடல்கள்லாம் போடுவீங்க, மத்தியானம்னா பழைய பாடல்களா கோலி கொடுவீங்க, இரவு நேரங்கள்ல பழைய பாடல்கள், அப்புறமா 9:00 to 10:00 அப்படின்ட்டு. என்ன ஒண்ணுன்னா, முன்னாடி எல்லாம் நான் ரேடியோவா அவ்வளவா கேட்டுட்டு பங்களிப்பு அப்படிங்கறத கொடுக்க முடியாது மேம். ரேடியோல என்ன டாபிக்னா ஆன் ஸ்பாட் தான் கேட்பேன். பட் இப்போ என்ன ஷோஸ் போகுது, எவ்வளவு காலேஜ் இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் யாருன்னு, இந்த நியூஸ் ஆர் ஆன் ஆப் செயலி வந்த உடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தோட எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட ஞாபகம் இருக்கு, அந்த கரகரகரன்னு கேட்கக்கூடிய ரேடியோ. நீங்க கேட்டீங்களே என்ன ரேடியோ இருக்கும் உங்க வீட்டுல? எங்க வீட்டுல பிராண்டட் ரேடியோ தான், ஆனா இந்த மரப்பொட்டி ரேடியோ எங்க பாட்டி
1: ஃபேவரட் எல்லாருக்கும்.
2: ஆமா, அது இன்னைக்கு வரைக்கும் கூட.
1: இப்ப பாருங்க, இப்ப நிறைய விண்டேஜ் டைப்ல நிறைய வந்துருச்சு. ஏன்னா நடுவுல
2: இல்ல ஹைலைட் என்னன்னா, அந்த மழைக்காலங்கள்ல பாண்டிச்சேரி FM வந்து எங்க வீட்டுல சூப்பரா எடுக்கும். ஆனா இந்த பிய காலத்துல சுத்தமா வராது. அதற்காக
1: எனக்்கு
2: வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இளைய தலைமுறையின நிறைய பேரு கேட்கணும் மேம், வானொலி நிகழ்ச்சிகள்ல வந்து பங்காளிப்பு அப்படிங்கறது கொடுக்கணும். அதனாலதான் இந்த டெக்னாலஜி ஓரியன்டா போகக்கூடிய இளைஞர்களையும் கவரணும்ங்கிறதுனாலதான் ஆப் அப்படிங்கிற கான்செப்ட்ல ரேடியோவை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அது சொல்லுவாங்களே வானொலி பழமையான ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த வானொலியோட அந்த புதுப்பித்துக் கொண்டு தன்னை புது விஷயத்திற்காக புதுப்பிச்சு கொள்ள

0: நாள்தோறும் அதுதான் ஒன்னு சொல்லணும்னா மக்களுக்காக கல்வி சார்ந்த விஷயங்கள், அப்புறமா வந்து டாக்டர் ப்ரோக்ராம், ஹலோ டாக்டர், அதெல்லாம் இவ்வளவு நல்லா இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி டெய்லிய தலைப்பு கொடுத்து சிந்திக்க வைக்கிறீங்க. எல்லாத்த விட ஒரு பாடல்னு கேட்டோம்னா அந்த பாடல் எழுதியது யாரு, பாடியது யாரு, அந்த பாட்டு வெளிவந்த ஆண்டு எது, இந்த திரைத்துறை சார்ந்த விஷயங்களை வானொலி மாதிரி அடிச்சுக்க முடியாது. அந்த செய்திகள் கூட நடுநிலைமையோட நடுத்தரமான விஷயங்கள்ல மிகைப்படுத்தி சொல்லாம உள்ளதை உள்ளவாறு சொல்லக்கூடியது அப்படின்னா அது வானொலி தான். எனவே என்னுடைய மனம் நிறைந்த சந்தோஷம். 90 ஆண்டுகள் இந்த 100 ஆண்டுகளை கடந்து போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு
1: இணைப்புல வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா அழகா பேசுனீங்க சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி,
0: நன்றி, நன்றி.
1: 11:48 நம்ம பேசிட்டு இருக்கோம் நேர் நேரத்தில். ரொம்ப நேயர்கள் எல்லாருமே அழகாக அவங்களுடைய வானொலி அனுபவங்களை, அவங்க ஆரம்பத்தில் கேட்ட அந்த விஷயங்கள் உள்பட எல்லாத்தையும் ஞாபகமாக வச்சு அழகாக சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மோட 90 ஆண்டுகளை கடந்து நம் தாத்தா, அப்பா, இப்போ வந்து நம்மோடு அப்படின்னு சொன்ன மாதிரி 3 தலைமுறைகளை கடந்து தன் கணீர் குரலால் நம்மை கட்டி போட்டிருக்கும் நம் வானொலியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து நிச்சயமாக உங்களுடைய நினைவுகளையும் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய லைஃப்பில் வந்து எந்த அளவுக்கு வந்து வானொலி வந்து பங்காற்றுச்சு, ஒரு தோழனாவா, வழிகாட்டியாவா, இல்லை வேறு ஏதனுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச காத்திருக்கிறேன். ஸோ இப்போ இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: ஆ வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் பாகூர்லேருந்து ஜனனி பேசுகிறேன்.
1: ஆ சொல்லுங்க ஜனனி, பாகூர்லேருந்து ஜனனி.
2: ஆ உங்கள் ப்ரோக்ராம்னால் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
1: சரிங்க ஜனனி, சொல்லுங்க.
2: எங்கள் பசங்க வந்து சாய் ரக்ஷிதா, சாய் ரோஷிதா.
1: சரிங்க.
2: அவங்களுடைய பேர் வந்து அவங்க நீங்க சொல்லணும்னு சொல்லி அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க.
1: சாய் ரக்ஷிதா அண்ட் சாய் ரோஷிதா, கண்டிப்பா சொல்லிடுறேங்க
2: மேடம். அப்புறம்
1: ரேடியோ, இன்னைக்கு வானொலிக்கு 90 பத்தி பேசிட்டு இருக்கோம். ரேடியோ பத்தின ஏதாவது சுவாரஸ்யமான உங்களுக்கு அதோட அனுபவம் இருக்கா, உங்களோட ஜேர்னி, இல்ல ரேடியோ கேக்குற பழக்கம் இருக்கா உங்களுக்கு?
2: கண்டிப்பா மேடம், நாங்க வேலை செய்யும் பொழுது வந்து உங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் கேட்டுக்கிட்டே செஞ்சேன். எனக்கு கலைப்பே தெரியாது.
1: அப்படிங்களா?
2: ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஏதாவது முதுகலி வருது, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு அவங்களுடைய ரேடியோ ப்ரோக்ராம் காலையிலேயே போட்டுருவேன்.
1: சரிங்க.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
1: வாங்க ராஜேஸ்வரி அம்மா, சொல்லுங்க. உங்களுக்கு வானொலி பத்தி நிறைய இருக்குமே சொல்றதுக்கு, ஆனா சுருக்கமா சொல்லிடுங்க. நிறைய சொல்லுங்க, உங்களோட விருப்பம் தான், நிறைய சொல்லுங்க, ஆனா கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்கன்னு சொல்ல.
3: நான் வந்து ஐயா கடியப்பெருமான் ஐயா மாதிரி
1: யாரையும் நம்ம குறிப்பிட வேண்டாம், எல்லாருக்கும் அவ்வளவு ஆர்வம். அதனால
3: நான் ரொம்ப
1: பாட்டாவே படிச்சிருவோமா?
3: இதுவரும் நன்மைகளை ஏற்றிடலாம், தீமைகளை இணைக்கிடலாம். இது ஒரு ஆகாச வாணி, மனிதரின் மனதில் பல எண்ணம் உதிக்கும் தினமும் புது வண்ணம், அதனை தொடுத்து மாலைகளாய் வார்த்தை ஜாள கேள்விகளாய் நாங்களும் தான் வானொலியில் பகிர்கின்றோம். இது ஒரு வாணி வானொலி எனக்கு போதி மரம், நாளும் எனக்கது சேரி என்றும் அதனை கேட்டுக்கொண்டேன். பணியை சிறப்பாய் செய்திடுவேன், பிறர் கூறும் கருத்துகளை மனதில் சிரிப்பேன். இது ஒரு ஆகாச வாணி, செய்திகளை கேட்டிடலாம்,
1: பாட்டு நல்லா இருந்துச்சு, நல்ல வேற ஒரு பாடலாம் அழகா வந்து இந்த வரிகளை இணைத்து அழகா அந்த மெட்டுக்கு பாட்டிட்டீங்க. நன்றிமா.
3: நன்றி.
1: காட்டின் மொழி அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. காட்சிகள் எல்லாம் உலகம் இது, வெறும் காட்டின் மொழியில் இயங்கும் இது, அதுதான் நம்ம வானொலி. முகம் காட்டும் பிம்பங்கள் இங்கு இதுக்கு கிடையாது. முகவரியற்ற அன்பிற்கு பஞ்சமில்லை இதில். அதிகாலை

அலாரமாயும் அந்திம காலத்தோடைய ஆசுவாசமாகவும் சமையலறை சத்தத்தோடைய பின்னணியாகவும் சலித்து போன ஒரு பயணத்தின் துணையாகவும் யாரோ பாடும் பாட்டுக்கு நம்ம கதையை தேடும் மாயமாகவும் வானொலி இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதே மாதிரி கண்களுக்கு தெரியாம காதுகளின் வழியே இதயத்திற்குள் நுழையும் ஒரு கவிதை காட்சிகளை எப்பயுமே திணிக்கிறது இல்லை வானொலி. நம்ம கற்பனைக்கு எப்பயுமே வந்து ஒரு சிறகு முளைக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கற்பனைக்கு வந்து நிறைய விஷயங்கள் கற்பனை கொண்டு போகிற மாதிரி நம்மளை வந்து நம்மளை தயார்படுத்துறது நம்ம வானொலி தான். ஏகாந்த தோழன்னு சொல்லலாம். தனிமை அப்படிங்கிறது வரம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வானொலி வந்து நிச்சயமாக ஒரு தவம். சுற்றிலும் யாரும் இல்லாத ஒரு இரவில் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு குரல், அது நான் துணையாக ஒழிச்சிக்கிட்டே இருக்கும், அதுதான் நம்ம வானொலி. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

11:57:44. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நாம் இருக்கோம். இன்றைக்கி வானொலிக்கு 90 அப்படிங்கிற தலைப்பில் சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இது. நேர்களை எல்லாம் ரொம்ப ஆர்வமாக நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய வானொலி அனுபவங்களை அழகாக நம்மக்கிட்ட பகிர்ந்தாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தபால்காரர் என்றைக்கு வருவார், அவருக்குள்ள லெட்டர் கொடுத்து அனுப்பி நம்ம கேட்ட பாட்டை நம்ம எழுதி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆர்வமாக இருப்போம். ஸோ நம்ம பாட்டு எப்போ வரும், நம்ம பேர் எப்போ வரும், நம்ம ஊர் பேர் எப்போல்லாம் வரும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா

பேசலாம், தொலைபேசி வழியாக உடனே நம்மளோட பாடல் வந்து அரங்கேறது, இல்லை முகநூல் வழியாக கேட்டு உடனே, இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்ப மாற்றங்கள்லாம் வந்துருச்சு. இருந்தாலுமே வானொலிக்கு அப்படின்ற அந்த அந்த என்ன சொல்கிறது, ஒரு தனியான ஒரு தனித்துவம் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்குது. காற்றின் அலைகளில் மிதந்து வந்து நம் இதயத்தின் ஆழத்தில் அமர்ந்து கொண்ட வானொலிக்கு 90 அப்படின்ற இன்றைய நேரலை நிகழ்ச்சி வந்து நிறைவு பகுதிக்கு வந்திருக்கு. இன்று எங்களோடு தொலைபேசியில் இணைந்து உங்கள் வீட்டு சுவர்களில் ரேடியோ பெட்டி தொங்கிய கதையையும், நேயர் விருப்பத்திற்காக நீங்கள் காத்திருந்த அந்த அழகான நாட்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்ட அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொழில்நுட்பங்கள் பல மாறினாலும் நம் வானொலிக்கும் உங்களுக்குமான இந்த பந்தம் என்றுமே மாறாது. ஒரு தொப்புள் கொடி உறவு அப்படின்னே சொல்லலாம். முகம் தெரியாவிட்டாலும் முகவரியற்ற தூய அன்பால் நம்மை இணைக்கும் இந்த ஆகாஷ்வாணி அலைவரிசையில் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பொழுதில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சிநேகிதி அனிதா.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 12:25.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது டெக் குரு. இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் முத்துக்கள், தொடர்ந்து விண்மீன்கள் குறித்த அதிசய செய்திகளின் நேர்முகத்தின் முதற் பகுதி ஆகியன இடம்பெறுகின்றன.

0: முதலில் அறிவியல் முத்துக்கள். இதில் ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி குறித்த சில செய்திகள் இடம்பெறுகின்றன. வாசிப்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
1: நாசாவின் முதல் பெரிய ஆய்வகமாகவும் விண்வெளியில் நிறுவப்பட்ட முதல் பெரிய ஒளியியல் தொலைநோக்கியாகவும் ஒரு புதிய சகாப்தத்தை ஹப்பிள் தொடங்கி வைத்தது. இந்த தொலைநோக்கியின் மைய பகுதியான முதன்மை ஆடி 94.5 அங்குலம் விட்டம் கொண்டது. மிகவும் மிருதுவானது. ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி என்பது தேசிய ஏரோநாட்டிக்ஸ் விண்வெளி நிர்வாகம் முன்னெடுத்துள்ள கூட்டு திட்டமாகும். அதாவது நாசாவின் கூட்டு திட்டம். நாசா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் ESA இவை இணைந்து இதை செயல்படுத்தி வருகின்றன. 1990 நிலைநிறுத்தப்பட்ட ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி 1,000,000+ அதிகமான அவதானிப்புகளை இதுவரை செய்துள்ளது. மிகப்பெரிய அளவில் அறிவியல் கண்டறிதல் சார்ந்த ஆவணங்களை கொண்ட காப்பகமாக அது திகழ்கிறது. வானியல் துறையின் அனைத்து பிரிவுகளிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹப்பிளை உருவாக்கியவர்களின் லட்சிய திட்டங்களுக்கும் அப்பால் பிரபஞ்சம் குறித்த அடிப்படை கேள்விகளுக்கு விடையளிக்கும் விதத்திலான காட்சிகளை இது படமெடுத்துள்ளது. இதற்கு முன் விண்மீன் திரள்களை கண்டறிந்த வேறு எந்த தொலைநோக்கியையும் விட விண்வெளியில் வெகு தொலைவில் உள்ளவற்றையும் காலத்தில் பின்னோக்கியும் சிறிய கட்டமைப்பு

களில் இருந்து உருவாகிய விண்மீன் திரள்களின் மையத்தில் சூப்பர் மாசிவ் கருந்துளைகள் இருப்பதையும் இது கண்டறிந்துள்ளது. பிரபஞ்சம் விரிவடையும் விதத்தை முடிவு செய்ததிலும் வண்ணமயமான நெபுலாக்களுக்குள் உள்ள நட்சத்திரங்களின் பிறப்பிடங்களை ஆய்வு செய்ததிலும் ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கியின் பங்கு அதற்கு முன்னால் உருவாக்கப்பட்ட வேறு எந்த தொலைநோக்கியை விடவும் இணையற்றது. பூமிக்கு மேலே உள்ள வளிமண்டலம்

யின் பங்கு அதற்கு முன்னால் உருவாக்கப்பட்ட வேறு எந்த தொலைநோக்கியை விடவும் இணையற்றது. பூமிக்கு மேலே உள்ள வளிமண்டலம் விண்வெளியிலிருந்து வரும் கதிர்களை வடிகட்டிவிடும். வளிமண்டலத்தின் இந்த வடிகட்டும் செயல்களையும் கடந்து ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கியால் சிறப்பாக செயல்பட முடியும். பூமியில் உள்ள மிகப்பெரிய தொலைநோக்கிகளை விட 10 to 20 மடங்கு சிறப்பாக வான்பொருட்களை அதனால் கவனிக்க முடியும். விண்வெளி விரிவடைவதால் ஒளி அலைகளின், அதாவது வெப்ப அலைகளின் அலைநீளம் அதிகரித்து அகச்சிவப்பு கதிர்களாக அவை மாறிவிடும். அந்த அகச்சிவப்பு கதிர்களையும் ஹப்பிள் தொலைநோக்கியால் காண முடியும். ஒளியின் அளவீடுகளை குறிக்கும் அட்டவணையில் மங்களான ஒளியையும் கண்டறியும் 31st இடத்தில் ஹப்பிள் இருக்கிறது, அதாவது 31 மேக்னிடியூட் அதில் அது இருக்கிறது. இது மனித கண்களை விட 100 crore மடங்கு மங்களானவற்றை காணக்கூடியது. பிரகாசமான பொருள்களுக்கு அருகில் உள்ள மங்களான பொருட்களையும் இந்த தொலைநோக்கியால் பார்க்க முடியும். அதனால் நட்சத்திரங்கள் செயல்பாட்டில் உள்ள விண்மீன் திரள்களின் ஒளிரும் கருக்களுக்கு அருகில் ஹப்பிளின் கூர்மையான நோக்கும் திறனை பயன்படுத்தி வானியலாளர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டனர். பெருவெடிப்பில் பிரபஞ்சம் தோன்றிய சிறிது காலத்திற்கு பிறகு இதுவரை கண்டிராத பொருட்களை இது படமெடுத்தது. தொழில்நுட்ப ரீதியாக ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி மேம்பட்டது. விண்வெளி வீரர்களால் விண்வெளியில் வைத்தே பழுது பார்க்கப்படும் விதமாக வடிவமைக்கப்பட்ட தொலைநோக்கி இது. 1993 முதல் 2009 வரை பல முறை தொலைநோக்கியின் தரம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது இன்னும் மேம்படுத்தப்பட்ட ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 1990 ஹப்பிள் விண்வெளியில் செலுத்தப்பட்ட போது நமது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் கோள்கள் உள்ளன என்பது கண்டறியப்படவில்லை. இன்று 1000 புறக்கோள்கள், அதாவது மற்ற நட்சத்திரங்களை சுற்றியுள்ள கோள்கள் இருப்பதை அறிய முடிகிறது. மற்ற தொலைநோக்கிகளுடன் இணைந்து நமது சூரிய குடும்பத்திற்கு அப்பாற்பட்ட உலகங்களை பற்றிய தேடல்களுக்கு தேவைப்படும் தகவல்களை ஹப்பிள் அனுப்பி வருகிறது. நமது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள கோள்கள் பற்றிய நமது புரிதல் இன்னும் ஆரம்ப நிலையில்தான் இருக்கிறது. மற்ற சூரிய மண்டலங்களில் உள்ள கோள்களை நேரடியாக பார்ப்பது மிகவும் கடினம் என்பதால் அவற்றை தெரிந்து கொள்வதற்கு வானியலாளர்கள் புதுமையான வழிகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. சமீபத்தில்தான் நமது தொழில்நுட்பம் தொழில் நுணுக்கங்கள் புறக்கோள்களை கண்டறியும் நிலையை எட்டியுள்ளன. தரையிலும் விண்வெளியிலும் உள்ள தொலைநோக்கிகள் நமது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் 1000 கோள்களை கண்டறிந்துள்ளன. பூமியின் வளிமண்டலத்தால் ஹப்பிள் எடுக்கும் படங்கள் சிதைக்கப்படுவதில்லை. ஹப்பிளை பயன்படுத்தி வானியலாளர்கள் 20 முன்பு முதல் முறையாக ஒரு புறக்கோளின் வளிமண்டலத்தை ஆய்வு செய்தனர். பூமியின் அளவை ஒத்த ஒரு புறக்கோளில் வளிமண்டலம் இருப்பதையும் அதில் சோடியம், ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நீராவி ஆகியவை இருப்பதையும் இது ஆராய்ந்துள்ளது. ஹப்பிள் தொலைநோக்கியின் அவதானிப்புகள் அடிப்படை கரிமக்கூறுகள் புறக்கோள்களில் இருப்பதை நிரூபிக்கின்றன. மற்ற நட்சத்திரங்களை சுற்றி வரும் கோள்களில் உயிர்கள் இருக்கின்றனவா என்பதை எதிர்காலத்தில் கண்டறியவும் விரிவான ஆய்வுகளுக்கும் களம் அமைத்து கொடுத்திருக்கிறது ஹப்பிள். கடந்த பல ஆண்டுகளாக ஒரு கோள் 2 சுற்றி வருவதை உறுதிப்படுத்தி விரிவான வரைபடத்தை உருவாக்கியுள்ளது ஹப்பிள். மற்றொரு கோளின் வளிமண்டலத்தில் வெவ்வேறு அடுக்குகளில் வெப்பநிலை, நீராவியின் அளவு ஆகியவற்றை காட்டியிருக்கிறது. புறக்கோள்களை பற்றிய கூடுதல் விவரங்களை
ஜேம்.

0: ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி தற்போது அழித்து கொண்டிருக்கிறது. ஹப்பிளின் பயணம் தொடர்கிறது. எதிர்காலத்தில் இன்னும் பல ஆச்சரியங்களை அது நமக்கு தரலாம்.
1: இதுவரை அறிவியல் முத்துக்களில் ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி குறித்த சில செய்திகள் இடம்பெற்றன. வாசித்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். இனி விண்மீன்கள் குறித்த அதிசய செய்திகள் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ். பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: அறிமுகப்படுத்த
3: சார், எனது பெயர் பாலகுருநாதன். நான் வந்து ஒரு அறிவியல் ஆர்வலர். 34 ஆண்டு காலம் வந்து நெய்வேலி தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். வேதியியல் துறைதான் என்னுடைய துறை.
2: இன்றைக்கு விண்மீன்கள் குறித்த அதிசய செய்திகள், இது சம்பந்தமா பல்வேறு செய்திகள் உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா மனிதர்கள் வந்து நாகரிகம் தோன்றின காலத்திலேயே தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கறதுல ஒரு ஆர்வம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. அதுலதான் இடினா என்ன, மழைனா என்ன, மலைகள்னா என்ன, கடல்னா என்ன, இப்படி எல்லாம் பார்க்கும்போது வானத்தையும் அவங்க நோக்கியிருக்காங்க. அதிசயமா அது இரவு நேரத்துல அங்க மின்னக்கூடிய நட்சத்திரங்கள், நிலவு, பகல் இருக்கக்கூடிய சூரியன், இதெல்லாம் என்ன செய்யுது, இதெல்லாம் ஏன் இருக்கு, இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல இருக்குதா, இல்ல வந்து சுத்தி சுத்தி போகுதா, இல்ல நம்ம பூமியை மையமா வச்சு இதுங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குதா, அவங்களுக்கு அவங்க நினைவுக்கு பல்வேறு யோசனைகள்லாம் வந்துருக்குது. இப்படிதான் முத முதல்ல வந்து அவங்க ஏதோ ஒரு நோக்கத்துல வந்து ஒரு அறிவியல் அணுகுமுறையை ஆரம்பிச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். முதன் முதல்ல தோன்றிய அறிவியல் வழிமுறை இது அப்படின்னு சொல்லலாமா, இல்ல வேற ஏதாவது இருக்குமா, இது சம்பந்தமா அடிப்படையா கொஞ்சம் செய்திகளை சொல்லுங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
3: சொல்லலாம் சார், வந்து அறிவியல் வழிமுறை இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். ஏன்னா வந்து ஆதி காலத்திலிருந்து இன்னை வரைக்கும் மனிதனுக்கு அகன்ற வானம் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்திருக்கு. அது வந்து ஒரு திறந்த வழியை ஆராய்ச்சி கூட சொல்லலாம். கண்ணை கவரும் விண்மீன்கள், உதித்து மறையும் சூரியன், தேய்ந்து வரும் சந்திரன், மேகக்கூட்டங்கள், தீக்குளிக்கு எரிக்கற்கள், வண்ண வண்ண வானம், என தொடர் காட்சிகளை வந்து மனுஷன் பார்த்துட்டே இருக்கிறான். இவைகள் மூலம் வந்து அவன் அறிந்து தெரிந்து திரட்டி கொண்ட தகவல்கள் வந்து ஏராளம். அதை வைத்துக்கொண்டு பல வழிமுறையை வந்து வாழ்க்கையில கடைபிடித்திருக்கிறான். இப்படி ஒரு அறிவியல் வழிமுறை வந்து பின்பற்றினதுனால வானவியல் தான் முதன் முதலில் தோன்றிய அறிவியல்னு சொல்லலாம்.
2: சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த காலத்துல மனிதர்கள் வானத்தை நோக்கினதுல வந்து அவங்க பல்வேறு அதிசய செய்திகள் எல்லாம் பார்த்திருக்காங்க. இத குறிப்பா சார், அந்த வானத்துல வந்து நட்சத்திரம்னு நம்ம சொல்றோம், விண்மீன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மின்மினி பூச்சி மாதிரி மின்னிட்டு இருக்குது வானத்துல. இப்ப இந்த கன்சிமிட்டுற மாதிரி இருக்குது இல்ல, அதெல்லாம் என்ன, உண்மையிலேயே என்ன கன்சிமிட்டுதா, இல்ல வந்து அணைஞ்சணிஞ்சு எரியுதா?
3: அதாவது வந்து மனுஷன் வந்து இரவு வானத்தை பார்த்தோக்குள்ள ஒளிப்புள்ளிகளா வந்து சிலது மின்னி மின்னி சிரிச்சு, அந்த பல வான் பொருட்கள் தான் நம்ம வந்து நட்சத்திரம்னு சொல்றோம். நட்சத்திரம்னு ஏன் பெறுதுன்னா அதனை வந்து அவங்களோட சித்திரமாய் வரித்து வைத்திருந்தான். அதை வந்து நட்சத்திரம் நட்சத்திரம் என பாராட்டினான். அந்த நட்சத்திரம் நட்சத்திரம் தான் மறுவி என்னாச்சுங்கன்னா நட்சத்திரம் மாறி போச்சு. அதனுடைய இட அமைப்பை வைத்துக்கிட்டு சித்திரமா வரைஞ்சிருக்கான். அந்த நட்சத்திரம் தான் வந்து வழக்கு மாறி இப்ப நட்சத்திரம் மாறி போச்சுன்னு வச்சுங்களேன். நட்சத்திர கூட்டத்தையும் உருவப்படுத்தி வச்சிருக்கிறான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு உருவம்லாம் கொடுத்து அவை சம்பந்தமான கதைகள் எல்லாம் உருவாக்கணும். இவைகள் சில வான்பொருட்கள் தொடர்ந்து இடம் மாறிக்கிட்டே இருந்துச்சு. அவைகளை கிரகங்கள்னு தனியா பிரிச்சு வச்சுக்கிட்டான். இந்த உருப்படிவத்தை உற்று பார்த்துதான் பயிரிடும் முறை அறிஞ்சான். உணவு சேகரிக்கும் மழைக்காலத்தை வந்து திட்டமிட்டான். அப்படி நிறைய பயன்படுத்திக்கிட்டான்.
2: இதுல சார், இப்ப வானத்துல நட்சத்திரம் இத சம்பந்தமா ஒரு சின்ன கவிதையை கூட சொல்லுவாங்க. என்னன்னா வந்து ஒரு நிலவு வந்து ஒரு பிறை வடிவுல நிக்கிது அப்படின்னா அந்த நிலவுல ஏறிக்கொள்வதற்காக அந்த நட்சத்திர கூட்டங்கள் அலைந்து கொண்டிருக்கின்றன சொல்லுவாங்க. கற்பனையாதான். அது மாதிரி வந்து வானத்துல அந்த நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, இவை எல்லாம் வந்து ஒரு மீன்கள் மாதிரி நினைச்சு அத விண்ணில் இருக்கக்கூடிய மீன்கள், விண்மீன்கள் அப்படிங்கறதெல்லாம் எப்படி சாதிச்சு, இந்த வார்த்தையை எப்படி வந்திருக்கும்?
3: நீங்க சொன்ன மாதிரி கவிதைகள் வந்து நிறைய கவிதைகள் வந்திருக்கு. ஒரு இருட்டு போரைக்குள்ளார வந்து பதித்து வைத்த நட்சத்திர கற்கள்னு வைத்திருக்கிறான். அது வைரக்கற்கள் மாரி அந்த நட்சத்திரத்தை வந்து பாத்திருக்கான். அது மினி மினி மறையுது. வான கடல்ல பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இதெல்லாம் அப்படி நீந்திட்டு இருக்கிற மாரி இருக்கு. அதனால அதுக்கு விண்மீன்களோட கூட பேர் வச்சிருக்கலாம். இவைகள் வந்து தன்னுடைய சுய ஒளியால்

0: பிரகாசித்து மினுமினுக்கும் விண்மீன்கள். ஆனா வந்து கிட்டக்கு போய் நெருங்கி பார்க்கலன்னா வெப்பம் மிகுந்த வாய்க்குள்ளால் ஆனது, கிட்டக்கே நெருங்க முடியாது. புவியிலிருந்து பல கோடி கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்குது, புட்டு புட்டாய் மின்னிக்கிட்டு இருக்கு. அப்படி வானத்தில் தோன்றும் கோடான கோடி நட்சத்திரங்களில் நமது சூரியனும் ஒண்ணுங்க அப்படிங்கிற செய்தியை முதன் முதல் எடுத்து சொன்ன விஞ்ஞானி தான் வந்து வில்லியம் ஹெர்ஷல் அப்படிங்கிறவர். சூரியன் மற்ற நட்சத்திரங்களோடு நமக்கு அருகில் இருப்பதனால மிக பிரகாசமா தெரியுது, பெரிதா தெரியுது. சூரியன் வந்து புளுட்டோங்கிற ஒரு இடத்துல இருந்து நம்ம நின்று தொலை தூர பார்வையில் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அது நட்சத்திரம் போல காட்சி அளிக்கும்.
1: சின்னதா
0: காட்சி, பூமியில இருக்கிறதுனால பெருசா தெரியுது.
1: பொதுவா வந்து இப்ப சூரியன் அதுவும் ஒரு நட்சத்திரம் தான் அப்படிங்கறது அறிவியல் சொல்லுது. ஆனா அது வந்து நம்மளுடைய ஜாதகம் ஜோசியத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூரியன் வந்து நல்ல ஒளி வீசுது, அதுவும் கோடை காலத்துல பாத்தீங்கன்னா நாங்க முடியல தகிக்குது. ஆனா விண்மீன்கள் பார்த்தா இரவுல வந்து நம்ம கொஞ்சம்
0: குளிர்ச்சியமா
1: இருக்கு. இந்த ஒப்பீடு எப்படி சார்?
0: அதாவது சூரியன் போல அருகில் இருந்தா அத்தனை நட்சத்திரங்களும் தகிக்குங்க, ஆனால் வந்து அவைகள் நம்ம கற்பனையில் கூட எட்ட முடியாத தூரத்துல இருக்கு, அதனால குளிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு வரக்கூடிய கதிர்கள் வந்து குளிர்ச்சி அடைகிறது. நமது புவி மண்டலத்தில் உள்ள காற்று சூழ்ந்த மண்டலம் இருக்கு பாருங்க, அது ஒரு நிலையற்ற தன்மை கொண்டிருக்கும். அதனால வந்து அது அங்கமங்கு அலைந்த ஒண்ணுமே இருக்கு. தொலைவில் இருந்து வரக்கூடிய நட்சத்திரத்தோட ஒளி இம்மண்டலத்தில் வளைந்து நெளிந்து ஊடுருவி நம் கண்களை வந்து எட்டுகிறது. அதனால மின்னுவது போல தெரிகிறது, ஆனா வந்து ஒண்ணு இல்லைங்க. அது
1: நம்ம காற்று மண்டலம் தான் நமக்கு அந்த பார்வையில வந்து நட்சத்திரம் வந்து ஆடுற மாதிரி மின்ற மாதிரி தோற்றம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு காரணம் காற்று மண்டலம் தான் காரணம்.
0: வளிமண்டலத்துக்கு வெளியே சென்று சர்வதேச வான்வெளி மையத்திலிருந்து பார்த்தோம்னா மினுமினுக்காத நட்சத்திரத்தை நாம் பார்க்கலாம், தெளிந்த வான்காட்சியாக நாம் பார்க்கலாம். சூரிய ஒளியில் இத்தகைய மாற்றங்கள் குறைவு, அதனால இந்த சூரியன் வந்து மின்னுவதில்லை.
1: நட்சத்திரம் வந்து நீங்க அது ரொம்ப தூரத்துல இருக்குது, அதனால வந்து அது குளிர்ச்சியா இருக்க மாதிரி தெரியுது. சூரியனும் நட்சத்திரம் தான், ஆனா கிட்ட இருக்கிறதுனால ரொம்ப தகிக்குது அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. நட்சத்திரங்களுக்கு அந்த வெளிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி அது எவ்வாறு வந்து கிடைக்குது, அதுல இருந்து எப்படி உண்டாவது, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதாவது நட்சத்திர ஒளி பாத்தீங்கன்னா பல கோடி ஆண்டுகளுக்கு வந்த ஒண்ணுமே இருக்கு. சில நட்சத்திரங்கள் இன்னும் பல கோடி ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு வந்து அறிவியல் வல்லுநர் எல்லாம் சொல்றாங்க. இந்த விண்மீன்கள்ல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியன் வாயுக்கள் நிரம்பி இருக்கு. இது வந்து பிளாஸ்மாங்கிற ஒரு நிலையில இருக்கு. இக்கலவில உள்ள ஹைட்ரஜன் வாயுக்கள் உள்ள அணுக்கரெல்லாம் இணையுதுங்க, இணையக்குள்ள ஹீலியம் உருவாகுது. ஹீலியம் உருவாக்குள்ள கட்டற்ற ஆற்றல் வந்து வெப்பமாகவும் ஒளியாகவும் வெளியேறும். இந்த வினை வந்து பல கோடி ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்ற ஒண்ணும் இருப்பதால் ஒளியை உமிழ்ந்தவாறே இருக்கிறது நட்சத்திரங்கள்.
1: பல கோடானு கோடி நட்சத்திரங்கள் நம்ம விண்ணில இருக்குது, நம்ம இரவு நேரத்துல பார்க்கலாம். அது குறிப்பா வந்து நம்ம நல்ல மின்சார விளக்குகள்லாம் இருக்கும்போது இப்ப வானத்துல பார்த்தோம்னா கொஞ்சமா இருக்கக்கூடிய நட்சத்திரம் திடீர்னு மொட்டை மாடியில் நினைக்கும் போது கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு வச்சீங்களேன், முழுக்க கரண்டே இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வானத்துல திடீர்னு பார்த்தா நட்சத்திரம் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த இருட்டுலதான் அந்த நட்சத்திரங்கள்லாம் நிறைய தெரியுது. இரவு வான் அது ஏன் சார் இருட்டா இருக்குது? ஏன்னா இவ்வளவு நட்சத்திரங்கள்லாம் இருக்குது ஆனா இருட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்
0: சூரியனை போல கோடான கோடி நட்சத்திரங்கள் வானில இருந்தாலும் அப்படி பிரகாசமா இருக்கணும் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஆனா வந்து பகலில் நாம் பெறக்கூடிய சூரிய ஒளி வந்து பல திசைகளிலும் பூமியினுடைய காற்று மண்டலத்தால சிதற அடிக்கப்படுகிறது. இதனுடைய ஒளிச்சரிவும் அதிக அளவில் வந்து பூமி வந்து எட்டுகிறது, அதனாலதான் பூமி வந்து வெளிச்சமா இருக்கு பகல் நேரத்தில். இதன் பிரகாசம் வந்து நிலவின் பிரகாசத்தை போல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 475,000 மடங்கு அதிகம், அவ்வளவு பிரகாசமானது. மற்ற விண்மீன்கள் வந்து தொலைதூரத்தில் இருக்கு, மங்களா தெரியுது. சீரியஸ் என்ற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா 8.7 ஒளியாண்டு தொலைவில் உள்ள, இது சூரியனோட 25 மடங்கு மங்களாக தெரியும். ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியனை காட்டிலும் பிரகாசமானது. இதை போன்ற இன்னும் பல தூரத்து விண்மீன்கள் சூரியனோட மிக பிரகாசமான ஒளி உடையவை. ஒளி மங்களாகவே பூமியை பல லட்சம் வருடங்கள் பயணம் செய்து அடைகிறது, பல லட்சம் மைல் கடந்து இது வருது. பிறகுள்ள பாத்தீங்கன்னா இந்த ஒளியினுடைய வீச்சு பாத்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வந்துருது, குறைஞ்சிட்டே வர்றதுனால சில மீன்களோட ஒளி வந்து கோடி வருடங்கள் பயணித்து பூமி அடைகிறது. எனவே ஒளியின் பொலிவு குறைகிறது, இதனால் இரவுவான இருட்டாகவே இருக்கிறது. ஆனா தொலைதூரத்துல மின்மினியா ஒரு நட்சத்திர பிரகாசம் அது இருக்கும் தூரத்தை பொறுத்துதான் இருக்குங்க.
1: சில அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா சூரியன் வந்து ஒரு சின்ன நட்சத்திரம் தான், அது ஒன்றும் ரொம்ப பெருசு கிடையாது, அது வந்து ஒரு 1.5 கோடி டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையை தான் வெளியில தள்ளுது, அதனுடைய கோர் பாயிண்ட்ல
0: உள்ளுக்குள்ள.
1: ஏன்னா வெளியில வந்து ஒரு
0: 1000
1: டிகிரி சென்டிகிரேட் தான் சொல்றாங்க, அவ்வளவுதான் வந்து சூரியனுக்கு சக்தி. அதனாலதான் அந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு மஞ்சள் வெள்ளையில இருக்குது. இன்னும் சில நட்சத்திரம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பாருங்க நீல கலர்ல இருக்கு, திருவாதிரை நட்சத்திரத்தை பாருங்க, இதெல்லாம் வந்து நீல கலர் ரொம்ப சக்தி உடையது, பயங்கர பவர்ஃபுல், இப்படி எல்லாம் சொல்றாங்க. சிவப்பு நட்சத்திரம், நீல நட்சத்திரம், மஞ்சள் நட்சத்திரம்.

0: நம்மது நட்சத்திரங்கள்ல வந்து அதுக்கு வெளிப்படுத்தக்கூடிய சக்திக்கு தகுந்த மாதிரிலாம் உண்டா சார்?
1: அதாவது நட்சத்திரங்கள் வந்து அதோட புற வெப்பநிலைக்கு ஏற்ப வந்து நிறமாலையில் ஏழு பெரும் பிரிவுகளா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆங்கில எழுத்துக்கள்ல ஓ பி ஏ எஃப் ஜி கே எம்னு பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. உதாரணமா ஓ என்பது நீல நிறம். இதோட புற வெப்பநிலை பாத்தீங்கன்னா 25,000 to 30,000 கெல்வின் வெப்பநிலை வந்து புற வெப்பநிலை. உதாரணத்துக்கு லாம்டா ஓரியானிஸ் அப்படிங்கிறது இந்த நீல நிற நட்சத்திரம். சீரியஸ் வேகா வகை வெளிர் நீளம் கொண்ட ஏ பிரிவை சார்ந்த நட்சத்திரங்கள். சூரியன் பாத்தீங்கன்னா ஆல்பா சென்டாரி சூரியன் இதெல்லாம் புற வெப்பநிலை 5,500 நீங்க சொன்ன மாதிரி 6,000 degrees centigrade வரைக்கும். இது வந்து வெளிர் மஞ்சள் வகை ஜி பிரிவை சேர்ந்தது. பெடல்ஜியஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2,000 to 3,500 கெல்வின் வெப்பநிலையில் சிவப்பு நிறத்தை பெற்று வானத்தில் வந்து எம் வகையில் சேரக்கூடிய நட்சத்திரமா இருக்கு. இந்த நிறமாற்றத்திற்கு அந்தந்த நட்சத்திரத்தில் உள்ள தனிமங்கள் ஓரளவு காரணமாக அமைகிறது. புவியை நோக்கி வரும் நட்சத்திரங்கள், அதாவது இந்த பிரபஞ்சம் விரிதுன்னு சொல்றாங்க, சில நட்சத்திரங்களை புவியை நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த புவியை நோக்கி வர நட்சத்திரங்கள் நீளமாகவும் புவியை விட்டு விலகி சில நட்சத்திரங்கள் சிவப்பாகவும் காட்சியளிக்கின்றன. தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருப்பதால் ரெட் ஷிப்ட் எனப்படும் செம்பெயர்ச்சி ஏற்பட்டு சிவப்பு நிறமாக நட்சத்திரங்கள் சிலது காட்சியளிக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
0: இப்ப நம்ம சூரியன் கூட வந்து இரண்டாம் நிலை நட்சத்திரம், ஏற்கனவே ஒரு நிலையில இருந்து அந்த நிலை அழிந்து அதுலயே வந்து ஒரு புதிதா உருவான ஒரு நட்சத்திரம், இதுக்கு அடுத்து வந்து அது ஒரு ரெட் ஜெயின்டா
1: மாறிடும்.
0: நம்மளுடைய முதல் நான்கு திடக்கோள்களே வந்து உள்ள வாங்கிக்கிற அளவுக்கு
1: பெருசாயிடும்.
0: அதுக்கு பிறகு வந்து அது திரும்பவும் சுருங்கி ஒரு ஒயிட் டார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு
1: வெள்ளைக்குள்ள
0: அப்படியே மாறும் அப்படிங்கறது ஒரு கணிப்பு. நம்மளுடைய சூரியன் இப்படித்தான் ஆகும், இன்னொரு 500 crore ஆண்டுகள் அப்புறம் அந்த மாதிரி ஆகும் சொல்றாங்க. இந்த வெள்ளை குள்ளன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விண்மீன்ல நம்ம இப்ப ரொம்ப விலை அதிகமா இந்த பூமியில நம்ம நினைக்கிறோம் இல்லையா, வைரக்கற்கள், அந்த வைரம் நிறைய கொட்டி கிடக்குதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா?
1: உண்மைதான். அதாவது நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கல, சிலதை கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது சூரியனின் நிறைய ஒத்த நிறை கொண்ட விண்மீன்களுக்கு தான் இது முதன்மையான நிலையத்தான் வெள்ளை குள்ளன்ங்கறத சொல்றாங்க. 130 ஒளியாண்டு தொலைவில் வந்து ZTFJ 1901+1458 அப்படிங்கிற வெள்ளைக்குள்ளன் ஒன்னு உள்ளது. இதுல வந்து அணுச்சேர்க்கை நிகழ்ந்து பெரும்பாலும் வந்து கார்பன் தனிமம் மட்டுமே இருந்துச்சுங்க. அது குளிரும் போது அதிக அழுத்தத்தால் விண்மீன் முழுவதும் வைரமாக மாறுமாம். இது உருவாகி சுமார் 10 crore தான் ஆகிறது. இன்னும் பல 100 crore வைரமாக மாறும் அப்படின்னு வைத்திருக்கிறாங்க. இன்னும் 1,000 crore சூரியனும் பூமியின் அளவை ஒத்த வைரமாக மாறிவிடுமா? பார்ப்பதற்கு ஆயில நம்ம கெட்டியா பிடித்து வைத்திருக்கணும். 1,100 வயதுடைய லூசி வெள்ளைக்குள்ள விண்மீன் முழுவதும் வைரமா மாறியுள்ளதா? நம்ம ஆயில் இருந்தா கெட்ட போய் பாத்துட்டு வரலாம்.
0: நிச்சயமா நமக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கிடைச்சதுன்னா நம்ம போய் கூட ஒரு வைர ஒரு பாறையவே
1: எடுத்துட்டு வந்து
0: பூமியில வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர்கள் நாமளும் ஒருத்தவங்களா ஆக முடியும். ஆனா இது ஒரு கற்பனையான ஒரு விஷயம், அவ்வளவு தான், முடியவே முடியாது.
1: ஆயிலும் கிடையாது,
0: அதுக்கான வாய்ப்புகளும் இல்ல. சந்தோஷப்படுத்தியாக வேணா இதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம்,
1: கற்பனைக்கு வேணா வச்சுக்கலாம்.
0: ஆமா, அடுத்ததா சார், இப்ப சூரியன் வந்து ஓரளவு ஒரு சின்ன நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்றாங்க, அது உண்டாக்கக்கூடிய வெப்பமும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குன்னு. அதை விட அதிக வெளிச்சமும் வெப்பமும் தரக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் இருக்குதா? அந்த வகைகள்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: நம்ம வந்து தமிழ் கணக்குப்படி 27 நட்சத்திரங்களை வச்சிருக்கோம். அதுல வந்து சில இது வந்து வெகு தொலைவில் உள்ளது, முன்னரே சொன்னது போல வந்து மங்களா தெரியுதுங்க. சூரியனில் சுய ஒளியின் தரத்தை வந்து கீழ்கண்ட நட்சத்திரங்களோடு ஒப்பீடு செய்யலாம். அவைகள் சூரியனை காட்டில் வந்து எத்தனை மடங்கு பிரகாசம் உடையது அப்படிங்கிற பட்டியல தர பாருங்க. புனர்பூசம் ஒரு நட்சத்திரம் இருக்குங்க, இது 29 மடங்கு பிரகாசம் உடையது. பூசம் 37 மடங்கு பிரகாசம் உடையது. ரோகிணி 90 மடங்கு பிரகாசம் உடையது. சுவாதி 150 மடங்கு பிரகாசம் உடையது. திருவாதிரை, நீங்க சொன்னீங்கல்ல அந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து 1,200 மடங்கு பிரகாசமானது. ஓரியனில் உள்ள ரீகல் அப்படிங்கிற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா 18,000 மடங்கு பிரகாசமானது. டொராடஸ் அப்படிங்கறது 350,000 மடங்கு ஒளி பொருந்தியது சூரியனை காட்டலாம். இதுதான் வந்து அதிக ஒளி பொருந்திய நட்சத்திரமா பாக்குறோம். அருகே சென்று பார்க்கும் வாய்ப்பு இல்லை என்றாலும் சில மனிதர்கள் வந்து அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க.
0: இப்ப நட்சத்திரங்கள் நமது கிரகங்களை போல இயங்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் பல பேருக்கு
1: இருக்கு.
0: ஏன்னா நம்ம சூரியனை சுத்தி 8 கோள்கள் இருக்கு. இந்த கோள்களை தான் நம்ம வந்து கிரகம் அப்படின்லாம் நம்ம
1: சொல்றோம்.
0: இந்த கிரகத்தையும் வந்து நட்சத்திரத்தையும் சில பேர் குழப்பிக்கிறாங்க, இதுல உள்ள விளக்கத்தெல்லாம் சொல்லுங்களேன்.
1: நமக்கு வந்து ஒவ்வொரு இரவிலும் நட்சத்திரங்கள் உதிப்பது போல தோன்றுகிறது, அவைகள் வானவெளியில் கடந்து செல்வது போலும் தோன்றுகிறது, பின்பு அசமிக்குது. உண்மையில் அவைகள் வந்து அவ்வாறு இயங்குவதில்லை. பூமி வந்து தனது அச்சில் வந்து மேற்கிலிருந்து கிழக்கு

0: கிழக்காக சுற்றி கொண்டிருக்கிறது.
1: அதுவும் சாஞ்சு
0: சுத்துது. அதனால நட்சத்திரங்கள் வந்து கிழக்கில் உதித்து மேற்கில் மறைவது போல தோன்றுகிறது நமக்கு. இன்று இரவில் 9 மணிக்கு அடிவானத்தில் உதயமான நட்சத்திரங்கள் 3 மாசங்கள் கழித்து பார்த்தோன்னா நமக்கு தலைக்கு மேல் உச்சிவானத்தில் இருக்கும். தனிப்பட்ட முறையில் பார்த்தால் சில நட்சத்திரங்கள் பூமியை நோக்கி நெருங்கி வருகிறது. இப்ப துருவ நட்சத்திரம் நொடிக்கு 10 மைல் வேகம், சுவாதி நட்சத்திரம் நொடிக்கு 80 மைல் வேகத்தில் விலகி ஓடுகிறது. நொடிக்கு 10 மைல் வேகத்தில் நெருங்கி வருகிறது, சிலது விலகி ஓடுகிறது. அப்படிதான் வந்து நட்சத்திரனுடைய இயக்கம் இருக்கு.
1: சரி சார், இப்ப நட்சத்திரங்கள் எப்படி இயங்குது அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொன்னீங்க. இப்ப நம்ம ஜாதக கட்டங்கள்ல இந்த ராசி பலன் எல்லாம் பாக்குறாங்க இல்லையா, அதுல ராசி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இப்ப விருச்சிக ராசி, கன்னி ராசி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராசிக்கும் இந்த விண்மீன்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, இது எதை வச்சு சொல்றாங்க?
0: அதாவது வந்து இரவில் நட்சத்திரங்களை வந்து வானில வந்து முன்னோர்கள் கண்டாங்க, அவைகள் அமைவிடத்தை வைத்து ஒரு சித்திரம் உருவாக்கினாங்க. இது இராச்சித்திரம் என அழைக்கப்பட்டது. அது பின்னாடி மருவி இராச்சித்திரம், இராச்சித்திரம் இராசியானது. அந்த உருவங்களை கொண்டு ராசிக்கு வந்து பேர் வச்சாங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் என 12 பேரில வழங்கினாங்க. 12 ராசிகள் இருக்குங்க. ஒவ்வொரு ராசிலையும் வந்து 2.5 நட்சத்திரங்களை பொருத்தினாங்க. மொத்தம் 27 நட்சத்திரம் முன்னாடியே சொன்னோம். அதுல ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நட்சத்திரங்களை வந்து பொருத்தி பார்த்தாங்க. இந்த கட்டங்களில் அஸ்வதி, பரணி அப்படிங்கிற நட்சத்திரங்கள்லாம் ஒவ்வொரு கட்டத்துல பொருந்துங்க. அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி என 27 நட்சத்திரங்களை நமது மரபினர் 12 ராசிகளில் பொருத்தி வைத்தார்கள். இந்த நட்சத்திர கூட்டங்களில் மேலும் பல நட்சத்திரங்கள் உள்ளன.
1: சரிங்க சார், இப்ப நீங்க ஜாதக கட்டங்கள்ல ராசி இது எப்படி வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொன்னீங்க. ஆனா அறிவியல் ரீதியா விண்வெளியில வந்து விண்மீன்கள் எப்படி அமைஞ்சிருக்குது அதை பொறுத்து அந்த மண்டலங்களா பிரிக்கிறது தான் நம்ம பாத்துருக்கிறோம். நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கு பார்த்தோம்னா பேர் கூட வைக்கிறாங்க சார். இப்ப ரோகிணி நட்சத்திரத்தோடைய பேர் வைக்கிறாங்க, கார்த்திகை இல்ல கார்த்திக் அப்படின்னு வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நட்சத்திரங்களுடைய பேர்லாம் வச்சு அழைக்கிறோம். இதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ, ஒரு காரணம் ஏதாவது இருக்கா?
0: இருக்கு,
1: சொல்லுங்களேன்.
0: இப்ப இந்தியாவில் வந்து மேஷ ராசியில் சூரியன் தனது பயணத்தை தொடங்குவதாக வரையறுத்து வைத்திருக்கிறாங்க. அதுல வந்து சில நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த நட்சத்திர இந்திய பெயரெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அது பழங்கால கட்டுக்கதைகளோடு தொடர்புபடுத்தி சில நட்சத்திர பெயர் வச்சிருக்கிறாங்க. திருவாதிரை என்பதற்கு ஈரம் என்று பொருள்ங்க. சூரியன் திருவாதிரையில் இருக்கும்போது மழை பொழியுங்கிறது ஒரு ஐதீகம். புனர்பூசம் என்றால் புதையுண்டு கிடக்கும் செல்வங்கள் வெளிக்கிளம்பியது போல பயனடைவர். அதனால இந்த நாள்ல வந்து நெல், பார்லி விதைக்கப்பட்டால் நிறைய மகசூல் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் வச்சிருக்காங்க.
1: ட்ரையல் அண்ட் எரர்னு ஒன்னு சொல்லுவாங்க.
0: அனுபவத்துல
1: வந்து செஞ்சு பாக்குறது, சரி இந்த சீசன்ல இப்படி பண்ணோம்னா இது நல்லா வருது, அதை வந்து ஒரு நடைமுறை
0: கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மாதிரி இளம் குருத்துக்கள் செழித்து வளர்வது பூசத்தின் பலன். நெல் அல்லது இதர பயிரில் பெருஞ்செல்வத்தை தருதல் மாகத்தின் பலன், அதான் மாசி மாதம். இப்படியே வேளாண்மையோடு தொடர்புபடுத்தி காலம் அறிந்து பயிரிட்டு வச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள்.
1: இப்ப நீங்க ஆரம்பத்துல இதுல வந்து திருவாதிரை நட்சத்திரத்தை சொன்னீங்க. அது நட்சத்திரம் வந்து அங்கிருந்து பூமிக்கு ஒளி வந்து சேர்றது கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் சொல்றாங்க. அதாவது எப்படி வந்து சூரியன் திடீர்னு மறைஞ்சிருச்சுன்னா முதல் 8 நிமிடம் 20 செகண்டுக்கு வந்து நமக்கு சூரியன் இருந்து ஒளி வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு பிறகுதான் சூரியன் இல்ல அப்படிங்கறத உணர முடியும். அது மாதிரி 600 வருடங்கள் ஆகுங்கிறாங்க திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து நமக்கு ஒளி வர்றதுக்கு. இப்ப அதுல வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் வந்து இப்ப இருக்கா இல்லையாங்கிற மாதிரி எல்லாம் அறிவியலாளர்கள்ட்ட ஒரு சந்தேகம், சில கேள்விகள், தர்க்கம்லாம் இருக்குது. நட்சத்திரங்கள் பிணைவு நடந்திருக்குங்கிறாங்க, இந்த மாதிரி அதுல ஒரு ஷேக் இருக்குங்கிறாங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆராய்ச்சிகள் போயிட்டு இது வந்து திருவாதிரை நட்சத்திரத்தை பத்தி நம்ம நேயர்கள் தெரிஞ்சுக்க நான் சொன்னது. இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா சார், பூமியை பொறுத்த அளவுக்கு பருவநிலை மாற்றம் மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டே வருது. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா 3 மாசத்து மழையும் பெஞ்சிருது. இப்படி பருவநிலை மாற்றத்தினால பல்வேறு விளைவுகள் எல்லாம் இருக்குது. இந்த பருவநிலை மாற்ற காலத்துல வந்து ஒரே பருவத்துல அந்த குறிப்பிட்ட ஒரே நட்சத்திர கூட்டம் மீண்டும் மீண்டும் தோன்றிய வண்ணம் வானத்துல இருக்குமா இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க.
0: அப்படித்தான், மீண்டும் மீண்டும் அதே நட்சத்திர கூட்டம் வந்து அதே மாதிரில தோன்றுங்க. ஏப்ரல் 1 தேதி 20:10 நீங்கள் வந்து சென்னையிலிருந்து இரவு வானை பாக்குறதா வச்சுக்கோங்க. அங்கே அது இளவேனிற் காலம். அங்கே தொடுவானத்திலிருந்து பாதி உயரத்தில் பிரகாசமான நட்சத்திர கூட்டங்கள் அமைந்திருக்கும். இதனை நமது நாட்டினர் வந்து சப்தரிஷி மண்டலம் அப்படின்னு பெயரிட்டு வச்சிருக்கிறாங்க. அது 7 ரிஷிகள் அடங்கிய கூட்டம். அது இந்த கூட்டத்திற்கு பெருங்கரடி, சார்லஸ் மன்னனின் வண்டி, வெட்டுக்கத்தி, நீர் யானை, ஏற்கால், வால்கிண்ணம் என பல பெயரிட்டு வெளிநாட்டினர் அழைத்துட்டு இருக்காங்க. அது மீண்டும் மீண்டும் அதே ஏப்ரல் 1 தேதியில அதே இடத்துல தோன்றும்.
1: நாமளும் வானத்துல பார்க்கலாம்,
0: பார்க்கலாம்.
1: சில நேரத்தில் பார்த்தா

0: ஒரு கேள்விக்குறி மாதிரி கூட இருக்கும், அது பாருங்க ஒரு அருவா விட்டு அப்படின்னு நிக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம வானத்துல பாக்கலாம். ஏன்னா அந்த ஏப்ரல் மாதத்துல வந்து வானம் ரொம்ப தெளிவா தான்
1: இருக்கும்,
0: அதனால இரவு நேரத்துல நம்ம அதை பார்க்கலாம். விண்மீன்கள் குறித்த அதிசய செய்திகள் நிறைய சொல்லியிருக்கீங்க. நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களுக்கு தெரிந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
1: வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: விண்மீன்கள் குறித்த அதிசய செய்திகள் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது டெக் குரு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 12:30.

இந்த நிகழ்ச்சி பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலையில் என்.சி. சவுந்தரவள்ளி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் இடம்பெற இருக்கின்றது. முதலாவதாக நாவினால் என தொடங்கும் மதுர கவி ஆழ்வார் பாசுரம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பன்னிசை மாலையில் அடுத்து தாம் தம் பெருமை என தொடங்கும் திருமங்கை ஆழ்வார் பாசுரம்.

இன்றைய பன்னிசை மாலையில் என் சி சவுந்தரவள்ளி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் இடம்பெற கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு ஏழைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டங்கள் மக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக உதவித்தொகை அளிக்கும் திட்டம் மூலம் திட்டங்களின் பலன்கள் வெளிப்படைத்தன்மையுடனும் நேரடியாகவும் மக்களை சென்றடைவதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீடுகளில் கழிவறைகள், குடிநீர் இணைப்பு, சமையல் எரிவாயு இணைப்பு போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதித்துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொண்டுள்ள நலத்திட்டங்கள் மூலம் ஏழைகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக திரு மனோகர்லால் கூறினார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோவை சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பர செயல்திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவின் கிழக்கத்திய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக நேற்று இந்தியா இந்தோனேஷியா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் இருதரப்பு உறவுகள் தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், உஜ்வாலா திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத், ஏழைகளுக்கான கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் ஆகியவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் அரசின் திட்டங்கள் மூலம் மக்களுக்கு புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற சங்கத்தின் மூலமாக நடைபெறும் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா சண்டிகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற முறைப்படி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும், இன்று மாலை கலாச்சார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும்

0: அவர் கூறுகிறார். இம்மாநாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்த சிறப்பு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆகாஷவாணியின் 90வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1936 ஆண்டு இதே நாளில் இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று பெயர் சூட்டப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு 1956 ஆண்டில் ஆகாஷவாணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது ஆகாஷவாணி 591 நிலையங்களிலிருந்து ஒலிபரப்பாகி நாட்டின் 98% மக்களை சென்றடைந்துள்ளது. 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார வழக்கு மொழிகளில் ஒலிபரப்பு சேவைகள் செயல்பாட்டில் உள்ளது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆகாஷவாணி நிகழ்ச்சிகள் மூலம் நாட்டை ஒன்றிணைப்பதாக தெரிவித்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருப்பொருளுடன் ஆகாஷவாணி செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நார்வேயில் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவுக்கு தமிழக அரசு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரக்ஞானந்தாவையும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். பிரக்ஞானந்தாவுடன் அவர் செஸ் விளையாடினார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா மற்றும் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் இந்த நிகழ்வின் போது உடனிருந்தனர். முதலமைச்சருடனான சந்திப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், விளையாட்டுத்துறையில் அதிக ஊக்கம் அளிக்கும் வகையில் அவர் இளம் செஸ் விளையாட்டு வீரர்களை பாராட்டியிருப்பது தமக்கு கிடைத்த பெருமையாகும் என்று பிரக்ஞானந்தா கூறினார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் இதுவரை காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட 7 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் இன்று பிற்பகல் 3 வரை தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 11 கடைசி நாளாகும். போட்டி இருக்கும் பட்சத்தில் வரும் 18 காலை 9 முதல் மாலை 4 வரை தேர்தல் நடைபெறும். நீட் மறுதேர்வு இம்மாதம் 21 அன்று நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வெழுதும் மாணவர்கள் அவர்களது விவரங்களை இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 21 பிற்பகல் 2 முதல் மாலை 5:15 வரை நாட்டின் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 மையங்களிலும் எழுத்து மூலமாக தேர்வு நடைபெறும். தேர்வெழுதும் மாணவ மாணவிகள் தாங்கள் எங்கு தேர்வு எழுத வேண்டும், நுழைவுச் சீட்டு உள்ளிட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 3 நடைபெற்ற நுழைவுத் தேர்வு முறைகேடுகள் காரணமாக 12 ரத்து செய்யப்பட்டது. வினாத்தாள் வெளியானதை ஒட்டி மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருவதையொட்டி மறுதேர்வு நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அமல்படுத்தப்படவுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி முன்னிலையில் தேசிய சுகாதார ஆணையமும் மேற்குவங்க அரசும் புதுதில்லியில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 5 ரூபாய் வரையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும். அம்மாநிலத்தில் 36,000 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான இராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஈரான் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த இராணுவ தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளுக்கு இந்த தாக்குதல் நடவடிக்கை பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி நடத்தக்கூடாது என்று இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வடகொரியா

0: சென்றடைந்தார். கடந்த 7 ஆண்டுகளில் சீன அதிபர் வடகொரியா செல்வது இதுவே முதன்முறையாகும். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது, பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் தெரிகிறது. பிலிப்பைன்ஸில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 7.8 பதிவானது. இதனையடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியில் உள்ள மிண்டானோவ் தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இதில் 15 பேர் உயிரிழந்திருக்க கூடும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கோடைகால விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் நிலநடுக்கத்தால் சில கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் ஃபாலோ ஆன் செய்து பேட் செய்து வருகிறது. ஆப்கானிஸ்தான் தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 25 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸை 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் என்ற நிலையில் டிக்ளேர் செய்தது. தொடர்ந்து விளையாடிய ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இந்தியாவின் மானவ் சுதார் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
2: அடித்து பிடித்துக் கொண்டு கூட்டம் உள்ளே அடைபடுகிறது. ஆனால் இன்னும் மக்கள் சாரி சாரியாக வருவது குறைவில்லை. அடுத்து ஆட்டத்துக்கு காத்து நிற்கின்றனர். தேநீர் கடை நாயருக்கு வியாபாரம் சுறுசுறுப்பாக நடக்கிறது. அப்போது டிக்கெட் கொடுக்கும் குடிசையிலிருந்து தங்கவேலு வருகிறான். சில்க்கு சட்டை என்ன, கை கடிகாரம் என்ன, டால் வீசும் மோதிரம் என்ன, கருவேப்பிலை குச்சி போலிருந்த பயல் எப்படி ஆகிவிட்டான்? அட, வேல்சாமி மாமாவா? ஏன் இங்கே நிற்கிறீங்க? எப்போ வந்தாப்பில மாமா? முந்தானாதான் நாயகியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். டே அப்பாடி, இந்த ஊர் எப்படி ஆயிட்டது? சினிமா கொட்டாயில் துட்டு சேர்த்து போல் இருக்குது. பரவாயில்ல, படம் பார்க்குறீங்களா மாமா? நல்லாயிருக்குமா? கூட்டம் பார்த்தீங்கல்ல, மொத்த ஜனமும் அவன் படம் பேச்சு பாட்டுன்னா மயங்கி போகுது. போய் பாருங்க. தங்கவேலு அவரை உள்ளே அழைத்து செல்கிறான். ஒரு பையன் டிக்கெட் அறையிலிருந்து மடக்கு நாற்காலியை கொண்டு வந்து உள்ளே போடுகிறான். வேல்சாமிக்கு பெருமையாக இருக்கிறது. மரியாதை தெரிந்த பையன் என்று நினைத்து கொள்கிறார். திரையிலே மிக பழைய செய்தி படத்தை காட்டுகிறார்கள். நேருவும் அவர் மகளும் இந்தோனேஷியாவுக்கு விஜயம் செய்த படம். அந்த வடிவை பார்க்கும்போது அந்த எளிய கிராமத்து மனிதர் மெய் மறந்து போகிறார். என்ன கம்பீரம், என்ன கனிவு, பால் வடியும் எளிமை, சிரிப்புக்கு உலகையே கொள்ளை கொள்ளும் கவர்ச்சி. செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் ரோஜா செண்டுகளை வீசுகிறார்கள், மலர் மாறி பொழிகிறார்கள். லட்சோப லட்சமாய் மக்கள். எங்கோ வடநாட்டு குலத்தில் பிறந்தவர் என்றா தோன்றுகிறது? ஆதிக்கம் செய்ய வந்த ஆரியர் என்றோ தோன்றுகிறது? நேரு என்றால் இந்தியா, இந்தியா அவர் பிறந்த மண். கோடானு கோடி மக்களின் வெவ்வேறு தன்மைகளை ஒன்று சேர்க்கும் ஒரு சக்தி, ஒரு அழகு வடிவம், ஒரு வசீகர புன்னகை, ஒரு மந்திரக் குரல். அவர் கங்கை கரையை பார்த்ததில்லை. ஆனால் இரு கரை பெருக வரும் காவிரியே சூரூட்டி வளர்த்த அன்னை கங்கையம்மன் பூசை என்று அவளைத்தான் கும்பிடுவார்கள். அவள் ஊழித்தாயாக தாண்டவம் ஆடினாலும் எல்லையற்ற கருணை அவளுடைய வடிவம் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். அவர் பிறந்த பொம்மை சமுத்திரம் கிராமம் இன்று இல்லை. மேட்டூர் அணை கட்டிய போது காவிரி அந்த கிராமத்தை நிரந்தரமாக தனதாக்கி கொண்டாள். ஆனால் என்ன, மக்களுக்கு அவள் பெரு நிதியங்களை வாரி வழங்குகிறாளே. ஒளி வெள்ளங்களாய் விளக்குகள், பக்கத்துக்கு பக்கம் தொழிற்சாலைகள், நாளெல்லாம் மாக்கலை குடைந்து இரண்டு கற்சட்டிகளாக செய்து கொண்டு

0: ரூபாய் வீடுகளில் கொடுத்தால் நாலு அணா கிடைக்கும். இரண்டு மரக்கால் கொராளி கிடைக்கும். அதை ஏழு தடவை குற்றி புடைத்து சோறாக்கிய பெண்களுக்கு என்ன சுகம் இருந்தது? அவர் பிறந்த கிராமம் அழிந்து விடவில்லை, அது கொழிக்கிறது. அதன் உயிர்த்தன்மை நாடு முழுவதும் பூந்துளிகளாய் பரவி அதன் புகழ் பரப்புகிறது. அதன் ஒளி இங்கும் இருக்கிறது. இந்த கொட்டகையில் நேருவின் பால்வடியும் முகத்தை பார்க்கிறார். பெரிய பூச்சண்டை காட்டி நேருவின் இந்தோனேஷிய விஜயத்தை திரையில் நிறைவு செய்கின்றனர். வேல்சாமி பெருமூச்சு விடுகையில் பாட்டுடன் இசைக்கருவிகளும் செவிகளை துளைக்க மேகநாட்டு இளவரசி படம் தொடங்குகிறது. இளம்பருதி பிக்சர்ஸாரின் மேகநாட்டு இளவரசி அரை கச்சும் முகமூடியும் கையில் வாளுமாக ஒரு கொள்ளைக்காரன் குதிரையில் பாய்ந்து பறக்கிறான். கொட்டகை அதிர கைகொட்டல். பருத்த தனங்கள் எடுப்பாக தெரிய கச்சணிந்த இடை தெரிய அரைக்கட்டு உடையுடன் மேகக்கூந்தல் சிங்காரி ஒருத்தி பருத்த தோள்களை குலுக்கி கண்களை சுழற்றி நெளித்து கொண்டு பணிப்பெண்கள் பலர் சூழ கோவிலுக்கு வருகிறாள். கோயிலில் ஒரு தொந்தி தெரிய பஞ்சகச்சம் உடுத்தி நெற்றியிலும் கைகளிலும் மார்பிலும் பட்டை பட்டையாக திருநீர் அணிந்திருக்கிறார். அவர் கோவிலுக்கு வந்த பெண்ணை தகாத நோக்குடன் பார்க்க அவள் மருண்ட மான் போல் கண்களை காட்டி உடலை நெளித்து ஓட முடியாமல் சிக்கிக் கொண்டார்போல் அபயக்குரல் கொடுக்கையில் அந்த கொள்ளைக்கார குதிரை வீரன் தும் என்று அங்கே குதிக்கையில் கொட்டகையில் ஒரே ஆரவாரம், சீழ்கை ஒலி. உடனே அந்த வீரன் கல்லுச்சாமியின் காவலனாக நடித்து கண்ணீரை வலைவீச காத்திருக்கும் கையவர்களை பற்றி ஒரு காரசாரமான சொற்பொழிவை அடுக்குமொழியில் பொழிகின்றான். மக்கள் அந்த சொற்பொழிவை கைத்தட்டி ஆரவாரம் செய்து ரசிக்கின்றனர். பிறகு அந்த பெண்ணும் கள்ளனும் தோட்டத்தில் காதல் புரிகின்றனர். தனித்தனியாக முகத்தோடு முகம் உடலோடு உடன் பல கோணங்களிலும் இணைந்த க்ளோஸ்அப் காட்சிகளுடன் இரு குரலிசை வழங்குகின்றன. வசந்தம் வந்தது ஏனோ இங்கே கன்னித்தேனே, வண்டார் வந்து மலரை முகர்ந்ததால் சின்னராசா, உய் உய் என்ற சீழ்கை ஒலிகள், கைத்தாளங்கள், கால் தாளங்கள். வேல்சாமி ஏதேனும் சாமி படம் என்றால் தவறாமற் செல்வார். அந்த காலத்தில் பக்த குச்சேலர், கந்தலீலா, பட்டினத்தார், சக்கரதாரி போன்ற படங்களை அவர் ரசித்து பார்த்திருக்கிறார். வேமன படம் பார்த்துவிட்டு வந்து அழுதியிருக்கிறார். இதெல்லாம் சினிமாவா? சை! வேல்சாமி எழுந்து வெளியே வருகிறார். என்னமாமா, படம் பிடிக்கலையா? தங்கவேலு பணத்தை எண்ணி தோற்பைக்குள் வைத்து கொண்டிருக்கிறான். நான் வாரேன் தம்பி. செய்யுங்க மாமா. தேநீர் கடையில் ஒரு தேநீர் அருந்தலாம் என்று நடக்கிறார். இரண்டாவது ஆட்டத்துக்கு மூளை முடுக்குகளிலிருந்து மக்களை கொண்டு வந்து கொட்டிவிட்டு பஸ் ஒன்று நிற்கிறது. பொதுக்கூட்டம் இன்னமும் முடியவில்லை போலும். பேச்சொலி தெளிவில்லாமல் விழுகிறது. தேநீர்கடை என்று வெளிக்கு தெரிந்தாலும் அது தேநீர்கடை மட்டும்தானா என்று வேல்சாமிக்கு ஐயம் தோன்றுகிறது. தெருவில் ஒளி பொழியும் விளக்குக்கு எட்டாத ஓரமாய் இருபதோ பதினைந்தோ மஞ்சளாய் அழுது வடியும் விளக்கொளியில் கம்பி நாற்காலியில் ஒருவன் கலங்கிய விழிகளும் பெரிய மேசையுமாக வீட்டியிருக்கிறான். அவன் கையில் ஒரு காலி கிளாஸ் இருக்கிறது. இன்னொருவன் தேநீருக்காக காத்திருக்கிறான் போலிருக்கிறது. கருப்பு பனியன் போட்ட பையன் பீஸ் கிழிப்பது போல அரை தம்ளர் தேநீரை ஆற்றுகின்றான். முடியில் பூரான் புகுந்தால் தெரியாத அடர்த்தி. அப்போது கட்டம் போட்ட கைலியுடன் கட்டை தொண்டையில் ஒரு சாயாவுக்கு ஆர்டர் கொடுத்து கொண்டு ஒருவன் வந்து நிற்கிறான். பொதுக்கூட்டத்துக்கு போகலையா அண்ணாச்சி என்று அவன் கட்டை குரலில் கேட்கையில் மீசைக்காரன் அடித்தொண்டையிலிருந்து கனைக்கிறான். அது உருமலை போலிருக்கிறது. பொண்ணு யாரு தெரியுதாரா? நீங்க சொன்ன அதே வகைதான் அண்ணாச்சி. அண்ணாச்சி மீசையை முறுக்கிக் கொள்கிறான். சிங்கம் உட்கார்ந்த இடத்தில் இந்த நரிப்பசங்க உட்கார்வாங்களா? தள்ளாடிய காளை மாடுன்னு அந்த நேத்து பொண்ணு கிண்டல் பண்ணுதாண்ணாச்சி. அந்த பொட்டைக்குட்டியை அலாக்காக தூக்கி எந்திடணும். அந்த ஐயனை எந்திரிக்க ஒட்டாம அடிக்கணும். வேல்சாமிக்கு நெஞ்சில் முள் குத்துவது போல் இருக்கிறது. இது எதிர்கட்சி வினையா அல்லது கொழுத்து போன குண்டர்களின் தனிச்செயலா? யோ, யாரை அங்கே நிற்கிறது என்று நிழலோடு நிற்கும் வேல்சாமியை நோக்கி பையன் கூவுகிறான். ஒரு சிங்கிள் கேட்டேன், ஏன் அங்கிட்டு இருட்டில் போய் நிற்கிற என்று அதட்டிவிட்டு அவன் தலையை உள்ளே இழுத்துக்கொள்கிறான். வேல்சாமி கடையின் முன் வந்து நிற்கிறார். விரைந்துயரும் விசையை அமுக்கிவிட்ட பின்பு நடுவில் நிறுத்துவதற்கு இல்லை. ஏதோ ஒரு விசை புகுந்து அவளுடைய வாழ்வு சக்கரத்தை இயக்குவதாக மைத்ரேயிக்கு தோன்றுகிறது. சூறாவளி சுற்றுப்பிரயாணம். கூட்டுக்கொடிகள் பறக்கும் கார்களில் பூமாலைகள் துவைப்படுவது போல் கற்களும் ஒவ்வொரு கூட்டத்திலும் வந்து விழுகின்றன. போலீஸ் கெடுபிடி செய்யும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது

0: புதின பக்கங்கள் ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
2: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
3: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
2: தினமும் காலை 8:02 8:30
3: நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
4: நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. இந்த நேரத்தில் மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் குக்கரி ஷோவில் இணைந்திருக்கிறோம். குக்கரி ஷோவில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நம் தமிழ் சமூகத்தின் பாரம்பரிய காய் வகையில் ஒன்று பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணி. பெரும்பாலும் மஞ்சள் பூசணியை வச்சு சாம்பார் பொரியல் செய்கிறது தான் நம்முடைய தொன்று தொட்ட வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மஞ்சள் பூசணியில் சூப், பாஸ்தா, கேக், புட்டிங், ஸ்மூத்தி, ஃபிங்கர்ஸ்னு இன்றைக்கி ட்ரெண்டிங்கான உணவுகளை இன்னி குக்கர் ஷோவில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஸோ முதல்ல பூசணி சூப் எப்படி செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? குறிப்பெடுத்துக்க தயாராக இருக்கீங்களா? பூசணி சூப் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பூசணி துண்டுகள் 1 கப்பு, நறுக்கிய வெங்காயம் 1, இஞ்சி 1 துண்டு, நறுக்கிய கேரட் 1/2 கப்பு, உப்பு, மிளகுத்தூள், எண்ணெய் தேவையான அளவு. சில பேர் பட்டர் சேர்த்துப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டாக மாற்றிக்கலாம். செய்முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வானலில் தேவையான எண்ணெய் விட்டு சூடாக்கி அதில் நறுக்கிய வெங்காயம் இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கணும். அதோட நறுக்கிய கேரட் பூசணி துண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அந்த கலவை நல்லா வெந்த பிறகு கீழே இறக்கி வச்சுட்டு சூடு ஆறின பிறகு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா நைஸான பேஸ்ட்டாக, அதாவது ஸ்மூத் பியூரியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்ச இந்த விழுதை மீண்டும் கடாயில் மறுபடியும் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மிதமான தீயில் கொதிக்க விட்டு சூப் நல்லா கொதிச்சு வரும்போது தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் தூவி, இல்லை வந்து மல்லித்தழலாம் வேணும் அப்படின்னாலும் அதை ஆட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா பூசணி சூப் தயாராகிடும். ஏன்னா நேரில் இன்றைக்கி நம்ம குக்கரி ஷோவில் பார்க்குறதுக்கே தங்க நிறத்தில் ஜொலிக்கிற, உடம்புக்கு ஏகப்பட்ட நன்மைகளை தர ஒரு அருமையான காய்கறி பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க, பூசணிக்காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, சி மற்றும் உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குது. குறிப்பாக கலோரி ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் குக்கரி ஷோ.
5: ஏ ஊரை விட்டு, உறவை விட்டு, சாதி விட்டு, சாமி விட்டு, எல்லாம் விட்டு.

நேரம் 1:07:24 மகளிர் நேரம்ல குக்கரி ஷோல இணைஞ்சிருக்கிறோம். வழங்குவது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. அடுத்ததா பாத்தீங்கன்னா பூசணிக்காயில தான் நம்ம ரெசிபி தெரிஞ்சிட்டு இருக்கோம். அடுத்த ரெசிபி அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா பூசணி கேக். இதை தான் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் குறிப்பெடுத்துக்கோங்க. மைதா 1 கப்பு, பூசணிக்காய் விழுது 3/4 கப்பு, வேக வச்சு அரைச்சிது, முட்டை 2, சர்க்கரை 3/4 கப்பு, வெண்ணெய் 1/2 கப்பு, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூனு, பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூனு, வெனிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன். எசன்ஸ் போட்டே ஆகணும், இல்லைனா கேக்கோட வாசனை வந்து வித்தியாசமாக இருக்கும் இல்லையா, அதனால் எசன்ஸ் போடுவாங்க. செய்முறை 3 ஸ்டெப்பு தான். முதல்ல அந்த பேட்டர், அந்த கலவையை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் வெண்ணெய், 3/4 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா அடிச்சுக்கணும். அதில் 2 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூசணிக்காய் விழுதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். நல்லா பிளெண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் மாவு சேர்க்கணும். இந்த கலவையோட 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதெல்லாம் சேர்த்து சளிச்சு சேர்க்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இதையும் சேர்த்து நல்லா வந்து ரெடி பண்ணிங்கன்னா இப்போ கேக் மாவு, அதாவது கேக் பேட்டர் வந்து தயாராகிடும். இப்போ பேக் பண்ணணும். எப்படி பேக்கிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கேக் பாத்திரத்தில் வெண்ணெய் தடவி இந்த மாவை ஊற்றி முன்கூட்டியே சூடாக்கப்பட்ட ஓவன், அதாவது ப்ரீஹீட்டட் ஓவன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து நம்ம அந்த ஓவனில் 180°C 180°C வெப்பநிலையில் 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சுவையான பூசணி கேக் ரெடி ஆகிடும். நீங்கள் குத்தி பார்த்தாலே தெரியும், நான் ஒரு ஒரு ஓவனுக்கு வந்து அந்த நம்ம எவ்வளோ நேரம் வேக வைக்கணுன்றது அந்த நேரம் வந்து மாறுபடும். ஸோ வந்து நீங்கள் குத்தி பார்த்து ஒரு ஃபோர்க்கால் எடுத்தோ இல்லை அதுக்கு நைஃப் இருக்கு இல்லையா, அதால் நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா வெந்திருக்கான்னு தெரியும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணிங்கன்னா தான் நல்லா கட் பண்ண வரும். அதுக்கப்புறம் நிச்சயமாக கட் பண்ணி அசத்துங்க. நிச்சயமாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தொடர்ந்து பூசணியில் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இணைந்திருங்கள், பேசுவோம்.

0: ஸ்ரீனிவாஸ் சுஜாதா குரலில் ஒரு அழகான பாட்டு கேட்டு முடித்தோம். நேரம் 1:16:42 மகளிர் நேரம் குக்கரி ஷோவில் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து பூசணிக்காய், அதில் தான் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பூசணிக்காய் என்னடா பூசணிக்காய் அப்படின்னு யோசிக்க வேணாம். பூசணிக்காயில் உண்மையிலே வந்து மஞ்சள் பூசணி பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். சாம்பார் பொரியல் மட்டும்தான், பொரியல் அல்லது கூட்டு வகைகள் தான் செய்வோம். நிறைய குழந்தைங்க வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்கன்னா நிச்சயமாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்போ நிறைய வேரியேஷன்ஸ் இல்லை காமிச்சா நிச்சயமாக அவங்க சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கும். இப்போ நம்ம பூசணிக்காயை வச்சு ஒரு டிலைட் செய்ய போகிறோம். அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், அந்த டிலைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும், ஒரு டெசர்ட்னு கூட சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, மஞ்சள் பூசணிக்காய் துண்டுகள் ஒரு பெரிய கப்பு, நல்லா கியூப் கியூபாக கட் பண்ணது. சர்க்கரை வந்து பூசணி துண்டுகள் வந்து எந்த அளவுக்கு மூழ்கமோ அந்த அளவுக்கு சர்க்கரை தேவையான அளவு, இனிப்புக்கு தேவையான அளவு. கண்டென்ஸ்டு மில்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தேவையான அளவு. முந்திரி பருப்பு அலங்கரிக்கிறதுக்கு இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஊற வைக்கணும். மஞ்சள் பூசணிக்காயை பெரிய சதுர துண்டுகளாக நல்லா வெட்டிட்டு அதில் சர்க்கரையை சேர்த்து 4-6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் ஏன்னா பூசணியிலேருந்து அந்த தண்ணி பிரிஞ்சு சர்க்கரையை வந்து நல்லா கரைச்சிடும். ஸோ அதனால் அவ்வளோ நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் பேக் பண்ணணும். எப்படின்னா, சர்க்கரையில் ஊறிய அந்த பூசணி துண்டு மட்டும் எடுத்துட்டு முன்கூட்டியே சூடாக்கப்பட்ட, அதாவது ப்ரீ ஹீட்டட் ஓவனில் ஒரு 160 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 50-60 நிமிடங்கள் வரை, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேக் செஞ்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பூசணி டிலைட் வந்து ரெடி ஆகிடும். இந்த பேக் செஞ்ச பூசணி துண்டுகள் நல்லா ஆறிய பிறகு அது மேலே தேவையான அளவு நல்லா கண்டென்ஸ்டு மில்க், ஏன்னா வந்து அந்த பூசணியோட ஃப்ளேவர் அதிகமாக தெரியக்கூடாது. கண்டென்ஸ்டு மில்க் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இன்னும் கூடும் இல்லையா. ஸோ அந்த கண்டென்ஸ்டு மில்கை நல்லா ஊற்றிட்டு வறுத்த முந்திரி துண்டுகளை அதில் தூவி பரிமாறணும் அப்படின்னா அலாதியான சுவையில் பூசணியில் டிலைட் வந்து தயாராகிடும். ஸோ பாரம்பரிய பூசணி அல்வாவை விட இது இன்னும் புதுசாகவும் இருக்கும், சுவையும் வந்து முற்றிலுமாக வந்து நல்லாயிருக்கும். நிச்சயமாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, வடித்த சாதம் 2 கப்பு, துருவிய பூசணிக்காய் 1 கப்பு, வெங்காயம் நறுக்கியது 1, பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு தேவையான அளவு, அது பொடி பொடியாக நறுக்கிக்கணும், பேஸ்ட் வேண்டாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூனு, கரம் மசாலா தூள் 1.5 டீஸ்பூனு, எண்ணெய் உப்பு தேவையான அளவுக்கு. சரியா, இதில் 3 ஸ்டெப்ஸ் ரொம்ப ஈஸியான சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், என்னென்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் பொடியாக நறுக்கிய இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதோட நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் வதங்கின உடனே நம்ம துருவி வச்சுருக்கிற 1 கப் பூசணிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிட்டு, பூசணி நல்லா சுருண்டு வெந்ததும் தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் மற்றும் கரம் மசாலா தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா அந்த கலவை ரெடி ஆகிடும். கடைசியாக நம்ம வடித்து வச்சுருக்க 2 கப் சாதத்தை இதோடு சேர்த்து மசாலா எல்லாம் சாதத்தில் நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி மெதுவாக கிளறி இருக்குன்னா சுவையான பூசணி சாதம் தயாராகிடும். நிச்சயமாக உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி சத்துள்ள காய்கறிகளை நம்ம அதிகமாக புறக்கணிச்சிட்டே வரோம் இல்லையா, சில நேரங்களில் டேஸ்ட் கருதி இல்லை அதோடைய அதை பார்க்கும்போது அந்த நிறம் அந்த மாதிரி அந்த விஷயங்கள் கருதி நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தொடர்ந்து கேட்கலாம் பூசணி ரெசிபிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலுக்கு அப்புறமா.

ஹரிஹரன் வாய்ஸில் ஒரு மெல்டிங்கான சாங் கேட்டு முடித்தோம். நேரம் 1:24 மகளிர் நேரம் குக்கரி ஷோவில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி பூசணிக்காய், அதாவது மஞ்சள் பூசணி வச்சு நிறையா ரெசிபிஸ் தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ கொஞ்சம் நிறையா நம்ம தொடர்ந்து இனிப்பாக பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, சரி இப்போ ஒரு கார வகை அதாவது பூசணிக்காய் சா

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ஒரு மணி 1:30 மகளிரம் குக்கரி ஷோவில் இணைஞ்சிருக்கிறோம். பூசணிக்காய் ரெசிபிஸ் தான் நிறையா தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூசணி புட்டிங் ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக வச்சு அரைச்ச பூசணி 1/2 கப், பால் வந்து 1/2 கப், சர்க்கரை 1/2 டீஸ்பூன், நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். அகர் அகர்னு சொல்லக்கூடிய அந்த கடல் பாசி இருக்கு இல்லைங்களா, அது வந்து 1 டீஸ்பூன். வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன். இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலை முதல்ல தயார் செய்யணும். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் பாலை ஊற்றி காய்ச்சிட்டு, பால் நல்லா காஞ்சதும் அதில் 1/6 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதோட வந்து இந்த நல்லா இந்த பால் வந்து கொஞ்சம் கெட்டியாக திக்காய் வரும்போது இதோட பூசணி சேர்க்கணும். இதோட புட்டிங் செட் ஆகிறதுக்காக 1 டீஸ்பூன் அகரகர் முதல்ல சேர்த்து கலக்கிட்டு, இதை அகரகர் போட்ட உடனே பார்த்திங்கன்னா நல்லா பால் நல்லா கெட்டியாகி ஒரு மாதிரி தளதளதெல்லாம் ஜெல்லி மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பூசணிக்காயும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து ஒரு கொதி வந்ததும் அடுப்பு விட்டு இறக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கலவையை நல்லா ஆற வைக்கணும். ஒரு சிறிய பவுலில் ஊற்றி நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி ஆற வச்சு செட் ஆனதுங்க எடுத்து பரிமாறினீங்க அப்படின்னா சுவையான பூசணி புட்டிங் ரெடி ஆகிடும். நிச்சயமாக ட்ரை பண்ணி சொல்லுங்கள். இப்போ ஒரு பாடலுக்கு அப்புறமா பேசலாம்.

நேரம் 1:37 மகளிர் நேரம் குக்கரி ஷோவில் இன்றைக்கி பூசணி பற்றிய சுவாரஸ்ய நிறைய சமையல் குறிப்புகள் தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பூசணியை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, கண்ணுக்கு கண்ணாடி தேவை இல்லையா. ஸோ மஞ்சள் பூசணியில் பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற அந்த அதிகம் இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டா உங்கள் கண்கள் வந்து பளிச்சுன்னு பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு நிறைய மருத்துவ குறிப்புகள் சொல்லியிருக்காங்க. ஸோ எடை குறைய எளிய வழி பார்த்திங்கன்னா, இதில் நீர்ச்சத்து ரொம்ப அதிகம் இருக்கிறதுனால கலோரிகளும் ரொம்ப கம்மி. அதனால் டயட்டில் இருக்கிறவங்க நிச்சயமாக தாராளமாக இதை சாப்பிட்லாம். அதே மாதிரி பூசணிக்காய் வந்து அதை விட அதோட விதையில் அதிக சத்துக்கள் இருக்கான். துத்தநாகம், அதாவது ஜிங்க்னு சொல்லப்படுற அந்த சத்து வந்து அதில் அதிகமாக இருக்குது. ஸோ விதையை வந்து வறுத்து சாப்பிட்டா நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இப்போ நிறைய பூசணி சீட்ஸே வந்து கடையிலேயே ரோஸ்டடாகவும் கிடைக்குது, இல்லை அப்படியே வாங்கி நம்ம வேணால் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கிடைக்குது இல்லைங்களா. ஸோ பம்ப்கின் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பூசணியில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு பூசணி ஃபிங்கர்ஸ் ஒன்று செய்ய போகிறோம், பம்ப்கின் ஃபிங்கர்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நீல வாக்கில் நறுக்கிய பூசணி துண்டுகள் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், ஆரிகானோ 1/2 டீஸ்பூன், சோளமாவு 1/2 கப் எடுத்துக்கணும், கார்ன்ஃப்ளாரு. பிரெட்டு தூள், பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 1/2 கப்பு. மிளகு தூள் 1/2 டீஸ்பூனு. உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல நீலவாக்கில், அதாவது நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி அந்த வடிவத்தில் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பூசணி துண்டு, அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் தேவையான அளவு உப்பு, அந்த ஒரிகானோ தூவி நல்லா வந்து கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடணும். அந்த ஒரிகானோ வாசனை வந்து பூசணிக்குள்ளே சூப்பராக இறங்கிடும். அதுக்காக தான் இதை வந்து 10 நிமிஷம் ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறமா மாவெல்லாம் சேர்க்கணும். என்னென்ன மாவு சேர்க்கணும் அப்படின்னா, ஒரு கிண்ணத்தில் சோள மாவு எடுத்துக்கிட்டு அந்த அதில் வந்து கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பஜ்ஜி மாவு பதத்துக்கு கட்டி இல்லாமல் நைஸாக கரைச்சி வச்சுக்கணும். இப்போ வந்து இதை வந்து கோட் பண்ணணும். எப்படி கோட் பண்ணணும்னா, 10 நிமிஷம் அந்த பூசணி துண்டு ஊறுச்சு இல்லையா, ஸோ அதை வந்து ஒவ்வொன்றா எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த சோள மாவு கலவையில் நல்லா வந்து தோய்த்து எடுத்து உடனே வந்து அதை அப்படியே எடுத்து பக்கத்தில் இருக்கிற பிரெட் தூளில் கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு புரட்டி புரட்டி எடுத்துகிட்டு பூசணியோட எல்லா பக்கமும் பிரெட் தூளை நல்லா ஓட்டணும். ஸோ அந்தளவுக்கு புரட்டிட்டு அப்போ தான் வந்து அது மொறு மொறுன்னு இருக்கும். அதுக்காக தான் ஸோ அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வானொலியில் பொறி

நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பூசணி துண்டுகளை மெதுவாக எண்ணெயில் போட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நம்மளுடைய பம்ப்கின் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாடலுக்கு அப்புறமா பேசலாம்.

0: உள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: ஒரு மணி 45 நிமிடம் குக்கரி ஷோவில் அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிற ரெசிபி பார்த்தீங்கன்னா பூசணி ஸ்மூத்தி. இது எப்படி செய்யலாம் தெரிஞ்சுக்கலாம், குறிப்பெடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வேக வைத்த மஞ்சள் பூசணி துண்டுகள் 1 கப்பு, அப்புறம் தர்பூசணி பழம், அது வந்து ஃப்ளேவரை கொஞ்சம் மாற்றும், அதனால் அது இருந்துச்சுன்னா 1 1/4 கப் எடுத்துங்க. அதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் இல்லைனா தேங்காய் பால் 1 கப்பு, தேன் இல்லைனா நாட்டு சர்க்கரை 2 டீஸ்பூன், ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் பட்டைத்தூள் இது வந்து 1 சிட்டிகை, ஐஸ் கட்டி தேவையான அளவு. இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் பூசணிக்காயை தோல் நீக்கிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அதை ஆறின உடனே மிக்சி ஜாரில் வேக வச்ச அந்த பூசணி, பால், இனிப்புக்கு தேவையான தேன், அதுக்கப்புறம் வந்து நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக அந்த பட்டைத்தூள், ஏலக்காய் தூள், அப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா தர்பூசணி பழத்துண்டு, இது எல்லாத்தையுமே அடித்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா க்ரீமியான பூசணி ஸ்மூத்தி தயாராகிடும். இது மேலே கொஞ்சமாக பூசணி விதைகளை தூவி ஜில்லுன்னு குடிக்கலாம். இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு நல்லா சில்லுன்னு குடிக்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாடலுக்கு அப்புறமா இன்னும் ஒரு பூசணி ரெசிபியை தெரிஞ்சுக்கலாம்.

நம்ம மஞ்சள் பூசணியில் நிறைய ரெசிபிஸ் வந்து தெரிஞ்சிட்ருக்கோம். நேரம் வந்து 1:52:28. நிறைய ரெசிபிஸ் சொன்னீங்க. நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய கூட்டு ரெசிபியும் சொல்லிடுங்களேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த கூட்டு ரெசிபி. இப்போ மஞ்சள் பூசணியில் கூட்டு எப்படி வைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இதை நிறைய பேர் செய்வாங்க, செய்யாத வீடுகள் வந்து நிச்சயமாக நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ரெசிபி தான் இது. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பூசணி துண்டுகள் வந்து 2 கப்பு, துவரம்பருப்பு 1 கப்பு, வெங்காயம் 1, தக்காளி 2, பச்சை மிளகாய் 2. தாளிக்க வந்து எண்ணெய், கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கொத்தமல்லி தழை. இது சில பேர் வந்து துவரம்பருப்பு வெர்ஷன்லையும் செய்வாங்க, பாசிப்பருப்பு வெர்ஷன்லையும் செய்வாங்க. உங்களுக்கு எது பிடிக்குச்சோ அதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். முதல்ல பருப்பு வேக வச்சுக்கணும். குக்கரில் துவரம்பருப்போட கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி 4 விசில்லேருந்து 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு, அப்புறம் நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அது கூடவே பூசணி துண்டுகள் ஒரு ரஃபாக ஒரு கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கிறத நல்லா அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து பூசணிக்காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். பூசணிக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து காய் வெந்த உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பருப்பு கலவையோடு இதை சேர்த்து நல்லா கலந்து ஒரு கொதி விட்டுட்டு, கடைசியாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரான கூட்டு தயார். சில பேர் வந்து ஃபைனலாகவும் தாளிப்பு சேர்ப்பாங்க, தாளிதம் சேர்ப்பாங்க. நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து தேங்காய் சீரகம் அரைச்சி ஊற்றி ஃபைனலாக அதையும் ஒரு கொதி விட்டு எடுத்து வைப்பாங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ட்ரை பண்ணிக்கலாம்.

இல்லை பாரம்பரியமாக செய்யக்கூடிய அல்வா சொன்னீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு அல்வா கொடுக்க விரும்பலை, அதனால் நிச்சயமாக வந்து நான் பூசணி அல்வா எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ ஃபைனலாக நம்ம பூசணி அல்வா இது இல்லாமல் எப்படி ரெசிபி முடியும்? ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, துருவிய வெள்ளை பூசணிக்காய் 2 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, நெய் வந்து 4 தேக்கரண்டி, முந்திரி திராட்சை இதெல்லாம் தேவையான அளவு, ஏலக்காய் வந்து 1/2 தேக்கரண்டி, மஞ்சள் அல்லது கேசரி நிறம் 1 சிட்டிகை, 2 கலர் இருக்கும் இல்லையா ஃப்ளேவர், ஃபுட் கலரு, அது வந்து 2 கலர் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த துருவிய பூசணிக்காயை ஒரு துணியில் நல்லா வடிகட்டி அந்த சாறு இருக்குல்ல தண்ணி வரும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதை கண்டிப்பாக நிச்சயமாக குடிக்கலாம், அது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, அதனால் அதை குடிக்கலாம். ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, வீணாக கீழே கொட்ட வேணாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 தேக்கரண்டி நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து தனியாக வச்சுட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அந்த பூசணி துருவல் இருக்குல்ல கிரேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா அந்த காய் வந்து அந்த ஓரளவுக்கு சுருண்டு வந்ததும் நம்ம வச்சுருக்க தண்ணி வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பூசணி சாறுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருந்தாலே அது வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா ஓரளவுக்கு சுருண்டு வர வரைக்கும் மூடி வைக்கணும், வேகணும்ல அதனால். ஸோ அதுக்கப்புறமா இது சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா சர்க்கரையும் அந்த ஃபுட் கலர் இருக்குல்ல கே அந்த ஃபுட் அந்த இந்த கலர் இருக்கு இல்லையா அதை சேர்த்துட்டு அதை நல்லா சேர்த்து நல்லா ஒரு கிளறு கிளறணும். அதுக்கப்புறமா சர்க்கரை கரைஞ்சி ஒரு அல்வா பதத்துக்கு வரும்போது மீதம் இருக்கிற நெய்யை ஏலக்காய் தூள் நல்லா சேர்த்துட்டு அல்வா வந்து கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரிலாம் அதை நல்லா தூவி இறக்குனிங்கன்னா நாவில் கரையக்கூடிய பூசணி அல்வா தயாராகிடும். இதை காசி அல்வான்னு கூட கல்யாண வீடுகள்லாம் பரிமாறுவாங்க, நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சுவையான இந்த மாதிரி ஒரு குக்கரி ஷோவில் முடிஞ்சால் சந்திப்போம். ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம்.

காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

0: public service. And in cricket, India enforced follow-on after bundling out Afghanistan for 152 in their first innings in the one-off test at New Chandigarh. With that, we end the midday news.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. நெஞ்சில் வாழும் நினைவலைகள், ஆம் நேயர்களே, இது என்றும் இனியவை. என்றும் இனியவையில் முதற் பாடலாக வருகிறது பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலா குரல்களில் பாடல் எதிர்நீச்சல் படத்திலிருந்து.

இன்றும் இனியவையில் இணைந்திருக்கிறோம். நேரம் 2:19. இன்றும் இனியவையில் அடுத்ததாக பி. சுஷிலா குரலில் பாடல் "வெண்ணிற ஆடை" படத்திலிருந்து.

சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை வீணை இசை வயலின் இசை நாதஸ்வர இசை கேட்கலாம் ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

நிலையத்தில் நேரம் 2:28:33 என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். 1936 June 8 இதே நாளில் ஆல் இந்தியா ரேடியோ என்ற பெயர் பிறந்தது. இந்த 90 வருஷத்தில் ரேடியோ கடந்து வந்த சில சுவாரஸ்யமான பாதைகள் இன்றோடு 90 வருடம் முடிந்து 91வது வருடத்தில் அடியெடுத்து வைத்து இருக்கிறோம். இந்த பெயர் மாற்றம் எதனால் வந்தது? ஆல் இந்தியா ரேடியோ ஆகாஷவாணி அப்படின்னு அழகாக பெயர் சூட்டியவர் யார் தெரியுமானே? நம்ம தேசிய கீதத்தை எழுதின ரபீந்திரநாத் தாகூர் அவர்கள். 1957 அதிகாரப்பூர்வமாக இந்த பெயர் சூட்டப்பட்டுச்சு. ஆரம்ப காலத்தில் ரேடியோவில் விளம்பரங்களே கிடையாது. 1967 தான் விவித் பாரதி சேவை அப்படின்னு தொடங்கப்பட்ட பிறகு தான் முதன் முதலாக ரேடியோவில் விளம்பரங்களை ஒழிக்க விட்டாங்க. தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில சுவாரஸ்ய தகவல். இப்பொழுது பாடல். பாத காணிக்கை படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷீலா, ஜே.பி. சந்திரபாபு பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இது என்றும் இனியவை. மகாத்மா காந்திஜியின் ஒரே ஒரு உரை, அதாவது நம் தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் தன் வாழ்நாளில் ஒரே ஒரு முறைதான் ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்து பேசினார். 1947 நவம்பர் 12 அன்று டெல்லி ஆகாஷ்வாணி ஸ்டேஷனுக்கு வந்து பிரிவினையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர் ஆற்றிய உரை உலக வரலாற்று பக்கங்களில் முக்கியமாக இடம்பெற்றது. என்றும் இனியவையில் அடுத்ததாக பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி.சுஷிலா குரல்களில்.

1960களில் இந்தியாவில் பசுமை புரட்சி வெற்றி பெற வானொலி முக்கிய காரணமாக இருந்தது. தஞ்சாவூரில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய நெல் ரகத்தை விவசாயிகள் ரேடியோ நெல் என்றே அழைத்தனர். தொடர்ந்து வானொலியை நேசிப்போம். தொடர்ந்து

0: வான்வெளி பயணம். சௌமியா, கதையை படி.
1: இஸ் லடக்கே நே தோ நாக் மே தம் கர் ரகா ஹை. கப்பு கி பிதாஜி நே ஜோர் சே கஹா.
0: ஹா, இந்த பையன் மிகவும் தொல்லை செய்கிறான் என்று கப்புவின் தந்தை உரக்க சொன்னார். லடுக்கா பெண்பால் லடுக்கி, பிதாஜி பெண்பால் மாதாஜி, நாக் மே தம் கர்னா தொல்லை செய்தல்.
1: வே கப்பு கி ப்ரோகிரஸ் ரிப்போர்ட் தேக் ரஹே தே.
0: அவர் கப்புவின் மதிப்பெண் சான்றிதழ் பார்த்து கொண்டிருந்தார்.
1: பாஞ்சவி கக்ஷா மே பட் ரஹே கப்பு கோ அர்த்தவார்ஷிக் பரீட்சா மே தோ விஷயோ மே பஹோத் கம் நம்பர் மிலே தே.
0: ஐந்தாம் வகுப்பில் படிக்கும் கப்புவிற்கு அரையாண்டு தேர்வில் இரண்டு பாடப்பிரிவுகளில் மிக குறைந்த மதிப்பெண்கள் கிடைத்திருந்தன. அர்த்தவார்ஷிக், அரையாண்டு.
1: பிதாஜி நே ஃபிர் ஊஞ்சி ஆவாஸ் மே கஹா, படனா லிக்னா குச் நஹீ, பஸ் தின் பர் உச்சல் கூத் ஔர் ஷைத்தானி மே ஹி லகா ரஹதா ஹை.
0: தந்தை பிறகு உரத்த குரலில், படிப்பது எழுதுவது என்று எதுவும் இல்லை, நாள் முழுவதும் குதித்து ஆட்டம் போடுவது, குறும்புத்தனம் செய்வது என்று இருக்கிறான். உச்சல் கூத் கர்னா குதித்து ஆட்டம் போடுதல்.
1: வே கப்பு கு பஹலே பி கை பார் சம்ஜா சுகே தே.
0: அவர் முதலிலேயே கப்புவிற்கு பல முறை அறிவுறுத்தி இருக்கிறார். பஹலே முதலில், கை பார் பல முறை.
1: உன்னோனே கை உதாரண் தேக்கர் படாய் கா மஹத்வ சம்ஜாயா தா.
0: அவர் பல எடுத்துக்காட்டுகளுடன் படிப்பின் மகத்துவத்தை புரிய வைத்திருக்கிறார்.
1: லேக்கின் கப்பு கி திமாக் மே தோ ஜைசே ஹர் சமய் நயி நயி ஷராத்தே ஹி பைதா ஹோதி ரஹதி.
0: ஆனால் கப்புவின் புத்தியில் ஒவ்வொரு சமயமும் புது புது குறும்புத்தனங்கள் தான் உதித்து கொண்டிருந்தது. திமாக் புத்தி, ஷராரத் குறும்புத்தனம்.
1: உசே ஸ்கூல் மே படாய ஜா ரஹே விஷயோ கி வஜய் கும்னே ஃபிர்னே ஔர் நயி நயி கார்நாமே கர்னே மே மஜா ஆதா.
0: அவனுக்கு பள்ளியில் கற்றுக் கொடுத்த விஷயங்களை விட சுற்றி திரிதலிலும் புது புது குறும்புத்தனம் செய்வதிலும் தான் மகிழ்ச்சி கிடைத்தது. கும்னே ஃபிர்னே சுற்றி திரிதல்.
1: வா அக்சர் ஸ்கூல் சே சீதே கர் லோட்னே கி ஜகா நயே நயே ராஸ்தோ ஔர் பக்டண்டியோ பர் நிகல் படதா.
0: அவன் அடிக்கடி பள்ளியிலிருந்து நேராக திரும்பி வரும்போது புது புது வழிகள் மற்றும் குறுக்கு சந்துகளில் புகுந்து வருவான். அக்சர் அடிக்கடி, ராஸ்தா சாலை, பக்டண்டியா குறுக்கு சந்துகள்.
1: காஃபி தேர் டஹல்தா ரஹதா ஃபிர் கர் லோட்தா.
0: நீண்ட நேரம் உலவி விட்டு பிறகு வீடு திரும்புவான். டஹல்னா உலவுதல்.
1: உசே ஊஞ்சே நீச்சே ராஸ்தோ பஹாடியோ ஔர் ஜர்னோ கி சேர் கர்னே மே ஜோ ஆனந்த் ஆதா.
0: உயர்ந்து தாழ்ந்திருக்கும் தெருக்கள், மலைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் உலவுவதில் இருக்கும் ஆனந்தம். பஹாடியோ மலைகள், ஜர்னோ நீர்வீழ்ச்சிகள்.
1: இஸ்லே வ ஸ்கூல் சே கர் கி சோட்டி சி தூரி கோ கூம் ஃபிர் கர் லம்பி ஔர் ரோச்சிக் பனாதா.
0: இதனால் அவன் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வரும் குறைந்த தூரத்தை கூட சுற்றி வளைத்து நீண்ட தூரமானதாகவும் உற்சாகம் அளிப்பதாகவும் மாற்றி வந்தான்.
1: ஆஜ் பி தேர் தக் கும்னே கே பாத் ஜப் கப்பு கர் லோட்டா தோ சாஞ்ச் டல் சுகி தி.
0: இன்று கூட நீண்ட நேரம் சுற்றி திரிந்துவிட்டு கப்பு வீட்டிற்கு வரும்பொழுது பொழுது சாய்ந்து விட்டிருந்தது.
1: பிதாஜி உஸ்கா இன்தஜார் கர் ரஹே தே.
0: தந்தை அவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்.
1: கப்பு குச் சக்பகாயா.
0: கப்பு கொஞ்சம் நடுங்கலானான்.
1: வஹ சமஜ் கயா தா கி பிதாஜி நே உஸ்கி ப்ரோகிரஸ் ரிப்போர்ட் பட் லி ஹை.
0: அவனுக்கு புரிந்தது, தந்தை அவனது மதிப்பெண் சான்றிதழை பார்த்து விட்டார் என்று. சமஜ்னா புரிந்து கொள்ளுதல்.
1: அப் தோ டாட் கானே கி சிவாய் கோய் சாரா நஹி தா.
0: இப்பொழுது திட்டு வாங்கிக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. டாண்ட் திட்டு.
1: கப்பு நே சுப் சாப் சர் ஜுகாகர் பிதாஜி கா குஸ்ஸா ஜேல் லியா.
0: கப்பு அமைதியாக தலை குனிந்தபடி தந்தையின் கோபத்தை பொறுத்து கொண்டான். ஜேல் லேனா பொறுத்து கொள்ளுதல்.
1: பிதாஜி கி அதாலத் சே சுட்டி மில்தே ஹி வஹ தோட்கர் அப்னே கம்ரே மே குஸ் கயா.
0: தந்தையின் நீதிமன்றத்திலிருந்து விடுதலை கிடைத்தவுடன் அவன் ஓடி சென்று தன்னுடைய அறைக்குள் புகுந்து கொண்டான். அதாலத் நீதிமன்றம்.
1: வஹ சமஜ் நஹி பா ரஹா தா கி ஆகிர் உஸ்கே கும்னே ஃபிர்னே சே பிதாஜி நாராஸ் க்யூ ஹோதே ஹை.
0: அவனுக்கு புரியவில்லை, முடிவாக அவனுடைய தந்தை இந்த சுற்றி திரியும் பழக்கத்தினால் ஏன் கடிந்து கொள்கிறார். நாராஜ் கடிந்து கொள்ளுதல்.
1: உஸ்னே ஸ்கூல் கி கிதாப் மே படா தா கி வாஸ்கோடி காமா கோ பி கும்னே ஔர் நயி நயி ஜகா கோஜ்னே கா ஷௌக் தா.
0: அவன் பள்ளிக்கூடத்தில் புத்தகத்தில் வாஸ்கோடகாமாவிற்கு சுற்றி திரிந்து புது புது இடங்களை கண்டுபிடிப்பது பொழுதுபோக்காக இருந்தது என்று படி.

0: திரிக்கிறான். கோஜ்னா கண்டுபிடிப்பது, ஷவுக் பொழுதுபோக்கு.
1: அப்னி ஷவுக் கே காரண் ஹி தோ வோ பிரசித்த ஹுவா.
0: தன்னுடைய பொழுதுபோக்கின் காரணமாகவே அவர் புகழ் பெற்றார்.
1: கியா பதா ஏக் தின் வஹ பி கும்தே கும்தே கோய் நயி ஆர் அன்தேகி ஜகா கோஜ் நிகாலே.
0: யாருக்கு தெரியும், ஒரு நாள் இப்படி சுற்றி திரிந்து ஏதாவது புதிய மற்றும் புறக்கணிக்கப்பட்ட இடத்தை கண்டுபிடிக்கலாம்.
1: ஆர் சன்சார் மே பிரசித்த ஹோ ஜாய்,
0: மேலும் உலகத்தில் புகழ் பெறலாம்.
1: லேகின் கப்பூ கி இன் பாத்தோ கோ கோய் நயி சமஜ்தா தா.
0: ஆனால் கப்புவின் இந்த வார்த்தைகளை யாரும் புரிந்து கொள்வதில்லை.
1: உஸ்னே மன் ஹி மன் தய கயா கி கோய் சாஹே ஜோ சம்ஜே வஹ அப்னே இஸ் குமக்கடி கே ஷாக் கோ நயி சோடேகா.
0: அவன் மனதிற்குள் உறுதி கொண்டான், யார் என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும், தன்னுடைய இந்த சுற்றித் திரியும் பொழுதுபோக்கினை விடப்போவதில்லை. மன்ஹி மன் மனதிற்குள், தைகர்னா உறுதி கொள்ளுதல்.
1: அக்லே தின் ரவிவார் தா,
0: மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. ரவிவார் ஞாயிற்றுக்கிழமை.
1: கப்பு கே கர் மே சபி ஆராம் சே சோ ரஹே தே.
0: கப்புவின் வீட்டில் அனைவரும் ஓய்வாக உறங்கிக் கொண்டிருந்தனர். சபி அனைவரும், ஆராம் ஓய்வு.
1: மகர் கப்பு அப்னே கும்னே கே காரியக்ரம் பர் சுபே சுபே ஹி நிகல் படா.
0: ஆனால் கப்பு தன்னுடைய ஊர் சுற்றும் நிகழ்ச்சிக்காக அதிகாலையிலேயே புறப்பட்டு விட்டான். காரியக்ரம் நிகழ்ச்சி, நிக்கல்னா புறப்படுதல்.
1: உஸ்னே தான் ரகா தா கி ஆஜ் ஜங்கல் கி தரஃப் கே ராஸ்தே பர் சேர் கரேகா.
0: அவன் இன்று காட்டு பக்கமாக செல்லும் வழியில் உலவுவதாக தீர்மானித்திருந்தான். தான் ரக்னா தீர்மானம் செய்தல்.
1: வஹா விரக்ஷோ பர் தரஹ தரஹ கே ரங் பிரங்கே பக்ஷியோ கே ஜுண்ட் ஜெய்ஸே கப்பு கே ஸ்வாகத் மே ஹி பைட்டே ஹோங்கே.
0: அங்கு மரங்களில் வகை வகையான வண்ணமயமான பறவை கூட்டம் கப்புவை வரவேற்பதற்காகவே அமர்ந்திருப்பது போல் இருந்தது. ரங் பிரங்கே வண்ணமயமான பக்ஷியோ பறவைகள்,
1: ஹிரண் ஆர் கர்கோஷ் பி திகேங்கே.
0: மான் மற்றும் முயலும் காணப்பட்டது. ஹிரண் மான், கர்கோஷ் முயல், திக்னா காணப்படுதல்.
1: வா கித்னா மஜா ஆயேகா.
0: ஆஹா எவ்வளவு ஆனந்தம், மஜானா ஆனந்தமடைதல்.
1: வா பஹலி பார் இஸ் நய ராஸ்தே பர் சல் ரஹா தா.
0: அவன் முதல் முறையாக இந்த புதிய பாதையில் சென்று கொண்டிருக்கிறான். பஹலி பார் முதல் முறை.
1: ரொமாஞ்ச் ஆர் குஷி கே காரண் உஸ்கே பேரோ மே ஜெய்ஸே பங்க் லக் கயே தே.
0: உற்சாகமான மற்றும் மகிழ்ச்சியான காரணத்தால் அவனுக்கு கால்களில் இறக்கை கட்டியது போல் இருந்தது.
1: ஆனந்த் பனான் மே வஹ ஜங்கல் கே பீச்சோ பீச் பஹஞ்ச் கயா தா.
0: இந்த அவசரத்தில் அவன் காட்டின் மைய பகுதிக்கு வந்து சேர்ந்து விட்டான். பஹஞ்ச்னா சேருதல்.
1: வஹா கே சுந்தர் திருஷ்யோ கோ தேக் கர் கப்பு குச் தேர் கே லியே அப்னே ஆப் கோ பூல் கயா.
0: அந்த அழகான காட்சிகளை பார்த்து கப்பு சிறிது நேரம் தன்னைத்தானே மறந்துவிட்டான். திருஷ்யோ காட்சிகள்.
1: வஹ அபலக் ஹிரணோ கோ குலாஞ்சே பர்த்தே பக்ஷியோ கோ கல்ரவ் கர்த்தே தேக் ரஹா தா.
0: மான்கள் துள்ளி குதித்து ஓடுவதையும் பறவைகள் இங்கும் அங்கும் பறப்பதையும் பார்த்து கொண்டிருந்தான்.
1: பந்தரோ கி உச்சல் கூத் தேக் கர் தோ வஹ ஹஸ் ஹஸ் கர் தோஹரா கயா.
0: குரங்குகளின் குதியாட்டத்தை கண்டு சிரித்து கொண்டிருந்தான்.
1: அபி வ பிரகிருதி கே இஸ் லுபாவ்னே ரூப் கா ஆனந்த் உடாய் ரஹா தா.
0: இவ்வாறாக இந்த இயற்கையின் மதிமயங்கக்கூடிய காட்சிகளில் மகிழ்ந்திருந்தான். பிரகிருதி இயற்கை.
1: கி உஸ்கே கானுமே ஆவாஸ் ஆய் பச்சா கியா டூண்ட் ரஹே ஹோ ஜங்கல் மே.
0: அவனுடைய காதுகளில் குழந்தாய் இந்த காட்டில் என்ன தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. டூண்ட்னா தேடுதல்.
1: கப்பு நே கூம் கர் தேகா.
0: கப்பு சுற்றி பார்த்தான்.
1: உஸ்கே ட்ரீக் பீச்சே ஏக் சாது கடா தா.
0: அவனுக்கு பின்னால் ஒரு துறவி நின்று இருந்தார். சாது துறவி.
1: லம்பே பால் ஆர் கனி தாடி பகவா வஸ்திர ஆர் மாதே பர் திலக் லகாய் வ சாது கப்பு கோ படே ஸ்னேஹ ஸே தேக் ரஹா தா.
0: நீள் முடியுடனும் அடர்ந்த தாடியுடனும் காவியுடையும் நெற்றியில் திலகமும் அணிந்து ஒரு துறவி அவனை அன்புடன் பார்த்து கொண்டிருந்தார். ஸ்னேஹ் பாவ்சே அன்புடன்.
1: கஹோ பேட்டா யஹா க்யா கர் ரஹே ஹோ சாது நே கஹா.
0: சொல் மகனே இங்கு என்ன செய்கிறாய் என்று துறவி கேட்டார்.
1: கும்னே ஆயா ஹூ மஹாராஜ்.
0: உலவுவதற்காக வந்திருக்கிறேன் ஐயா.
1: முஜே சேர் கர்னே கா பஹத் ஷௌக் ஹே.
0: எனக்கு உலவுதல் மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு.
1: லேகின் ஆப் யஹா க்யா கர் ரஹே ஹே.
0: ஆனால் தாங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள்
1: கப்பு நே சாது சே பூச்சா
0: என்று கப்பு துறவியுடன் கேட்டான். பூச்சனா கேட்பது.
1: ஹம் சன்னியாசியோ கோ ஏகாந்த் அச்சா லக்தா ஹே பேட்டா.
0: என்னை போன்ற துறவிகளுக்கு தனிமை பிடிக்கும் மகனே. சன்னியாசியோ துறவிகள் ஏகாந்த் தனிமை.
1: யஹா தியான் லகானே ஆயா ஹூ.
0: இங்கு தியானம் செய்வதற்காக வந்தேன்.
1: லக்தா ஹே தும்கோ சேர் சப்பாட்டே கா பஹத் ஷௌக் ஹே.
0: உனக்கு சுற்றித் திரிவது மிகவும் பிடித்த விஷயம் போல இருக்கிறது.
1: தபி இஸ் கனே ஜங்கல் மே அகேலே ஹி நிடர்தா சே கும் ரஹே ஹோ.
0: இப்பொழுது இந்த அடர்ந்த வனத்தில் தனியாக பயமின்றி திரிந்து கொண்டிருக்கிறாய். கனே ஜங்கல் அடர்ந்த காடு, அகேலே தனியாக, நிடர் பயமின்றி.
1: கப்பு நே சாது சே குல் கர் பாத் கர்தே ஹுயே உன்னே பதாயா கி வஹ தோ நய நய ஷஹரோ மே பி அகேலே ஜா சக்தா ஹே.
0: கப்பு துறவியிடம் வெளிப்படையாக பேசிக்கொண்டேன்.

0: அவனுக்கு புதிய புதிய நகரங்களில் கூட தனியாக போக முடியும் என்று சொன்னான்.
1: மகன் மாதா பிதா உசே ஜானே நஹி தேதே.
0: ஆனால் தாய் தந்தை அவனை போக விடுவதில்லை.
1: கேதே ஹே வே அபி பஹுத் சோட்டா ஹே.
0: அவன் மிகவும் சிறியவன் என்று சொல்கிறார்கள்.
1: உசே சிர்ஃப் படாய் லிகாய் கர்னி சாஹியே.
0: அவன் எழுத படிக்க மட்டும் செய்தால் போதும்.
1: கப்பு கி மீட்டி மீட்டி பாத்தோ நே சாது கோ பிரசன்ன கர் தியா.
0: கப்புவின் இனிமையான பேச்சுக்கள் துறவிக்கு மகிழ்ச்சியை அளித்தது.
1: உஸ்னே கப்பு கோ அப்னி ஜோலி மே சே நிகால் கர் ஏக் சோட்டா சிக்னா சஃபேத் பத்தர் தியா.
0: அவர் தன்னுடைய பையிலிருந்து ஒரு சிறிய மென்மையான வெண்மையான கல் ஒன்றை கொடுத்தார். ஜோலி பை பத்தர் கல்.
1: ஆர் கஹா யஹ பத்தர் ஜாதுயி ஹே.
0: இந்த கல் மந்திர சக்தி வாய்ந்தது என்றும் கூறினார். ஜாதுயி மந்திர சக்தி.
1: இஸ்ஸே தும் ஜோ குச் மாங்கோகே தும்ஹே மில் ஜாயேகா.
0: இதனிடம் நீ எதை கேட்டாலும் உனக்கு கிடைத்துவிடும். மாங்குனா கேட்பது, மில்னா கிடைப்பது.
1: பஸ் இஸ்ஸே அப்னே தாய் ஹாத் கி முட்டி மே ரக் கர் ஆன்கே பந்த் கர் மன் மே ஜோ பி காம்னா கரோகே துரந்த் பூரி ஹோ ஜாயேகி.
0: இதை உன்னுடைய வலது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கண்களை மூடி மனதில் ஏதாவது நினைத்தால் உடனே நிறைவேறிவிடும். முட்டி உள்ளங்கை காம்னா விருப்பம் துரந்த் உடனடியாக பூரி ஹோனா நிறைவேறுதல்.
1: இத்னா தியான் ரக்னா கி ஐசி கோய் காம்னா நஹி கர்னா ஜிஸ்ஸே கிசி கா நுக்சான் ஹோ.
0: உன்னுடைய ஆசைகள் மூலம் யாருக்கும் இழப்பு ஏற்படக்கூடாது என்பதை கவனம் வைத்துக்கொள் என்றும் அறிவுறுத்தினார். தியான் ரக்னா கவனத்தில் கொள்ளுதல்.
1: சாது சே ஜாதுவி பத்தர் பிராப்த் கர் கப்பு குஷி குஷி கர் லோட்டாயா.
0: துறவியிடமிருந்து மந்திரக்கல்லை பெற்றுக்கொண்ட கப்பு மகிழ்ச்சியாக வீடு திரும்பினான். பிராப்த கர்னா பெற்றுக்கொள்ளுதல்.
1: பிதாஜி கோ யஹ தேக் கர் குஷி ஹுய் கி கப்பு ஆஜ் ஸ்கூல் கி சுட்டி ஹோனே கே பாத் பி ஜல்தி உட்கர் சேர் கர் ஆயா ஹே.
0: தந்தைக்கு இதை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தது. கப்பு பள்ளி விடுமுறை நாளிலும் சீக்கிரம் எழுந்து உலவி விட்டு வருவதை பார்த்து
1: கப்பு வி பஹுத் குஷ் தா.
0: கப்பு மகிழ்ச்சியாக இருந்தான்.
1: உசே ஜாதுயி பத்தர் ஜோ மில் கயா தா.
0: அவனுக்கு மந்திரக்கல் கிடைத்திருந்தது.
1: அப் உஸ்கி ஹர் முராத் பூரி ஹோகி.
0: இப்பொழுது அவனுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஈடேறும். முராத் எண்ணம் பூரி ஹோனா நிறைவேறுதல்.
1: நாஷ்தே கே பாத் கப்பு அப்னே கமரே மே கயா.
0: காலை உணவிற்கு பிறகு கப்பு தன்னுடைய அறைக்கு சென்றான். கமரா அறை.
1: ஔர் ஜேப் சே சாது கா தியா பத்தர் நிகால் கர் தாயே ஹாத் கி முட்டி மே பந்த் கர் லியா.
0: சட்டை பையிலிருந்து துறவி கொடுத்த மந்திரக்கல்லை எடுத்து வலது உள்ளங்கையில் வைத்து மூடிக்கொண்டான்.
1: फिर आंखें मीच कर उसने मांगा कि स्कूल से मिला सारा होमवर्க் हो जाए.
0: பிறகு கண்களை மூடிக்கொண்டு பள்ளியில் கொடுத்த அனைத்து வீட்டு பாடங்களும் முடிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். சாரா அனைத்து.
1: वैसा ही हुआ.
0: அப்படியே ஆனது.
1: हर विषय की कॉपियों में होमवर்க் पूरा हो गया.
0: ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கான நோட்டு புத்தகங்களிலும் வீட்டு பாடம் முடிக்கப்பட்டிருந்தது. விஷய் பாடப்பிரிவு.
1: गप्पू खुशी से उछल पड़ा.
0: गप्पू ஆனந்தத்தில் குதித்தான். उछल पड़ना துள்ளி குதித்தல்.
1: வாஹ் அப் தோ ஹோம்வொர்க் பூரா கர்னே கா சர்தர்த் ஹமேஷா கிலே கத்தம் ஹோ கயா.
0: ஹபாடா இப்பொழுது வீட்டு பாடம் செய்து முடிக்கும் தலைவலி ஒருபோதும் இல்லை. சர்தர்த் தலைவலி.
1: கப்பு கிலே வ ஜாதுயி பத்தர் ஜெஸே அலாதீன் கா சிராக் ஹி தா.
0: கப்புவிற்கு அந்த மந்திரக்கல் அலாவுதீனின் அற்புத விளக்கு போன்று இருந்தது.
1: அப் இசே கியா மாங்கா ஜாயே.
0: இப்பொழுது இதனிடம் என்ன கேட்கலாம்?
1: கப்பு சோச்சி ரஹா தா கி பிதாஜி நே உசே ஆவாஸ் லகாயி.
0: கப்பு யோசித்துக் கொண்டிருக்கும் போது தந்தையின் குரல் கேட்டது.
1: கப்பு நே பத்தர் கோ சம்பால் கர் அப்னி மேஸ் கி தராஸ் மே ரக் தியா.
0: கப்பு கல்லை பத்திரமாக தன்னுடைய மேஜையின் இழுப்பறையில் வைத்தான்.
1: அப்னே கமரே சே பஹார் ஆகர் தேகா கி பிதாஜி கஹி ஜானே கோ தயார் கடே ஹே.
0: தன்னுடைய அறையில் இருந்து வெளியில் வந்து பார்த்தான். தந்தை எங்கோ வெளியில் செல்வதற்கு தயாராக நின்று கொண்டிருந்தார்.
1: பிதாஜி கப்பு சே போலே.
0: தந்தை கப்புவிடம் சொன்னார்.
1: பேட்டா மே தோ தின் கே லியே காம் சே பஹார் ஜா ரஹா ஹூ.
0: மகனே நான் இரண்டு நாட்கள் வேலையாக வெளியில் செல்கிறேன்.
1: சமய பர் ஸ்கூல் ஜானா ஓர் வஹா சே சீதே கர் லோட்னா.
0: நேரத்திற்கு பள்ளிக்கு சென்று பிறகு நேராக வீட்டிற்கு திரும்ப வேண்டும்.
1: ஆனே கே பாத் மே தும்ஹாரே பாரே மே கோய் சிகாயத் நஹி சுன்னா சாதா. டீக் ஹே.
0: வந்த பிறகு உன்னை பற்றி புகார் எதுவும் கேட்கக்கூடாது. சரியா?
2: சரி சௌமியா. இந்த கதையை இங்கேயே நிறுத்திக் கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்க்கலாம்.
1: தன்யவாத் ஜி.
3: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தவர் லக்ஷ்மி சம்பத் அவர்கள். மாணவி சௌமியா ரமாகாந்த் வர்மா.
4: இலக்கியம் பேசுவோம்.
5: இளமை காலத்துல என்னுடைய வீட்டு வாசல்ல உயரமா இருக்கும் பாதாமி மரம். அந்த பாதாமி மரத்து மேல கிளையில உட்கார்ந்துதான் நான் தமிழ் பாடமே படிப்பேன்.
6: மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து காதலி

0: இருந்து கொண்டே வருகிறது. எனவே அதை நீங்கள் எவ்வளவு எழுதினாலும் உங்களுக்கு சலிப்பது கிடையாது.
1: அந்த சைப்ரஸ் மரங்கள் வளர்வது போலவே அது கூடவே என் துயரமும் வளர்ந்து வருகிறது அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு இடத்துல.
2: முதல் கவிதை வந்து காவேரியை பற்றி ஒரு கவிதை.
3: வலியிலிருந்து விடுபடுறதுக்கு வார்த்தைகள் நமக்கு வந்து எவ்வளோ உதவி செய்யும்.
4: கவிஞனாக ஒரு கதை எழுதுகிற போது அதில் ஒரு கவித்துவமான உரைநடை வந்து இயல்பாகவே அமைந்து.
5: இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளியன்றும் முற்பகல் 11:02 ஒலிபரப்பாகும். ஒவ்வொரு வெள்ளியன்றும் முற்பகல் 11:02 இலக்கியம் பேசுவோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 11 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 10 சென்டிமீட்டர், காக்காச்சி 9 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி மாஞ்சோலை ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு வால்பாறை சின்கொனா சித்தாறு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை பாலமூர் கொட்டாரம் களியல் குண்டாரணை கொடுமுடியாறு அணை திருநெல்வேலி புத்தன் அணை திற்பரப்பு சிவலோகம் அடவி நயினார் கோவில் அணை அடையாமடை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சோலையாறு முள்ளங்கினா விளை பாபநாசம் நெய்யூர் சூரலக்கோடு கொளச்சல் மாம்பழத்துறையாறு ஆனைக்கிடங்கு மயிலாடி கன்னியாகுமரி சேர்வலாறு அணை பெரியாறு கோழிப்போர்விலை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், செங்கோட்டை திருத்துறைப்பூண்டி பூதப்பாண்டி திருப்பதி சாரம் திருப்பூண்டி தக்கலை ஆரல்வாய்மொழி ஒரத்தநாடு நாகர்கோவில் குழித்துறை முக்கூடல் அணை குருந்தன்கோடு இரண்யேல் மணிமுத்தாறு தேக்கடி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கந்தர்வக்கோட்டை கன்னிமார் கடனா அணை வெட்டிக்காடு தலைஞாயிறு ராதாபுரம் கிருஷ்ணகிரி பொள்ளாச்சி தேவாலா விண்ட்வர்த் கருப்பாநதி அணை கன்னடியான் அணைக்கட்டு தென்காசி சிறுவாணி அடிவாரம் ஹோசூர் ராமநதி அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.7 டிகிரி செல்சியஸ் கடலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 21.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. கடலூர் மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை கரூர் திண்டுக்கல் நாகப்பட்டினம் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை தருமபுரி சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சில இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 39-40 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் இருக்கும். சில இடங்களில் மழை தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை

இசைக்கு ஏது மொழி? இது பன்மொழி பாடல்களின் அணிவகுப்பு. ஆம் நேர்களே, பன்மொழி பாடல்கள் இது. நேரம் 3:10:23. பன்மொழி பாடல்களில் முதலாவதாக வருவது தெலுங்கு மொழி பாடல். கொத்தி மூக்கா என்ற படத்திற்காக தீபு

நேரம் 3:15 பன்மொழி பாடல்களில் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக மேனே பியார் கியா என்கிற ஹிந்தி மொழி திரைப்படத்திலிருந்து பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்.

நிலையத்தில் நேரம் 3:20:23. இது பன்மொழி பாடல்களின் அணிவகுப்பு. அடுத்ததாக பக்ஷே என தொடங்கும் மலையாள மொழி படத்திலிருந்து பாடல்.

பன்மொழி பாடல்களில் இணைந்திருக்கிறோம். நேரம் 3:24 நிமிடம். பன்மொழி பாடல்களில் நிறைவாக வருவது தெலுங்கு மொழி திரைப்படத்திலிருந்து பெள்ளி கணுக்கா எனும் படம். பாடியவர் எஸ்பி பாலசுப்பிரமணியம் மற்றும் சித்ரா.

வலம் வந்தது பன்மொழி பாடல்கள். நேரம் 3:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் சங்கீத சாரல்.

0: புரோவ பாரமா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை பகுதாரி ராகம் ஆதிதாளம். பாடலுக்கு முன்பாக விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 3:49 14 நொடி. இன்றைய சங்கீத சாரலில் ராம்நாத் கிருஷ்ணன் அவர்கள் பாடியவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக மோகனஹர என தொடங்கும் கோட்டீஸ்வர ஐயர் பாடல், நீதிமதி ராகம் ரூபக தாளம்.

நேரம் 3:52:44. சங்கீத சாரலில் அடுத்ததாக காதலாகி என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம், பைரவி ராகம், திருப்புடை தாளம்.

0: இதுவரை சங்கீத சாரலில் ராம்நாத் கிருஷ்ணன் அவர்கள் பாடியவை கேட்டோம். நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது ஸ்ரீ அமன் கிரியேஷன்ஸின் எங்க சின்ன ராசா திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் கே பாக்கியராஜ், ராதா, சி ஆர் சரஸ்வதி, குலதெய்வம் ராஜகோபால் மற்றும் பலர். இசை சங்கர் கணேஷ், கதை திரைக்கதை இயக்கம் கே பாக்கியராஜ்.
2: இந்த கதையில் வரும் சின்ன

0: ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வளர்த்து கொண்டான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையே இந்த கதை.
1: இன்னேர வரைக்கும் எங்கப்பா போயிருங்க?
2: ஊர் உலகத்துல ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவாங்க, நீ யாரு எதை சொன்னாலும் நம்பாத. சாமி கிட்ட போன உன்னோட ஆத்தா நான் தான் கண்ணு. என்னது சொத்து பூரா அந்த பையன் சின்ராஸ் பேர்ல இருக்கு?
1: சின்ராஸ் அம்மாவுடையதான் இந்த சொத்து மொத்தம். அந்த அம்மா சாகும்போது இருந்த உயிர் தான் இது. சின்ராசு கல்யாணம் நடந்து கொண்டாட்டி சமூகத்தோட தான் இந்த சொத்தை விற்கவோ வேறொருத்தருக்கு மாத்தவோ சாத்தியம்.
2: கணக்கு பிள்ளை அவரு எவ்வளவு படிச்சிருக்காரு தெரியுமா கண்ணு? அவ்வளவு இங்கிலீஷ் படிப்பெல்லாம் படிச்ச கணக்கு பிள்ளை எதுக்கு தானே நம்ம கிட்ட கைய கட்டி நிக்கிறாரு? அப்படியா? அப்போ நாம இங்கிலீஷ் படிப்பெல்லாம் படிச்சிருந்தா கூட நம்ம கிட்ட காசு பணம் இல்லன்னா இன்னொருத்தர் கிட்ட கணக்கு பிள்ளை மாதிரி கைய கட்டித்தான் நிக்கணும் இல்ல? பெரிய மனுஷனா இருக்கு சரி கண்ணு, ஆனா இன்னொருத்தர் கிட்ட கைய கட்டி நிக்கணுமே. நீ பெரியவனானதுக்கு அப்புறம் தலை நிமிர்ந்து நிக்கணுமா இல்ல இன்னொருத்தர் கிட்ட கைய கட்டி நிக்கணுமா? என் தங்கம் இந்த பாலை குடிமா. ஆத்தா பிரியமா குடுக்கறல்ல குடிமா. சின்ராசு நீ தலை நிமிர்ந்து நிக்கணும்னா பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறதுல புண்ணியம் இல்ல. நம்ம தோட்டத்துல இருக்க எல்லா வேலையும் நீ கத்துக்கணும். ஏத்த இறைக்கிறதுல இருந்து ஏறு ஓட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் நீ தெரிஞ்சிருந்தா தான் உன்னை யாருனாலையும் ஏமாத்த முடியாது. அப்பதான் கண்ணு நீ சீக்கிரம் பெரிய மனுஷன் ஆகலாம்.
3: வாங்க பன்னாட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க.

0: தான் சொல்லிருக்காரு. என்ன சிந்தராசு, இந்த ராசுனா ஊருக்கு முதல் மரியாதை காரணமா இருக்கலாம், அதுக்காக இதை நாங்க ஒத்துக்கணுமா என்ன?
1: அது சரிங்க, நாங்க எல்லாம் எந்த விதத்துல குறைச்சலா போயிட்டோம்னு வேற எங்க தெருவடியே விட மாட்டேங்கிறீங்க.
0: எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்ல?
2: என்ன வித்தியாசம்?

0: அதனால நாங்கள் தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். நீ பழையபடி தேர ஊருக்குள்ள திருப்புல
1: சொல்லு
0: சொல்றா. அப்புறம் உண்ட உசருக்கு நாங்க பொறுப்பு இல்ல.
1: ஓஹோ யோ மன்னாங்கட்டி, என்னங்க தேர் மேல ஐயர் நிக்கிறாரு, அவர்கிட்ட தேங்காய் வெட்டுற அருவாள் இருக்கு, அது கொஞ்சம் வாங்கிட்டு வா.
2: தெய்வத்துக்கு தேங்காய் வெட்டுற அறிவா, எல்லாம் விதிதான்.
1: இந்தாங்க ஏயா. என்னங்க நம்ம ஊர்ல மாமூலா நோம்பி சாட்டினா மாரியாத்தாளுக்கு வழக்கமா என்ன பலி கொடுப்போம்? ஆடு கோழி சேவைதானுங்க. இந்த தடவை அது இல்ல, இவனுக்கு தலைதான்.
3: கரெக்டுங்க.
1: நான் முன்னால போயிட்டே இருக்கேன், சாமி தேர பின்னால வந்துட்டே இருக்கட்டும், எவன் எடுத்து நிக்கிறான்னு பாக்கலாம். வாங்கயா.
2: சிந்திராசு அருவாள கீழே போடுற.
1: அத்தா
2: நான் சொல்ற அருவாள கீழே போடுற. நமக்கு எல்லாம் ஆபத்தாண்டவனே சிந்திராசு தான். ஆனா அவரை கெடுக்கிறதுக்குன்னே இவ வந்து வாய்ச்சிருக்காளே. என்ன மருந்து மாயம் பண்ணாலும் இது ஒண்ணு மட்டும் சிந்திராசு திருந்தவே மாட்டேங்குது.
4: ஏன் பாரு என்ன அர்த்தம்? இப்படி கண்டுபிடி சவுர் பூரா கிழக்கி வச்சிருக்க.
5: சின்னதா பைத்தியகார பட்டை கட்டி மூளையில உட்கார வச்சுட்டாங்கல்ல பைத்தியகார, அப்படித்தான் திருக்குவான். இப்படி சித்திரவதை அனுபவிக்கிறத விட சேர்த்து தொலைஞ்சிருக்கலாம்.
4: என்ன கேட்கும் கஷ்டம் தீராமலே போகுது. இந்தா
5: எனக்கு இட்லி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இந்த வீட்டுல எதை சாப்பிட்டாலும் எனக்கு விசத்து சாப்பிடுற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போ. உள்ள ஊர்ல இருக்கிறவெல்லாம் என்ன பைத்தியம்னு நம்பினா பரவாயில்ல, ஆனா நான் பெத்த மக என்று சிந்திராசமுள்ள என்ன பைத்தியம்னு நினைக்கிறான்.
4: சும்மா அழாத பாரு, என்னைக்காவது ஒரு நாள் நீ பைத்தியம் இல்லங்கறத சிந்திராசனம் புரிஞ்சுக்காரு.
2: உனக்கு எவ்வளவு தூரம் சொல்லிருப்பேன், என்ன தவிர இந்த ரூம்ல யாரும் போக கூடாது.
1: என்னடே மச்சான்?
6: மாமா
1: என்ன தினம் இப்படி மல்லு கட்டிட்டு இருக்கீங்க? எப்படா மல்லியுத்த போட்டு?
6: அடுத்த மாசம் மாமா.
1: இது பாரு சிந்திராஸ் மச்சான்னா ஜில்லாலே முதலாளு பேர் வாங்கணும். என்ன
6: கண்டிப்பா வாங்கிடுவோம் மாமா.
1: விட்டுறாரு
2: ஒண்ணு இல்ல கண்ணு, உன் தம்பி டவுன்ல படிச்சிட்டு இருக்கான்ல, படிப்பு செலவுக்கு ஒரு 2000 பணம் கேட்டு கடுதாசி போட்டிருக்கான். நீ செக்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துருவேன்.
1: ஐயோ நாலு ஏக்கர பணம் படிக்க சொல்லு, அத நான் சீக்கிரம் செஞ்சிருவேன். அதை விட இந்த கையெழுத்து போடுறது ரொம்ப கஷ்டமான வேலையாத்தா. பேசாம நாளில இருந்து இந்த கணக்கு வழக்கெல்லாம் உன் பேருக்கே மாத்தி நீயே கையெழுத்து
7: போட்டுக்கோ. அது ரொம்ப தப்பு. ஏற்கனவே உன் சொத்தை எல்லாம் நாங்க தான் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு ஊருக்குள்ள பரவலா பேசிக்கிறாங்க. அதனாலதான் உங்க அத்தா நீதி நேர்மைய கடைபிடிச்சுக்கிட்டு வருது.
1: ஆமா ஊர்ல 1000 பேர் 1000 பேசிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க எதுக்கு பெருசு படுத்திட்டு
7: என்ன கையெழுத்து?
1: என்ன
7: ₹1000 ஒரே ஒரு சைபர்
1: போட்டிருக்கேன். அப்புறம் 1000 ஒரு சைபர் தானே வரும். என்ன என்ன இழுச்சவாய நினைச்சியா? எனக்கு படிப்பறிவு இல்லாம இருக்கலாம், ஆனா பகுத்தறிவு ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளவு சிலுவானமா என்ன யாரு ஏமாத்திர முடியாது. ஆறுகிட்ட
2: வாங்க.
1: வணக்கங்க.
2: வணக்கம்.
1: புரியுது. ஆனா எங்க ஆத்தா ஆடியில பிறந்து அம்மாவாசியில பெரிய மனுஷியான ஒரு பொண்ணுதான் என் ஜாதகத்துக்கு சரியா இருக்குன்னு சொல்லிச்சு. அப்படி ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன், இது வரைக்கும் சரியா அமையவே இல்ல.
2: ஏன் சிந்திராசு எவன் ஆடியில பிறந்து அம்மாவாசியில பெரிய மனுஷி ஆகுறது? இதெல்லாம் நடக்கிற காரியமா?
1: ஏன் நடக்காதுன்னு நம்ம சின்ன கவுண்ட் இருக்கு, அடுத்த மாசம் கல்யாணம், ஜாம் ஜாம்னு நடக்க
2: போகுது.
1: என்னையா திடீர்னு ஆறுடன் சொல்றேன், மாணிக்கம் பாளையத்துல இருந்து சத்தியகுண்டர் வந்து வீட்டுல உங்க ஆத்தா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆத்தாளுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போய் அடுத்த மாசமே நிச்சயம் முடிவு பண்ணிட்டாங்க.
2: என்ன
1: அடுத்த மாசம் நிச்சயதார்த்தம்? பொண்ணு எப்படி என்னன்னு எனக்கு தெரியாதயா. நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உங்க பேசிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு தெரியாம நைஸா பொண்ணு போட்டாவே எடுத்துட்டு வந்துட்டேன். சவுண்ட போகல போட்டுங்க.

0: என்ன ஒரு கல்யாண சந்தோஷம் போ.
1: அப்ப சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பார்த்து வீட்டுக்கு வந்தீங்கன்னா வெத்தலை பார்க்க மாத்திக்கலாம்.
2: நீங்க ஒண்ணு இப்ப பேசினதே மாத்திக்கிட்ட மாதிரிதானே.
1: இருந்தாலும் சம்பிரதாயம் ஒண்ணு இருக்கு இல்லீங்களா? அப்ப நான் வரேங்க. யாரு பெரிய கவுண்டர் நிக்கிறா போல இருக்கு? இப்ப அவருக்கு தேவலீங்களா?
2: எங்க இங்க முந்தா நாள் திடீர்னு வேலைக்கார பொண்ண கையை பிடிச்சிருக்காரு. நேத்துக்கு கிணத்துல இறங்கி சைக்கிள் ஓட்டுறேங்கிறாரு.
3: கல்லு வேற சாலேஸ்வரம் ஆயிருச்சு. ஏண்டா யாராவது வந்திருக்கிறது?
2: நாளைக்கு அமாவாசை இல்ல, உனக்கு நெச்சி போட்டுல சூடு போடுறதுக்கு ஆள் வந்திருக்கு.
4: என்னங்க இதுக்கு நீங்க கிளம்பிருங்க. புதாளிகளை பார்த்தா மிரண்டுருவாரு, கையில கிடைக்கிறத எடுத்து அடிச்சிருவாரு.
1: வரங்க
2: கொள்ளையில போறவங்க உங்களை
4: அச்சு சம்மந்தியா போறவங்க செருப்பால் அடிச்சுட்டு அவமானம் அச்சே.
2: படம் ராஸ்கோல் எல்லாரும் இந்த வீட்டுல என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா?
4: மச்சா வந்திருக்காரு யாரு தெரியுமா?
2: தெரியுடா தெரியுடா, உன் அயோக்கியத்தனம் இல்ல.
4: அச்சோ மச்சா அவர் ரொம்ப பெரிய மனுஷன்.
2: யாரா பெரிய மனுஷன்? ஏய் எவனா ஒண்டிட்டு இருக்கிறது வெளிய வர. நீ
4: மச்சா நல்ல காரியத்துக்கு வந்துட்டாரு. மச்சா
2: என்னடா நல்ல காரியம்? நல்லா இருக்கு உனக்கு சூடு போடுறதா?
4: பொறுமை பொறுமை,
2: உனக்கு அஞ்சு நிமிஷம் டைம் தர, அதுக்குள்ள இருக்கிறது ஓடி போயிடு. இல்ல செருப்பு பிஞ்சிரு.
1: அப்பா செருப்பு கீழே போடு, செருப்பு கீழே போடு.
2: புத்தி
1: சரியில்லை. இதை வச்சு இந்த வீட்டுல எப்படா பொண்ணு கொடுக்கறதுன்னு நீங்க நினைச்சிட வேண்டாம்.
5: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பேசினது பேசணும்தான்.
1: ரொம்ப நன்றிங்க. இந்தாங்க துண்டுட்டு வந்துட்டீங்க.
5: அப்ப நான் வரட்டுங்களா?
1: அவர்கிட்ட போய் நான் பொண்ண பாக்கணும், எப்ப வரலாம்னு கேட்டு அவரு.
2: என்னங்க
5: என்ன
1: போட்டோ பாத்தில பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. இருந்தாலும் நேரில் பார்க்க பிரியப்படுறாருங்க. எப்ப வீட்டுக்கு வரலாம்னு கேட்டு வர சொன்னாருங்க.
5: என்னப்பா இது நேரம் நிச்சயதார்த்தம் தானே? ஒண்ணு செய்ய சொல். இன்னைக்கு நம்ம ஊர்ல திருவிழா நடக்கு, பொண்ணு அங்கதான் வேடிக்கை பார்த்துட்டு சுத்திட்டு இருக்கோம். அவர் அங்க வந்து பாக்க
1: என்ன சும்மா இவ்வளவு நேரமா தேடுறோம்? ஆள் இருக்கிற நிதானமே கிடைக்கலையே. திருவிழா புறம் தேடியாச்சு, இனிமே ஆகாசத்துக்கு தான் போய் தேடணும்.
5: யோ
1: ஆள் எப்படி பிரம்மாண்டம், பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல. எனக்கு கொண்டாட்டிய வர போறவ அந்த அபிப்பிராயத்துல பாரு.
6: என்னவா இது அக்கிரமமா இருக்கு? ஊர்க்கார ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறான். அவன் அந்த பிள்ளைக்கு முறமாம நாம எப்படியா கேக்குறது?
1: நமக்கு எந்த ஊரு இது பாரு. சும்மா வெட்டியா வளவள நியாயம் பேசலாம் நமக்கு பிடிக்காது. எப்ப ஒரு பிள்ளைக்கு இஷ்டம் இல்லையோ அப்புறம் அவளை வருக்கட்டாயமா எழுத்துவோம் தாலி கட்டுறதுங்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. அப்படி மீறி நீ தாலி கட்டணும்னு பிரியப்பட்டீங்கன்னா நான் இப்படியே நிக்கிறேன். உடம்புல வலுவு இருந்தா என்ன தாண்டி போய் தாலி கட்டிக்கோ, நமக்கு எப்படி சௌரியம்?
7: ஆறு சத்த பிள்ளைங்களோ பேசி வானத்தை காப்பாத்தி ஏழு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தீங்களே, ரொம்ப சந்தோஷம்.
4: அப்ப போயிட்டு வாங்க.
1: மண்ணாங்கட்டி அந்த பொண்ணு அவங்க ஐயனும் வீட்டுல இல்ல. நம்ம ஆறு என்னங்கிற சமாச்சாரமும் அந்த பிள்ளைக்கு தெரியாது. நம்ம ஆயிரம் தான் உதவி பண்ணிருந்தா கூட அண்ணாலும் கட்டாத ஒரு பொண்ணு இந்நேரத்துல அடுத்த அம்பளையில உள்ள சேர்த்துச்சுன்னா அது பெரிய தப்பா போயிடும். அதனாலதான் நம்மள வாசலோட போன்னு சொல்லிருக்கு.
5: எனக்கு பசி குடல புடுங்குது, கடைசி பசும் போயாச்சு. எரிச்சல் கலப்பாதீங்க, கிளம்புங்க.
1: அந்த பொண்ணு போன சொன்னா உடனே போயிடுறதா? நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி வீட்டுக்குள்ள போகணும். ஐயா எல்லாரும் ஓடிட்டாங்களா?
5: பின்ன நான் அடிச்சடியில எவனுங்க நிப்பான்?
1: சண்டை போட்டது ரொம்ப களைப்பா இருக்குல்ல. பாட்டி கிட்ட ஒரு செம்பு தண்ணி வாங்கி குடிக்கலாமா?
5: கண்டிப்பா
1: பாட்டி. கதவு தரங்க பாட்டி.
7: அவங்க எல்லாம் போயிட்டாங்களா?
1: போயிட்டாங்க பாட்டி, மறுபடியும் வந்தாலும் வருவாங்க.
7: ஐயோ நாங்க என்ன பண்றது?
1: அதை பத்தி நீ கவலைப்படாதீங்க. வெடிவெடி நாங்க இங்கே இருக்கோம்.
5: எங்க காலையில இருந்து சாப்பிடல, பசிக்குதுங்க.
1: சும்மாரியா சோறு சோறுன்ட்டு இருக்க, உசுர கொடுத்து சேத்தியோட மான மரியாதையை காப்பாத்தி இருக்கோம். பாட்டி ஒரு வாய் சோறு இல்லன்னு
7: சொல்லிருமா? ஒண்ணுமே சாப்பிடலையா?
5: இல்லையே பாட்டி.
1: ஆஹா என்ன சாப்பாடு போங்க, சேத்தி கைவண்ணு நினைக்கிறேன். உங்களுக்காக சண்டை போட்டதுல கரைச்சி பத்தியும் கோட்டி விட்டோம். உருக்கு வழியா நடந்தா கூட எங்க ஊர் மேட்டுப்பட்டிக்கு 12 மைலுங்க.
4: நிஜமாவே உங்க ஊர் மேட்டுப்பட்டியா?
1: ஆமாங்க, சீமே எங்க ஊர் மேட்டுப்பட்டி தானுங்க.
4: சரி கொஞ்சம் இருங்க. புரியா இந்த பாய எதுக்காக கொடுத்தா?
5: வெளியில ரோட்ல எங்காவது புளிய மரத்தடி போட்டு படுத்துக்கிறது தானுங்க.
4: அதுக்கு இல்லையா, உங்க ஊரு மேட்டுப்பட்டின்னு சொல்லிட்டீங்க. எனக்கு சம்பந்தம் பேசின ஊரு அதான். நீங்க பாத்துக்கு அவங்க வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு ரொம்ப வாயாடி படுக்கிறதுக்கு இடம் கூட கொடுக்க மாட்டேங்கிறான்னு வத்திக்கத்து வச்சுட்டீங்கன்னா அதுக்காதான்.
5: அப்படி இல்ல இல்லைங்க, ஆனாலும் ரொம்ப விளையாட்டு போங்க. நீங்க இந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுன்னா நாங்கெல்லாம் பயந்துகிட்டு விழுந்து விழுந்து உபச்சாரம் பண்ணணும். அப்படிப்பட்ட நீங்க கொடக்காலையில பாய போட்டு அம்போன் படுத்திருந்தா சேச்சா பார்த்தப்ப மனசு ரொம்ப சங்கடமா போச்சுக்கோங்க.
1: வெடியால பொழிவுப்பட 4 மணிக்கு அவர் வந்துட்டாருங்க. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை எழுப்புறோம். நீங்க எழுந்திருக்கிற மாதிரியே தெரியல. அப்புறம் தான் உங்க பொண்ணு எந்திரிச்சு வந்து தலையாணி பெட்ஷீட்டு பேன் எல்லாம் கொடுத்தாங்க. சரி தூங்குறவங்கள தொல்லைப்படுத்த வேண்டாம், நிம்மதியா தூங்கிட்டு நாங்களே

0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு எங்க சின்ன ராசா திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15
2: என்றும் நம்பிக்கையாக கொண்டவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம். எங்க சின்ன ராசா திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
3: என்ன
4: நான் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட போட்டோவே பிடிச்சது இல்லீங்க. வேணும் ஒண்ணு பண்றேங்க, ஊருக்கு போனது முதல் வேலையா ஒரு போட்டோ பிடிச்சு யாருக்கிட்டயே அதை கொடுத்து இல்ல இல்ல நானே நேர்ல உடந்து குடுக்கறேங்க.
5: ஆனாலும் பெரிய மாப்பிளைக்கு உங்ககிட்ட ரொம்ப விளையாட்டு போ. பெரிய மாப்பிள என் பொண்ணு கேட்டது உங்க தம்பி போட்டோ. உங்க தம்பி டவுன்ல டாக்டர் படிச்சிட்டு இருக்கிறதுனால அன்னைக்கு நான் வந்தப்ப கூட பாக்க முடியாம போயிடுச்சு. சீக்கிரமா போட்டோ கொடுத்து அனுப்பிச்சா சௌரியமா இருக்கும். ஏன்னா டாக்டர் மாப்பிள்ளைங்கிறதுனால ஊர்ல எல்லாருமே பாக்கணும்னு தெரியப்படுறாங்க.
6: எப்ப உங்க ஆத்தால பத்தி யாரு என்ன சொன்னாலும் யோசிக்காம மலர்னு கை நீட்டி அடிச்சிடுறீங்க. இன்னைக்கு நீங்க என்ன கொலை பண்ணிட்டாலும் பரவாயில்ல, என் மனசுல பட்டதை மறைக்காம சொல்றேன். உங்க கல்யாண விஷயத்துல இவங்க பண்ண பித்தலாட்டம் இருக்குதே, அது தூங்குற வந்தலையில கல்ல தூக்கி போடுற மாதிரி. வீட்டுக்கு போனதும் இந்த பிரச்சனைக்கு வெட்டொன்னு துண்டுறேன்னு உடனடியே ஒரு முடிவு பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு சூடு சொன்ன இல்லைன்னு தான் அர்த்தம்.
7: மாப்பிள்ள சிந்தாசு மனவரையில மாப்பிள்ள கோலத்துல அவன் உட்கார்ந்து இருக்கும் போது அவ நேரத்துக்கு இந்த பத்தி தான் எடுப்பா இருக்கும். விலை ரொம்ப ஜாஸ்தியா சொல்றாரு, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த பாரியா என் மாமா சிந்தராசுக்கு மாப்பிள்ள அழப்பு கொண்டு முகூர்த்தது கொண்டு சாந்தி முகூர்த்தது கொண்டு மொத்தம் 3 வேணும். ஏன்பா கல்யாண மாப்பிள்ள நீ எங்கயாவது போறேனா எங்க போறேன்னு விவரம் சொல்லிட்டு போக வேண்டாம்.
8: உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ள வா.
7: என்ன சிந்தராசு?
8: அதான் நான் கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காத. நெசமா இந்த கண்ணாலும் எனக்கு தான் நடக்க போதா?
7: டேய் என்னடா சொல்ற?
8: அதான் நான் இப்ப சத்தி கவுண்ட் ரூட்ல இருந்தா வர்றேன். சத்தி கவுண்ட் என்ற தம்பி தான் மாப்பிள்ளைய நினைச்சிருக்காரு.
7: ஐயோ என்னடா சொல்ற, என் தலையில கல்ல போட்ட மாதிரி இருக்குது.
8: அதான் அன்னைக்கு சத்தி கவுண்டர் நான் வீட்டுக்கு வந்திருந்தப்போ நான் தான் மாப்பிள்ளைங்கறத நீ தெளிவா பேசுனியா?
7: என்னடா சிந்தராசு இப்படி கேட்டுட்ட? நீதானடா எனக்கு தலை புள்ள. உனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையாம உன் கல்யாணம் தள்ளி போய்கிட்டு இருந்தது என் நெஞ்சுக்கு எவ்வளவு பெரிய பாரமா இருந்துச்சு தெரியுமா? அதனாலதான் ஊர்ல இருக்க தரகனை எல்லாம் பார்க்கும் போது என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்க, என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்கன்னு வாய் வாயாம புலம்பிக்கிட்டு இருப்பேன். அப்படி இருக்கும் போது தெளிவா பேசுனியா?
9: இப்பதான் எனக்கு விஷயமே புரியும். சத்திய கவுண்டர் மேல தப்பே கிடையாது. மாப்பிள்ள விஷயத்துல குழப்பம் வந்ததுக்கு முழுக்க முழுக்க நீதான் காரணம்.
7: ஐயோ என் கூட பிறந்த நீ என் தலையில இவ்வளவு பெரிய பையன் தூக்கி போடுறீ.
9: அது இல்லம்மா, சிந்தராசி பேர்ல நீ வச்சிருக்கிற பாட்டா உன் கண்ணை மறைச்சிருச்சுன்னு சொல்ல வர்றேன். அன்னைக்கு நடந்த நிச்சயதார்த்தத்துல மாப்பிள்ளைய பத்தி பேசும்போது வார்த்தைக்கு வார்த்தை என் பையன் என் பையன்னு சொன்னிய தவிர ஒரு தடவையாவது என் மூத்த குடி பையன் சிந்தராசுன்னு நீ சொன்னியா?
7: கைதிகாரமா பேசாத என்ன. என் சிந்தராசுக்கு நான் சித்தி முறைதான். சின்ன வயசுல இருந்து என்ன ஆசா ஆசான் தான் சுத்தி வந்திருக்கானே தவிர ஒரு தடவை கூட என்ன சித்தின் கூப்பிட்டுருக்கானா? அப்படிப்பட்ட என் சிந்தராச மூத்தபடி பையன் சொல்ல எனக்கு எப்படி என்ன மனசு வரும்? எப்படி மனசு வரும்?
9: அர்த்தம்லாம் பேசாரு. சத்திய கவுண்டர் பொண்ணு நல்லா படிச்சவ, ஓ வயசுல பிறந்தவன பட்டத்தை டாக்டர் படிச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கும் போது நீ என் பையன் என் பையன் சொன்னா சத்திய கவுண்டர் அவனத்தான மாப்பிள்ளை என்ன
7: பாரு. ஐயோ எவ்வாயாலியா என் சிந்தராஸ் கல்யாணத்தை நான்
9: கெடுத்துட்டேன்.
7: தெரிஞ்சு போச்சோ இனிமே இந்த கல்யாணம் நடக்க கூடாது.

எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஐஏஎஸ் ஆபீசர் ரொம்ப பிஸியா இருக்கிறதா இல்லீங்களா?

0: தெரியாத விடு.
1: ஆமா, உன் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு
2: இருக்காரு? ஏய் ஐயோ, பொம்மாவிக்கு பிடிக்கல, எங்கயா பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஆனா நானா பிள்ளைய எடுத்தியா பிடிக்கிற?
1: நாற்பது கிலோமீட்டர்
3: எனக்கு பெருமையா இருக்குப்பா. நான் அம்மானுக்கு ஒப்பு பழகிறதுக்கு முன்னாடி அம்மா செத்து போயிட்டதா சொன்னீங்க. அம்மா உயிரோட இருந்தா கூட உங்க அளவுக்கு பாசமா இருக்க மாட்டாங்கன்னு சண்டை பிடிப்பேன். நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க இன்னொரு கல்யாணமே செஞ்சுக்கல. என் கல்யாண பிரச்சனை வந்த யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்ற ஆளுக்கு கழுத்தை நீட்டுறேன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட உங்க பொண்ணு தான் புருஷனை மதிக்காம நடப்பாளா?
4: இல்லையம்மா, வீட்டுக்கா இருக்கும் போதே வெளியே போயிட்டதா நீ சொன்னதா சொன்னாங்களே?
3: சொன்னது வாசம் தான், ஆனா நீங்க நினைக்கிற அர்த்தத்துல இல்ல. நேற்று வந்தவ தான் புருஷன், ஐஏஎஸ் ஆபீசருங்கிறத வார்த்தைக்கு வார்த்தை தம்பட்டம் அடிச்சிட்டு இருந்தேன். அப்ப நான் இவரை காட்டிருந்தேன்னா அவ வாய் சும்மா இருந்திருக்கா? நாலு வார்த்தை குத்தல பேச அவரை சங்கடப்படுத்திருக்கா? அவளை சீக்கிரமா அனுப்பணுங்கிறதுக்காக அப்படி சொன்னப்பா.
4: உன் அப்பா உன்ன புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான் என்ன மன்னிச்சு.
3: சரி வாங்கொள்ள போலாம்.
5: நாங்க ஆளு கொண்ட கையில வாங்கி மடர் மடர் இருந்தாலும் நாலு அடி அடிங்க.
3: விஷயத்த சொல்லு.
5: உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம வந்ததும் வராதுமா உங்க ஐயன் கிட்ட நான் தாங்க கோல் மூட்டி வச்சேன்.
3: பரவாயில்ல, இப்ப அவர் எங்க இருக்காரு?
5: ஓரத்துல இருக்காரு.
1: நானே முன்ன இருந்து எல்லா ஏற்பா. இதோ பாரு, எனக்கு ஒரே மகன் சிந்தாஸ்தான். நீ என்னைக்கோ செத்து போயிட நான் முடிவு பண்ணிட்டேன். என் கண்ணு முன்னாடி நிக்காது, போயிடு.
6: பாருமா, உங்களோட நான் ஒண்ணும் வசதியில குறைச்சாலும் இல்ல. உங்களுக்கு தங்கடம்னா சொல்லுங்க, உங்க மகனை சிங்கப்பூர் கூட்டி போய் விட்டுற மாப்பிள்ள வச்சுக்கிறேன்.
1: என்ன விட்டுற மாப்பிள்ள?
2: என்ன அத்தா, நீ மாலையும் எழுத்துமா வந்திருக்காங்க, வாசல் நிக்க வச்சு அது இதுவும் பேசிக்கிட்டு. அத்த அவங்க உள்ள கூட்டு போங்க.
6: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்.
2: என்ன சம்பந்தி? அத்த கூட்டு போய் ஆரத்தி எடுங்க.
6: பாருங்க, எனக்கு சிங்கப்பூர்ல பெரிய ரப்பர் ஃபேக்டரி இருக்கு. என் பொண்ணு இந்த குடிசையில வாங்குற அவசியம் கிடையாது.
1: ரப்பர் ஃபேக்டரினா அவர் 10,000 பேர் வேலை செய்வாங்களா?
2: என்னமா மணி
1: சுத்தி எவ்வளவு தேவை?
2: சுத்து
1: ஒரு கணக்கு போட்டு பாத்துக்கலாம்.
2: பாருங்க, வீட்டுல சொல்லாம கல்யாணம் பண்ணா பெத்தவங்க யாரா இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்குதான் செய்யும். பெரியவங்க நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். வாங்க உள்ள போய் பேசி.
3: ஒரு விஷயம் கேட்டேன், பொய் சொல்லாம உண்மையை சொல்லு.
2: உறங்கல இருந்து என் வாயில பொய்யே வந்தது கிடையாதுங்க.
3: இந்த வீட்டுல உங்க ஒருத்தனை தவிர எல்லாரோட போக்கு ஒரு மாதிரியா இருக்கு.
2: ஒருத்தனை இல்லீங்க, ரெண்டு பேரை தவிர.
3: இன்னொருத்தர் யாரு?
7: என்னைக்காவது இவளுக்கு ஒரு கண்ணால நடந்து வர்ற பொண்டாட்டியாவது இவ கண்ணை துறக்க மாட்டாளாங்கிற நம்பிக்கையிலதான் இத்தனை காலமா இந்த உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கு. உள்ள கையெடுத்து கும்பிடுற தாய் என்ற மகள் சிந்தராச எப்படியாவது கரை ஏத்துமா?
1: சிந்தராசு, சிந்தராசு.
2: ஆட்டா
1: கொஞ்சம் இங்க வாப்பா.
2: ஆட்டா, நான் என்ற வீட்டுக்காரியும் இங்க முக்கியமான ஒரு குடும்ப சோழியா, கலந்து பேசிட்டு காத்தா அவசியம் வரணுமா?
1: நான் எப்ப கூப்பிட்டாலும் என்ன எதுக்குன்னு கேட்காம ஓடி வருவேன். கொண்டாடி வந்ததுக்கு அப்புறம் கேள்வி எல்லாம் கேக்குறேன்.
2: இல்ல இல்ல, வந்துட்டோ.
3: எந்த நேரத்துல போறதுன்னு இல்ல, பேசப்படியா?
2: ஆட்டா கூப்பிடுறாங்க, நான் போகணும். ஆத்தா
1: அந்த கட்டில போய் படுத்துக்கப்ப.
2: பிள்ளை ருக்கு, ஆத்தா ரூம்ல படுத்துக்கடா. நீ வா, நம்ம ரெண்டு பேரும் கட்டில படுத்துக்குவோம்.
1: இல்ல சிந்தாஸ், நீ மட்டும் போய் படுத்துக்க.
2: ஆத்தா, நீ என்ற வீட்டுக்காரி.
1: இது ஆடி மாசம், புருஷன் முன்னாடி ஒண்ணு சேர்ந்தா குடும்பத்துக்காக. நீ மட்டும் போய் படுத்துக்கப்ப.
2: ஏனாத்தா நல்லா தெரியும், நீட்டா ஆடி பிறந்ததா?
1: நல்லா தெரியும்.
2: நீ நம்ம மூட்டு கேலண்டரை பார்த்து சொல்லிருப்ப. நம்ம மூட்டு கேலண்டர் சரியில்லாத்தா?
1: சரியா இருக்கு, எனக்கும் நல்லா தெரியும்.
2: ஒண்ணு பண்றேன், நான் போய் ரூமுக்குள்ள ருக்கு கிட்ட பேச்சு கொடுத்துட்டே படுத்துக்கறேன். என்னமோ பேசணும்னு சொன்னியா பிள்ள, இப்ப பேசி கேக்குறேன்.
3: இத பாருங்க, நீங்க தினம் சாமியை கும்பிடுறீங்களோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் உங்க ஆத்தாவதான் சாமியா நினைச்சு கும்பிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க ஆத்தா ஒண்ணும் நீங்க நினைக்கிற மாதிரி யோகியமான பொம்பளை இல்லை. இன்னும் சொல்ல போனா அவங்கள ஒரு பொம்பளைன்னு சொல்றதை விட ராட்சசின்னு சொல்றதா கரெக்டா இருக்கும். நீங்க மூத்த குடிப்பை சொத்து கூட உங்க பேர்ல இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக சின்ன வயசுலயே உங்க படிப்பை கெடுத்து உங்களை முட்டாளாக்கிட்டாங்க. இதெல்லாம் உங்க அப்பா கேட்டுடுவாரோங்கிற பயத்துலதான் அவருக்கு பைத்தியங்கிற பட்டம் கட்டி மூலையில உட்கார வச்சுட்டாங்க. இப்படி ஒரு கீழ்த்தனமான புத்தி உலகத்துல வேற எந்த பொம்பளைக்கும் வராது. எனக்கு காசு பணம் பெருசுலங்க, நீங்க நல்லா இருக்கணும், அதான் முக்கியம். ஆளுக்கு 2 லட்சம் பணம் கொடுத்து உங்க அத்தை மாமா ஆத்தா எல்லாத்தையும் வீட்டு விட்டு அனுப்பிச்சிருங்க.
2: நீ தாங்கிற அப்படிங்க பைத்தியார பட்டம் கட்டுறது நீ தாங்கிற அது மட்டும் இல்ல அக்கா என்ற சொத்தை நீ அனுபவிக்கணுங்கிறதா தான் இத்தனை நாள் என்ற கல்யாணத்தை தள்ளி தள்ளி போட்டு வந்தியா.
8: இந்த கல்யாண சந்தர்ப்பத்துல நீ ஏதாவது செஞ்சியா ஆகணும்.

0: இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. நான் அவளை மருமகளா நினைக்கல, மகளாத்தான் நினைக்கிறேன்.
1: கேட்டா நீ, இதான் என் ஆத்தாளோட பெருந்தன்மைங்கிறது.
0: சின்ராசு, அது உலகம் தெரியாத குழந்தைப்ப. யாரோ ஏதோ சொல்லி கொடுத்து அவ மனசை கெடுத்திருக்காங்க. போனா போது மனுச்சு விட்டுருப்பா.
1: என் ஆத்தாளை பத்தி நீ பேசுனதெல்லாம் தப்புன்னு மரியாதை ஆத்தா கால் விழுந்து மன்னிப்பிக்காது.
2: இவ்வளவு அசிங்கம் நடந்திருக்கு, மன்னிக்கலாம்.
1: அர்த்தம் இல்ல பேசாத மாமா. இவன் ரோட்ல போற
2: பொம்பளையா?
1: பேசாம நீ நான் தப்பு பண்றதுல தாலி கட்ட பொண்டாட்டி
2: இல்ல. திடீர்னு கடை இந்த பக்கம் திரும்பி இல்லையா? சின்ராஸ் மனசு சின்ராஸ் தான்.
1: நீ என்ன ஜன்னல் திறந்து வச்சிருக்க? தூக்கம் வரல. ஆளாளுக்கு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க.
0: நான் என்னைக்கு இந்த வீட்டுக்கு நுழைஞ்சனோ அன்னையில இருந்தே ஏ ராஜாங்க தான் நடக்குது. நீ மட்டும் இல்ல, யாராலையும் அதை மாத்த முடியாது. இனிமே சோர் திங்கிறது ஒன்ன தவிர வேற எதுக்கும் வாய் திறந்துறாரு.
3: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் எங்க சின்ன ராசா திரைப்பட ஒளிச்சித்திரம்.
4: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
4: ஆமா அண்ணே.
5: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
4: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
6: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: தொடர்வது எங்க சின்ன ராசா திரைப்பட ஒளிச்சித்திரம்.
7: முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க, இப்ப கலைச்சிட சொல்றீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா?
8: 1, 2, 3 படிச்சிருக்கல. அதுல 24 மேல என்ன வரும்?
7: 25.
1: என்ன விட்டா என்ன கேக்குறதுக்கு அந்த வீட்டுல வேற யாரு இருக்காங்க? வேண்டாம், பொறுக்கிட்டே இருக்கிய, பேசுறது கேளியா?
9: ஐயோ, என்னமோ நான் அடிச்ச மாதிரி என்ன போய் கேள்வி கேட்டுட்டு
1: இருக்கீங்களா? கவுண்டர் நான் தப்பண்ணா கூட ஆள்கார நீங்க என்ன பண்ணணும்? அந்த பொண்ணு கிட்ட போய், அம்மா கோபம் இருக்கிறதான் குணம் இருக்கும், இதெல்லாம் நீ பெருசா நினைச்சுக்க வேண்டாம், ஆத்தாளை பத்தி தப்பா பேசினா கவுண்டருக்கு என்னைக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானப்படுத்த வேண்டாம்.
9: இப்பவே சமாதானப்படுத்துங்க, பரவாயில்ல நிக்கிறாங்க.
1: யோ, பாலத்தோப்புல போய் ஒரு இலைய எடுத்துட்டு வா. அட, நான் இப்பதானுங்க சாப்பிட்டேன், பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க. அது இல்லையா, காலையில இருந்து என்ற பொண்டாட்டி கூட ஒண்ணும் சாப்பிட்டு இருக்க மாட்டேன், ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம், இப்ப இலைய எடுத்துட்டு வா.
7: நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே யாரா இருக்க எப்படி நடக்க போறேங்கிறது சாயந்தரத்துல இருந்து பாருங்க.
1: சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வா. ஏதோ விசேஷம் சொன்னீங்களே, அது என்ன விசேஷம்?
7: தப்ப நினைச்சுக்காத.
1: ஐயோ,
9: சரிப்பட்டு வராதுங்க, இது ஆன சொல்ற துப்பாக்கி, இதுக்கு ஒழுங்கான பதில் கிடைக்கி

0: இந்தாங்க மரியாதையா உண்மை சொல்லு. நெல்லுக்குடன் தீபிடிச்சது வெள்ளமண்டி தீபிடிச்சதுன்னு பொய் கணக்கு எழுதி எத்தனை லட்சம் எடுத்துருந்தேன்?
1: ஐயோ சத்தியமா நான் திருடவே இல்லைங்க, கணக்கெடுத்து மட்டும் நான் காத்து திருடுறதுனால கொஞ்சம் அவங்க
0: எங்க மாமா
2: ராசி உன்னை சின்ன வயசுல இருந்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த ஒரே ஒரு தாய் மாமாப்பா, அரசர் போட்டு சுற்றாத பொதுக்கு செத்து போயிடுவேன்.
0: இந்த குறைக்கஞ்செல்லாம் என்கிட்ட வேண்டாம், காசெல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு மரியாதையா சொல்லு. இல்ல
3: என்ன பண்ணிருந்தது?
0: கூட பிறந்த அண்ணாங்கிறதுக்காக எல்லா வரவு செலவையும் அவர்கிட்ட விட்டுருந்தேன், பொய் கணக்கு எழுதி லட்சக்கணக்கில் காசு தேடி இருக்காரு.
4: ஏ மண்ணாங்கட்டி, இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. இந்த கூட இருக்கானே, அவன் தினமும் நடு ராத்திரியில எந்திரிச்சு விளக்க போட்டு படுக்கைய பிடிச்சு அதுல இருந்து காசு எடுத்து எண்ணிக்கிட்டே இருப்பான். திருடன காசெல்லாம் அதான் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு வழி பண்ணுவோம்.
3: ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அவரை மன்னிச்சு விட்டுருப்பா.
0: நீ சொன்ன சரியாத்தா.
5: இது பாருங்க, உங்களே மாத்திரே பரவாயில்ல, உங்க ஆத்தா உங்களுக்கு தெய்வம் மாதிரி, அந்த தெய்வத்துக்கே நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்காரு. இவர் எப்படிங்க மன்னிக்கிறது?
0: கரெக்ட் ஆத்தா, நீ ஓட முடியாதவ, அதனாலதான் எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆள் நான் சும்மா விட போறதில்ல. யோ மாமா மரியாதையா உண்மையை சொல்லு, திருண்ட காசெல்லாம் எங்க ஒழிச்சு வச்சிருக்கேன்?
2: இப்ப நான் திருந்திட்டேன், கையும் கழுவுமா சிக்கினதுக்கு அப்புறம் இனி கபர நாடகம் ஆடுறது? நோயு உள்ளத உள்ளபடி உங்ககிட்ட கட்சி இருந்த காசு கோழி சண்டையில பாதி, குதிரை ரேசுல பாதி, சீட்டாட்டத்துல பாதி, மேல்படி விவகாரத்துல பாதி, இப்ப மொத்தத்துல ஒரு நயா பைசா கிடையாது. சுருக்கமா சொல்ல போன ஒரு பிச்சைக்கார இந்த அடியானை நம்பு.
0: உள்ள பாம்பு, பாம்பு உள்ள பாம்பு.
6: வெளியில விரிப்போம், அதுல கட்டு வரையும் பாம்பு இல்ல, உடனே என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு போடும். பாம்பு இருந்துச்சு, இனிமேலாவது நான் பைத்தியம் இல்லங்கறத புரிஞ்சு கூட.
4: ஒரு மர்மம் இருக்கு, அதை பிரிச்சு பார்த்தா தெரியும். முதல்ல அவனை எந்திரிக்க சொல்லு.
0: எந்திரிச்சு சொல்லிவா மாமா.
2: இன்றாசி இவ்வளவு தூரம் நான் சொல்லி நம்பாம எல்லாரும் முன்னாலே என்ன கேவலப்படுத்திட்டே இல்லையா? எப்ப என் பாம்புக்கு ஒரு சோதனை வந்ததோ இனிமே இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன், மாட்டவே மாட்டேன். நானும் என் பாம்பும் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறோம்.
0: கொஞ்சம் இருங்க, மன கட்டிங்க வா, இந்த படுக்கை வாங்கி பிரி. ஊருக்குள்ள பாவனை கடிச்சு போடுவானா? பேசினாசு,
6: நான் சொன்ன அந்த கட்டுவிரியல் தான் இதுதான்ப்பா. ரொம்ப நாளாவே இந்த வீட்டுல இந்த திருட்டுத்தனம் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி உள்ள உட்கார வச்சுட்டாங்க. சொன்னா நீ எங்க சண்டைக்கு வருவியோன்னு பயந்துதான் இத்தனை நாளா நான் பேசாம இருந்தேன்.
0: ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து இந்த பணத்தை எல்லாம் அதுல போட்டு வை. உனக்கும் உன்ற பொண்டாட்டிக்கும் திங்கிற சோத்துல இருந்து போடுற துணி வரைக்கும் என்னைக்காவது எதிரியாவது நான் குறைச்சல் வச்சிருப்பா. இவ்வளவு காசையும் திருடிட்டு நயா பைசா கூட என்கிட்ட இல்லன்னு சொல்லி வாய் கூசாம போய் பேசினியே, உன்னை எல்லாம் சுண்ணாம்பு கலவையில வச்சு திணிச்சா கூட பாவம் இல்ல.
5: அத்தே நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி நம்பிக்கை துரோகம் செஞ்சாலே போலீஸ்க்கு பிடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்டலாம்னு சொல்றீங்க அதானே?
3: அது இல்லம்மா.
5: ஓஹோ, மொட்டை அடிச்சு கடுப்புல செம்பளி குத்தி கழுது மேல ஏத்தி வீட்டு துரத்தலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா?
0: ஏய், அப்படி எல்லாம் பண்ணா நம்ம மான மரியாதை தான் போகும். இத பார், நாளைல இருந்து நீ எனக்கு மாமன் கிடையாது. நம்ம தோட்டத்துல 10-30 வேலைக்காரர் இருக்கானே, அதுல நீயும் ஒருத்த. நாளைல இருந்து உனக்கு என்ன வேலை தெரியுமா
6: சொல்லு.
0: தினம் 300 தேங்காய் உரிக்கணும். என்னவோ, நீ தேங்காய் உரிக்கல, நான் உன் தோலை உரிச்சிருவேன்.
2: தேங்காய் உரிச்சிருவேன்.
6: சிந்தாசு, நீ சொன்ன மாதிரி எல்லா பழத்தையும் இந்த பெட்டிக்குள்ள வச்சுட்டேன். இந்த
0: அதை ஆத்தா கிட்ட கொடுக்க.
5: கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி வியவஸ்தை இருக்கா? நீங்க பாட்டுக்கு யதார்த்தமா அந்த பணத்தை தூக்கி ஆத்தா கையில கொடுக்குறீங்க. உங்க ஆத்தாவும் யதார்த்தமா பணத்தை தலைமையில வச்சு தூங்குது. இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க மாமா ஆத்தா தலைமையில பெரிய கல்ல தூக்கி போட்டுட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு ஓட மாட்டாருன்னு என்னங்க நிச்சயம்?
0: ஐயோ,
5: நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு பணம் முக்கியமா இல்ல உங்க அன்பு தெய்வம் உயிரோடு இருக்கிறது முக்கியமா?
0: சிச்சி, எனக்கு பணத்தை விட என்ற ஆத்தா தாண்டி முக்கியம். இந்த இத கொண்டு போய் நீயே பத்திரமா வை.
5: சரிங்க அத்தை, இத கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கிறேன்.
2: ஆரே முக்கா லட்சம் அம்மா பத்திரம்.
0: அத பத்தி நீ கவலைப்படாத.
3: சோழியம் குடிமே சும்மா ஆடாது. நேத்து நீ அவ்வளவு பயபக்தியா கால விழுந்தப்பவே சந்தேகப்பட்ட. ரொம்ப நல்லா நாடகம் ஆடிட்ட.

0: அதனால தானே எடுக்கணும். அதனால தான் உங்க வழிக்கே வந்துட்டேன்.
1: என் வழிக்கு வந்தது சரி, ஆனா வழிக்கு விழுந்து எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜாக்கிரத.
0: சர்வ ஜாகிரதையா இருக்கே அத்தை. என்ன நமக்குள்ள ஆடு புலி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு. இனிமே எந்த காய எப்படி நகர்த்து போறேங்கிறத நிதானமா வேடிக்கை பாரு.
1: அப்படியாம, இப்ப நீ உள்ள வச்ச பணத்தை நாளைக்கு மத்தியானம் ஒரு மணிக்குள்ள நான் வாங்கி தரேன். இதான் நான் நகர்த்துற முதல் காய். அவசரப்படாதமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா.
2: தேவையில்ல, எங்க அப்பா என்ன ஒண்ணும் இல்லாதவரா, சிங்கப்பூர்ல ரப்பர் ஃபேக்டரி வச்சிருக்காரு. இந்த நிமிஷம் நான் போய் நின்னா கூட எனக்கு எங்க வீட்டுக்காரங்க என்ன வேணாலும் செய்வாரு.
1: தயவு செஞ்சு என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துமா. உன் கால வேணாலும் விழுறேன்.
3: அதா உனக்கு என்ன புத்தி கத்தி கெட்டு போச்சா? இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் இவ கால போய் விழுகுறாங்க. அந்த அளவுக்கு பெண் நடந்துருச்சு.
2: என் வீட்டுக்காரர் டாக்டருக்கு படிச்சிருக்காரு, பட்டணத்துல ஒரு ஆஸ்பத்திரி வைக்கணும். ஒரு 5 லட்சம் ரூபாய் கேட்டேன். அதுக்கு உங்க ஆத்தா என்ன சொல்றாங்க தெரியுமா? இது சின்ன சம்பாதிச்ச சொத்து, கண்டவங்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க.
3: ஆமாண்டி, சொத்து புற சின்ன பேர்ல தான் இருக்கு. அவர் தானே இந்த வீட்டுக்குள்ள. நான் வெறும் தத்துப்புள்ள மாதிரி தானே. ஏ தம்பி, ஆத்தா தான் விவரம் எல்லாம் பேசுன, நீ அதே மாதிரி பேசுன, என்ன அர்த்தம்? ஏன் ஆத்தா, நான் வேற, தம்பி வேறையா? டேய், இப்போ உனக்கு என்ன ஆஸ்பத்திரி தானே வைக்கணும். உனக்கு எவ்வளோடா பணம் வேணும்? 6 லட்சம். அவ்வளவுதான்டா. பிள்ளை, ஏ தொண்டை கிட்ட உள்ள வச்சு பணம் கொடுத்தனால அதை அப்படியே பொட்டியோட எடுத்துட்டோம். அக்கா, உன்ற கை ராசியான கையே, உன்ற கையால வாங்கி தம்பி கிட்ட கொடு. அப்பதான் தம்பி திறக்கிற ஆஸ்பத்திரிக்கு நிறைய நோயாளிக்கு வருவாங்க. உண்மை குடு. ஓ, நல்லா சாமி கும்பிட்டு கூட. அக்கா
1: ஏன் சிந்தாஸ், மணி ஒன்னாயிடுச்சு இல்ல?
3: ஏனாக்கா
1: இல்ல, நல்ல நேரம், அதுக்காக கேட்டேன். கொடுமா.
0: எங்க எங்கயோ கண்காணாத இடத்துல ஆஸ்பத்திரி திறக்கறத விட நம்ம ஊர்லயே உங்க ஆத்தா பேர்லயே ஒரு தர்மாஸ்பத்திரி திறந்தா அது ஆத்தாவுக்கு எவ்வளவு கௌரவமா இருக்கும்.
3: நமக்கு இந்த ரோஷம் வராம போச்சு. இதுக்கு தான் பொண்டாட்டி வேணுங்கிறது. ஏனாத்தா அப்படியே செஞ்சிருவே.
0: மகாஜனகளே, என் புருஷனுக்கு உயிருக்கு உயிரான ஆத்தா, அதாவது என்னோட மாமியார், அவங்க இந்த ஆஸ்பத்திரிய தர்மாஸ்பத்திரிய திறக்கணும்னு முடிவு பண்ணாங்க பாருங்க. அது மீறின சமாச்சாரம். அதுக்காக பெற்ற அன்னைக்கு முதல் மாலை. அடுத்தபடியாக அன்னையின் உத்தம புத்திரனுக்கு அன்பு மாலை.
3: ஏப்பா, அந்த பையன் டாக்டருக்கு படிச்சிருக்கான், அவனுக்கு மாலை போட்டா கௌரவம் எனக்கு எதுக்கு?
4: இப்போ மாலை போட்டுக்க வேண்டிய முக்கியமான நேரம்ப்பா. போட்டுக்கு சிங்காஸ்.
0: இனிமே நோயாளிகளை கூப்பிடலாம், உங்க தம்பி ஊசி போட்டு.
3: இத பாருங்க, என்ற தம்பி மருந்து மாத்திரை மிஷின் எல்லாம் நாளைக்கு டவுன்ல தான் போய் வாங்கிட்டு வரணும். வேணா இன்னைக்கு ஒரு நாளைக்கு உடம்ப பார்த்துட்டு சீட் எழுதி கொடுக்க சொல்றேன். நீங்க மருந்து வாங்குறதுக்கு நானே காசு கொடுத்துறேன். கஷ்ட கஷ்டம் முடி எடுத்துக்காம எல்லாரும் ஒரு ஓசல லைனா வரணும். ஏனுங்க, இது தர்ம ஆஸ்பத்திரி, ஏதோ ஏழைவாளிகளுக்கு ஊசி போடுறதுக்காக திறந்து வச்சிருக்கேன். கவர்மெண்ட் உத்தியோகத்துக்காக நீங்க முதல்ல வந்து எப்படி வேற எங்க போய் ஊசி போட்டுக்கோங்க.
4: நான் ஊசி போட்டுக்க வரல, ஊசி போடாத செக் பண்ண வந்திருக்கேன். உங்க தம்பி டாக்டருக்கு படிச்சது நிஜமான தெரிஞ்சுக்க வந்திருக்கேன்.
3: என் தம்பிய லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டாக்டருக்கு படிக்க வச்சது நானாக்கும். அது இல்லாமையா ஊரை கூட்டி திருவிழா மாதிரி இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணிருப்பேன். அண்ணே, நான் பாஸ் பண்ணிட்டேன், பேப்பர் நம்பர் வந்திருக்குன்னு அந்த பையன் காட்டினப்போ 1000 பேர் கண்ணாடம் போட்டாயானா? ஆளுகிட்ட என்ன பேசுறதுன்னு ரோஷம் பண்ணிக்கிட்டு பேசு.
4: அனாவசியமா பதட்டப்படாதீங்க. உங்க தம்பி டாக்டருக்கு படிச்சிருந்தா அந்த சர்டிபிகேட்ட காட்ட சொல்லுங்க.
3: என்ன கேக்குறாங்க?
0: இது பாருங்க, உங்க தம்பி டாக்டருக்கு படிச்சிருந்தா கவர்மெண்ட்ல ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க.
3: ஆர்டிஓ டவுன்ல இருந்து அந்த பைய வரும்போது இவ்வளவு பெரிய ட்ரங்க் பண்ணி கொண்டு வந்தான். அது நிறைய காகிதம் இருந்தது, எல்லா ரத்தம் இருக்கும்.
0: இது பாருங்க, இவருக்கு இதெல்லாம் புரியாது, படிச்சவர்கிட்டயே பேசுங்க.
3: டேய் தம்பி, நீ ஒண்ணும் பயப்படாதடா. அந்த நாள் என்னமோ கேட்டாரே, அதை மட்டும் காட்டிடு.
4: எங்க மிஸ்டர் சர்டிபிகேட்? எக்ஸ்கியூஸ் மீ, நான்சென்ஸ்.
3: ஏய்
4: உன் தம்பி இதுவரைக்கும் எந்த நோயாளியும் பாக்கல. அப்படி பார்த்து ஏதாவது உரி நடந்திருந்தா நான் நினைச்சா கூட மன்னிச்சிருக்க முடியாது. இனிமே உன் தம்பி டாக்டர் நிறைய மறந்து சொல்லு. நடங்கையா?
3: ஆடுபுலி
4: ஆட்டம் இப்பதான் களகட்ட ஆரம்பிச்சிருக்கு.
2: ஒன்னு
0: ரெண்டு மூணு படிச்சிருக்கேன்.

0: உங்க அம்மா கட்டி இருக்கிற தாலிக்கு மூணு முடிச்சுதா, நான் கட்டி இருக்கிற தாலிக்கு மூணு முடிச்சுதா, இப்ப நீ கட்ட போற தாலிக்கு மூணு முடிச்சுதா. மாமா என்ன மாதிரிதெல்லாம் இந்த பொண்ணு முழுகாம இருக்கு, அதுக்கு உங்க பையன் தான்
1: காரணம். இந்த ஏக்கன வர பண்ணிக்கிறியா? வாங்கடா தாலியா.
2: இன்ன ஒரு பத்து அடி வேணாலும் அடிச்சிருக்க, மான மரியாதையெல்லாம் போயிடுமே ஐயா.
1: அத முதல்ல இவன் யோசிச்சிருக்கணும். டேய் வாங்கடா தாலியா.
2: என் மானமே போச்சடா.
1: ஏங்க ஏற்கனவே அவர் அடிச்சிட்டாரு, நீங்க வேற போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்களே.
2: உனக்கெல்லாம் அவன் மேல திடீர்
1: நக்கறேன். மச்சான் ஆயிட்டாரு.
2: மச்சானா?
1: ஆமாங்க, இதன் தங்கச்சி தான்.
2: தங்கச்சியா? எவன் எவனுக்கோ நான் தங்கச்சி ஆயிட்டேனே.
1: கையெல்லாம் பிடிச்சு நாடி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க.
3: நாடி துடிப்பு தாறுமாறாவே இருக்கு.
4: ஐயோ, ஆமா அந்த ரத்த கொதிப்பு எல்லாம் எப்படி இருக்கு பாரு.
3: ரத்த கொதிப்பு எக்கச்சக்கமா இருக்கு. பாத்தா
0: ஏ வைத்தரே, சக்கர வியாதிங்கிறது ரொம்ப மோசமான வியாதி, செதுக்கும் அதுவும் இருக்கான்னு செக் பண்ணிடுங்களேன்.
3: சக்கர வியாதியும் இருக்கு.
0: ஐயோ, இந்த வியாதியில இருக்கிறவங்க களியும் கம்மஞ்சோறும் தவிர வேற எதுவுமே சாப்பிட கூடாது இல்ல?
3: ஆமாமா, அது ரெண்டு தவிர்த்து வேற எதுவும் கொடுக்க
2: கூடாது. எல்லாருமே சேர்ந்து சதி பண்றாங்க.
1: ஆத்தா படாத்தா, இத பாராத்தா, உனக்கோ வயசாயிருச்சு. இத்தனை நாளா என்னென்ன சாப்பிட்டு அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன். ஆனா இனிமே கொஞ்ச நாளைக்கு வைத்தியர் என்ன சொல்றாரோ தயவு செஞ்சு அதை கேளாத்தா.
2: அன்பு தங்கிக்கு என்ன ஆச்சு?
1: ஏகப்பட்ட வியாதி வந்துருச்சு. இனிமே களியும் கம்மஞ்சோரை தவிர வேற எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு வைத்தியர் சொல்லிட்டார்.
0: இத பாருங்க, உங்க ஆத்தா சாப்பாட்டுல மட்டும் கட்டுப்பாடா இருந்தா பத்தாது, இனிமே அவங்களுக்கு பரிபூர்ண ரெஸ்ட் தேவை இல்ல வைத்தியரே?
3: ஆமாமா, இனிமே நடமாட்டமே இருக்க கூடாது, எல்லாம் படுத்த படுக்கதான்.
4: என்னையா சுத்த அர்த்தங்கட்டதனமா பேசிட்டு, இந்த வீட்டோட வரவு செலவு பூராத்தையும் என்ற பொண்டாட்டி நாகமணி தான் கவனிச்சிட்டு இருக்கா. வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கறதுக்காக ஒரு நாளைக்கு 900 தரம் பீரோவை துறக்கறா மூடுறா, அதுவே பெரிய அலைச்சல் தானே. ஆனா அதுக்காக கஜானா சாவிய யார் அனுப்பி கொடுக்கறதுன்னு
2: வேண்டாம். இருந்தா
1: பாருங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க சம்சாரம் வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் என்ன வேலை வெட்டி செஞ்சிருக்காங்க? சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு படு தூங்கிட்டு இருக்காங்க. இந்த கஜானா சாவி அவங்க வாங்கி வச்சுட்டா கௌரவம் என்ன குறைஞ்சா போயிடு.
0: எரிச்சல் கலப்புற மாதிரி பேசாத. நான் காலேஜ் வரைக்கும் போய் டிகிரி கோர்ஸ் வாங்கினவன். இந்த மாதிரி அடிப்படை வேலை செய்யறதுக்கெல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகள் நான் வரல.
1: ஓஹோ, காலேஜ்ல படிச்சா இதெல்லாம் எடுபடி வேலைன்னு அர்த்தமா? அந்த சாவி கொடு.
2: அவளுக்கு எதுக்கு பதவியும் தரமோ?
1: நீ பயப்படாத, அந்த சாவி கொடு. இத பாருடி, இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வரவு செலவுமே நீ தான் பாத்துக்கற. தப்பி தவறி இந்த சாவி மட்டும் வேற யாருக்காச்சும் கைக்கு போச்சு, உன்னை தொலைச்சிடும் தொலைச்சு. இப்படி
0: இது பாருங்க, உங்க ஆத்தாவை பார்த்தா பரிதாபமா இருக்கு. ஒரு வேளையாவது அரிசி சாதம் கொடுக்கலான் இருக்கேன். நீங்க தப்பா
1: பிள்ளை ருக்கு. என்ன பிள்ளை ஆச்சே? அச்சோ, இந்த வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னா வந்துகிட்டே இருக்கேன். யோ வைத்தியர, கொஞ்சம் வந்து என்னன்னு பாரியா.
0: இது என்னன்னு எனக்கே தெரியும்.
1: என்னடி இது கொமட்டிட்டு வருது உனக்கே தெரியுங்கற? என்ன விஷயம்?
0: நீங்க அப்பா போறீங்க.
1: நான் ஐயனா போறா? ஆதா, நீ கிளவி ஆயிட்ட. உனக்கு பேர கொண்டு போறது போது பண்ண கட்டி. நீ ஓடி போய் மாமனார் வீட்டுல மாப்பிளையோட வீர சமாச்சாரத்தை சொல்லிட்டு வந்துரு.
3: சரிங்க.
5: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் எங்க சின்ன ராசா திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: முதன்மை அலைவரிசைகள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் எங்க சின்ன ராசா திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: என்ன நாகமணி, காலையில இருந்து என் பிள்ளையும் புருஷனும் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. ஹார்லிக்ஸ் ஜூஸோ கொண்டு வந்து வெறும் கையோட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கூட்டி வச்சு
2: அவளுக்கே கஞ்சியும் கரையும்னு ஆயி போச்சு. கடைசி முயற்சியா ஏதாவது திட்டம் வச்சிருக்கேன்.
3: நாளை சாயந்தரத்துக்குள்ள அவளை வேறோட சாய்க்கிறனா இல்லையா பாரு.
2: இப்பதான் நீங்க வரது கொஞ்சம் முன்னாலதான் பறந்துட்டு போனாங்க.

0: பரவாயில்லைங்க, நாளைக்கு நாங்க வரோம்.
1: குங்குமப்பூவை புள்ளதாச்சி பொம்பளைக்கு தினமும் பால்ல கலந்து குடிச்சா பிறக்கிற குழந்தை நல்ல சிகப்பா அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப வசதியானது, மெட்ராஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். இதை தினமும் பால்ல கலந்து ருக்மணி குடிக்க சொல்லுங்க. பாருங்க
2: வாங்க. ஏனாட்டாயா அப்ப நம்ம வீட்டு பின்னாடி அரளி செடி இருக்கே, அதுல இருந்து ஒரு நாலஞ்சு விதைய பறிச்சு பொடி பண்ணி கொண்டுட்டு வா.
3: அரளி விதை பயங்கரமான விஷமாச்சு, அது எனக்கு கொண்டு வர சொல்றேன்.
2: அவங்க அப்பா அவளுக்காக ஆசையா கொண்டு வந்து கொடுத்த குங்குமப்பூ, இத வச்சு அவ கதையை முடிச்சிடுற. இத பாருக்கண்ண, ருக்கு தாய் இல்லாத பொண்ணு, நாம தான் அவளை பக்குவமா பாத்துக்கணும். சாயந்தரம் அவங்க ஐயா வந்தப்போ இந்த குங்குமப்பூவை கொடுத்துட்டு போனாரு. இதோ வந்துட்டேன்.
4: என்னது
5: குங்குமப்பூ? சாயங்காலம் ஐயா வந்திருந்தப்போ அவர் கொடுத்துட்டு போனாரா? நீ தினம் அதை பால்ல கலந்து குடிச்சீன்னா பிறக்க போற குழந்தை செக்கச்சவேர்னு பிறக்குமா. இது வேற ரொம்ப ஒஸ்தியானது, மெட்ராஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்ததுன்னு மையம் சொன்னாரா.
4: சரி சரி, பால் சூடா அறுத்துக்குள்ள குங்குமப்பூ கலந்துருங்க, இல்லன்னா சாப்பிடறதுக்கு கசப்பா இருக்கும்.
5: குடிருக்கு
4: இல்ல, முத முதல்ல குடிக்க போறேன். போய் கை கால் மூஞ்சலாம் கழுவிட்டு சாமி கும்பிட்டு குடிக்கிறேனே.
5: ஆமா முல்ல, இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் சாமி கும்பிட்டு செய்யறதா நல்லது. போயிட்டு வந்துரு.
6: எனக்கு இந்த தாலி கடிச்சது உங்களாலதான். இந்த தாலி மேல சத்தியமா சொல்றேன், நீங்க சாப்பிட போறது குங்குமப்பூ இல்ல வேஷம். என் புருஷன் தான் அருளி வதி பொடி பண்ணி கொடுத்தாரு, அது உங்க மாமியாரு குங்குமப்பூல கலந்தது என் கண்ணால.
5: ருக்கு எவ்வளவு மூஞ்சி வந்துட்டியா?
4: என்ன
5: எதுக்கு பிள்ளை இது?
4: யாரோ வச்ச விஷத்தால நான் சாவறதை விட புருஷன் கையால செத்த புண்ணியமாவது கிடைக்கும். இந்த ஒரே வெட்ட வச்சிருக்கு.
5: ருக்கு இவ்வளவு நேரம் நல்லா தானே பிள்ளை இருந்த, இப்ப திடீர்னு விஷம் விஷம் பேசுற, எதுல பிள்ளை விஷம் வச்சிருக்கு?
4: இப்ப நீங்க பால கலந்துருக்கீங்களே அந்த குங்குமப்பூல.

0: திரைப்பட ஒளிச்சித்திரம் இதில் நடித்துள்ளவர்கள் கே பாக்கியராஜ், ராதா, சி ஆர் சரஸ்வதி, குலதெய்வம் ராஜகோபால் மற்றும் பலர். இசை சங்கர் கணேஷ், கதை திரைக்கதை இயக்கம் கே பாக்கியராஜ்.
1: நேர்களை இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்த விழுப்புரம் மாவட்டம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்யராஜ் அவர்களுடன் நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:14. மாலை நேரம் மனதை வருடும் தென்றலாக இசை என்ற இனிய மொழியில் இதயங்களை இணைக்கும் நேரமாக உங்கள் அன்புக்குரிய வானொலியில் பொன்னான இனிய பாடல்களை கேட்க இருக்கும் இந்நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. வாழ்க்கையில் நாம் அனைவரும் ஏதோ ஒரு பாதையில் பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். சில பாதைகள் நம்மை வெற்றிக்கு அழைத்து செல்லும், சில பாதைகள் பாடங்களை கற்றுத்தரும், சில பாதைகள் நினைவுகளால் நிறைந்திருக்கும், சில பாதைகள் புதிய கனவுகளை நோக்கி நம்மை வழி நடத்தும். இன்று நம் பொன்மாலை பொழுதில் பாதை என்ற அழகான தலைப்பின் வழி

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. நதி போகும் கூழாங்கல் பயணம் தடயமில்லை, வழி தாங்கும் சுமை தாங்கி மண்ணில் பாரமில்லை. ஒவ்வொரு அலையின் பின் இன்னொரு கடலுண்ட, நம் கண்ணீரும் இனிக்கட்டுமே. பாடல் கேட்கலாம் பிசாசு திரைப்படத்திலிருந்து, உத்ரா உன்னிகிருஷ்ணன் குரலில்.

0: பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிராமத்து மின்னல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். மலேசியா வாசுதேவன் மற்றும் கே எஸ் சித்ரா பாடிய பாடல்.
1: நீ போகும் பா

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. ஓடும் நதியில் போகும் நதியும் ஓடும் போகும், அழுவதும் சிரிப்பதும் உன் வேலை. நடப்பவை நடக்கட்டும் அவன் லீலை, மரங்கள் இங்கு பேசும் பனித்துளிகள் மாயம் காட்டும். இது நீ கொஞ்சம் உணர்ந்தால் பிற உயிர்கள் உன்னை தொடரும். பாடல் கேட்கலாம். ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்தான்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மின் நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. மஞ்சு மூட்டமா மனசுக்குள்ள போகிற வருகிற நினைவுகள், உறங்குறது உள்ள ஒரு விஷயம், உறக்கம் கலைஞ்சா நேசம் தெரியும், காத்திருப்பேன் நான் திரும்பி வர. பாடல் கேட்கலாம் விடுதலை திரைப்படத்திலிருந்தோம்.

0: போடி, நான் வரேன்.
1: திருப்பி நான் திரும்பி வரேன்.

0: முத மாசம் சம்பளம்னு மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத. எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன்.

0: பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வரேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவாக உசிரே உனக்கு நேர்ந்து விட்டேன், இருந்தும் நெருங்க பயந்துக்கிட்டேன். மனசெல்லாம் கண்ணாடி, உடைக்காத பந்தாடி, வதைக்காத கண்ணே கண்மணியே. பாடல் கேட்கலாம். ஆத்தா உன் கோவிலிலே திரைப்படத்திலிருந்தோம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 5:30 ஏழு நொடி. நிகழ்ச்சியில் தொடர்வது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை திரையிசை கேட்டீர்கள்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடைச்சல்.
0: விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள்.
2: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு. காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
3: RBI சொல்கிறது,
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடைச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு கண்டுள்ள முக்கிய மாற்றங்களுக்கு ஏழைகளின் நலம் மேம்பாடே அடிப்படை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசு கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கிலான மக்களுக்கு வங்கி வசதி மற்றும் நிதி பாதுகாப்பு வழங்கியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையிலான வேளாண் பணிக்குழு மற்றும் வேளாண் அமைச்சர்கள் கூட்டம் இந்தூரில் நாளை தொடங்க உள்ளது. இந்தியாவின் பொது சேவை ஒலிபரப்பு அமைப்பான ஆகாஷ்வாணி இன்றுடன் 90 ஆண்டுகளை நிறைவு செய்து புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா புரட்சிகரமான பல மாற்றங்களை சந்தித்திருப்பதாகவும், ஏழைகள் மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் நல மேம்பாடே இம்மாற்றங்களின் அடிப்படை என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து பிரதமரின் சமூக ஊடகப்பதிவில் இடம்பெற்றுள்ள கூடுதல் விவரங்கள்.
5: கடைக்கோடி மனிதனுக்கும் கடைத்தேற்றம் என்பதே அரசின் குறிக்கோள் என்றும், வளர்ச்சியின் பலன்கள் நீண்ட காலமாகவே புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கும் சென்று சேருவதை உறுதிப்படுத்தவே அரசு தொடர்ச்சியாக முயன்று வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கான வாய்ப்புகள் மற்றும் கண்ணியத்தை மேம்படுத்துவதே ஜன்தன் வங்கி கணக்கு, நேரடி ரொக்க மானியம், ஸ்வச் பாரத், ஜல் ஜீவன், ஆயுஷ்மான் பாரத் போன்ற அரசு திட்டங்களின் நோக்கம் என்றும், ஏழைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான அரசின் இத்தகைய முயற்சிகளில் தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்றும் அவர் கூறியுள்ளார். டிஜிட்டல் வசதிகளின் பயன்பாட்டினால் திட்டங்களின் அமலாக்கத்தில் கசிவுகள் தவிர்க்கப்பட்டு செயல்திறன் மேம்பட்டு உள்ளதாகவும், நிர்வாகம் மீதான மக்களின் நம்பிக்கை வலுவடைந்திருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். ஏழைகளின் நலன் என்னும் கூட்டு முயற்சிகளால் முன்னேறிய இந்தியா என்னும் இலக்கை நோக்கிய பயணம் மேலும் துரிதமாகியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
4: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கிலான மக்களுக்கு வங்கி வசதி, வேலைவாய்ப்பு மற்றும் நிதி பாதுகாப்பு வழங்கியிருப்பதாக

0: உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏழைகளின் நலனுக்கே உயர் முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் ஜன்தன், முத்ரா, சுவாநிதி போன்ற திட்டங்கள் மூலம் ஏழை மக்கள் பொருளாதாரத்தின் பிரதான நீரோட்டத்துடன் ஒருங்கிணைக்கப்படுவதால் ஏழைகளின் வாழ்க்கை தரம் அதிகரித்து முன்னேறிய இந்தியாவை உருவாக்கும் பணிகளுக்கு வலுவான அடித்தளமும் கிடைத்து வருவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாடு முழுவதிலும் கோடிக்கணக்கிலான ஏழை மக்களின் வாழ்வில் கண்ணியம், பாதுகாப்பு மற்றும் தன்னம்பிக்கையின் புதிய அத்தியாயமாகவே கடந்த 12 ஆண்டுகள் திகழ்வதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். பிஎம் ஆவாஸ், ஜல்ஜீவன், உஜ்வாலா, ஜன்தன், கரீப் கல்யாண், ஆயுஷ்மான் பாரத் போன்ற அரசின் பல்வேறு முன்முயற்சிகளால் கடுமையான சூழல்களை சமாளிக்கும் பலம் கோடிக்கணக்கிலான குடும்பங்களுக்கு கிடைத்திருப்பதாக திரு சவுகான் தெரிவித்துள்ளார். பிஎம் ஆவாஸ் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 4 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு கழிவறை, குடிநீர் இணைப்பு, எல்பிஜி போன்ற அடிப்படை வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்த சாதனை நாட்டின் வீட்டு வசதி துறையில் முன்னெப்போதும் இல்லாத புரட்சி என்றும் இதனால் லட்சக்கணக்கிலான குடும்பங்களின் வாழ்வில் கண்ணியம், பாதுகாப்பு மற்றும் புதிய நம்பிக்கை பிறந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று சண்டிகரில் காமன்வெல்த் நாடாளுமன்றங்கள் சங்கத்தின் இந்திய பிராந்திய 2 மண்டல மாநாட்டை தொடக்கி வைத்தார். ஹரியானா சட்டப்பேரவையில் நடைபெறும் இந்த 3 மாநாட்டில் பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல், டெல்லி, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து சட்டப்பேரவைத் தலைவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விக்சித் பாரத் இலக்கை எட்டுவது குறித்தும் ஜனநாயக அமைப்புகளை மேலும் திறம்பட்டதாக மாற்றுவது குறித்தும் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்தும் விவாதிக்கிறார்கள். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் இந்திய தலைமையின் கீழ் பிரிக்ஸ் வேளாண் பணிக்குழு மற்றும் பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் நாளை முதல் வரும் 13 வரை நடைபெறவுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையிலான வேளாண் ஒத்துழைப்பிற்கு புதிய திசை காட்டும் நிகழ்வாக இது அமையும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் இன்று போபாலில் செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் கூறினார். உலகின் சக்தி வாய்ந்த பன்னாட்டு அமைப்புகளில் ஒன்றாக பிரிக்ஸ் கூட்டமைப்பு மேம்பட்டு இருப்பதையும் உலகின் 42% விவசாய நிலங்களை தன்னகத்தே கொண்டுள்ள பிரிக்ஸ் நாடுகள் உலகின் மொத்த வேளாண் உற்பத்தியில் 45% பங்களித்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணியின் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. 25 அரசியல் கட்சிகள் இதில் பங்கேற்றதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். 2 ஒருமுறை இத்தகைய கூட்டங்களை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அடுத்த கூட்டம் வரும் ஆகஸ்ட் மாதம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி, மூத்த தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு உமர் அப்துல்லா உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்றனர். ஆயினும் திமுக, ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் இதில் கலந்து கொள்ளவில்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவின் பொது சேவை ஒலிபரப்பு அமைப்பான ஆகாஷ்வாணி இன்றுடன் 90 நிறைவு செய்துள்ளது. 1936 இதே June 8 அன்றுதான் இந்திய அரசு ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்நாள் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் தகவல் ஒலிபரப்புத் துறையில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட நாளாக திகழ்கிறது. அகில இந்திய வானொலி தலைமுறைகளை தாண்டி எதிரொலிக்கும் குரலாக தேசத்தின் கதைகள், மாண்புகள் மற்றும் லட்சியங்களை நாடு முழுவதிலும் உள்ள மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றி வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
2: விடுதலைக்கு பிந்தைய காலத்தில் அகில இந்திய வானொலி 1956 ஆகாஷ்வாணி என்ற பெயரை ஏற்று துரிதமான முறையில் விரிவடைந்து தற்போது 591 வானொலி நிலையங்கள் மூலம் நாட்டின் 98% மக்களை சென்றடைந்து வருகிறது. மக்கள் நலன், மக்களின் மகிழ்ச்சி என்ற குறிக்கோளின் அடிப்படையில் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் மற்றும் செய்தி அறிக்கைகள் 23 மொழிகள் மற்றும் 146 கிளை மொழிகளில் ஒலிபரப்பாகின்றன. ஆகாஷ்வாணியின் செய்தி பிரிவு நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் அனைத்து பிரிவு மக்களுக்கு தேவையான செய்திகள் மற்றும் தகவல்களை 24 வழங்கி வருகிறது. ஆகாஷ்வாணியின் வெளிநாடுக்கான சேவை பிரிவு 100 நாடுகளில் பரவி உள்ள இந்தியர்களை சென்றடைந்து உலகளவில் இந்தியாவின் குரலாகவே ஒலித்து வருகிறது. வானொலி ஒலிபரப்புத் துறையில் உன்னதமான தொழில்முறை நன்னெறிகளை ஆகாஷ்வாணி முழுமையாக பின்பற்றி வருவதும்

0: குறிப்பிடத்தக்கது.
1: சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு விடைத்தாள் மதிப்பீட்டிற்கான ஓஎஸ்எம் முறையை ஆட்சேபித்து இந்திய தேசிய மாணவர் யூனியன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பொதுநலன் மனு மீது மத்திய அரசு மற்றும் சிபிஎஸ்இ நிர்வாகத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த வழக்கில் அடுத்த கட்ட விசாரணை வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்றும் நீதிபதிகள் திருமதி நீனா பன்சால் கிருஷ்ணா, திருமதி மது ஜெயின் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று உத்தரவிட்டது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு விடைத்தாள் நகல்களை சரிபார்த்து மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கும் இணையதளம் கடந்த 2ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை முழு அளவில் செயல்பட்டதாக சிபிஎஸ்இ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 160,000 மேற்பட்ட மாணவர்கள் 3,08,000 விடைத்தாள் நகல்கள் மீது விண்ணப்பங்களை பதிவு செய்திருப்பதாகவும், இந்நடைமுறைகளின் போது பிரத்யேக சைபர் கண்காணிப்பு குழுக்கள் மூலம் இணையதளம் தொடர்ச்சியான முறையில் கண்காணிக்கப்பட்டதாகவும் சிபிஎஸ்இ கூறியது. தேர்வு முடிவுகளுக்கு பிந்தைய சேவைகளின் முதலாவது கட்டத்தில் விடைத்தாள் நகல் கோரி வெற்றிகரமாக விண்ணப்பித்தவர்கள் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு தகுதி உள்ளவர்கள் என்பதால், முதல் கட்டத்தில் சரியாக விண்ணப்பிக்காத மாணவர்களின் பதிவு எண் 2ஆம் கட்டத்தில் இல்லாத எண் போல காட்டப்படுவதில் தவறேதும் இல்லை என்றும் சிபிஎஸ்இ தெளிவுபடுத்தியுள்ளது. தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தால் சிம்கார்டு KYC இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக BSNL நிறுவனத்தின் பெயரில் சந்தாதாரர்களுக்கு வரும் செய்தி போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை அறியும் பிரிவு தெரிவித்துள்ளது. இத்தகைய நோட்டீஸ் எதையும் BSNL பிறப்பிக்கவில்லை என்றும், இதை நம்பி பொதுமக்கள் தங்களின் வங்கிக் கணக்கு விவரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உலக கடற்கரை தினத்தை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரையில் இன்று நடைபெற்ற தூய்மைப் பணி இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி தொடக்கி வைத்தார். பல்வேறு பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த NSS மாணவ மாணவியர்கள் மற்றும் அலுவலர்கள் இதில் கலந்து கொண்டு சுமார் 3.5 டன் கழிவுகளை கடற்கரை பகுதியிலிருந்து அகற்றினர். பிளாஸ்டிக் ஒழிப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 3-4 நாட்களில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளுக்கு முன்னேற சாதகமான சூழல் தென்படுவதாக இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. வரும் வியாழக்கிழமை வரை ஒடிசா, கடலோர ஆந்திரா மற்றும் ஏனாம் பகுதிகளில் ஈரப்பதத்துடன் கூடிய அதிக வெப்பநிலை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வுத்துறை கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு கண்டுள்ள முக்கிய மாற்றங்களுக்கு ஏழைகளின் நல மேம்பாடே அடிப்படை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசு கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கிலான மக்களுக்கு வங்கி வசதி மற்றும் நிதி பாதுகாப்பு வழங்கியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையிலான வேளாண் பணிக்குழு மற்றும் வேளாண் அமைச்சர்கள் கூட்டம் இந்தூரில் நாளை தொடங்க உள்ளது. இந்தியாவின் பொது சேவை ஒலிபரப்பு அமைப்பான ஆகாஷ்வாணி இன்றுடன் 90 ஆண்டுகளை நிறைவு செய்து புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: சீக்ரோ டிபன் பேக் பண்ணுங்க ராஜு. மொபைல வை
3: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
2: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
3: அப்ப சரியான நம்பர்
2: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 6:20:55 நிகழ்ச்சியில் தொடர்வது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் முதலாவதாக எஸ் சௌமியா பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பக்தி மனம் கமழும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் நிறைவாக எஸ் சௌமியா பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50. நிகழ்ச்சியில் தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இன்று இரவு 7:00 to 7:15 திரையிசை, 7:25 உழவலுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்து விழுப்புரம் மாவட்டம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாகிராஜ் அவர்கள் உடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல். 8:00 ரேடியோ ரிப்போர்ட் ஆன் வானொலிக்கு 90, 8:30 வானொலிக்கு 90 கொண்டாட நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் 91 நேயர் திருச்சிராப்பள்ளி ஆர் முத்துநாராயணன் அவர்களுடன் சந்திப்பு. படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 9:15 டெல்லி அஞ்சல் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 10:00 to 10:25 வரை தேன்மொழி.

9:30 செய்திச் சுடர். மத்திய அரசின் 12 கால சாதனைகள் வரிசையில் நிதி சீர்திருத்தம் பற்றி பட்டய கணக்காளர் சென்னை ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் வடிவழகி அவர்கள். 9:10 முதல் 10:25 வரை தேன்மழை, 10:25 முதல் 11 வரை மத்திய அரசின் 12 கால நிறைவை ஒட்டி பல்வேறு கருப்பொருட்களின் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 11 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போவில் இன்று இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர்விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 10 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணி தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

இனி நாளை நமது நிலையம் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்க. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் இமையவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவலுக்கான செய்திகள். இதில் அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்கள். இதில் மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரமான பாஸ்போ பாக்டீரியா குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவும் நிலத்த வாழ்வு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பழக்க வழக்கங்கள். வழங்குபவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் மலரும் மொட்டுக்கள் வளரிளம் பருவத்திற்கான நிகழ்ச்சி. பதின்பருவ மாணவர்களை வழி நடத்துவதில் பெற்றோர் ஆசிரியரின் பங்கு குறித்து உளவியல் ஆலோசகர் டி. விஜயகுமாரி அவர்களுடன் நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ கர்ப்ப காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய உணவுகளும் உடற்பயிற்சியும் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். எல். ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9:00 அரங்கிசை. இதில் ரஞ்சனி சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேல காவேரி ஆர். தியாகராஜன் அவர்கள் வயலின், கும்பகோணம் எஸ். சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எம். ஜி. சுமந்தா அவர்கள் மோர்சிங். சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு கோடையின் தாக்கத்தை தவிர்க்க. நெருப்படுத்துகிறார் சசிகலா அவர்கள். 11:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் வளர்ச்சி பயணம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது ஜனத்தன் வங்கி கணக்கு குறித்து புதுவை கிராம வங்கியின் தலைவர் திரு டி. ரத்னவேல் பங்கேற்கும் நேர்முகம். 12:00 கல்வராயன் மலையும் கடுக்காய் மரமும் சித்திரம் அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. இதில் பித்துக்குலை பி. முருகதாஸ் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்துடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். சட்டம் அறிவோம். உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி. பானுமதி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி. ஆனந்தி. 2:15 என்று நினைவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் சுதா ரகுநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 ஒளிச்சித்திரம் இயற்கை திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை வித்யாசாகர் கதை இயக்கம் எஸ். பி. ஜனநாதன் அவர்கள். 5:00 பொன்மாலை பொழுது. 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவலுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் எண்ணெய் வித்து பயிர்

தமிழகத்தில் உயர் விளைச்சல் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் த. நடராஜன் அவர்களுடன் நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். இரவு 8 மணிக்கு செய்திச்சுடர். மத்திய அரசின் 12 கால சாதனைகள் வரிசையில் நிதி சீர்திருத்தம் பற்றி பட்டய கணக்காளர் சென்னை ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம். உரன் உடையார்பவர் வடிவழகி அவர்கள். எட்டு 8:30 முதல் 8:55 வரை திரையிசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 முதல் 10:25 வரை தேன்மழை. 10:25 முதல் மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவை ஒட்டி பல்வேறு கருப்பொருள்களின் புதுடெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்கள் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்தி ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போவில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 வணக்கம் மக்களை. 8:02 8:30 நம்ம புதுவை நிலை நேர்கிறார் RJ ஜோஸ்பின். 8:55 சைபால் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பார் மரன் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்று இரண்டு. 12:50 புதின பக்கங்கள் ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஷீல் விழிப்பு திரு விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. உயில் மற்றும் வாரிசு சன்மை தட்டம் குறித்து விளக்கமளிக்க உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் பானுமதி அவர்கள் உடன் உரையாடுபவர் பி ஆனந்த். 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 ஹலோ டாக்டர். இதில் சமூக அடிப்படை நிலத்தொழில் பராமரிப்பு குறித்து நேரில் விளக்கமளிக்கிறார் தடுப்பு மற்றும் சமூக மருத்துவத்துறை டாக்டர் ஜி கார்த்திகா அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் தொலைபேசி வழி காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு. ஆறு 20:00 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்பதி தொலைபேசி வழி நேர்விருப்பம். 8:00 மியூசிக் பை தவே. 9:15 தேன் சிந்தை வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 7:20. நிகழ்ச்சியில் தொடர்வது திரையிசை. நிகழ்ச்சி தொடங்கும் முன்
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரையிசை நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்கலாம். விக்ரம் வேதா திரைப்படத்திலிருந்தார்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். தர்மதுரை திரைப்படத்திலிருந்த பாடலை பாடியிருப்பவர்கள் சின்மை மற்றும் ராகுல் நம்பியார்.

நேயர்கள் இதுவரை திரையிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லெப்டினன்ட் கமாண்டர் சூரஜ் பிரசார், லெப்டினன்ட் கர்னல் நிதேஷ் பாரதி சுக்லா, மேஜர் ஆதித்ய பிரதாப் சிங், ஆய்வாளர்கள் லக்ஷ்மண் கேவத், ரமேஸ்வர் பிரசாத் தேஷ்முக் ஆகியோருக்கு ஷௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர்கள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தொழில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா திகழும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான பணிகளை விரைவுபடுத்துவதற்கான இணையதள சேவையை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதலீட்டாளர்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தொழிற்பூங்காக்கள் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறையின் கூடுதல் செயலர் திரு பிரவீன் கனோஜா, பெட்ரோலிய பொருட்களின் உற்பத்தியும் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும், பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமையல் எரிவாயு சிலிண்டர்

0: விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாகவும் திரு பிரவீன் கனோஜா கூறினார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 மடங்கு அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ககோலி கோஷ் தஸ்திதார் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், தங்கள் முடிவு குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஆதரவு குறித்தும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திரு ககோலி கோஷ் தஸ்திதார் தெளிவுபடுத்தினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக ஒருங்கிணைந்து போராடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகள் தொடர்பான அச்சங்களை எடுத்துரைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுவது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு தவறான பொருளாதார மற்றும் வெளியுறவு கொள்கைகளை கடைபிடித்து வருவதாக குறை கூறினார். மாதத்திற்கு 2 முறை கூட்டணியின் கூட்டம் நடைபெற வேண்டும் என்றும் இதில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களுக்கு தகவல்களை கொண்டு செல்வதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சேவை வரலாற்று சிறப்பு மிக்கது என்றார். ஆகாஷ்வாணியின் வளர்ச்சிக்காக பங்களித்த எண்ணற்ற கலைஞர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு பிரசூன் ஜோஷி கூறினார். நாடு முழுவதும் நம்பகத்தன்மை வாய்ந்த செய்திகளை ஆகாஷ்வாணி கொண்டு சேர்ப்பதாக பிரசார் பாரதியின் தலைமைச் செயல் அதிகாரி திரு கௌரவ் திவிவேதி தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், இந்நாளையொட்டி பிரசார் பாரதி ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மணிப்பூர் மாநிலத்தில் நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். தௌபால் மாவட்டத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு நீதிமன்றத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். நீதித்துறையின் சேவைகளை எளிதாக பெறுவதற்கு இந்த புதிய நீதிமன்றம் உதவிடும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். சிக்கிமில் அரசு அலுவலகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. கல்வித்துறை சார்பில் ஓராண்டு காலத்திற்கு இதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக சிக்கிம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கான பயிற்சியும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானில் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டிலிருந்து வெளியேறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அமைதிக்கான பேச்சுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சரங்கானா மாகாணத்திற்குட்பட்ட மாசின் நகர்பகுதியை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் நேரிட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020

0: டி கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. கார்டிஃபில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக பார்த்தி ஃபல்மாலி 40 பந்துகளில் 56 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 180 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் 8 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ஸ்ரேயங்கா பாட்டீல் 4 விக்கெட்டுகளையும் ராதா யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கோல்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் யுவராஜ் சந்து, சப்தக் தல்வார், வீர் அஹ்லவாத் ஆகியோரும், மகளிர் பிரிவில் தீக்ஷா தாகர், அதித்தி அசோக், பிரணவி அர்ஸ் ஆகியோரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். உலான்பாட்டர் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம், 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவாங்கிங், ஸ்வீடனின் ஆண்ட்ரே குரான்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சி தொடங்கும் முன்
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். பப்பாளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இன இயக்குனர் தெரிவித்துள்ள செய்தி. மண் மற்றும் தட்பவெப்பநிலை. பப்பாளி பயிர் பலவகைப்பட்ட மண்ணிலும் வளரக்கூடியது, எனினும் களிமண் நிலம் சாகுபடி செய்ய உகந்ததல்ல. சமவெளி பகுதிகளில் மிதமானது முதல் சற்றே வெப்பம் அதிகமாக நிலவும் இடங்களில் நன்கு வளரும். மலைப்பகுதிகளில் சுமார் 1200 மீட்டர் உயரம் வரை வளரும். இதன் பருவம் வருடம் முழுவதும் பயிர் செய்யலாம். இருந்தாலும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலங்கள் மிகவும் ஏற்றது. நடவு பருவத்தில் அதிக மழை இல்லாமல் இருப்பது நல்லது. நிலம் தயாரித்தல். நிலத்தை 2 அல்லது 3 முறை உழுது சமன் செய்து கொள்ள வேண்டும். பிறகு 1.8 மீட்டர் இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் நீளம், 45 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 45 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழிகள் எடுக்க வேண்டும். பின்பு குழிகளில் மண் மற்றும் தொழு உரம் நிரப்பி நாற்றுகளை குழியின் மத்தியில் நட வேண்டும். விதையும் விதைப்பும் விதைப்பு 1 ஹெக்டருக்கு 500 கிராம் விதைகள் தேவைப்படும்.

பின் செய்தி நேர்த்தி செடிகள் பூக்க ஆரம்பிக்கும் போது 15 முதல் 20 பெண் செடிகளுக்கு ஒரு ஆண் செடியை விட வேண்டும். ஒரு குழியில் செழித்து வளரும் ஒரு பெண் செடியை விட்டுவிட்டு இதர ஆண் பெண் செடிகளை நீக்க வேண்டும். கோ 3 மற்றும் கோ 7 போன்ற இருபால் ரகங்களின் இருபால் பூக்கள் கொண்ட மரங்களை மட்டும் வைத்து கொண்டு பெண் மரங்களை நீக்கிவிட வேண்டும். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை. ஒவ்வொரு செடிக்கும் அடி உரமாக 10 கிலோ தொழில் உரம் இடவும்.

செடி ஒன்றுக்கு 50 கிராம் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை 2 மாதத்துக்கு ஒரு முறை நடவு செய்த 3 மாதத்துக்கு பிறகு கொடுக்க வேண்டும். மேலும் செடி ஒன்றுக்கு 20 கிராம் அசோஸ்பைரில்லம் அல்லது பாஸ்போ பாக்டீரியா நடவு செய்யும் போதும் மற்றும் நடவு செய்த 6 மாதங்களுக்கு பிறகும் கொடுக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. நூற்புழு நாற்றாங்காலில் நூற்புழு தாக்குதலை தடுக்க ஒரு பாலித்தீன் பையில் 1 கிராம் கார்போஃபியூரான் 3G குருணை மருந்தை இட வேண்டும். கட்டுப்பாடு. இதனை கட்டுப்படுத்த 0.1% போர்டா கலவை வேர்கள் நனையுமாறு ஊற்ற வேண்டும். 15 நாட்கள் இடைவெளி 2 அல்லது 4 முறை ஊற்ற வேண்டும்.

பப்பாளியில் பாலெடுத்தல். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ள கோ2 மற்றும் கோ5 ரகங்கள் பால் எடுப்பதற்கு உகந்தவை. இதில் கோ2 என்ற ரகத்திலிருந்து கிடைக்கும் பாலில் அதிக நொதித்திறன் அடங்கியுள்ளது. முதிர்ந்த காய்களிலிருந்து பால் சேகரிக்க வேண்டும். காய்களின் மேல் 2 முதல் 3 மில்லி லிட்டர் ஆழத்திற்கு 4 இடங்கள் நீள்வாட்டில் கூரான மூங்கில் தண்டு அல்லது குறியேறா சக்தியை உபயோகப்படுத்த வேண்டும். கீரல்களிலிருந்து வடியும் பாலை அலுமினிய தட்டுகளில் சேகரிக்க வேண்டும். 4 நாட்கள் இடைவெளி விட்டு முன்பு பால் எடுத்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் ஏற்படுத்த வேண்டும். அதே காய்களில் 4 தடவைகள் டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்தில் செயற்கையான உலர் கருவிகளில் உலர்த்த வேண்டும். பால் மகசூலானது ரகம், பால் எடுக்கும் பருவ மரங்களில் செழிப்பு மற்றும் சாகுபடி செய்யப்படும் பகுதி போன்ற காரணங்களை சார்ந்து இருக்கும். இந்த செய்தியை கள்ளக்குறிச்சி வேளாண் இளைஞர் தெரிவித்துள்ளார். நேர்கள் இதுவரை உழவுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30.

உலக உலகம் உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.

0: முதலில் கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்து விழுப்புரம் மாவட்ட கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்யராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: சார், இன்றைய நிகழ்ச்சியில கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்து தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல கால்நடை வளர்ப்ப லாபகரமா தொழிலா மாற்றுவதற்கு விவசாயிகள் முதலில் கவனிக்க வேண்டிய என்னென்ன, அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: அதாவது நம்ம எந்த ஒரு தொழில பண்ணணும்னாலும் கால்நடை வளர்ப்பு, விவசாயம், மீன் வளர்ப்பு, அதனால விவசாயம் சார்ந்த தொழில்கள் எதுவா இருந்தாலும் கூட நம்ம அடிப்படை அறிவியல் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம், தெரிஞ்சுக்கணும். அடிப்படை அறிவியல் அப்படின்னா அந்த தொழில் எப்படி இயங்குது. இப்ப கால்நடை வளர்ப்பு அப்படின்னா அதை வந்து அதுக்கு மூலாதாரமா இருக்கக்கூடியது கறவை மாடு, ஆடு, கோழி வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு. நம்முடைய உணவு தேவைக்காக நம்ம என்னென்ன கால்நடைகளை வளர்க்குறோமோ அதை பொதுவாக எல்லாத்தையும் சொல்லலாம். அப்ப அந்த கால்நடைகளை வந்து வளர்க்கறதுக்கு தேவையான அடிப்படை அறிவியலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கால்நடை வளர்ப்புல இறங்கும்பொழுது நமக்கு வந்து லாபம் வரும், நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம தவிர்க்கிறோம். அந்த வகையில நம்ம ஒரு முக்கியமான ஐந்து விஷயத்தை நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியது. ஒண்ணு வந்து கால்நடை வளர்ப்புல ஏற்கனவே சொன்ன மாதிரி அது கறவை மாடா இருக்கலாம், ஆடா இருக்கலாம், கோழியா இருக்கலாம், பன்றியா இருக்கலாம், அது எந்த கால்நடைகளாக இருந்தாலும் கூட அதை வந்து நம்ம இனம் தேர்வு செய்யணும். நம்ம எதுக்காக பண்ண போறோம், பால் கறக்கிறதுக்காக பண்ணணும், அதுக்கான இனத்தை வண்டி மாட்டுக்கு நம்ம பயன்படுத்த போறோம், இல்ல வந்து ஏறு ஓட்டுறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்த போறோம் அப்படின்னா அதுக்கு தனித்தனியான இனம் இருக்கு. காங்கய மாடு அப்படின்னா அது வண்டி இருக்கிறதுக்கு பயன்படும், அதை வந்து நம்ம காங்கய மாட்டை வந்து பால் கறக்கிறது வாங்கி வளர்த்தோம்னா அது லாபகரமா இருக்காது.
1: கறவை மாட்டுக்கு
2: அப்படின்னு வரும்பொழுது நம்மளுடைய தட்ப

0: பின்னலைக்கு மாதிரி இந்த பகுதியில ஏத்த மாதிரி ஜெர்சி கிராஸ் கலப்பின மாடுகள் இல்லனா ரெட் சிந்தி கலப்பின மாடுகள் அப்படிங்கறது நம்ம பகுதிக்கு சரியா இருக்கும். அப்ப அந்த மாதிரி இனங்களை தேர்வு செய்யறது முக்கியமானது.
1: ஆடுகள்ல இனங்கள் தேர்வு செய்யணும்.
0: ஆமா, வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகள் அதுலயும் தேர்வு செய்யணும். வெள்ளாடுகள்னா தமிழ்நாட்டில் ஒரு நாலு ரகம் வகைப்படுத்தப்பட்ட ரகம் இருக்கு. கன்னி ஆடு இருக்கு, சேலம் பிளாக் அப்படின்னு இருக்கு, கொடி ஆடு இருக்கு, வெள்ளையா இருக்கக்கூடிய வெள்ளாடு ஒண்ணு இருக்கு, தலைச்சேரி அப்படின்னா அது பாரம்பரியம் இங்க வளர்க்கறாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம பகுதிக்கு ஏத்த மாதிரி விற்பனை வாய்ப்புக்கு எது அதிகமா இருக்கு அப்படின்றத இப்ப சென்னை போன்ற சந்தைகள்ல நம்ம ஊர் பக்கம் வந்து செஞ்சு அதெல்லாம் வந்து ஆடு வாங்குறாங்க. அதுக்கு வந்து நாட்டாடு வாங்குறது நல்ல விற்பனை வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்ப வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் மாதிரியான இனங்களை நம்ம தேர்வு செய்யும். வெள்ளாடுகள்லயும் இருக்கு, ஆடுகள்லயும் இருக்கு, கோழிலையும் அதே மாதிரி இருக்கு. நாட்டுக்கோழி இருக்கு, தரம் உயர்த்தப்பட்ட கோழி இருக்கு. அப்ப நம்ம இந்த இனங்களை தேர்வு பண்ணணும் முதல்ல. இரண்டாவது வந்து கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்கு வெயிலோ மழையோ அதை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு வீடு இருக்கிற மாதிரி கால்நடைகளுக்கு ஒரு கொட்டகை தேவைப்படுது.
1: இப்ப வந்து கால்நடை வளர்ப்பவர் வந்து உங்ககிட்ட என்னென்ன இனங்கள் எல்லாம் தேர்வு செய்யணும் உங்ககிட்ட ஆலோசனை கேட்கறாங்களா சார்? விவசாயிகளா இருக்கட்டும் யாரா இருந்தாலும்.
0: ஆமா, நம்ம பயிற்சி மையத்துக்கு நம்ம தனிப்பட்ட முறையில பயிற்சி நடத்துறோம். ஒரு நாள் பயிற்சி, ரெண்டு நாள் பயிற்சி, மூன்று நாள் பயிற்சி, இல்ல அரசாங்கம் சொல்லக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான பயிற்சி அதெல்லாம் நம்ம நடத்துறோம். அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையில வந்து ஆலோசனை கேட்கறதுக்கே வருவாங்க. நான் இந்த மாதிரி ஆட்டு பண்ண வைக்கலான் இருக்கேன், கரை மாட்டு பண்ண வைக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வருவாங்க. இப்ப சமீபத்துல கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து நான் வந்து அரசாங்கத்துறையில இருந்து ஓய்வு பெற்றுட்டேன், என்னால வீட்டுல வந்து இருக்க முடியல, வீட்டுல இருந்தா சும்மா இருந்தா பிரச்சனைகள் வருது, அதனால ஒரு தொழில் பண்ணலான் இருக்கேன், அதனால பண்ணலாம் அப்படின்னு வராங்க. சில நேரங்கள்ல கொரோனா டைம்ல நிறைய காலநிலை வளர்ப்பு தொழிலுக்கு வந்தாங்க. எனக்கு அடிபட்டுருச்சு, என்னால வெளியில போய் எல்லாம் வேலை பார்க்க முடியாது, அதனால வீட்டுல இருந்தே நான் வந்து கால்நடை வளர்க்கலான் இருக்கேன் அப்படின்னு மக்கள் வந்து அவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி கால்நடை வளர்ப்பு தொழிலுக்கு வராங்க. நம்ம பயிற்சி மையத்துல அதுக்கு ஆலோசனை நம்ம கொடுக்கணும்.
1: மாடு, எருமை, ஆடு, செம்மறி ஆடு, கோழி இது போல கால்நடைகளை தேர்வு செய்யும் போது இவங்களுக்கெல்லாம் கொட்டை அமைப்புல நம்ம பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் சொல்லுங்களேன்.
0: இப்ப முக்கியமானதை மூணு எடுத்துக்கலாம் நம்ம, கறவை மாடு, ஆடு, அப்புறம் வந்து கோழி. இப்ப கறவை மாடு அப்படின்னும் போது கொட்டை அமைப்புங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சுற்றுச்சூழல் மாறுது, வெயில் அதிகமா இருக்கு. அப்ப அதுக்கு நமக்கு பாதுகாப்பான ஒரு இடத்தை கொடுக்கணும். இப்ப கொட்டகை அப்படின்னும் போது ஒரு ஒரு விலங்கினத்துக்கும் இப்ப கறவை மாடுனா அதுக்கு ஒரு இடவசதி தேவை, அதுக்கு அப்போதுமான இடவசதி கொடுக்கணும். அந்த போதுமான இடவசதி அப்படின்னா அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னா அந்த அதனுடைய அடிப்படை அறிவியலை தெரிஞ்சுக்கணும். இப்ப கறவை மாடு அப்படின்னும் போது ஒரு மாட்டுக்கு 60 சதுரடி அப்படின்னு ஒரு அளவு வச்சிருக்கோம். இதுவே வந்து ஒரு காலமாடா இருக்கு அப்படின்னா அதுக்கு 120 சதுரடி கொடுக்கணும். இப்போ ஒரு வெள்ளாடு இருக்கு, ஒரு பெரிய பட்டையாடு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு 10 சதுரடி, கெடா ஆடு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு 15 சதுரடி, இப்போ கோழி இருக்கு, நாட்டுக்கோழி நம்ம வளர்க்க போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 2.5 சதுரடி கொடுக்கலாம். இதே வந்து பிராய்லர் கோழி அப்படின்னா 1.25 சதுரடி. இப்ப நம்ம வந்து என்ன கறவை மாடு வளர்க்க போறோம், ஆடு வளர்க்க போறோம், கோழி வளர்க்க போறோம் அப்படின்னா 10 மாடு வளர்க்க போறோம். இப்போ ஒரு மாட்டுக்கு 60 சதுரடி, அப்ப 600 சதுரடிக்கு நம்ம ஒரு ஷெட்டு போடணும். அப்ப அந்த 600 சதுரடியை எப்படி போடுறது? மொத்த சதுரடி பரப்பளவு 600 சதுரடி, எவ்வளவு அகலம் போடலாம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு வரிசையில நம்ம ஒரு மாடை கட்டணும், கறவை மாடை கட்டணும்னா அதுக்கு 15 அடி அகலம் தேவைப்படுது. அப்போ 600 அடிக்கு நம்ம என்ன பண்ணலாம், 40 x 15 அடி, அப்ப 40 x 15 அப்படின்னா 600 சதுரடி வந்துடும். இப்ப அந்த 600 சதுரடியில நம்ம வந்து 10 மாடு நம்ம வளர்க்கலாம். இப்ப இதே மாதிரி ஒரு எண்ணிக்கையில ஆடு வளர்க்கும்போது ஒரு 100 ஆடு வளர்க்கறோம், அப்ப ஒரு ஆடுக்கு 10 சதுரடி, 100 x 10 = 1000 சதுரடி. கோழி, நாட்டுக்கோழி வளர்க்க போறோம், ஒரு கோழிக்கு 2.5 சதுரடி தேவைப்படுது, 100 கோழி வளர்க்கறோம், 250 சதுரடி அப்படின்றத நம்ம கணக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி கொட்டகை அமைப்பை பண்ணணும். இப்ப ஷெட் நம்ம அமைக்கும் பொழுது ஒன்னொன்னுக்கும் ஒரு இப்ப எப்படி அளவு சொன்னமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம
1: கோழிக்கு தகுந்த மாதிரி அமைக்கணும்.
0: கோழி அப்படின்னும் போது அதனுடைய ஷெட் வந்து கிழக்கு மேற்கு தான் கட்டாயமா இருக்கணும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா கிழக்கு மேற்குல அந்த கொட்டகை அமைப்பு இருக்கும்போது வெயில் வந்து காலையிலயோ மாலையிலயோ இந்த ஷெட் மேல படாது, அதனால வெப்ப அழற்சி அதுக்கான சூடு இருக்காது. இதுவே வந்து நம்ம தெற்க வடக்கு அந்த மாதிரி கொட்டகை அமைப்பு வந்து காலையிலயும் வெயில் அடிக்கும், சாயந்தரமும் வெயில் அடிக்கும், அதனால பாதிப்பு ஏற்படும். கோழி வந்து உஷ்ணத்தை தாங்காது, அதனால கோழிக்கு கொட்டகை அமைக்கும் போது கண்டிப்பா கிழக்கு மேற்கு அமைக்கிறது நல்லது. மற்ற கறவை மாடுக்கு, ஆடு வளர்ப்புக்கு அவங்களுக்கு சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அமைச்சுக்கலாம். அந்த இடம் வந்து காற்றோட்டமா இருக்கணும், நல்ல வெளிச்சம் வரணும். கொட்டையை கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா அது காயணும், அப்பதான் வந்து அதுக்கு வந்து நோய் தொற்று மற்ற மாதிரி பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும். சுகாதார முறையிலும் பேணி காக்கிறதுக்கு நமக்கு வந்து தங்கு தடை இல்லாம வெளிச்சமும் காத்தும் வெயிலும்
1: ரொம்ப முக்கியம்,
0: ரொம்ப முக்கியம். ஏன்னா வெயில் பட்டுச்சுன்னா அந்த ஷெட்ல வந்து நம்ம இயற்கையான கிருமி நாசினி மாதிரி மருந்து போட்டு தெளிச்ச மாதிரி, அதனால அந்த மாதிரி நம்ம கொட்டையை இப்ப நம்ம கவனத்தில்
1: தரையெல்லாம் சார் ஒவ்வொன்றுக்கு தகுந்த மாதிரி பண்ணணுமா?
0: மாடு அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து வழவழப்பா இருக்க கூடாது, அந்த தரை சொரசொரப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். மாடு வந்து வழுக்கி கீழே
1: வராது, அது தரமுறை போகும், வரும் வழுக்கி கீழே வரும்.
0: வழுக்கி கீழே விழும். அதனால நம்ம வீட்டுக்கு போற மாதிரி வழவழப்பான தரைகளை போடக்கூடாது.

0: சொறுசொறுப்பா இருக்கக்கூடிய கலவை. நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, பொய் கலவன்வாங்க, வரா கலவன்வாங்க, அந்த மாதிரி போட்டு தரையை நம்ம இது பண்ணலாம். அது இல்லாம இப்ப கொஞ்சம் மேட் எல்லாம் வந்து
1: பயன்படுத்துறாங்க,
0: கழுவி விடுறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும். எப்படி நம்ம வீட்டுல டைல்ஸ் போட்டா துடைக்கிறதுக்கு வசதியா இருக்குன்னு தான் டைல்ஸ் போடுறோம். அதே மாதிரி இங்க வந்து கழுவுறதுக்கு வசதியா இருக்கணும், மாடு நடக்கிறதுக்கு வசதியா இருக்கணும், அதுக்கு வந்து தொந்தரவு இல்லாம இருக்கணும், வழுக்கி கீழே விழக்கூடாது. அதனால இந்த வளவழப்பா இல்லாம சுறுசுறுப்பான தரையை போடலாம். அதுக்கு மேல வந்து வாய்ப்பு இருந்தா நம்ம பிளாஸ்டிக் மேட் எல்லாம் இப்ப அதுக்கு வெளியில கிடைக்குது, அதை வாங்கி கூட நம்ம பயன்படுத்தலாம்.
1: கூரை அமைக்கிறது சார், ஷெட்டு என்னங்கிட்டா இருக்கலாமா இல்ல
0: வந்து? அது வந்து கூரை அமைப்பு. வெயிலுக்கு வந்து இப்ப எல்லாரும் நம்ம என்ன பண்றோம், அலாய் ஷீட் பயன்படுத்துறோம். அது வந்து பல்வேறு விலையில கிடைக்குது. இப்ப இந்த வெயில் தாங்கக்கூடிய அலாய் ஷீட் எல்லாம் இருக்கு. அந்த அலாய் ஷீட்ல உள்பக்கமா, கூரையோட உள்பக்கமா ஒரு அடுக்கு மாதிரி குடுக்கறாங்க, ஒரு லைனிங் குடுக்கறாங்க. அந்த லைனிங் வந்து வெப்பத்தை குறைக்குது. அது சின்ன அளவுல இருக்குது, ரொம்ப மொத்தமா வந்து 4 இன்ச் 5 இன்ச் அளவுல எல்லாம் இருக்கு. அது விலைக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு விவசாயிகளுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி வெறும் ஷீட்டு போடாம அந்த மாதிரி விலை உயர்ந்தது அந்த வெப்பத்தை குறைக்கக்கூடிய ஷீட்டு நம்ம பயன்படுத்தலாம். கீத்தும் பயன்படுத்தலாம். ஒண்ணு நம்ம கிட்ட வந்து தென்னங்கீத்து கிடைக்குது, கருப்பம் போல இல்ல கரும்பட்டுறது சோளம் இருக்கு. இப்ப அதெல்லாம் அதை வந்து கூரை மேயறதுக்கு ஆள் கிடைக்கலன்றதுதான் பற்றாக்குறையா சொல்றாங்க. அப்படி நமக்கு ஆள் கிடைக்குதுன்னும் பொழுது அந்த மாதிரி கூரையை நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது இந்த வெயில் காலத்துக்கு நமக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: அதாவது மழைக்காலம், குளிர்காலம், வெயில் இதெல்லாம் தாங்குற மாதிரி கொட்டையை அமைக்கணும்.
0: அதுக்கு நிறைய ஷீட்லயே விதவிதமான ஷீட் வந்திருக்குது. அது அந்த வெப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஞ்சம் கூடுதலா செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால நம்ம மார்க்கெட்ல 2-3 இடத்துல விசாரிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கூரையை பயன்படுத்துறது அப்படிங்கறது நல்லது.
1: தீவன பராமரிப்பு ரொம்ப முக்கியம் சார். கால்நடைகளுக்கு சீரான அப்புறம் இந்த சத்தான தீவனத்தை எப்படி வழங்குறது அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: இப்ப கால்நடைகள் அப்படின்னா நம்ம 3 கால்நடைகளை சொல்லிட்டு இருக்கோம், கறவை மாடு, ஆடு, கோழி. கறவை மாடு ஆடுக்கு ரெண்டுத்துக்குமே பொதுவா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பசுந்தீவனம் ரொம்ப முக்கியம். அசை போடக்கூடிய பிராணிகளா இருக்கிறதுனால அதுக்கு நம்ம எப்பயுமே எவ்வளவு நாளும் நம்ம பசுந்தீவனத்தை கொடுக்கலாம். ஆடுகளுக்கு, வெள்ளாடுகளுக்கு, செம்மறி ஆடுகளும் சரி, கறவை மாடுக்கும். அதே மாதிரி உலர் தீவனம், பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம், இது 3 முக்கியமான தீவனங்கள். இந்த பசுந்தீவனமும் உலர் தீவனமும் கட்டாயம் கொடுக்கணும். இது ரெண்டுமே இல்லாம ஆடோ மாடோ நம்ம வளர்க்க முடியாது, வளர்க்கவும் கூடாது. ஏன்னா அது அசை போடக்கூடிய பிராணிங்கிறதுனால இது ரெண்டுமே உலர் தீவனமும் பசுந்தீவனமும் ரொம்ப முக்கியம். அது எவ்வளவு கொடுக்கலாம், இப்ப கறவை மாடு அப்படின்னா ஒரு 40-50 கிலோ, இது ஒரு தோராயமான அடிப்படை கணக்கு தான். மாடு பெருசா இருந்துச்சுன்னா அதிகமா தேவைப்படும். அதனால பசுந்தீவனம் கறவை மாடுகளுக்கு ஒரு 40-50 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். இதே வந்து வைக்கோல் உலர் தீவனம், சோளத்தட்டை இல்ல கேழ்வரகு தட்டை ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு மாதிரி பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு உலர் தீவனம் 5-10 கிலோ கட்டாயமா கொடுக்கணும். அது இல்லாம நம்ம மாடு வளர்க்க கூடாது. ஏன்னா நம்ம மண்ணுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் மாதிரி மாட்டுடைய வயிறுல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு. மாட்டுடைய வயிறு வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இந்த பசுந்தீவனமும் உலர் தீவனமும் ரொம்ப முக்கியம். அடர் தீவனம் ஒரு 5 லிட்டர் கம்மியா கறக்குது, ஒரு 3 லிட்டர் தான் கறக்குது, 4 லிட்டர் கறக்குது, 2 லிட்டர் கறக்குது அப்படின்னா அடர் தீவனம் தேவையில்லாம பசுந்தீவனத்தை வச்சே நம்ம சமாளிச்சுக்கலாம், போதுமானதா இருக்கும். ஆனால் அதிகமான கறவைக்கு இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 2.5 லிட்டர் பால் கறக்கிறதுக்கு 1 கிலோ அடர் தீவனம், ஒரு மாடு 10 லிட்டர் கறக்குது, அப்ப 4 கிலோ அடர் தீவனம் நம்ம கொடுக்கணும். அந்த 4 கிலோவை ஒரு முறையா கொடுக்காம காலையில 2 கிலோ, சாயந்தரம் 2 கிலோ, அந்த மாதிரி. இப்ப அதனுடைய பால் உற்பத்திக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தீவனத்தை அதிகப்படுத்தணும். அந்த கணக்கு தான் நம்ம இப்ப சொன்னோம், 2.5 லிட்டர் பாலுக்கு 1 கிலோ அடர் தீவனம் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி ஆடு அப்படின்னா ஒரு 100-150 கிராம் வரைக்கும் அடர் தீவனம் கொடுக்கலாம். ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வரைக்கும் உலர் தீவனம் கொடுக்கலாம். பசுந்தீவனம் ஒரு 5 கிலோ வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். இது வந்து ஒரு அளவு, அதுக்கு மேல எவ்வளவு சாப்பிட்டாலும் பசுந்தீவனத்தையும் உலர் தீவனத்தையும் தாராளமா கொடுக்கணும்.
1: கோடை அப்புறம் இந்த மழைக்காலங்களில் கால்நடைகள் சில இதெல்லாம் பாதிப்பு உண்டாகும் சார். அப்ப அதெல்லாம் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்ணலாம்? ஏன்னா வந்த பின்பு நம்ம அவசியப்படுறத விட முன்னெச்சரிக்கை நம்ம இருக்கணும் இல்லீங்களா?
0: இப்ப கோடை காலங்கள் அப்படின்னா அந்த பருவத்துக்கு ஏத்த மாதிரி, தட்பவெப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சில முன்னெச்சரிக்கை நடக்கப்படுகின்றார். கோடை காலங்கள்ல கோழியை பொறுத்த வரைக்கும் கழிச்சல் நோய், கோழி கழிச்சல் நோய் அதிகமா பரவும். அப்ப அதுக்கான தடுப்பூசியை நம்ம போடணும். தடுப்பூசி அப்படின்னாவே கோழின்னு என்ன நினைச்சுக்கிறாங்க மக்கள், அது ஊசி போடணும் அப்படின்றது. ஊசி இல்ல, அது சொட்டு மருந்து வடிவிலேயே கிடைக்குது. அது வந்து நம்ம ஒரு தடவை டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோழி கழிச்சலுக்கான தடுப்பூசி வந்து நம்ம வந்து கோழி குஞ்சுகள்ல இருந்தே கொடுக்கணும். அதை டாக்டருடைய ஆலோசனைப்படி நீங்க எழுதி வாங்கிட்டு போயிட்டு மெடிக்கல்ல வாங்கிட்டு சொட்டு மருந்து மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அது வந்து 7வது நாள், 14வது நாள், 21வது நாள், 28வது நாள்னு ஒரு 4 முறையில 4 வாரத்துல நம்ம தடுப்பூசி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை RDVK அப்படின்னு வளர்ந்த கோழிகளுக்கான கோழி கழிச்சல் தடுப்பூசி இருக்கு. அது வந்து இந்த கோடை காலங்கள்ல நம்ம கட்டாயமா போட்டுக்கணும். ஏன்னா இப்ப வீட்டுல புறக்கடையில கோழி வளர்க்கறவங்க

0: போட மாட்டாங்க. திடீர்னு பக்கத்து வீட்டுல வந்து அந்த கோழி காய்ச்சல் வரும், அப்புறம் இவங்க வீட்டுக்கு பரவும், அப்படியே வீட்டுல இருந்து பரவிட்டே போவோம், மொத்த கோழியும் இறந்து போவோம். அதனால இறப்பை தவிர்க்கறதுக்கு நம்ம கோடை காலத்துல குறிப்பா தடுப்பூசி கோழிகளுக்கு போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ கறவை மாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு தடுப்பூசி முக்கியம். ஒன்னு வந்து கோமாரி தடுப்பூசி, அது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை போடணும். இன்னொரு தடுப்பூசி, நிறைய தடுப்பூசிகள் இருக்கு, ஆனா அந்த பகுதியில என்ன வியாதி வருது நோய் வருது அப்படின்னு பாத்துக்கிட்டு அதுக்கு முக்கியமான இருக்க தடுப்பூசி மட்டும் போதும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான தடுப்பூசி ரெண்டு, ஒன்னு கோமாரி தடுப்பூசி 6 மாசத்துக்கு ஒரு தடவை போடணும். அடுத்தது வந்து அம்மை, அதாவது வெள்ள வெள்ளையா வந்து இப்ப வந்து நோய் வரும், பெரிய அம்மை மாட்டம்மை அப்படின்னு சொல்லுவோம், ஒரு ஒரு பகுதியில ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த அம்மைக்கான தடுப்பூசி இருக்கு, அதை வருஷத்துக்கு ஒரு முறை போட்டுக்கணும். இது கறவை மாடை பொறுத்த வரைக்கும். வெள்ளாட பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பிபிஆர்னு சொல்லக்கூடிய ஆட்டுக்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லுவோம், கழிச்சல் அதிகமா இருக்கும், சளி இருக்கும். அந்த தடுப்பூசி ஆடு வாங்கினா கட்டாயம் போடணும் முதல் தடுப்பூசி. அதுக்கப்புறம் வந்து துள்ளுமாறி நோய்க்கான தடுப்பூசி, ஆட்டு அம்மைக்கான தடுப்பூசி அப்படின்னு இருக்கு. அது பக்கத்துல இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர் அணுகி அந்த ஏரியாவில என்ன நோய் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்ம தடுப்பூசி போட்டுக்கலாம். இப்ப கோடை காலங்களில் தடுப்பூசி போட்டுக்கிறது முதல் முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து கொட்டகம் அமைப்பு ரொம்ப முக்கியம். நிறைய நம்ம மாடு வளர்க்கும் போது இப்ப நம்மளாலேயே வந்து வெயில்ல உள்ளார ஃபேன் போட்டு உக்காந்து கூட இருக்க முடியல. இப்ப என்ன பண்றாங்க, இந்த அதிகமான வெயில் தாக்கத்துல நம்ம என்ன பண்ணணும், மாடுகள் மேல ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை 3 தடவை தண்ணி அடிச்சு விடலாம். சைடுல வந்து ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னா சணல் சாக்கு கட்டி தொங்க விட்டுட்டு அதுல வந்து தண்ணி அடிச்சு விட்டோம்னா வர காத்து சாக்கு மேல பட்டு உள்ளார போகும்போது ஈரமா போகும். சில இடத்துல வசதி வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறவங்க இந்த ஃபாகர் நீர் தெளிப்பான் ஸ்பிரிங்க்லர் சொல்றோம் இல்லையா, அதை வந்து ஷெட்டுக்கு மேல பயன்படுத்துறாங்க. மேல நம்ம மொட்டை மாடியில தண்ணி அடிச்சு வர்ற மாதிரி ஸ்பிரிங்க்லர் பயன்படுத்தும் போது அந்த ஷெட்டுக்கு மேல பயன்படுத்தினா ஸ்பிரிங்க்லர் தெளிப்பான் ஷெட்டுக்குள்ளார பயன்படுத்துறது ஃபாகர். அந்த ஃபாகர் வந்து இந்த நீர் குமிழிகள் மாதிரி சின்ன சின்ன சின்னதா நம்ம இருக்கும், அதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம போட்டு விட்டு ஃபேன் போட்டு விட்டோம்னா அந்த குறையும். இப்போ ஒரு 5 நிமிஷம் அந்த ஃபாகர் போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஃபேன் போடணும். இதை வந்து அந்த தட்பவெப்பத்தை குறைக்கிறதுக்கான மேலாண்மை முறைகள். இத வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க பண்ணலாம், இல்லாதவங்க நம்ம வந்து இப்ப சொன்ன மாதிரி சாக்கு பயன்படுத்துறது, தண்ணி அடிச்சு விடுறது, மரத்துடைய நிழல்ல கட்டுறது, அதிகமா தண்ணீர் குடிக்கிறது, அதுக்கு வைக்கிறது, பசுந்தீவனத்தை கொடுக்கறது அப்படின்லாம் வந்து கோடை காலத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய பராமரிப்பு.
1: இப்ப மழை காலத்துல பாத்தீங்கன்னா கோழி எல்லாம் விட விடன்னு இருக்கும், மாடு கூட பாத்தீங்கன்னா அப்படி நின்று இருக்கும்.
0: அதுவும் மழை காலங்கள்ல வளர்ந்த கால்நடைகளை விட பிறந்த கால்நடைகளை கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா. இப்ப ஆட்டுக்குட்டி ஆகட்டும், பெண்குட்டி ஆகட்டும், கோழி குஞ்சு ஆகட்டும், இதெல்லாம் வந்து மழை காலங்கள்லயும் குளிர்காலங்கள்லயும் அதிகமா பாதிக்கப்படக்கூடிய நோய் தொற்று
1: இறப்பு கூட ஒரு சமயம்
0: ஆமா இறப்பு வரும், நோய் தொற்று அதிகமா ஏற்படும். அப்ப இது மூணும் வந்து கவனிக்கணும். கோழி குஞ்சுக்கு நம்ம கோழி அடை காய்க்கிற மாதிரி அதுக்கு நம்ம வெப்பத்தை கொடுக்கறோம், ப்ரூடிங்னு சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம செயற்கை முறையில வெப்பத்தை கொடுக்கறோம். ஒரு குண்டு பல் போடுறோம், ஒரு பானையில அடுப்பு கறி வச்சு அதுக்கு நம்ம சூடு போடலாம் நைட்டு முழுக்க, அது வந்து கோழி குஞ்சுக்கு நம்ம பண்ண வேண்டியது. அதே மாதிரி ஆட்டுக்குட்டிக்கு நம்ம வந்து அதுக்கு பாதுகாப்பா ஒரு கொடாப்பு வச்சிருப்பாங்க, ஒரு குண்டு பல் போடுறது, அதுக்கு தேவையான தீவனத்தங்க கொடுக்கறது அப்படிங்கறத ஒரு கதகதப்பு ஒரு வெப்பத்தை செயற்கை முறையில நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். கண்ணுக்குட்டியோடைய பராமரிப்பும் நம்ம அதே மாதிரி ஒரு முதல் 1 மாசம் 2 மாசத்துக்கு நம்ம வந்து பாதுகாப்பா பராமரிக்கணும். அதே மாதிரி குளிர்ந்த காற்று அடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம வந்து கொட்டகை அமைப்புல அதுக்கு ஏத்த மாதிரியான குளிர்காற்றை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும்.
1: இப்ப கால்நடையில நோய்களை பத்தி சொன்னீங்க சார், அதுல இருந்து ஒட்டுண்ணிகள் வைரஸ் பாக்டீரியா அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: நமக்கு நோய்கள் பல வகையில வரும். நோய் எப்படி வரும் அப்படின்னா நமக்கு சமச்சீரான உணவு கொடுக்கல, அதுக்கு ஆரோக்கியமான தீவனம் கிடைக்கல அப்படின்னா அந்த தீவன பற்றாக்குறையினால வரக்கூடிய நோய்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒட்டுண்ணிகள், ஒட்டுண்ணிகள் இப்ப நமக்கு தலையில பெயின் எல்லாம் இருக்கும் முதல்லாம் இருக்கும், இப்ப எல்லாம் நம்ம அந்த மாதிரி இல்ல, எல்லாம் நம்ம சுகாதாரமா நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி கால்நடைகளுக்கு கோழிக்கு பெயின் இருக்கும், மாடுகளுக்கு உண்ணி இருக்கும், கொக்குல அந்த உண்ணி கொக்குன்னே சொல்லுவாங்க அதெல்லாம் கொத்தி சாப்பிடும், கோழி சில நாட்டுல கொத்தி சாப்பிடும், உள்ளுக்குள்ள பூச்சி இருக்கும். இப்ப இது எல்லாமே இதன் மூலயமா வரக்கூடிய ஒட்டுண்ணிகள் வர நோய்கள். அதே மாதிரி பாக்டீரியா வைரஸ்னு கிருமிகளால வரக்கூடியது, கிருமிகளால் வரக்கூடிய அதுவும் வைரஸ்னால வரக்கூடிய நோய்களுக்கு தடுப்பூசி இருக்கு. தடுப்பூசிகளுக்கு நம்ம தடுப்பூசி போட்டு அந்த நோயை தடுத்துக்கலாம். சில தடுப்பூசி இல்லாததுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னும் போது முறையான தீவன பராமரிப்பு, அதுக்கு ஆரோக்கியமான தீவனத்தை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அளவுல கொடுக்கணும். அது கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தாது உப்புகள் சத்து மாவுல நம்ம சொல்றோம், குழந்தைங்களுக்கு கொடுக்கற மாதிரி கால்நடைகளுக்கு சத்து மாவு இருக்கு, அதை டெய்லி வந்து நம்ம கண்ணுக்குட்டி கொடுக்கணும், கிடேரிகளுக்கு கொடுக்கணும், செனை மாடுகளுக்கு கொடுக்கணும், கறவை மாடுகளுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி ஆட்டுக்குட்டி ஆடு இதுக்கெல்லாம் அளவு வேறுபடுமே தவிர ஆனா அந்த சத்து மாவுங்கிறது அந்த தாது உப்புக்கள் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது, அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கணும். இப்ப கண்ணுக்குட்டினா ஒரு 5 கிராம் கொடுக்கலாம், கிடேரி அப்படின்னா ஒரு 10 to 15 கிராம் கொடுக்கலாம், பால் கறக்கிற மாடு செனையா இருக்கிற மாடு அப்படின்னா ஒரு 30 கிராம்,

0: நிறைய அதிகமா பால் கறக்குது அப்படின்னா ஒரு 50 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆட்டுக்குட்டிகளுக்கு இது வந்து கட்டியா கிடைக்குது, காது உப்பு கட்டி. அந்த கட்டியை நம்ம பட்டியில கட்டி தொங்க விடும்பொழுது தேவைப்படும்பொழுது ஆடுகள் வந்து அதை வந்து நக்கி சாப்பிட்டுக்கும். அதே மாதிரி கோழிகளுக்கு நம்ம தீவனம் கொடுக்கும்பொழுது அதுலயே வந்து தாது உப்புகளை கலந்து கொடுக்கறாங்க. இது எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குறது, அதன் மூலயமா நம்ம நோய்களை தடுக்கலாம். ஒட்டுண்ணிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேல இருக்கிற உண்ணிக்கு மருந்து நம்ம போடணும், அது வந்து காலநிலை மருத்துவருடைய ஆலோசனையில வாங்கி பயன்படுத்தலாம். கரவை மாடு இருக்கு அப்படின்னா வசம்பு ஒரு முக்கியமானது, அதை வந்து ஊற வச்சு நம்ம அரைச்சி, அதுக்கு ஒரு முறை இருக்கு. வசம்பு வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிட்டு அப்படின்னா நைட்டு ஊற வச்சு அரைச்சி அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். எப்படின்னா அரைச்சி தண்ணியில கலந்து மாட்டுடைய மேல தழுவும் பொழுது மாட்டு மேல இருக்கக்கூடிய உண்ணிகள் எல்லாம் வந்து கீழே விழுந்துரும். அந்த மாதிரி முறை நம்ம பயன்படுத்தி ஒட்டுண்ணிகளை அகற்றலாம். உள்ளுக்கு பூச்சி மருந்து கறவை மாடாகட்டும் கண்ணுக்குட்டி ஆகட்டும் ஆடாகட்டும் இல்ல கோழியா இருந்தாலும் சரி, நம்ம புறக்கடையில வளர்க்கும் பொழுது 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம ஒட்டுண்ணிக்கான மருந்தை பயன்படுத்துறது அதனுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடியதா இருக்கும்.
1: குடற்புழு நீக்க மருந்துல இருந்து எவ்வளவு காலம் இடைவெளியில கொடுக்கணும் சார்?
0: வெளியில இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகளுக்கு உண்ணிகளுக்கு முன்னாடி சொன்னோம். குடற்புழு நீக்கங்கிறது உள்ளுக்குள்ள கொடுக்கக்கூடிய மருந்து, அது வந்து நம்ம வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம கட்டாயமா கொடுக்கணும். பிறந்த கண்ணுக்குட்டிக்கோ இல்ல ஆட்டுக்குட்டிக்கு அப்படின்னா ஒரு 1.5 மாசத்துல கொடுக்கலாம். நம்ம
1: இப்ப கால்நடைகள்ல இனப்பெருக்க மேலாண்மை ரொம்ப முக்கியம் சார்,
0: இனப்பெருக்கம் இருந்தாதான் உற்பத்தி பெருக்கம் இருக்கும். மாடு கண்ணு போட்டதுனாலதான் பால் கறக்க முடியும். இப்ப மாடு பருவத்துக்கே வரல, சினையே பிடிக்கல, இனப்பெருக்கமே நடக்கல அப்படின்னா உற்பத்தின்ற ஒண்ணு நடக்கவே நடக்காது. அதே மாதிரிதான் ஆட்டுக்குட்டிக்கும், ஆடு வந்து சினையாகல அப்படின்னா குட்டி போடாது, குட்டி போடலாம் நமக்கு வருமானம் கிடைக்காது, இறைச்சி உற்பத்தி நடக்காது. கோழி எடுத்துக்கிட்டீங்கன்னா முட்டை போடணும், முட்டை போட்டாதான் குஞ்சு பொறுக்க முடியும். அப்ப எல்லா உற்பத்திக்கும் மூலாதாரமா இருக்கக்கூடியது இனப்பெருக்கம். இப்ப இனப்பெருக்கம் பராமரிப்பை நம்ம வந்து ரொம்ப கவனமா பாக்கணும். அப்படி அந்த கவனமா இல்லைன்னா நம்மளுடைய லாபத்தை அது வந்து பாதிக்கக்கூடிய செயலா இருக்கும்.
1: இது வரைக்கும் உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி சார்.
2: இதுவரை கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்து விழுப்புரம் மாவட்ட கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்யராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.
1: கண்மணி மல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட, இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கிடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்கள்.

நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8645-8, விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி AGNCHN1@gmail.com.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 8:05.
1: நேர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90. ஆகாஷ்வாணி தனது 90 ஆண்டுகால வரலாற்று பெருமைகளை பறைசாற்றும் விதமாக புதுச்சேரி வானொலி இளைஞர்களை சந்திப்போம், ஓர் புதிய முன்னெடுப்பு என்ற தலைப்பில் கல்லூரிகளுக்கு இடையே பல்வேறு போட்டிகளை நடத்தியது. இதன் நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழா இம்மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை மாலை இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற விழாவின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி தேசிய பாடல் தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்து பாடலோடு இனிதே தொடங்கியது. நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் புதுச்சேரியின் மேதகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள்.
2: அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, ஆல் இண்டியா ரேடியோவின் அதிகாரிகள், நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணியின் 90th ஆண்டு விழாவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்று ஆகாஷ்வாணியின் ஆண்டு விழாவை மட்டுமல்ல, இந்திய நாட்டின் தகவல் தொடர்பு வரலாற்றின் ஒரு மகத்தான அத்தியாயத்தை பெருமையோடு கொண்டாடுகிறோம். கடந்த 90 ஆண்டுகளாக இந்திய மக்களின் குரலாக, சமுதாய மாற்றத்தின் கருவியாக, நம்முடைய தேசிய ஒற்றுமைக்கு பாலமாக, கல்வி கலாச்சாரத்தின் தூதாக ஆகாஷ்வாணி இருந்தது என்பதை மகிழ்ச்சியோடு பெருமையோடு நினைத்து பார்க்கிறோம். ஆகாஷ்வாணி இந்திய மக்களின் வாழ்க்கையோடு ஒன்றாக கலந்த ஒரு ஊடகம். நகரங்கள் முதல் கிராமங்கள் வரை, மலைப்பகுதிகள் முதல் தீவுகள் வரை, படித்தவர்கள் முதல் படிப்பறப்பு இல்லாதவர்களை வரையும் அனைவரையும் சமமாக சென்றடைந்த ஒரு தகவல் ஊடகம் இருக்கிறது என்றால் அது ஆகாஷ்வாணி தான். ஆல் இண்டியா ரேடியோக்கு எனக்கும் இருக்கும் தனிப்பட்ட உறவு பற்றே இங்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். 1953 நான் பிறந்தேன். ஊட்டி பக்கத்து கூடலூர் என்ற கிராமத்தில் அப்போது என் அப்பா ஒரு மர்ஃபி ரேடியோ வச்சிருந்தார். அப்பெல்லாம் ரேடியோ வைக்கிறதுனா ரொம்ப ரேரா இருக்கும். தினமும் அவர் அதில் நியூஸ் கேட்பது அவருடைய வழக்கம். ஒரு நாளைக்கு அந்த நியூஸ்ல வந்து ஒரு பெயர் வந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு நீதிபதியாக இருந்தவர் வடநாட்டில், அதுக்கப்புறம் கவர்னரோ கூட பணியாற்றினார் என்று நான் நினைக்கிறேன். டாக்டர் கைலாஷ் நாத் கட்சு. அந்த செய்தி படிச்சு கேட்டோடனே அதை கேட்ட பிறகுதான் என்னோட அப்பா அந்த பெயரை எனக்கு வைத்தார். தமிழ்நாட்டிலோ கேரளாவிலோ இப்படி ஒரு பெயர் கைலாஷ்நாதன் வைக்கும் பழக்கம் இல்லை. பலர் என்னிடம் ஆச்சரியமாக கேட்டிருக்கிறார்கள். எனக்கு திருமணம் ஆனால் புதிதில் என்னோட மனைவி கூட அதை பற்றி கேட்டிருந்தார்.

இந்த பெயர் எப்படி உங்களுக்கு வைத்தார்கள் என்று நான் சொல்ல என்னவென்றால், எனக்கு கைலாஸ்நாதன் என்று பெயர் வைத்தது ஆல் இண்டியா ரேடியோ. ஏன் சொல்லுவேன் என்றால், திஸ் ஷோஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல் இண்டியா ரேடியோ இன் 1950s அண்ட் 60s இந்த லைஃப் ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி. அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்தது அவர். இரண்டாவது, 1960 ரேடியோவில் ரேடியோ டிராமா என்ற ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பிரபலமாக இருந்தது. அப்ப எனக்கு ஒரு 10 வயசு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இரவு 9 முதல் 9:30 வரைக்கும் ஒளிபரப்பாகும். அப்போது என்னுடைய பெரியம்மா மகள் மிகவும் திறமைசாலியாக, ஷி வாஸ் அமைச்சர் ஆர்டிஸ்ட், கல்லூரியில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் அந்த ரேடியோ டிராமாவில் பங்கேற்பார். அதை கேட்பதற்காக நானும் என்னுடைய பெரியம்மாவும் 1 கிலோமீட்டர் தூரம், ராத்திரி 9 மணிக்கு எனக்கு ஃப்ரைடே சாட்டர்டே போட்டிருக்கு, தூரம் வரை நடந்து சென்று அதை கேட்போம். ஆல் இண்டியா ரேடியோ அமைச்சர் ஆர்டிஸ்டுகளை எந்த அளவிற்கு உற்சாகப்படுத்துகிறது, ஊக்கப்படுத்துகிறது என்று என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஐ எம் வெரி ஹாப்பி டு லேர்ன் ஆல் இண்டியா ரேடியோ இஸ் ஸ்டில் கண்டினியூங் த ரேடியோ டிராமா இவன் நவ. அதே போல் முன்பெல்லாம் கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் மட்டும்தான் நடக்கும். இப்போது போல IPL ஒன் டே மேட்ச், IPL 2020 இதெல்லாம் கிடையாது. அந்த டெஸ்ட் மேட்சை கேட்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே வழி ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான். அதில் கமெண்ட்ரி சொல்லும் கமெண்டேட்டர்ஸ் நமக்கு முக்கியமாக தெரிந்தார்கள். தேவர் அவர் ஹீரோஸ் த கமெண்டேட்டர்ஸ். அதிக டெஸ்ட் மேட்சும் ரேடியோ வழிக்கு தான் நான் கேட்டிருக்கிறேன். இந்த 3 இன்சிடண்ட் ஆல் இண்டியா ரேடியோட நான் என்னோட வாழ்க்கையில் லிங்க் அப் பண்ணியிருக்கேன். 1936 ஆல் இண்டியா ரேடியோ என்ற பெயரில் தொடங்கப்பட்ட ஆகாஷ்வாணி இன்றும் இந்திய மக்களின் இதயத்தில் இடம் பிடித்து இருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் தகவல் தொடர்பு வசதிகள் மிகவும் குறைவாக இருந்த போதும் நாட்டின் பல்வேறு பகுதிகளை இணைத்து ஒரே சக்தியாக வானொலி இருந்தது. சொல்லப்போனால் சுதந்திர இந்தியாவின் தொடக்கம் முதல் இன்று வரை நாட்டின் முக்கியமான ஒவ்வொரு நிகழ்விற்கும் வானொலி சாட்சியாக இருந்திருக்கிறது. எனக்கு இப்ப கூட அவருக்கு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு இருந்த பிறகு அவரது ஃபியூனரல் ப்ரொசஷன் அப்படின்னா ஆல் இண்டியா ரேடியோ வந்து யூஸ் டு ஹவ் ரன்னிங் கமிட்டி ஆன் தி ஃபியூனரல் ப்ரொசஷன் ஆஃப் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாத்து வந்த ஒரு பெரும் கலாச்சார நிறுவனம். இந்தியாவில் பல மொழிகள், பல மரபுகள், பல கலை வடிவங்கள் இருக்கின்றன. அனைத்தையும் மக்களிடம் கொண்டு சென்று ஆகாஷ்வாணி இசை, கவியரங்கம், நேர்காணல் என்ற பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்து சென்றது இந்த ஆகாஷ்வாணி. இதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மேடையாக வானொலி இருந்தது. டெலிவிஷன் வந்தபோது வானொலியின் முக்கியத்துவம் குறையும் என்று பலர் நினைத்தார்கள். பின்னர் இன்டர்நெட் வந்தது, சோசியல் மீடியா வந்தது, ஸ்மார்ட் போன்ஸ் கூட வந்தது. இருந்த போதிலும் வானொலி எனது தனது தனித்துவத்தை இன்றும் இழக்கவில்லை. ஏனென்றால் வானொலி மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், மின்சாரமோ இன்டர்நெட் வசதியோ இல்லாவிட்டாலும் வானொலி மக்களுக்கு தகவல்களை தரும் ஊடகமாக இருக்கிறது என்பதுதான். நண்பர்களே, இந்த வானொலிக்கு புதிய ஒரு உயிரூட்டிய ஒரு முக்கிய நிகழ்வை நான் குறிப்பிட்டு விரும்புகிறேன். அது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்த மனதில் குரல், மன் கி பாத் நிகழ்ச்சி தான். வானொலியின் சக்தியை மீண்டும் மக்களிடம் கொண்டு சென்ற ஒரு மகத்தான நிகழ்வு அது. ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பு ஆகும் இந்த நிகழ்ச்சியில் நாட்டின் வெவ்வேறு பகுதியில் சாதனை படைத்தவர்கள், சுற்றுச்சூழல் தூய்மை ஆர்வலர்கள் கதை பகிரப்பட்டது. பெண்கள் முன்னேற்றம், இளைஞர்களின் முயற்சி, கைவினைகள் மேம்பாடு, சமூக பொறுப்பு போன்ற பல்வேறு தலைப்பில் பாரத பிரதமர் மக்களிடம் நேரடியாக உரையாடும் ஒரு மேடையாக இது உருவானது. இதன் மூலம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளலாம், வானொலி இன்னும் மக்களின் மனங்களை தொடக்கூடிய சக்தி வாய்ந்த ஊடகமாக இருக்கிறது என்பதுதான். இந்தியாவில் ஒவ்வொரு மூலையிலும் வாழும் மக்களுடன் நேரடியாக உணர்வு பூர்வகமாக தொடர்பை ஏற்படுத்துவதில் வானொலி இன்னும் உயிரோட்டமாக செயல்பட முடியும் என்பதை இந்த உலகத்துக்கு அது எடுத்து காட்டியது. இன்றைய தலைமுறை ஊடகங்களை பயன்படுத்தும் போது விமர்சன சிந்தனையோடு பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும். உண்மை எது, பொய் எது என்பதை பிரித்து பார்க்கும் அறிவை, திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு வானொலி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் உதவும். ஆகாஷ்வாணி 90வது ஆண்டுகள் நிறைவு செய்யும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் முன்னாள் மற்றும் இன்றைய ஊழியர்கள், அதிகாரிகள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். உங்களோட அர்ப்பணிப்பும் உழைப்பும் தான் இந்த

0: மாபெரும் வெற்றி பயணத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. 90 ஆண்டுகள் இந்தியாவின் குரலாக ஒழித்த ஆகாஷ்வாணி வருங்காலத்தில் நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் முக்கிய பங்கேற்கும் என்று நான் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்தியாவின் ஒற்றுமை, ஜனநாயகம், கலாச்சாரம், முன்னேற்றம் ஆகியவற்றின் குரலாக ஆகாஷ்வாணி தொடர்ந்து ஒலிக்கட்டும். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் முன்னதாக வரவேற்புரையாளர்

0: ஆகாஷ்வாணி தொடர்ந்து ஒலிக்கட்டும். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் முன்னதாக வரவேற்புரையாற்றினார் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய பொறியியல் பிரிவு தலைவர் ரவி மாரியப்பன் அவர்கள்.
2: இந்த இனிய மாலை வேளையில் அகில இந்திய வானொலியின் 90 ஆண்டுகளின் மக்களுக்கான மகத்தான சேவையின் கொண்டாட்ட நிகழ்ச்சியை நடத்துகின்ற இந்நேரத்தில் அகில இந்திய வானொலியின் சேவைகளை பெருமைப்படுத்தும் வகையில் இங்கு வருகை புரிந்திருக்கும் நிர்வாகத்தின் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்ற தலைமை பண்புகளை தன்னகத்தே கொண்டுள்ள தனக்கே உரிய தனி பண்புகளை கொண்டு புதுச்சேரி மாநிலத்தை மிக நேர்த்தியாக வழி நடத்தி கொண்டிருக்கும் புதுச்சேரி மேதகு துணை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் அவர்களை அகில இந்திய வானொலியின் சார்பில் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் சி உதயசங்கர் அவர்களை அகில இந்திய வானொலி புதுச்சேரியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். பாமரன் முதல் படித்தவர் வரை அனைவருக்குமானது அகில இந்திய வானொலி. அகில இந்திய வானொலியின் வடிவம் எளிமை, கேட்போருக்கு இனிமை, நம்பகத்தன்மை, தெளிவு போன்றவற்றை உள்ளடக்கிய அடிப்படை கொள்கைகளையே அகில இந்திய வானொலியின் சிறப்பம்சம். அகில இந்திய வானொலியின் மதிப்புமிக்க நேயர்களையும் போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளை வென்றெடுத்த கல்லூரி மாணவ மாணவிகளையும் கல்லூரிகளின் முதல்வர்கள் பேராசிரியர்கள் அனைவரையும் அகில இந்திய வானொலியின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றேன். என் நிகழ்ச்சியை சிறப்பாக வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கும் திருமதி எலிசபெத் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஆகாஷவாணி புதுச்சேரி, திரு முருகன் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஆகாஷவாணி புதுச்சேரி, நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு செந்தில்குமார், திருமதி ஜெயந்தி உதவி பொறியாளர் மற்றும் சக அலுவலர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம்.
1: வாழ்த்துறை வழங்கினார் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் சி உதயசங்கர் அவர்கள்.
3: புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் அவர்களே, அகில இந்திய வானொலி புதுச்சேரி அதிகாரிகளே, பேராசிரியர்கள், மாணவ மாணவர்கள் மற்றும் அன்புடையீர், இனிய மாலை வணக்கம். இந்தியாவின் ஒவ்வொரு வீட்டிலும் காலை எழுப்பிய குரல், மாலை நேரத்தை இசையால் நிரப்பிய தோழன், நாடு முழுவதையும் இணைத்த பாலம், அதுதான் அகில இந்திய வானொலி. 90 ஆண்டுகள் என்பது ஒரு நிறுவனத்தின் வயது மட்டுமல்ல, பல தலைமுறைகளின் நினைவுகளையும் உணர்வுகளையும் சுமந்து நிற்கும் வரலாறு. 1980கள் 90களில் வளர்ந்த எங்களை போன்றவர்களுக்கு ஆல் இண்டியா ரேடியோ என்பது வெறும் வானொலி நிலையம் அல்ல. காலை செய்திகள், விவித் பாரதி நாடகங்கள், விளையாட்டு வர்ணனைகள், பல்வேறு அறிவியல் மற்றும் பொது அறிவு நிகழ்ச்சிகள், இவை அனைத்தும் எங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஓர் அங்கமாக இருந்தன. தொலைக்காட்சி மற்றும் இணையம் பரவலாக இல்லாத காலத்தில் தகவலுக்கும் பொழுதுபோக்கிற்கும் நம்பகமான நண்பனாக ஆல் இண்டியா ரேடியோ விளங்கியது. காலம் மாறினாலும் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் ஆல் இண்டியா ரேடியோ தன்னை புதுப்பித்துக் கொண்டு பயணித்து வருகிறது. குறிப்பாக FM ரெயின்போ மூலம் இளைஞர்களின் மனதிலும் தனக்கான இடத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளும் மரபையும் புதுமையையும் இணைத்து மக்களோடு பயணிப்பது அதன் மிகப்பெரிய பலம். இந்த 90ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு 25 கல்லூரிகளில் வினாடி வினா, கட்டுரை மற்றும் திடீர் பேச்சுப் போட்டிகளை நடத்தி, பின்னர் இடைக்கல்லூரி இறுதிப் போட்டியும் சிறப்பாக நடத்திய ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி குழுவிற்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள். எங்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வினாடி வினா மற்றும் திடீர் பேச்சுப் போட்டிகளில் முதல் பரிசு பெற்றிருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கிறது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்து மாணவர்களை ஊக்குவிக்கும் மாண்புமிகு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அகில இந்திய வானொலியின் இந்த 90 ஆண்டுகால பயணம் மேலும் எப்போதும் மக்கள் குரலாகவும், நம்பிக்கையின் ஒலியாகவும், தேசத்தின் இதய துடிப்பாகவும் தொடர வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அறிமுக உரையாற்றினார் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி நிர்வாக அதிகாரி திருமதி ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: வானொலி தி யங்கஸ்ட் கிராண்ட் ஓல்ட் லேடி என்று நான் சொல்லும் பொழுது அந்த சொற்றொடரில் ஒரு பிழை இருப்பது போல் தோன்றும். ஆனால் உண்மையிலேயே எப்பொழுதும் துடிப்புடனும் உயிர்ப்புடனும் செயலாற்றிக்கொண்டே இருப்பதால் அதில் நிச்சயம் பொருட்பிழை இருக்க வாய்ப்பில்லை என்றே எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் தி யங்கஸ்ட் கிராண்ட் ஓல்ட் லேடி வானொலி, இது இளைஞர்கள் மத்தியில் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு புதுடெல்லியிலிருந்து எங்களுக்கு வந்த சுற்றறிக்கையின்படி யூத் அவுட்ரீச் இனிஷியேட்டிவ் என்ற செயல்பாட்டை நாங்கள் கல்லூரிகளுக்கு சென்று எஸ்ஏ காம்பி

0: competition, extempore and quiz. வினாடி வினாவில் கிட்டத்தட்ட 59 அணிகள் குவார்ட்டர் ஃபைனலுக்காக வந்தார்கள். அதில் 10 அணிகளை நாங்கள் செமிஃபைனல்ஸ்க்காக தேர்ந்தெடுத்தோம். 5 அணிகள் ஃபைனல்ஸில் வந்தார்கள். கடுமையான போட்டியில் முதல் 3 பரிசுகளை பெற்றார்கள். எக்ஸ்டெம்போர் காம்படிஷன் என்று எடுக்கும் பொழுது அதில் 50 மாணவர்கள் குவார்ட்டர் ஃபைனலுக்கும், 10 மாணவர்களை நாங்கள் அரையிறுதிக்கும், 5 மாணவர்களை ஃபைனலுக்குமாக நாங்கள் தேர்வு செய்தோம். இந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட அத்தனை பேரையும் யூத் காம்பியர்ஸாக நாங்கள் செலக்ட் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு கட்டளை வந்திருக்கிறது. ஸோ அத்தனை பேரும் வானொலியில் இளைஞர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆக இந்த நிலையில் இன்னும் அதிகமாக பேசாமல் அவர்களுக்கான பரிசுகளை வழங்க வந்திருக்கும் மேதகு ஆளுநர் அவர்களின் பேச்சுக்காக நானும் காத்து கொண்டு இருக்கிறேன். அவர்களின் உரை உங்களை ஊக்கப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். அவர்களின் வரவு வானொலிக்கு ஒரு பெரிய மைல்கல். இதை நாங்கள் வானொலியின் வரலாற்றில் நாங்கள் இதை பதிவு செய்து கொள்வோம். மிகவும் நன்றி ஐயா. நன்றி.
1: நிகழ்ச்சி நிறைவாக அனைவருக்கும் நன்றி உரையாற்றினார் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: அற்புதமான இந்த பொன்மாலை வேலையில வந்து நாம எல்லாம் சந்திக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 33வது வருடம் வானொலி பணியில. இது மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை வந்து பார்த்ததே இல்ல. ரொம்ப நிகழ்ச்சியா இருக்குது. வானொலியோட வரலாற்றுல வந்து இது ஒரு மைல்கல். எங்களது நிகழ்ச்சி பொறுப்பாளர் எலிசபெத் மேடம் சொன்ன மாதிரி 25 கல்லூரிகள் யாருமே பண்ணல, இந்தியாவில் வந்து யாருமே பண்ணல. ஒரு அற்புதமான சேவையை வந்து நம்ம புதுச்சேரி வானொலி பண்ணியிருக்கு. அதுக்காக நாங்க வந்து துணைநிலை ஆளுநரை போய் அழைக்கிறதுக்காக போனோம். அவரு ரொம்ப அகமகிழ்ந்து எங்கள்கிட்ட வந்து உடனே ஒத்துக்கிட்டாரு. அதுக்காக ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இப்ப வந்து இந்த ட்விட்டரு பேஸ்புக் இந்தியா முழுக்க நம்மளுடைய நிகழ்ச்சிகள் வந்து சென்றடைஞ்சிருக்கு. எல்லாரும் வந்து கவர்னரை கூப்பிட்டீங்களா, கவர்னரை கூப்பிட்டீங்களா அப்படிங்கறது ஒரு பெருமையான விஷயமா எங்களுக்கு அமைஞ்சிருந்தது. அந்த விதத்துல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம பாரத பிரதமர் வந்து இளைஞர்களை நோக்கி செல்லுங்க அப்படின்னு தான் நம்மளுடைய மன் கி பாத்லயும் சொல்லிட்டே இருந்தாரு. அதையெல்லாம் மனசுல வச்சுதான் நம்மளுடைய தலைமை நிலையம் புதுடெல்லியில் இருக்கக்கூடிய நம்ம பிரச்சார் பாரதி இந்த ஆகாஷ்வாணி 90 இதை வந்து யூத் அவுட்ரீச் இனிஷியேட்டிவ் இதை பண்ணணும் அப்படின்னு நமக்கு கட்டளை இட்டுச்சு. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம ரொம்ப சிறப்பா செஞ்சோம். வரக்கூடிய நாளானக்கு 8 வந்து நம்ம 90வது அகவையை வந்து நம்ம வானொலி வந்து நிறைவு செய்யும். அந்த விதத்துல வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளா இன்னைக்கு அமைஞ்சிருக்குது. ஏன்னா வந்து 90 வருடமும் நம்ம வந்து மக்களோடையே பயணிக்கிறோம், தேசத்தின் குரலாக நாம இருக்கிறோம். அந்த விதத்துல வந்து முதல்ல நம்மளுடைய துணைநிலை ஆளுநருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அடுத்ததா வந்து நம்மளுடைய இந்த கல்லூரியுடைய முதல்வர், அவர் ஒரு வானொலி பிரியர், அவர் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டி இந்த இடத்தை நமக்கு அளிச்சு, அது மட்டும் இல்லாம அவங்க கல்லூரியை இந்த நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற வச்சு எல்லா விதத்திலையும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர், அவருக்கு வானொலி நிலையத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்க வானொலியுடைய நிர்வாக தலைவர், அப்புறம் பொறியியல் பிரிவு தலைவர் ரவி மாரியப்பன் சார், அவரு எல்லா விதத்திலையும் எங்களுக்கு ஒத்துழைப்பு. இரவுல வந்து ஒரு 8 போனீங்கன்னா கூட ஒரு சீட்ல உட்கார்ந்துருப்பாரு. இது மாதிரி எல்லாம் பணி செய்யறவங்களை வந்து நம்ம பாக்குறதே அரிது. அந்த அளவுக்கு வானொலி நிலையம் அப்புறம் தொலைக்காட்சி நிலையம் 2 நிலையத்துக்கும் அவர் தலைவரா இருந்து மிகப்பெரிய சேவையை செஞ்சிட்டு இருக்காரு. அவருடைய ஒத்துழைப்பும் இதுல ரொம்ப இருந்துச்சு. அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நிகழ்ச்சி அமைப்பாளர் எலிசபெத் அவங்க தான் இதுக்கு முழு காரணம். ஏன்னா ஒரு 90% அவங்களுடைய உழைப்பு தான். அதனால அவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அவங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பா சீனிவாச முருகன் அவர் இருந்தாரு. இந்த போட்டோலாம் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய காலேஜில் அவருடைய இது இருந்தது. அவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அப்புறம் அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த 3 ஜட்ஜஸ் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க உண்மையிலேயே வந்து நேரம் காலம் பார்க்காம உழைச்சாங்க. ஏன்னா ரொம்ப நாள் வானொலியோட தொடர்புடையவங்க. சேவைன்னா அந்த அளவுக்கு 3 பேருமே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் வானொலி கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். அவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. 25 கல்லூரிகள் கலந்துகிட்டாங்க. அதாவது சும்மா நம்ம பாண்டிச்சேரி மட்டும் இல்ல, கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை பல்வேறு பகுதிகள் அந்த கல்லூரியை சேர்ந்த முதல்வர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இது போக நிலையத்துல வந்து எவ்வளவோ பகுதி நேர

0: ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா அவங்க நிறைய இதுக்கு சேவை செஞ்சாங்க. அப்புறம் பொறியியல் பிரிவுல வந்து ஏஇஆ இருக்கக்கூடிய ஜெயந்தி மேடம், அவங்களுடைய டீம், அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஒத்துழைப்பு, அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இது போக யாராவது விட்டு போயிருந்தா அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. நம்ம இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறோம். 91வது ஆண்டுலயும் அடி எடுத்து வைக்க போறோம். அது எங்க போய் நிக்கும்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது 1000 ஆனாலும் நிக்காது, போயிட்டே இருக்கும் வானொலியோட சேவை. ஏன்னா வந்து வானொலி வந்து நேரத்தை திங்காத ஒரு ஊடகம். ஏன்னா மற்ற ஊடகங்கள் நம்ம அதுக்குன்னு தனியா நேரத்தை ஒதுக்கணும், வானொலி அப்படி இல்லை. நம்ம எந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் வானொலியும் கேட்டுட்டே இருக்கலாம். அதனால அதுல வந்து கல்வி நிகழ்ச்சி, குழந்தைகள் நிகழ்ச்சி, மகளிர் நிகழ்ச்சி, இளையோர் நிகழ்ச்சி, விவசாய நிகழ்ச்சி, உழைப்பவர் அரங்கம், முதியோருக்கான நிகழ்ச்சி, எல்லா செக்ஷன் ஆஃப் டார்கெட் எல்லாருக்கும் நிகழ்ச்சிகள் இருக்கு. அதனால வந்து இந்த வானொலி வந்து இந்த மாதிரியான ஒரு சேவை வந்து எந்த நிறுவனமும் செய்யல. அதனால இந்த வானொலியோட சேவை தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்யறேன். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களின் கருத்துக்களை இப்போது கேட்கலாம்.
2: என் பெரிய எஸ் விஜய், நான் காஞ்சமோனூர் காலேஜ்ல வந்து படிக்கிறேன், லாஸ்பேட்ல இருக்கு. என் காலேஜ்ல வந்து ஆகாஷவாணி டீச்சர் வந்து யூத் இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுல குவிஸ் காம்படிஷன்ல வந்து நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல செலக்ட் ஆனேன். அப்புறம் திருப்பி ஆகாஷவாணி டீச்சர் ஆல் இண்டியா ரேடியோல வந்து அந்த குவிஸ் காம்படிஷனோட இருக்கிற 25 காலேஜையும் வர வச்சு குவிஸ் ப்ரோக்ராம் நடத்தி கொஸ்டின் கேட்டாங்க. மொத்தம் 3 ரவுண்ட் நடத்தினாங்க. அந்த 3 ரவுண்டும் கொஸ்டின்ஸும் நைஸ் ஆகுது, நம்ம நாலேஜும் வந்து அதுல கெயின் பண்ண முடிஞ்சது. குவிஸ் ரவுண்ட் முடிஞ்சு ஃபைனல் ரவுண்ட்ல வந்து பிரைஸ் வின் பண்ணேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆகாஷவாணி டீச்சருக்கு நான் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் புஷ்பகுமார். காஞ்சிமா முனிவர் காலேஜில் நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். ஆகாஷ்வாணி புதுச்சேரி கண்டக்ட் பண்ண யூத் அவுட்ரீச் இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் நிறைய புது விஷயங்களை கற்றுக்கிட்டேன். லைக் கான்ஃபிடென்ஸும் இம்ப்ரூவ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் வேறு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. எங்கள் டீம் லைக் ஓவரால் 25 காலேஜிலிருந்து நாங்கள் 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். இது எங்களுக்கும் எங்கள் காலேஜுக்கும் ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆகாஷ்வாணி புதுச்சேரிக்கும் எங்கள் காஞ்சிமா முனிவர் காலேஜுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.
4: ஹாய், நான் ஜோதிகா, ஜாண்டவி உமன்ஸ் காலேஜ் பண்ருட்டியில் படிக்கிறேன். ஆகாஷ்வாணி புதுச்சேரியோட 90th ஆனிவர்சரியை முன்னிட்டு நிறைய காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுல நான் எக்ஸ்ட்ரம்போ ஸ்பீச் காம்படிஷன்ல கலந்துகிட்டு 3rd பிரைஸ் வின் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஈவெண்ட் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கருத்துக்களை வானொலியில ஒளிபரப்பவும் செஞ்சிருக்காங்க. தேங்க்யூ ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு அஸ்.
5: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீபிகா. நான் பாதசன் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் 3rd இயர் படிக்கிறேன். நான் 90 இயர்ஸ் ஆஃப் ஆல் இண்டியா ரேடியோ செலிப்ரேஷனில் ஒரு அங்கமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் எக்ஸ்டம்போரில் 2nd ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து எப்படின்னா, நான் காலேஜில் வந்து யூத் அவுட்ரீச் இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு காலேஜில் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து வராங்க, ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து 3 காம்படிஷன் இருந்தது, எஸ்ஐ காம்படிஷன், குவிஸ் காம்படிஷன், எக்ஸ்டம்போர். நான் வந்து குவிஸ்லேயும் எக்ஸ்டம்போர்லேயும் கலந்துக்கிட்டேன். சரி, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றாவது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்னோட பேச்சு மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்தது. நான் நல்லா பேசுவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருந்தது. யார் நம்புகிறாங்களோ இல்லையோ அதை நான் நம்புவேன். ஸோ அதனால வந்து என்னென்னா, நான் காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து செலக்ட் ஆகிட்டேன். 2nd லெவல் அண்ட் 3rd லெவலில் நான் டாப் 5 நான் செலக்ட் ஆயிட்டேன். நான் வந்து நினைச்சு கூட பாக்கல, நான் வந்து எக்ஸ்டம்போர்ல வந்து 2nd வருவேன் அப்படின்ட்டு. இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நான் ஏன்னா எனக்கு வந்து ஒரு இடத்துலயுமே எனக்கு ரெக்கக்னேஷன் கிடைச்சது இல்ல. எனக்கு எங்க காலேஜ் மூலியமா நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வந்தது. அப்புறம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இந்த ஒரு ரெக்கக்னேஷன் எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்க வீட்டுல எங்க பேரண்ட்ஸ் தான் எங்க கூட வந்திருந்தாங்க பிரைஸ் கலெக்ட் பண்றதுக்காக. நான் வந்து கவர்னர் கையால வந்து மெடல் வாங்கினேன் அப்படின்றது எங்க குடும்பத்துல வந்து எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருந்தது. நான் எங்க குடும்பத்திலே நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயம்ன்றதுனால கவர்னர் கையால ஒரு மெடல் வாங்குறது, ஒரு பரிசு வாங்குறது அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னோட வாழ்க்கையில. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருமான ஒரு மூமெண்டா எனக்கு இருந்தது. நன்றி.

0: Hello everyone, this is Sarveshwaran, a proud BCA student from Indira Gandhi College of Arts and Science, Puducherry. Recently, my team had the incredible privilege of competing in the All India Quiz Competition hosted right in Pondicherry, going head to head with 59 teams representing 25 top colleges from across the country was an absolute experience. The competition was fierce, the pressure was immense, but the questions was unmatched. We are enjoyed to have secured the second prize on such a massive performance. On behalf of my team and my college, I want to extend a heartfelt thank you to entire team at Akashvani All India Radio. Thank you for organizing this phenomenal quiz and for giving us this platform to test our knowledge and connect with brilliant minds national world. The dedication, professionalism, and the warmth of the air All India Radio team made this entire journey incredible, smooth, and unforgettable for us. This victory is a milestone we will always cherish. Thank you, Akashvani, for keeping the spirit of knowledge alive and for believing in the youth of India.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90. ஆகாஷ்வாணி தனது 90 ஆண்டுகால வரலாற்று பெருமைகளை பறைசாற்றும் விதமாக புதுச்சேரி வானொலி இளைஞர்களை சந்திப்போம், ஓர் புதிய முன்னெடுப்பு என்ற தலைப்பில் கல்லூரிகளுக்கு இடையே பல்வேறு போட்டிகளை நடத்தியது. இதன் நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழா இம்மாதம் 6 சனிக்கிழமை மாலை இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற விழாவின் வானொலி தொகுப்பு.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442498645 8. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேர்களே, நாளை மதியம் 3 102.8 FM ரெயின்போவில் ஹலோ டாக்டர், இதில் சமூக அடிப்படையிலான நோய் திணிப்பு பராமரிப்பு குறித்து நேரில் விளக்கம் அளிக்கிறார் தடுப்பு மற்றும் சமூக மருத்துவத்துறை டாக்டர் ஜி கார்த்திகா அவர்கள். 4 கட் கேமரா ரோலிங், தொலைபேசி வழி காமெடி ஷோ. 5 அலையோடு விளையாடு நேரில் இணைகிறார் ஆர்ஜே. 6:20 முதல் 7 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்புதே, தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தவே.

Western music. இரவு 9:15 தேன் சிந்தியை வானம், 11 நிகழ்ச்சி நிரல், 11:10 102.8 FM ரெயின்போவில் அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 முதல் மதியம் 1 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00 - 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 8:15 மதியம் 2 இரவு 9:00 - 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: ಆಕಾಶವಾಣಿ வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் 91 வயது நேயர் ஆர் முத்துநாராயணன் அவர்களை சந்திக்கிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில நாம முத்துநாராயணன் ஐயா அவர்களை சந்திக்க போறோம். ஐயா வந்து 91 வயது உள்ளவர், நமது வானொலி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கக்கூடியவர். ரொம்ப சின்ன வயதுலேருந்தே வானொலி கேட்டுட்டு இருக்கிறாரு. அவரு கேட்கறது மட்டும் இல்லை, அதில் ஏதேனும் சிறிய பிழைகள் வந்தாலும் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்வாங்க. இது மாதிரி ஒன்று நடந்திருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் வன்மையாக இல்லை கடுமையாக கூட இருக்காது. அது நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு இன்சொல்லாக அந்த பிழைகளை திருத்தி சொல்லக்கூடியவர். இவங்க நிறைய தலைவர்களோட கேட்டாவே ஆச்சரியப்படுவீங்க. பெரியார் ஈவேரா அவர்கள், முன்னாள் மாநில முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், இவங்க கூடலாம் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தவர் நமது முத்துநாராயணன் ஐயா. அவர் நமது வானொலிக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கக்கூடியவர், ஒரு நண்பராக இருக்கக்கூடியவர். 91 வயதானாலும் சற்று மனம் தளராமல் நான் நிலையத்திற்கு வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்கிறாரு. எப்பயுமே பெரியவங்க பெரியவங்க தான், எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் அவங்க வந்து அதற்காக வந்து ஒரு ஹோம்ஒர்க் செய்வாங்க. அது மாதிரி நிறைய அவங்க வந்து வானொலி தொடர்பான செய்திகளை குறித்து எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. என்னையே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு எப்போ வாய்ப்பு கொடுப்ப பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி என்ன பார்க்குறாங்க. ஐயா வருக, வணக்கங்க ஐயா.
2: வணக்கம்,
1: ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் நிலையத்திற்கு வந்ததற்கு.
2: உங்களோட எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: சரிங்க ஐயா, வானொலி பற்றி நிறைய செய்திகள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அந்த செய்திகளெல்லாம் எங்களுக்கு முதல்ல சொல்லுங்க, அதை தெரிஞ்சுக்கிறோம்.
2: வானொலி நிலைய அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1927 ஆண்டு பம்பாயில் வானொலி நிலையம் அமைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இந்தியாவை ஆண்டு வந்த வைஸ்ராய் எட்வர்ட் இர்வின் என்பர்தான் திறந்து வைத்தார். சுதந்திரத்திற்கு முன்னால் இந்தியாவில் 6 நிலையங்கள் இருந்தன. அதில் ஒன்று திருச்சி என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு பெருமிதத்தோடும் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 1939 ஆண்டு அதை துவங்கி வைத்தவர் அன்றைய பிரிமியர். பிரிமியர் என்றால் தமிழ்நாடு, கேரளாவில் ஒரு பகுதி, கர்நாடகத்தில் ஒரு பகுதி, ஆந்திராவில் முழு பகுதி, கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் முழிய தொடர்ந்ததுதான் மெட்ராஸ் பிரசிடென்சி. அதனுடைய பிரிமியராக இருந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் 1939 ஆண்டு திறந்து வைத்தார். மகாத்மா காந்தி அவர்கள் 1947 அன்றுதான் பம்பாயில் முதல்முதலாக வானொலி மூலம் நேயர்களுக்கு பேசுகிறார். அதற்கு முன்னால் 39 ஆண்டு பேசிய பெருமை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரிக்கு உண்டு. இந்த வானொலி நிலையம் துவங்கிய நாளில் அரியலூர் அங்கப்ப பிள்ளை அவர்கள் நா

சுர நிகழ்ச்சியும் அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் அவர்களின் கர்நாடக இசையும் ஒலித்தன. இந்த திருச்சி வானொலி நிலையத்திற்கு 50 கிலோவாட்டாக இருந்த சக்தியை 100 கிலோவாட்டாக செய்து கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பொதுவாக வேளாண்மை, மீன் வளர்த்தல், கோழி வளர்த்தல், ஆடு வளர்த்தல், மாடு வளர்த்தல் போன்றவற்றை பிரதி தினமும் மக்களோடு தொடர்பு வைத்து என்ன செய்யணும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். பிராணிகளுக்கு பிணி ஏற்பட்டுவிட்டால் எங்கு சென்று மருத்துவ பெற முடியும் என்ற விவரங்களையும் அடிக்கடி கூறி மக்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியதான் வானொலி நிலையம். ஆடுதுறை 27 என்ற நெல் வகையை அரசாங்கம் அன்று அறிவித்தது. அதை விளம்பரப்படுத்தி மிகவும் பிரபலமாக்கிய தொண்டு இந்த வானொலி நிலையத்திற்கு உண்டு. அப்பொழுது டெல்டா மாவட்டக்காரர்கள் ஆடுதுறை 27 என்று சொல்வதற்கு பதிலாக ரேடியோ நெல் என்றே சொல்லுவார்களாம். நேயர்கள் விருப்பத்திற்கு அக்கால பிரபல பாடல்களையும் இக்கால பிரபல பாடல்களையும் ஒளிபரப்பி மக்களை மகிழ்வித்து வருகிறது. குடிநீர் விநியோகம், மின்சார விநியோகம் ஏதாவது அதில் தட்டுப்பாடு இருந்தால் அதை முன்கூட்டியே மக்களுக்கு தெரிவித்து நம்மளை உஜார்படுத்தி விடுவார்கள். நாடாளுமன்றத்தில் நிகழும் நிகழ்வுகள், எல்லா மாகாண அசம்பிளியில் நடக்கும் நிகழ்வுகளை சில மணி நேரத்திற்குள்ளாகவே நமக்கு விவரங்களை கூறி வருகிறது ஆல் இண்டியா ரேடியோ. பேப்பரில் படிப்பதற்கு அடுத்த நாள் தான் முடியும் அல்லது மாலை 7 மணிக்கு மேல்தான் தெரியும். ஆனால் சில மணி துளிகளிலேயே விவரமாக ஆல் இண்டியா ரேடியோ ஒளிபரப்பு செய்து விடுவார்கள். கொரோனா காலத்தில் இவர்கள் ஆற்றிய தொண்டிற்கு அளவே கிடையாது. எப்படி என்றால், கொரோனா மிகவும் கொடிய நோய், ஆனால் பயப்பட தேவையில்லை, ஆனாலும் எச்சரிக்கை தேவை என்று மக்களை குழப்பிக் கொண்டிருந்த நேரத்தில் வானொலியில் பிரபல வல்லுநர்களையும் மருத்துவர்களையும் அழைத்து வந்து அதை எப்படி தடுத்து நிறுத்துவது, குழந்தைகளுக்கு வராமல் எப்படி செய்வது போன்ற நல்ல அறிவுரைகளை பிரதி தினம் பலமுறை சொல்லி மக்களுக்கு மிக்க உதவியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிலவேம்பு கஷாயத்தை எப்படி தயார் செய்வது, எப்படி குடிப்பது, எத்தனை முறை குடிப்பது என்பதை கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாமல் பிரதி தினம் பலமுறை கூறி மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டு பண்ணார்கள். அந்த வகையில் மனித இனம் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு மிகவும் கடமைப்பட்டு உள்ளது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புயல், சுனாமி, கடல் கொந்தளிப்பு போன்றவைகள் ஏற்பட்டால் அதை முன்கூட்டியே தெரிவித்து கடல்வாழ் மக்களுக்கும் மீனவ தொழிலாளர்களுக்கும் உப்பு தயாரிக்கும் தொழிலாளர்களுக்கும் உறுதுணையாக இருந்து வருகிறது. திருச்சி வானொலியில் உரையாற்றுவதற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் காரிலே புறப்பட்டார். வழியில் பாலக்கரை ரயில்வே கேட்டு மூடப்பட்டு விட்டது. குறிப்பிட்ட நேரத்தில் நிலையத்திற்கு வர முடியாது என்று கருதி சைக்கிள் ஒன்றை பிடித்து கொண்டு வானொலி நிலையத்திற்கு வந்தார் என்பது உங்களுக்கு தெரியாத உண்மை. 1952 முதல் இன்று வரையிலும், அதாவது 74 ஆண்டுகளாக தொடர்ந்து வானொலியை கேட்டுக்கொண்டு வருகிறேன். வெளியூருக்கு சென்றாலும் கையோடு எடுத்து செல்வேன். திருச்சியிலிருந்து தெற்க போனால் 45 மைல், வடக்க போனால் 45 மைல், கிழக்கு போனாலும் மேற்கே போனாலும் 40-45 மைல், அது வரைக்கும் வானொலி கேட்கும். அதற்கு மேல் அமைதியாக உட்கார்ந்திருந்து அடுத்த நிலையம் எப்பொழுது வருமே என்று கருதி அந்த இடத்தில் மறுபடியும் போட்டு பார்ப்பேன். அப்படியே ஒன்று நிகழ்வு ஒன்று கூறுகிறேன். நான் ரிஷிகேஷில் புனித கங்கையை கடப்பதற்கு லக்ஷ்மண் ஜோலா என்று சொல்லுவார்கள் மூங்கில் பாலம், அதில் சுமார் 400-450 அடி நீளம் இருக்கும். அதில் நடந்தேதான் செல்ல வேண்டும். 100-கணக்கானவர் நடந்து செல்வார்கள். 2 பக்கமும் யாசகர்கள் யாசித்து கொண்டிருப்பார்கள். ஒரு யாசகர் ஒரு வானொலி பெட்டியை வைத்திருந்தார். அவர் பக்கத்திலே போய் அமர்ந்து, ஐயா 9 மணிக்கு ஆங்கில செய்தி வேணும், நீங்கள் போட முடியுமான்னு ஹிந்தியில் கேட்டேன். அதற்கு அவர், ஒய் நாட், யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு என்றார். நான் அப்படியே மலைச்சி போயிட்டேன். அதே மாதிரி அந்த 9 மணிக்கு திருப்பி கொடுத்தார். அதை நான் கேட்டுக்கிட்டு அங்கிருந்து அவர் கையில் ஒரு 10 ரூபா கொடுத்தேன். வாங்க மறுத்து விட்டார்.
அந்த அளவுக்கு வானொலியில் எனக்கு

0: அளவுக்கு ஈடுபாடு இருக்கிறது. அத்தோடு நியூஸை சொல்லும்போது 6:30 நியூஸ், 7:15 நியூஸ், 8:15 நியூஸ் என்று வானொலியில் சொல்லுவார்கள். நான் உடனே சென்னைக்கும் திருச்சிக்கும் டெல்லி அஃபீஷியல்ஸுக்கும் சுமார் 3 மாதம் தொடர்ந்து தொடர்பில் இருந்ததே கால் அரை முக்கால் என்று சொல்லக்கூடாது, 6:30, 7:15, 7:30 என்று சொல்ல வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். அதை இன்று வரையிலும் ஃபாலோ செய்து கொண்டு வருகிறார்கள். இப்பொழுதும் ஏதாவது சிறு பிழை எனக்கு தெரிந்தாலும் உடனடியாக ஃபோன் செய்து, ஐயா அடுத்து வாசிக்கும்போது இதை தவிர்த்து விடுங்கள் என்று பணிவோடு கூறிக்கொள்ளுவேன். எனது பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், உடல் உறுப்பு தானம், இரத்த தானம், இது சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து வந்து பேச வேண்டும். மது பழக்கத்தை குறைப்பது எப்படி என்பதை பற்றியும், போதை இல்லாமல் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், வாகன விபத்துகளை தவிர்ப்பதை பற்றியும், அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய வரி வகைகளை, அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், டிரைனேஜ் டேக்ஸ் என்பதையும், 2-வீலர் 4-வீலர் எடுக்கும் பொழுது பல வருஷத்திற்கு ரோடு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் போட்டு விடுகிறார்கள், அது அனைத்துமே தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான். பர்சனல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டுக்கு 1 ஆண்டு 2 ஆண்டு போட்டு அனுப்பிவிடுகிறார்கள். பர்சனல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் பிரதி வருடம் போட்டாக வேண்டும். இதையெல்லாம் நல்ல வல்லுநர்களை அழைத்து வந்து பேச வைத்து மக்களுக்கு விவரம் சொல்லுவது நன்றாக இருக்கும் என்று கருதுகின்றேன்.
1: முக்கியமாக நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. என்னுடைய பார்வைக்கும் அந்த கடிதங்கள்லாம் வந்திருக்கு. அந்த அறிவிப்பு, காலை 6:30 செய்திகள் அப்படின்னு சொல்லுவோம், 7:30 செய்தி அறிக்கை தொடரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போல்லாம் நீங்கள் உடனே தொடர்பு கொள்வீங்க, நிறைய கடிதங்கள் எழுதுவீங்க. இது வந்து ஒரு கொச்சையான ஒரு தமிழாக இருக்குது. இதை வந்து நல்ல வார்த்தையாக சொல்லலாமே, 6:45, 7:15 அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமே.
0: சஞ்சீவின்னு நினைக்கிறேன்,
1: பாலசஞ்சீவி என்று ஒரு அலுவலர் இருந்தார்.
0: அவருக்கு வந்து இங்கே பழைய காலும்பாங்க, அடுத்த நிமிஷம் அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் வணக்கம், இந்த பாருங்க திருச்சியிலேருந்து 7:30 பேம்பேன். அவர் உடனே அடுத்த நிமிஷம் இவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, மாற்றுங்கம்பாங்க. இவங்க எப்படி சார் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களான்னு கேட்பாங்களாம். எனக்கு ஒரு ஆளை வச்சிருக்கேன்ல, அவர் கரெக்டா எனக்கு சொல்லிடுவாரு,
1: சொல்லிடுவாரு
0: அதை சொன்னேனுங்க.
1: அதாவது வானொலி வந்து 90 ஆண்டுகளாக ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. இன்றளவும் அது வந்து தன்னை மாற்றிக்கொண்டு வருகிறது. அந்த மாற்றத்திற்கு பேருதவியாக இருப்பது உங்களை போன்ற நேயர்கள்னு சொல்லலாம். இப்பயும் கூட நீங்கள் வந்து ஒரு கடைசியாக ஒரு வேண்டுகோள் வைத்தீர்கள், அதாவது உறுப்பு தானம் பற்றி நம்ம நிகழ்ச்சி பண்ணணும், போதை தடுப்பு பற்றி நம்ம நிகழ்ச்சி பண்ணணும். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற வகையில் உங்களுடைய ஆலோசனைகள் இருந்தது. நிச்சயமாக இந்த ஆலோசனைகளை வானொலி உள்வாங்கிக் கொள்ளும். அதில் முக்கியமாக இன்னொரு செய்தியும் சொன்னீங்க, அதாவது வந்து இந்த தனிநபர் இன்சூரன்ஸ், அதில் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பண்ணாத இருக்கிறது. நிறைய பேர் வந்து அந்த காப்பீடை வந்து தொடர்ந்து புதுப்பிக்கிறதே கிடையாது, அதை அப்படியே மறந்துடுறாங்க. அதெல்லாம் செய்யுங்க, இது வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 74 ஆண்டுகள் வானொலி தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சின்ன வயதில் வானொலி கேட்கும்போது உங்கள் வீட்டில் எப்போ வானொலி 1952 வாங்கினாங்களா, எந்த ஊர் உங்கள் ஊர், அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: திருச்சி ஜில்லாவில் மேட்டுப்பாளையம், இங்கிருந்து 45 மைலு. எங்கள் வீட்டில் மர்ஃபி ரேடியோ அப்போ இருந்தது 250 ரூபாங்க, 9 இன்ச்சு உயரம் இருக்கும், 15 இன்ச்சு அகலம் இருக்கும். அந்த ரேடியோவில் கரெக்டாக அந்த நியூஸை கேட்கறதுக்கு அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து உட்காந்துருவாங்க.
1: உங்கள் வீட்டில்?
0: ஆமாம், உட்காந்து கேட்பாங்க. அது கீழே எர்த்து போகிறதுக்கு ஒரு டம்ளர் ஒன்று வச்சு அதில் தண்ணி இருக்கும், அந்த எர்த்து அதுக்குள்ளே விட்டுருவாங்க எர்த்து போகிறதுக்காக.
1: ஏதோ ஒரு செய்தி கூட நீங்கள் கேட்டுட்டு போய் மற்றவர்கள்ட்ட சொன்னதாக அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்கய்யா, அதை கொஞ்சம் நினைவுபடுத்தி சொல்லுங்களேன்.
0: பஞ்சாயத்து போர்டில் எங்கள் அப்பா தான் பிரசிடென்ட்டுங்க. பஞ்சாயத்து போர்டில் 10க்கு 10 ஒரு ரூம் ஒன்று கட்டி அதில் ரேடியோவை வச்சு வெளியில் கேட்குற மாதிரி வைப்பாங்க. அங்கே வந்து தரையில் ஒரு 50-100 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த நேரத்தில் பஞ்சாயத்து போர்டு கிளார்க்கு வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆன் பண்ணுவாருக்க ஒளிபரப்பாகும். கிட்டத்தட்ட 100 அடிக்கு அந்த பக்கம் உட்காந்துருந்தா கூட காதில் கேட்கும். அப்போது 6:30 நியூஸ் கேட்கறதுக்காக உட்காந்துருக்கும்போது மத்தியில் ஒரு சோகமான ஒரு பாட்டு ஒன்று வச்சுட்டு ஆல் இண்டியா ரேடியோவில் தேசப்பிதா மகாத்மா காந்தி சுட்டு வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு இருந்தது. அப்படின்னு ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு அங்கேருந்து எங்கள் கடை 1/2 கிலோமீட்டர் இருக்கும், ஓடி வந்து மகாத்மா காந்தியை சுட்டுட்டாங்க, மகாத்மா காந்தியை சுட்டுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே நான் வந்தேனுங்க. எனக்கு அப்போ 14 வயசு, எல்லாரும் அப்போ அழுதுகிட்டு இருந்தாங்க.

0: எனக்கு அது ஞாபகம் வருதுங்க.
1: தொண்ணூத்தி ஓர் வயது நேயர் ஆர் முத்துநாராயணன் அவர்களுடன் தொடர்ந்து பேசுவோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான்
2: பொறியியல் துறையிலையும் ஒரு ஈடுபாடு உங்களுக்கு இருந்தது. ஏதோ ஒரு வாகனத்தில் வந்து ஒரு மாற்றம் செய்து அதை வந்து பிரதம மந்திரி அளவில் கொண்டு போய் அதை பற்றி சொல்லிட்டுலாம் வந்ததாக ஒரு நிகழ்வு எங்ககிட்ட சொல்லுவீங்க நீங்கள். அந்த மாதிரி வித்தியாசமாக சிந்திக்கிறதுக்கும் வானொலி கேட்பதற்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருந்ததான்றதையும் சொல்லுங்களேன்.
0: அதாவது வானொலியில் மிக பிரசித்தி பெற்றவர்களை பற்றியெல்லாம் பேசுவாங்க, சரி நம்மளையும் பேச வைக்கணும், ஒரு நாளைக்கு நல்லா இருக்கணும், அதான ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். அப்போது நம்ம கார் இன்ஜின் ரிப்பேர் ஆச்சுன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒர்க் ஷாப்புக்கு போவாங்க. அப்போது பிரேக் ட்ரம் லேத்து, ரீபோரிங் மிஷின், வால்வு ரீஃபேசர், லைன் போரிங் மிஷின், இந்த 4 மிஷின் இருந்தால் தான் இந்த வாகனங்களை ரிப்பேர் பண்ண முடியும். இந்த 4 அமெரிக்கா, ஜெர்மன், இங்கிலாண்டிலிருந்து தான் வரும். கும்பகோணம் எஸ்ஆர்விஎஸ்ல வேலை பார்த்த ஒரு இன்ஜினியர் எங்கள் கூட கூட்டாளியாக வந்தார். எங்க இதையெல்லாம் நம்ம வந்து செய்ய முடியாது, என்ன காசு இருந்தால் செய்யலாம்னாரு. என்ன சார் ஆயிடும் காசுன்னு, எப்படி ஒரு 30,000-40,000 வேணும் அப்படின்னாரு. நம்ம ஒரு ஆளால் முடியாது.
2: எந்த ஆண்டுங்க அது?
0: 1967.
2: அப்போ 30,000 ஒரு பெரிய பணம்.
0: ஆமாங்க, நாங்கள் வந்து மெட்ராஸுக்கு போய் அங்கே எக்ஸிபிஷன்லாம் நடந்தோம், தொழிற்கூடங்கள்லாம் இருக்கு கிண்டியில், அங்கெல்லாம் போய் இந்த மிஷனையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நானும் அவர் 2 போய் இந்த மிஷனை நம்ம வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவிலிருந்து வரவழைச்சோம் ஒரு மிஷனைங்க, ரீபோரிங் மிஷின். அந்த மிஷினுடைய வேல்யூ 4,000 தானுங்க. அதே அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு மோல்டு பண்ணி நாங்க தனியா தயார் பண்ணோம்.
2: அதே மாதிரி நீங்க தயாரிக்கிறீங்க?
0: அதே மாதிரி
2: நம்ம நாட்டிலே தயாரிக்கிறீங்க?
0: அதே மாதிரி இருந்தா பேட்டன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம மாட்டிக்குப்போம். எனக்கு நம்ம தொழில் நுணுக்கம் இருந்ததுனால இதை கொஞ்சம் மாத்தி நம்ம செய்யணும். அவன் லெஃப்ட்ல வச்சிருந்தா நம்ம ரைட்ல பண்ணணும், அவன் டாப்ல வச்சிருந்தா அடியில வைக்கணும் அப்படின்னு நினைச்சு சில சீர்திருத்தங்களை எல்லாம் நாம் சொல்லி சுமார் 2 கஷ்டப்பட்டு அதை செய்துட்டோம். அப்போ ஒரு கார்பெண்டர், அவர் வந்து வயசு இப்பொழுது 70 இருக்கும், அவர் இந்த கீர் எல்லாம் செய்வதற்கு ஹெலிக்கல் கீரும்பாங்க, ஹெலிக்கல் கீருன்னு சொன்னா எஸ் மாதிரி இருக்கும், இதை வந்து கணக்கு போட்டு 1 எத்தனை பல்லு வெட்டுறது அப்படின்னு அவரை கண்ணை மூடிக்கிட்டே 10 வையும்பாரு, போட்டால் சரியாக வராது, சரி 7 வையும்பாரு, 8 வையும்பாரு, இப்படியே 3-4 வச்சு அப்புறம் கரெக்டாக சொல்லி நாங்கள் அந்த மிஷினை செஞ்சிட்டோம். அவருக்கு கேன்சர் உண்டு, அவர் இருமும் போதெல்லாம் டீ சாப்பிட்டுட்டு இந்த இதை நல்லா செஞ்சு கொடுத்தாரு. ராத்திரி 10 ஓட்டி விட்டு பார்த்துட்டோம், எங்களுக்கு ஒரே சந்தோஷம். 10 மேலே பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒருத்தர் வண்டியில் எடுத்துட்டு வந்து சக்கர பொங்கல் புளியோதரை
2: நங்கவரம் ஸ்டோர் போகிற வழியில்,
0: ஆமாம் அந்த இடத்துல விற்பார், அங்கே உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவரை கொண்டு போய் அவர் வீட்டில் பாலக்கரையில் விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். காலையில் 6:30 ஒருத்தன் வந்து கதவை தட்டுனான், என்னடான்னு கேட்டேன், அவர் இறந்துட்டாருன்னா.
2: இந்த வேலையை முடிச்சுட்டு இறந்து
0: கொடுத்துட்டு இன்னைக்கே அவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமை போகும்.
2: ஆனால் அந்த இயந்திரம் வந்து செயல்பாட்டில் வரும்போது சில பிரச்சனைகள் வந்தது, அது டெல்லியிலலாம் போய் பார்த்தீங்கல்ல.
0: இதை வந்து நாங்கள் விற்கணும். இங்கே நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தின்னு MP இருந்தார், மதியழகன் என்னுடைய 6 நண்பர். அவர் வந்து நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி டெல்லிக்கு கூட்டிகிட்டு போனார். அப்போது மொரார்ஜி தேசாய் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர், அவர்கிட்ட நேராக கூட்டிகிட்டு போய் என்னை பேச வச்சார். அவர் வந்து உடனே பெல் அடித்து ஒருத்தரை கூப்பிட்டு எஸ்என் அகர்வால்னு இருக்காரு, இவர் அந்த செக்ரட்டரிக்கிட்ட கூட்டிகிட்டு போனார். எஸ்என் அகர்வால் கிட்ட அன்னைக்கு போனோம், இந்த மிஷினை இது வரைக்கும் இம்போர்ட் படுத்துறீங்க, நான் இந்த மிஷினை தயார் பண்ணிட்டோம், தமிழ்நாட்டு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கெல்லாம் இதை விற்றுருக்கோம், டெல்லி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கும் விற்றுருக்குறோம், இந்த மிஷினை நான் கண்டுபிடிச்சனால நீங்கள் இம்போர்ட் லைசன்ஸை பேன் பண்ணணும்னார். எனக்கு அப்போ வயசு வந்து 30-32
2: அந்த இறக்குமதி அந்நிய செலாவணி குறைவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கீங்க.
0: அவர் சிரிச்சுக்கிட்டே ஹவு மெனி பீசஸ் யூ கேன் மேனுஃபேக்சர் இன் ஏ மந்த் அப்படின்னாரு. நான் உடனே 10-15 அவரே வில் இட் பி சஃபிஷியன்ட் ஃபார் ஹோல் ஆஃப் இந்தியா, நோ யூ ட்ரை டு மேனுஃபேக்சர் மோர் தென் 200 மிஷின்ஸ் தென் யூ ப்ளீஸ் கம் ஹியர், ஐ வில் புட் இம்போர்ட் பேன் ஆர்டர் ஃபார் இம்போர்ட் அப்படி என்ன.

0: அந்த நிலைமையில நான் வந்தேன்.
1: அப்போ நான் வானொலி நேயராக இந்த அளவுக்கு நீங்க இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு இயந்திரத்தை நீங்க கண்டுபிடிச்சு அதை வந்து நீங்க நல்லா செஞ்சு இந்தியா முழுக்க விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அது
0: பஞ்சாப்லயே வித்திருக்கேன். ஓ, பஞ்சாப்ல அம்பாலா, ரம்பாலா, ஜலந்தர், அமிர்தசரஸ், டேராடூன் வரைக்கும் போய் வித்துட்டு வந்திருக்கேன். இந்த பஞ்சாப்காரனுக்கு சொல்லுவாங்க, நாங்கள் தான் மிஷினை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விற்போம், நீ தான் ஏன் மொதல் ஆள் அங்கே கொண்டு விற்று விற்கிற அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அதில் ஒரு ஈடுபாடோடு செய்யும். என்னுடைய கூட்டாளிகளும் நமக்கு நல்ல உறுதுணையாக
1: நிறைய தொழில் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. ஒரு வழக்கறிஞராகவும் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் பிற்படுத்தப்பட்டவர்கள், அவங்க வந்து செலவு பண்ண முடியாதவங்க, சமுதாயத்தில் கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க திருச்சியில் வந்து ஒரு பெரிய திரையரங்கு ஒன்று வச்சுருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து சமையல் எரிவாயு விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வச்சிருந்தீங்க. இவ்வளவுலாம் வச்சிருந்தாலும் எப்பயுமே வானொலி உங்க கூடவே அதையும் வச்சிருந்தீங்க. அது ரொம்ப முக்கியம்,
0: கையிலேயே வச்சிருப்பேனுங்க.
1: இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மன் கி பாத் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று ஒளிபரப்பாகுது. அது முடிந்த உடனே மனதின் குரல் தமிழாக்கம் நமது சென்னை வானொலியின் உதவி இயக்குனர் சுதர்சன் அவர்கள் வந்து அதை தமிழாக்கம் செய்வாரு. அதனுடைய ஒரு பெரிய ஒரு ரசிகர் நீங்க, அதை கேட்கும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு பத்தி எங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன்.
0: அந்த சுதர்சன் எனதருமை நாட்டு மக்களே அப்படின்னு ஒரு டோன் அடிப்பார் பாருங்க, அது வந்து பிரைம் மினிஸ்டர் பேசுற மாதிரியே இருக்கும். அடுத்த நிமிஷம் அவருக்கு போன் பண்ணி, சார் உங்க அப்பா அம்மாவுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லுங்க, நல்ல ஆரோக்கியமான குழந்தைய பெற்று கொடுத்திருக்கார் நாட்டுக்கு, உங்களுடைய குரல் வளம் நல்ல விதமாக இருக்க நான் பிரார்த்திக்கிறேன் என்று அடிக்கடி அவருக்கு நான் பாராட்டுவேன். இப்போ கூட அவரை டெல்லியிலிருந்து பிரைம் மினிஸ்டர் வரவழைச்சு நான் பேசுறது தமிழாக்கம் பண்ணி அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க சொல்றது எனக்கு ஹிந்தியில் சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு கூப்பிட்டுருக்காரு. அதாவது ஒரு அடி ஃபேஸ் டு ஃபேஸ் ரெண்டு பேரும் கையை குலுக்கிருக்கிற ஃபோட்டோவை எனக்கு அனுப்பியிருந்தார். ஆனந்தமாக இருந்ததுங்க. பொது சேவைன்னு சொன்னாங்க, விழி இழந்தோருக்கு நிறைய செய்திருக்கேனுங்க. எப்படின்னா விழி இழந்தோருக்கு ஆர்பிட் இருக்கு இல்லைங்களா, அதற்கு நிறைய சலுகைகள் செய்திருக்கேன். ஒவ்வொரு விசேஷம் எங்கள் வீட்டில் நடக்கும் போதும் அவங்களுக்கு துணிமணியெல்லாம் வாங்கி கொடுப்பேன், அவங்களையும் சாப்பாட்டு இதுக்கெல்லாம் கூப்பிடுவேன். என்னுடைய 60 கல்யாணம், 70, 80 நிறைவு விழாவுக்கு அவங்களையெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு நல்ல மரியாதை செய்திருக்கேன். அங்கே 100 மேலே வேலை பார்த்தாங்க. இஎஸ்ஐ போட்டு பிரதி மாதம் ஒழுங்காக கட்டிட்டு வாங்கன்னாங்க. கட்டின தொகை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கும். நான் அடிக்கடி டெல்லி போவேன். இந்த இதை அங்கே டெல்லியில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேசி கெஞ்சி கூத்தாடி இனி இஎஸ்ஐ கட்ட வேண்டியதில்லை என்பதற்கு உத்தரவு வாங்கினேன். அது மட்டுமல்ல, இதையெல்லாம் செய்து கொடுத்தது அந்த காலத்தில் ஒருவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர். அவரை பார்த்தாலே தமிழ்நாட்டுக்காரர் மாதிரி இருக்காரு, நம்ம நேரில் போய் பேசலாம்னு சொல்லிவிட்டு நேராக போய், சார் வணக்கம் சார் அப்படின்னேன். அவர் நமஸ்காரம் அப்படின்னார். எப்படி சார் என்ன தெரியும்னாரு, உங்கள் மூஞ்சியில் தான் எழுதி ஒட்டியிருக்குது காவேரி ஆத்து பக்கத்துக்காரருன்னு தெரியுதுன்னு இந்த விவரத்தை சொன்னேன். அவரே, சார் இப்போவே ஒரு அப்ளிகேஷனை இதுவரைக்கும் கட்டிய இஎஸ்ஐயை திருப்பி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு ஒரு லெட்டர் கொடுங்கன்னார். அதை கொடுத்து சென்னைக்கு போகும்போதெல்லாம் அலைஞ்சி 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே ரீஃபண்டு வாங்கி கொடுத்துருக்கேன். அதோட அவங்களுக்கு ஒரு பொது கிணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல பெரிய செவுறு எழுப்பி இனிமே நீங்கள் இந்த பக்கம் வரக்கூடாது, தண்ணி வேணும்னா வேற எங்கேயாவது போய் எடுத்துங்கன்னு துரத்தி விட்டாங்க. அதை கேட்ட உடனே அவங்களை அப்படியே நடையிலேயே கூட்டிகிட்டு போய் கலெக்டர் பங்களாவுக்கே போனேனுங்க. சம்சாரம், குழந்தைங்களோட 100 மேலே அழைச்சிட்டு போய் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய், நாங்கள் 150 இங்கே வரணும், வர்றதுக்கு படிக்கட்டை ஏறி வர முடியாது, ஐயா நீங்கள் தயவு செஞ்சு வந்து பாருங்கள், கண்ணு தெரியாதவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு. உடனே அவர் கலெக்டர் கீழே இறங்கி வந்தார், விவரம் கேட்டார். உடனே கூப்பிட்டு ஆளுங்களை வச்சு இடித்து தள்ளிட்டு வழியை நீங்கள் எப்பவும் போகிற மாதிரி போங்கன்னாங்க. உப்பவும் உபயோகத்தில் இருக்கிறது என்று கருதுகிறேன். இதை செய்து கொடுத்தேன். அந்த ஆர்பிட் நிலத்துக்கு லாங் டைம் லீஸ் வாங்கி கொடுத்தேனுங்க. அப்போது கலெக்டர் வந்து பாரதின்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட நானும் ஞானதுரை மைக்கேல் என்பவரும் 2 போய் சொன்னோம், இது மாதிரி அந்த இடத்துக்கு லீஸு கொடுங்க, லீஸ் அமௌண்ட்டு கொஞ்சம்

0: போட்டு கொடுங்க, அவரே எத்தனை வருஷத்துக்கு போடணும், ஒரு 10 ஆண்டுக்கு 20 ஆண்டுகளுக்கு போடணும். ஓகே, எவ்வளோ ரூபா போடணும்னாரு. ஒரு 1000த்துக்குள்ளே போட்டால் நல்லா இருக்கும், 100 அல்லது 500 ரூபாய்க்குள்ளே போடுங்கன்னு அவருடனே எழுதிட்டு எங்ககிட்ட காட்டினார். லாங் டேம் லீஸ் ஃபார் 99 இயர்ஸ், ரெண்ட் ₹1 per year, உப்புவது அமுல்ல இருக்குது. நான் ஃப்ரீயாக என் நண்பர்களையும் வைத்து கொண்டு கேஸ் கனெக்ஷன், 40 குடும்பத்துக்கு 40 சிலிண்டர், 40 அடுப்பு, ரெகுலேட்டர், ரப்பர் டியூப் அனைத்தும் கொடுத்தேன். அவங்க காலனியில் இக்பால் காலனின்னு இருக்குது, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிளாட் அலாட் பண்ணி அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த காலத்தில் சுமார் 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபா பொறுமானம் உள்ள வீடுகளுங்க. அதுக்கு அவங்க ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டாம்ப் டியூட்டிலிருந்து விலக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். அவர் அதற்கு பின்னால் அம்மா ஜெயலலிதா அவரிடத்தெல்லாம் நாங்கள் நேரடியாகவே தொடர்பு கொண்டு எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஸ்டாம்ப் டியூட்டி, அந்த விழி எழுந்தோருக்கு நான் பண்ணியிருக்கிறேன். அந்த ஸ்டாம்ப் டியூட்டி 8% ப்ளஸ் 1%, 9%, அந்த கணக்கு போட்டால் சுமார் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 30,000த்திலிருந்து 45,000 ரூபா வரைக்கும் சலுகை கிடைத்தது. இதை நான் பண்ணி கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட ஃபாரின்லேருந்து ஒரு பெரிய மிஷன், அது வந்து 20 லட்சம் ரூபா இருக்கும். அந்த மிஷினை கிறிஸ்டபர் பிளைண்டட் மிஷன் மூலமாக இனாமாக வரவழைத்து கொடுத்துருக்கிறோம். இப்பொழுதும் உபயோகத்தில் இருக்கிறது. அவங்கெல்லாம் காலமாகிவிட்டாங்க, இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிறவங்களையும் அந்த காலனிக்குள்ளே போய் எப்போ ஒரு வக்கீல் ஒருத்தர் உங்களுக்கு ஏதோ செஞ்சாரமான ஆமாம் ஆமாம்பாங்க, அந்த அளவுக்கு நானும் தொடர்பை அதோடு துண்டித்து கொண்டேன். உப்புவும் பொதுநலம் சேவை செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சியாக 90 வயதான வானொலியை 91 வயதான நீங்கள் வாழ்த்தியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. உங்கள் அனுமதியோடு உங்களுடைய கைபேசினை நேயர்களுக்கு சொல்லுவோம். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு அவங்க பேசட்டும். குறித்து கொள்ளுங்கள், முத்துநாராயணன் ஐயாவுடைய கைபேசி எண் 99-52-72-42. மீண்டும் ஒரு முறை, முத்துநாராயணன் ஐயாவுடைய கைபேசி எண் 99-52-72-42. உங்ககிட்ட ஒரு உறுதிமொழியை சொல்லணுங்க ஐயா, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கெல்லாம் ஏற்ற வகையில் வானொலி தொடர்ந்து தன்னுடைய சேவையை தொடரும், அதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம் ஐயா.
0: நிச்சயமா, என்னை மதித்து மரியாதை கொடுத்து அழைத்து வந்து பேச வைத்த அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டதுதான் இந்த நிலையம். அனைத்தையும் கூற பல நாள்கள் ஆகும். அங்கொன்று இங்கொன்றுமாக தொட்டு வைத்திருக்கிறேன். மீதியை வாய்ப்பிருந்தால் மறுபடியும் ஒரு நாள் உங்களோடு சந்தித்து பேசுகின்றேன். நன்றி, வணக்கம்.
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் ஒரு வயது நேயர் ஆர் முத்துநாராயணன் அவர்கள் வானொலியுடனான தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம்.

0: அஞ்சலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 605006
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினை

0: organizations also.
1: Mr. Ashok Sajjanha, thank you so much for speaking with Akashvani.
0: Thank you very much.
2: You were listening to a discussion on India-Indonesia Comprehensive Strategic Partnership and India's Act East Policy. The participants were Ashok Sajjanhar, former ambassador, and Anubha Rohatgi. This program was produced and presented by the News Services Division of Akashvani.
3: Spotlight.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:30.
5: ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
6: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிதித்துறையில் மேற்கொண்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த நேர்காணல் இடம்பெறுகிறது. இதுகுறித்து நம்மிடையே பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நமது நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார் பட்டய கணக்காளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார்.
7: வணக்கம்.
6: கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளது. அனைத்து துறைகளிலும் பல சீர்திருத்தங்களையும் மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக நிதித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக நாம் பல்வேறு துறைகளில் பெரும் வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம், மாற்றங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிதித்துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் அந்த துறைக்கு மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளின் வளர்ச்சிக்கு காரணமாகவும் அடிப்படையாகவும் அமைந்துள்ளது அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த நிதித்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான மாற்றங்கள் சீர்திருத்த நடவடிக்கை என்ன சார்?
7: முதல்ல ஆதார் கார்டை எடுத்துக்கலாம். ஆதார் கார்டு இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஓட்டுநர் உரிமை நம்பர் அல்லது பேன்னு சொல்லக்கூடிய வருமான வரித்துறையின் நிரந்தர கணக்கு எண், பள்ளிக்கூடத்தில் +2 முடித்தது அல்லது SSLC முடித்த சான்றிதழ், இப்படி ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கும். அனைவருக்கும் பொதுவான ஒன்று என்று ஆதார் கார்டு கொண்டு வரப்பட்டது. அதில் அனைத்து நபர்களுக்கும் ஒரு பிரத்யேக எண் கொடுக்கப்பட்டது. பொருளாதாரத்தில் அடிப்படையே பணம் தான், நிதி தான் அடிப்படை. அந்த நிதி நேரடியாக பணமாக தெரியலாம் அல்லது பண்டமாற்று முறையாகவும் இருக்கலாம். இப்போ கிராமப்புறத்தில் ஒரு வீட்டில் இன்னொரு வீட்டுக்கு இவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முட்டையை கொடுத்து அவர்கள் வீட்டிலிருந்து பசும்பாலை வாங்கி கொண்டால் அதுவும் பொருளாதாரம்தான். அங்கே பணம் இன்வால்வ் ஆகலை, ஆனால் பண பரிவர்த்தனை மறைமுகமாக பண்டமாற்று முறையாக நடந்திருக்கிறது. அப்போ பொருளாதாரத்தில் அடிப்படைங்கிறதே பணம் தான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்கிறோம். இதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் ஆதார். ஆதார் வந்தபொழுது ஒரு நபருடைய தனிப்பட்ட விவரங்கள் மற்றவர்களுக்கு எந்த அளவிற்கு தெரிய வேண்டும் என்பதற்கு சில கட்டுப்பாடுகளை எல்லாம் கொண்டாங்க. சட்டுன்னு ஒருத்தர் போய் இன்னொருத்தருடைய ஆதாரனுடைய முழு விவரங்களையும் அறிய முடியாது. ஆனால் ஆதார் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு பயன்பட்டது. எந்த இடத்திற்கு போனாலும் ஆதார் கொடுத்து விட்டால் அங்கு நமக்கு நம்பிக்கையை பெற்றுவிட முடிகிறது. அதனால் பொருளாதார அடிப்படைக்கு அதனுடைய முதற் புள்ளியாக இருந்தது ஆதார் என்று நாம் சொல்லலாம். ஒரு குழந்தை மருத்துவமனையில் பிறக்கின்ற பொழுது அந்த மருத்துவமனை, அது அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, உடனடியாக அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நகராட்சிக்கோ ஊராட்சிக்கோ பஞ்சாயத்துக்கோ குழந்தை பிறந்திருக்கக்கூடிய விவரத்தை தெரிவிச்சிடுறாங்க. அதற்கு முன்னாலேயே மாநில அரசுகள் ஒரு தாய்மை எய்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணியின் விவரத்தை பெற்றுவிடுகிறார்கள். அப்போ அவங்களுடைய ஆதாரம் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. இந்த 3 மாத கர்ப்பிணி 6 மாத கர்ப்பிணி என்கின்ற பொழுது அந்த ஆதார் எண்ணை வைத்து அவர்களுக்கு சில சலுகைகளும் சில உதவிகளையும் செய்கிறாங்க. குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு ஒரு நம்பரை கொடுத்துட்றாங்க உடனே. அதனால் பிறந்த குழந்தை இந்த நாட்டினுடைய பிரஜையாக ஆகிவிடுகிறது. குழந்தையினுடைய தேக ஆரோக்கியத்திற்குண்டானது, குழந்தைக்குண்டான சலுகை தொகை எல்லாமே ஆதார் எண்ணை அடிப்படையாக வைத்து வருகிறது. அதனால் பொருளாதார முன்னேற்றத்தில் ஆதாரனுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. மேலை நாடுகள்லாம் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. சமூக

0: அடையாள அல்லது பாதுகாப்பு எண் என்று அதை வைத்து கொள்ளலாம். அதற்கு நிகராக இது வந்திருக்கிறது. ஒரு அரசுக்கு இதனால் என்ன நன்மை ஏற்படுகிறதுனா, மறைந்தவர்களுடைய ஆதாரை நீக்கிடுறாங்க, பிறந்தவர்களுடைய ஆதார் என்ன சேர்க்கிறாங்க, ஒரு நாட்டினுடைய இன்றைய ஜனத்தொகை என்ன எவ்வளவு என்பதை தீர்மானிப்பதற்கு இது பயன்படுகிறது. ஏன்னா ஜனத்தொகையை அடிப்படையாக வச்சு தானே நாட்டினுடைய நிதி நிலையை நம்ம பராமரிக்க முடியும். அதனால் ஆதாரை முதற்புள்ளியாக நாம் வைத்து கொள்ளலாம்.
1: ஓகே சார், ஆதார் அடையாள ஆவணமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அடையாளத்தை நிறுவ வேண்டிய பல இடங்களில் ஆதார் எண் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியுது. முக்கிய சீர்திருத்த நடவடிக்கையில் ஆதார் முதன்மையாக இருக்குது அப்படிங்கிறபோது, மத்திய அரசு மேற்கொள்ளும் பல்வேறு நிதிசார் நடவடிக்கைகளுக்கு ஆதார் அடிப்படையாக உள்ள நிலையில் ஆதாரின் பங்களிப்பு குறித்து சொல்லுங்கள் சார்.
0: ஆதாரினுடைய பங்களிப்பு, இப்போ நான் ஒரு தனி நபராக இருக்கிறேன், எனக்கு அரசினுடைய மருத்துவ காப்பீடு வேணும். இப்போ நான் என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு ஆதார் வருகிறது. மருத்துவ காப்பீடு என்பது நான் ஒரு மருத்துவமனைக்கு சென்று அந்த இடத்துல அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் அரசு, அது அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அந்த அட்டைக்கு ஏற்றாற்போல் என்ன சிகிச்சை கொடுத்தார்களோ அதற்கு பணத்தை அனுப்பிடுறாங்க. அப்போ பண பரிவர்த்தனைக்கும் எனக்கு அரசு தரக்கூடிய ஒரு நிதி உதவிக்கும் ஆதார் தேவைப்படுகிறது. பள்ளிக்கூடத்தில் சேர்றபோது ஆதார், அரசு அதற்காக ஏதாவது சலுகை தொகையோ உதவித்தொகையோ கொடுக்குது, ஸ்காலர்ஷிப் கொடுக்குது, கல்வி உதவித்தொகை கொடுக்குதுன்னா அதுக்கும் ஆதார் தேவைப்படுகிறது. இதில் கூடுதலாக என்ன சொல்லணும்னா, அந்த குழந்தையினுடைய ஆதாரோடு அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுடைய ஆதாரையும் சேர்த்து கொள்கிறார்கள். இதனால் எந்த இடத்துக்கு போனாலும் நிதியை கொடுக்கவோ அல்லது நிதியை பெறவோ ஆதார் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இது அரசு இவ்வளவு தொகை தேவைப்படும் என்று நிர்ணயிப்பதற்கு பயன்படுகிறது. அதுதான் மிக மிக முக்கியமானது. பொருளாதாரத்தில் ஒரு வரியை நம்ம போட்டுடலாம், ஆனால் அந்த வரியின் மூலமாக வசூலாகிற தொகையை எந்த இடத்திற்கு நாம் கொடுக்கிறோம், எத்தனை பேர் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு பயணப்படுகிறார்கள், இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆதார் என்னென்ன, ஒரு ஊரில் ஒரு நபர் இருக்கிறார், அவர் வேறு ஊருக்கு மாறுகிறார், மாறுகிற போது இந்த ஆதாரனுடைய விலாசத்தை மாற்றினால் அவருடைய மற்ற பொருள்களை எல்லாம், மற்ற அரசிடமிருந்து பெறக்கூடிய வசதிகளை எல்லாம் மாற்றிக்கொள்வதற்கு ஆதார் பயன்படுகிறது. அது தொகையாகவும் இருக்கலாம், ஒரு சலுகையாகவும் இருக்கலாம். இப்போ உதாரணமாக கேஸ் கனெக்ஷன், முன்னாடியெல்லாம் கேஸ் கனெக்ஷனை அடிப்படையாக வச்சு தான் மற்ற எல்லாமே. இப்பொழுது ஆதாரை உள்ளூரில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் போனோமானா, நான் இந்த இடத்திற்கு குடி வந்திருக்கிறேன், இந்த இடத்திற்கு வாடகைக்கு குடியிருக்கிறேன் என்பதை நான் டிக்ளேர் பண்ணுற பொழுது அவங்க ஆதாரில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி எனக்கு புதிய ஆதாரம் கொடுத்துட்றாங்க. அதை வைத்துக்கொண்டு நான் எல்லா விதமான சலுகைகளையும் எல்லா விதமான திட்டங்களின் மூலமாக கிடக்கூடிய தொகைகளையும் பெற முடியும்.
1: ஓகே சார், அரசோட மானியங்கள் மற்றும் சமூக நலத்திட்டங்களை தடையின்றி பெறுவதற்கு ஆதார் எண் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஆதார் எந்த அளவிற்கு தனி மனிதரின் நிதி மேன்மைக்கு உதவுது சார்?
0: ஒரு ஆதார் மூலமாக எனக்கு அரசு உதவித்தொகை தந்தாலும் சரி, நான் ஒரு இடத்தில் கடன் வசதி பெற்றாலும் சரி, அல்லது என்னுடைய ஆதார் சம்பந்தப்பட்ட என்னுடைய சேமிப்பாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் ஆதாரை அடிப்படையாக வைத்து லிங்க் பண்ணுது. நான் வங்கியில் கணக்கு தொடங்கினா ஒரு 10-15 வங்கிகள் இருக்கின்றன, நான் எதில் வேணுனாலும் தொடங்கலாம், அதற்கு அடிப்படையான ஒரு எண்ணம் கொண்டு வர முடியாது. ஆனால் என்னுடைய ஆதாரோடு அது சேருகின்ற பொழுது, எல்லோருமே வருமான வரி கட்டுவதில்லை, வருமான வரி கட்டுவதற்கு அதற்குண்டான நிரந்தர கணக்கு எண், பேன் சொல்லக்கூடிய பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் இருக்காது, ஆனால் எல்லாருக்கும் ஆதார் இருக்கிறது. ஆதலால் நான் ஒரு இடத்தில் போய் பணத்தை சேமிக்கின்ற பொழுது அவங்க கணக்கை தொடங்கிறதுக்கே என்னுடைய ஆதாரம் தான் கேட்குறாங்க. அது என்னுடைய புகைப்படம், நம்முடைய ஐரிஸ்னு சொல்லுவாங்க, கண்ணில் இருக்கிற அந்த கருவை எடுத்துக்கொள்வதற்காக நம்முடைய விரல் ரேகைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். இவையெல்லாம் அந்த இடத்தில் ஆதாரமாக இருப்பதுனால் வங்கியில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, ஒரு காலத்தில் என்னை நான் நிர்ணயம் செய்து கொள்வதற்கு நான் தான் என்பதை நிரூபிப்பதற்கு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் இப்போ ஆதார் இருப்பதனால் இந்த சிரமமே எனக்கு இல்லை. ஆதாரை அடிப்படையாக வைத்து முகம் தெரியாத ஒரு ஊருக்கு போகிறேன், அங்கு ஒரு விடுதியிலே தங்க விரும்புகிறேன், அந்த இடத்துல என்னுடைய ஆதாரை எடுத்துக்கொண்டு என்னிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு என்னை எங்கே தங்க வைக்கிறார்கள். இப்படி ஒரு அடையாளம் மட்டுமல்ல, நம்பிக்கைக்கு உண்டான ஒரு அடையாள அட்டையாகவும் அது இருக்கிறது. அதனால் ஆதார் தான் பொருளாதாரத்தினுடைய அடிப்படை. அமெரிக்காவிலலாம்

0: சோஷியல் செக்யூரிட்டி நம்பரை வைத்துக்கொண்டு எத்தனை பேர் இந்த வருடத்தில் 60 வயதை தாண்டுவார்கள். ஏன்னா 60 வயதை தாண்டியவர்களுக்கு அரசாங்கம் அங்கே வயது மூப்பு மானியத் தொகை ஒன்று கொடுப்பாங்க. அதை திட்டமிடுவதற்கு ஆதார் தேவைப்படுகிறது. அதனால் நிதியை திட்டமிடுவதற்கு ஆதார் இங்கே தேவைப்படுகிறது, அங்கே சோஷியல் செக்யூரிட்டி மாதிரி. இது எதிர்காலத்தில் இன்னும் பயனளிக்கக்கூடிய ஒன்றாக அமையும்.
1: ஓகே சார், மத்திய அரசின் நிதி சீர்திருத்தத்தில் ஆதார் எந்த அளவு பங்கு வகிக்குதுன்னும், தனி மனிதனோட நிதி மேம்பாட்டுக்கு அது எப்படி பயன்படுதுன்னு அப்படின்னு சொன்னீங்க. இதையொட்டி நிதி சீர்திருத்தத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் குறித்து சொல்லுங்க சார்.
0: பொருளாதாரத்தில் இது ஒரு பெரிய தாவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜன்தன் இது வருவதற்கு முன் என்ன இருந்தது? 1960கள், 70கள், 80கள்லாம் எடுத்தீங்கன்னா, ஒரு வங்கியில் நான் கணக்கு தொடங்கணும்னா எனக்கு ஆதாரபூர்வமாக சில விஷயங்கள் இருக்கலாம், பள்ளி சான்றிதழ் இருக்கலாம், பேன் இருக்கலாம், ஆனால் நான் போய் ஒரு கணக்கு தொடங்கிட முடியாது. அப்பொழுதெல்லாம் ஒரு சிறு சேமிப்பு கணக்கை அரசுடமையாக்கப்பட்ட வங்கியில் தொடங்கணும்னா இன்னொரு சிறு சேமிப்பு கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர் என்னை அறிமுகம் செய்ய வேண்டும். ஜன்தன் வந்தவுடன் 2 விஷயங்கள் நடந்தன. ஒன்று, ஆதாரை அடிப்படையாக வைத்துக்கொள்வது. ஒரு கணக்கை ஒரு வங்கி அதை நிர்வகிப்பதற்கு கொஞ்சம் செலவாகும். ஒரு கணக்கை நான் நோட்டு புத்தகத்தில் வைத்துக் கொள்வதோ அல்லது கணினியில் வைப்பதற்கோ ஒரு செலவு இருக்கும். இந்த செலவுக்காக அவரிடமிருந்து ஒரு தொகையை வசூலிப்பார்கள். உங்கள் கணக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஒரு 5 ரூபா ஒரு வருடத்துக்கு கொடுக்கணும்னு. ஜன்தன் அதையும் நிராகரித்தது. ஒரு நபர் பேனை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, ஆதார் கார்டை கொடுத்து கணக்கை தொடங்கலாம். அடிப்படை பணமாக சிறு சேமிப்பு கணக்கிலேயே ஒரு சில மேலை நாட்டு வங்கிகளில் 1 லட்சம் ரூபாய் வைத்துக் கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் என்று தொகை உண்டு. இங்கு 0 தொகை. ஆனால் ஜன்தனில் ஆதாரை வைத்து கொண்டு தொடங்கலாம். எனக்கு எந்த தொகையையும் நான் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்தபட்ச சேமிப்பு தொகை என்று எதுவுமே கிடையாது. 0 பேலன்ஸ். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் என்று சொல்லக்கூடிய நிதி சார்ந்த அனைவரையும் அரவணைக்கின்ற ஒரு திட்டத்தின் கீழ் ஜன்தன் என்பது மிகப்பெரிய தாவல். மாநில அரசுகளும் சரி, மத்திய அரசும் சரி, தனிநபருக்கு மானிய தொகையாக இருக்கலாம், உதவித்தொகையாக கொடுத்து கொண்டு வருகிறார்கள். எல்லாமே உடனடியாக அந்த கணக்கில் வரவு வைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது.
1: இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் ஏழை மக்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு வாழ்க்கையில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு சார்?
0: இப்போது ஒரு வங்கியில் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளும். ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு சுய உதவி குழுன்னு அமைக்கிறாங்க. அதற்கு அடையாளம் ஆதார். நம்ம முதல்ல பேசினது ஆதார் அட்டைக்கு அடுத்ததாக அவர்கள் எல்லோருக்கும் தனித்தனியான ஒரு வங்கி கணக்கு. அதனோடு சேர்ந்து இந்த சுய உதவி குழுவுக்கு ஒரு பொதுவான ஒரு கணக்கு ஒன்று தொடங்குவார்கள். அப்படி தொடங்குகின்ற பொழுது 20 பேர் சேர்ந்து வருகின்ற பொழுது ஒரு வங்கி மேலாளர், 20 பேர் இருக்காங்க, ஒரு நல்ல வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு தொகையை உடனடியாக கொடுக்கிறார். அந்த தொகையை அந்த பொது கணக்கிலே வரவு வைக்கிறார்கள். அதில் ஒரு வியாபாரம் நடக்கிறது, அதில் லாபம் வருகிறது, லாபத்தை தனிநபர் கணக்கில் கொண்டு போய் வைப்பாங்க. கிராமப்புறங்களிலே சிறுபாட்டு பணம்னு சொல்லுவாங்க, மேலை நாடுகளில் அதை எக் மணின்னு சொல்லுவாங்க. சிறுபாட்டு பணம் என்பது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உபரியாக இருக்கும் பொருளை அதை விற்பதன் மூலமாக கிடைக்கின்ற பணம். எக் மணி என்று ஏன் வந்தது? வீட்டில் இருக்கக்கூடிய கோழி முட்டையிடுகின்ற பொழுது தமக்கு போக மற்றவற்றை அடுத்தவருக்கு கொடுத்து பணமாக வாங்கி கொள்வது. இதை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சேமித்து வச்சுருப்பாங்க. ஒரு மாடு இருக்கிறது என்றால் சாணம் இருக்கும், அதன் மூலமாக வரட்டி தயார் செய்வார்கள், தேவையானவர்களிடம் விற்று பணம் பெறும். இந்த பணத்தை எல்லாம் அவர்கள் வீட்டுக்குள் பாதுகாப்பாக வைத்து கொள்ள முடியாத சூழல்கள் இருந்தது. அவர்களுக்கெல்லாம் இந்த வங்கியில் கொண்டு போட முடியும். ஒரு வங்கியில் பணம் சேர்ந்தவுடன் அது மிக எளிமையாக அவர்களுடைய பொருளாதார மேன்மைக்கு உதவி செய்யும். ஒரு உதாரணத்தை, ப்ராக்டிக்கலாக நடந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு பெரிய அரசு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் 1000 பேரோ 2000 பேரோ வேலை செய்கிறார்கள். அந்த பகுதியில் இருந்த ஒரு வங்கி மேலாளர் அந்த நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பு, அந்த அரசு துறையினுடைய தலைமை பொறுப்புக்கு சென்று, உங்களுடைய ஊழியர்களுக்கு நீங்கள் சம்பளம் தருகிறீர்கள், அதை நாங்கள் எங்களுடைய கணக்கு

0: மூலமாக அவர்களுக்கு தருகிறோம். எல்லாருக்கும் ஒரு கணக்கு ஓப்பன் பண்ணுறோம். நான் சொல்வது பழைய கதை, ஜந்தன்லாம் வரத்துக்கு முன்னாடி. அவர்கள்ட்ட என்ன ஒரு கோரிக்கையை வைத்தார்கள் ஊழியர்களிடம், உங்களுடைய சம்பளம் 500, 1000, 1500. 500 இருப்பவர் மாதம் 10 ரூபாய் தொடர் வைப்பு நிதியில் வைப்பார். தொடர் வைப்பு திட்டம்னா ரெக்கரிங் டெபாசிட், தொடர் வைப்பு, மாதம் 10 ரூபாய் கட்டுறது. 1000 ரூபாய் சம்பளம் இருக்கிறவருக்கு 20 ரூபாய், அதற்கு மேலே அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 30 ரூபாய். ஒரு வருடம் சேமிப்பு நடந்தது, 120 ரூபாய் சேமிப்பு. 120 ரூபாய்க்கு ஒரு வட்டி போட்டு 135 ரூபாய் கொடுக்கிறார்கள். இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இதை பார்க்கின்ற பொழுது, இது ஒரு நல்ல திட்டமாக இருக்கிறதே, நமக்கு அறியாமல் ஒரு 120 ரூபாய் சேமிச்சிருந்தோம் போயிட்டு, இதை அப்படியே நிரந்தர வைப்பு நிதியாக, ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடுங்கள்றாங்க. ஒரு 10 வருடத்தில் அந்த 1000 ஊழியர்களினுடைய குடும்பத்திலும் சேமிப்பு உயர்ந்து விட்டது. இதையெல்லாம் ஜந்தன் வரத்துக்கு முன்னாடி. இப்போ ஜந்தன் இருந்து சிறுவாட்டு பணமும் இந்த கணக்கில் வந்து, சுய உதவி குழு கிடைத்த பணமும் இதற்குள்ளே சென்று, கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்ந்தால் எதிர்காலத்திற்குன்றான பொருளாதார பலம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இதுதான் மறைமுகமாக ப்ராக்டிக்கலாக சேமிப்பு நடந்ததற்கு பிறகு அந்த ஹேபிட் நமக்கு வந்துடும், பழக்கத்திற்குள் நம் வந்து விடும். ஆனால் சேமிப்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு அது நடக்கிற வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. சிறு விஷயங்களில் தான் சேமிக்கவே முடியும். பழங்காலத்தில் வாழ்க்கை முறையில் அது இருந்தது. இப்பொழுது நமக்கு ஒரு வங்கி என்கின்ற ஒன்று வந்தவுடன், இந்த 2 வழிமுறைகளின் மூலமாகவும், ஆதார் கார்டு மூலமாகவும் ஜந்தன் மூலமாகவும், இது எளிமையாக்கப்பட்டிருக்கிறது.
1: ஓகே சார், மக்களுக்கு எந்த அளவுக்கு பொருளாதார பலத்தை தருது இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் அப்படிங்கிறத சொன்னீங்க சார். இந்த நேரடி நிதி பரிமாற்றம் வெற்றியடைய இந்த ஜன்தன் திட்டம் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது சார்?
0: என்னுடைய கணக்கிலிருந்து என்னுடைய உறவினர் ஒருவருடைய கணக்கிற்கு நான் 1000 ரூபாய் அனுப்ப விரும்புகிறேன். அதை வந்து டிராஃப்ட்னு சொல்லுவாங்க, பே ஆர்டர்னு சொல்லுவாங்க, மெயில் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க, எம்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 1000 ரூபாய்க்கு நான் ஒரு 5 ரூபாய் வங்கி கொடுக்கணும், ஒரு படிவத்தை நான் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், பூர்த்தி செய்து கொடுக்கணும். ஜந்தனில் இந்த பரிமாற்ற பணத்தை அரசே ஏற்றுக்கொள்கிறது. அது கணினி மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் நடப்பதனால் உடனடியாக நடந்து விடுகிறது. யாருக்கு போய் பணம் சேர வேண்டுமோ அந்த தொடர்பு சரியாக இல்லை என்றால் அந்த பணம் அங்கு போய் விழாது. ஒரு கணக்குக்குள்ளே போய் அது விழுந்துடாது. அது இந்த எண், இந்த பெயர் இருந்தால்தான் அதில் போய் விழும். அப்போ ஒரு மத்திய அரசு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பணம் தர வேண்டும் என்றால் அது உடனடியாக செய்துவிட முடிகிறது. இப்போ எதிர்காலத்தில் ஒரு திட்டம் வருவதாக நாம் வைத்துக்கொள்வோம். உரம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு மானியம் தருகிறோம், உரத்தை நீங்கள் போட்டு விடுங்கள், மானியத்தை நாங்கள் பிறகு தருகிறோம் என்று சொன்னால் இந்த மானிய தொகையும் உடனடியாக பரிமாற்றம் செய்வதற்கு நமக்கு வசதி ஏற்பட்டுவிட்டது. ஆகையால் ஜந்தன்னாக இருந்தாலும் சரி, ஆதாராக இருந்தாலும் சரி, கணக்கில் பரிவர்த்தனை செய்வதற்கு நேரடியாக நம்மிடம் எந்த தொகையையும் பெறாமல் நம்முடைய கணக்கிற்கு வந்து சேர்கிறது. இதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசதியாக இருக்கிறது.
1: இப்போ இந்த வங்கி கணக்கு இல்லாத ஏழை மக்களுக்கு இந்த ஜன்தன் திட்டம் வங்கி கணக்கு தொடங்குவதற்கு எந்த அளவு உதவியாக இருந்தது? அரசு திட்டங்களின் பலன்கள் நேரடியாக பயனாளிகளுக்கு சென்று சேர வழிவகை ஏற்பட்டதன் மூலம் கிடைத்த பலன் என்னென்ன சார்?
0: ஒரு வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய அரசுடமையாக்கப்பட்ட வங்கியில் இந்த விலாசத்தை அடிப்படையாக வைத்து உடனடியாக கணக்கு தொடங்கிவிடலாம். ஒரு இடத்தில் ஒரு கணக்கை தொடங்கியவர் இன்னொரு இடத்தில் ஜந்தனுக்கு தொடங்க முடியாது, அப்படி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அதில் போட்ட உடனே வந்துடும். நான் ஜந்தனில் ஒரு கணக்கு வைத்திருக்கலாம், எனக்கு தேவைப்பட்டால் கூடுதலாக நான் ஒரு கணக்கை வைத்திருக்கலாம், அது சாதாரண கணக்கு. ஆனால் ஜந்தன் கணக்கு தான் அரசனுடைய நிதி உதவிக்கு நேரடியாக பலன் பெறக்கூடிய ஒன்று. இது உடனே ரெக்கக்னைஸ் ஆகிடும், யார் யாருக்கெல்லாம் நான் இந்த தொகையை கடக்கணுன்னு இந்த ஜந்தனில் இந்த கேட்டகரி வந்துடும். ஜந்தன்லேயே பல பிரிவுகளை கொண்டு வந்து விட்டார்கள். ஆண் பெண், திருமணமானவர் இல்லை என்று நம்ம ஒரு பிரிவை கொண்டு வர முடியும். குழந்தை பெற்று இருக்கக்கூடியவர் என்றால் ஒரு குழந்தைக்கு உதவித்தொகை கொடுக்கணும்னா தாய்க்கோ தந்தைக்கோ கொடுக்க முடியும். இப்படி தன் வீட்டு அருகிலே 1 கிலோமீட்டருக்குள்ளேயே வங்கிகள் வந்துவிட்டன. கிராமப்புறங்களில் வங்கி பெருகிவிட்டன. ஜந்தனனுடைய

0: ஒரு தாக்கம் என்பது அஞ்சல் துறையின் மூலமாகவும் இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது. இன்னமும் அவர்களை சென்று கூடுதலாக அடையக்கூடிய வாய்ப்புகளை பெற இருக்கிறது. மேலும் விவசாயத்திற்கு உண்டான தங்க நகை கடன் வைக்கின்ற பொழுது அவர்களுக்கு ப்ரியாரிட்டி செக்டார் லோன் ஒன்று உண்டு, டிஃபரென்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவர்களுக்கு வழக்கமாக ஒரு 10% வட்டி என்றால் அவர்களுக்கு 6% தான். இந்த 6% அவர்கள் பெறுவதற்கு அவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காகவே ஜன்தன் நமக்கு பயன்படுகிறது. தனியாக ஒரு பெரிய ஆதாரம் தேவைப்படாது. ஜன்தன் கணக்கு அவர்களுக்கு இருக்கிறது என்றாலேயே, ஏன்னா ஜன்தன் கணக்கில் இருக்கிறவர்களுடைய நிலை நமக்கு தெரியும். அதன் மூலமாக டிஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃபரென்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பிரத்யேக வட்டி விகிதம், அதை கொடுப்பதற்கும் பயன்தருகிறது.
1: இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் மூலமாக ஏராளமான அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்களின்றி நேரடியாக ஏழை மக்களின் வங்கி கணக்குகளுக்கு சென்றடைவதை இது உறுதி செய்து, மேலும் இதன் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் மிச்சப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதும் சொன்னீங்க சார். அடுத்ததான் இந்த யூபிஐ நாட்டின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வளர்ச்சியில் யூபிஐ ஏற்படுத்திய மாற்றம் என்ன சார்?
0: யூபிஐனா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பல நாடுகளில் இது தனித்தனியாக இருக்குது. யூபிஐனுடைய மிக முக்கியமான கூறு 2017 வாக்கில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு துறை சார்ந்த ஒரு அமைப்பு உருவாக்கிய ஒரு பேஸ். இதன் மூலமாக 1 ரூபாயிலிருந்து பல கோடி ரூபாய் வரை பரிமாற்றம் செய்வதற்கு பல்வேறு தளங்களை அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். ஸோ அரசு உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதில் மற்றவர்களெல்லாம் பங்கேற்கிறார்கள். இப்போ நம்ம தனியாரெலாம் அதற்குள்ளே பங்கேற்று எங்கள் மூலமாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதன் மூலம் அரசுக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய பலன், தனி நபருக்கு கிடைக்கக்கூடிய பலன், மிக எளிதாக ஒருவர் பணத்தை செலுத்த முடிகிறது. ஒரு கடையில் போய் ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குகிறோம் என்றால் 20 ரூபாயை உடனடியாக அந்த கடைக்கு செலுத்தும் வாய்ப்பு நமக்கு கிடைத்துவிட்டது. அரசுக்கு 20 ரூபாய் நோட்டை அச்சிட வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது. அது ஒரு மறைமுக சேமிப்பு. ஏன்னா ஒரு நாணயத்தாளை அவ்வளவு எளிதாக அடித்து விட முடியாது, அதற்கு மதிப்பு கூடுதலாக இருக்கும். அதுக்கு ஃபியட் மணின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 5 ரூபாய் நாணயம்னு வச்சுக்கோங்க. அந்த 5 ரூபாய் நாணயத்தில் ஒரு உலோகம் இருக்கிறது, ஒரு அலாய்னு சொல்லக்கூடிய 2 உலோகங்களின் கலவை இருக்கிறது. அது 3 ரூபாய் அதனுடைய மதிப்புன்னு வச்சுக்கோங்க. 5 ரூபாய் நாணயம் உருவாக்கப்பட்டிருப்பது 3 ரூபாய் உலோக கலவை, அதுக்கு ஃபியட் மணின்னு பேர். 3 ரூபாய் தான் அதுக்கு மதிப்பு, ஆனால் நம்ம 5 ரூபான்னு அடிச்சிருக்கிறோம். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த உலோகத்தினுடைய மதிப்பு 8 ரூபாய் ஆகிறதுன்னு வச்சுக்கோங்க, இந்த நாணயம் காணாமல் போயிடும். ஏன்னா அதனுடைய உலோகத்தோட மதிப்பு அந்த நாணயத்தினுடைய மதிப்பை விட அதிகமாக இருக்கிறது. இப்படி பல நாடுகளில் நம் நாட்டையும் சேர்த்து நடந்திருக்கிறது. இவையெல்லாம் யூபிஐ வந்ததன் மூலமாக நீங்கிவிட்டன. அதனால் யூபிஐ ஆதார் எப்படி ஒரு தனிநபரனுடைய அடையாளத்திற்கு பயன்பட்டதோ, அதே போல் யூபிஐ என்பது நிதியை செலுத்துவதற்கு, பணத்தை பெறுவதற்கும் பணத்தை அனுப்புவதற்கும் உண்டான வழியை அது உருவாக்கிவிட்டது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். உலக நாடுகளில் எந்த ஒரு பகுதியிலும் எந்த ஒரு வங்கி கணக்கிற்கும் நாம் பணம் அனுப்ப முடியும். உள்ளூரில் ஒருவருக்கு பணம் அனுப்ப முடியும்.
1: ஓகே சார், ஒருவருக்கு எளிதாக பணத்தை செலுத்தக்கூடிய ஒன்றுக்கும் யூபிஐ பயன்படுது அப்படின்னு சொன்னீங்க. இந்த யூபிஐ நடைமுறை மூலமாக அரசாங்கத்துக்கு எவ்வளோ சேமிப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னீங்க சார். இப்போ வந்து இந்த வணிகர்கள் மற்றும் நடைபாதை வியாபாரிகளுக்கு இந்த யூபிஐ முறை எந்த வகையில் பயனளிக்கும் சார்?
0: நேரடியான ஒரு பலனையும் மறைமுகமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலனையும் பார்க்கலாம். நேரடி பலன், அவர்கள் கல்லால் பணம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய கணக்கிற்கு பணம் போய்விடுகிறது, மீதி சில்லறை கொடுக்க வேண்டாம். இப்போ கியூஆர் கோடுங்கிறது வந்திருக்கு, அது இன்னமும் எளிதாக்கி விட்டது. இது நேரடியாக நமக்கு இருக்கிற பலன். ஆனால் இதில் ஒரு மறைமுக பலன் ஒன்று இருக்கிறது. ஒரு நடைபாதை கடை வைத்திருக்கிற ஒரு வியாபாரி, வங்கியிலே அவருக்கு கணக்கு இருக்கிறது, ஜன்தன் மூலமாகவோ அல்லது இந்த வியாபாரத்தின் மூலமாகவோ கணக்கு வைத்திருக்கிறார். அவர் வங்கி மேலாளரிடம் போய், எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வியாபாரத்திற்காக தேவைப்படுகிறது, எனக்கு நீங்கள் அதை கொடுக்க முடியுமா என்றால், அதில் பலவிதமான தடங்கல்கள் இருக்கும். முதல்ல இவர் நடைபாதை வியாபாரத்தை நடத்தி வருகிறார், வங்கி மேலாளருக்கு இது எங்கு இருக்கிறது என்று தெரியாமல் இருக்கலாம், அல்லது இவருடைய உண்மையான வியாபாரம் எவ்வளவு என்று தெரியாமல் இருக்கலாம். இவர்கள் எல்லோருக்கும் மறைமுகமான ஒரு விஷயம், இந்த தொகை ஒவ்வொரு நாளும் போய் சேருது இல்லையா, அப்போ அவர் போய், என்னோட கணக்கை பாருங்க

0: சார், ஒரு நாளைக்கு நான் வந்து இவ்வளவு 3000 ரூபாய்க்கு நான் வியாபாரம் செய்கிறேன், 300 ரூபாய்க்கு வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னா வங்கி மேலாளருக்கு ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்கிறது. ஆனால் ஒரு நாளைக்கு இவ்வளவு கிரெடிட் வருது, அதனால இவருக்கு வியாபாரம் நடக்கிறதுனால நம்ம ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம். இது மறைமுக பயன்பாடு ஒரு சாதாரண கடைக்காரர். அதனால் ஆரம்ப காலத்தில் அவர்கள் இந்த தொகையை வாங்குவதற்கு பயந்தாலும் இப்பொழுதெல்லாம் அவர்கள் இதை ஆதரவோடு இதிலேயே நீங்கள் கட்டிடுங்க சார்னு சொல்கிறாங்க. அது அவர்களுடைய கணக்கிற்கு பலம் சேர்க்கிறது. அதுதான் ஒரு மிகப்பெரிய பலனாக நான் பார்க்கிறேன்.
1: இப்போ மக்கள் யூபிஐ முறையில் பணம் செலுத்தும் பொழுது ஊக்கத்தொகையை அரசாங்கம் கொடுக்குறாங்க, இது எந்த வகையில் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது சார்?
0: பீம் அப்படின்ற ஒரு செயலியின் மூலமாக அரசு சார்ந்து இருக்கக்கூடிய சில தொகைகளை நாம் செலுத்துகின்ற பொழுது ஊக்குவிக்கும் விதமாக தொடர்ந்தோ அல்லது அவ்வப்பொழுதோ திட்டங்களை தீட்டி நமக்கு ஒரு ரூபாய், 2 ரூபாய், 3 ரூபாய் என்று கொடுக்கிறார்கள். அதில் நமக்கும் பலன் இருக்கிறது, அரசுக்கும் பலன் இருக்கிறது. இதை தான் பொருளாதாரத்தில் நம்ம பார்க்கணும். இப்போ நான் மின்சார கட்டணத்தை செலுத்துகிறேன், அதற்கு எனக்கு ஒரு சிறு தொகையை அவர்கள் தருகிறார்கள். எனக்கு என்ன நன்மை? வீட்டில் இருந்தபடியே என்னால் செயலியின் மூலமாக தொகையை செலுத்திவிட முடியும். நான் அரசு துறையினுடைய அந்த அலுவலகத்திற்கு 10 மணியிலிருந்து 5 மணி என்கின்ற ஒரு சட்டத்தின் கீழ் நான் போக வேண்டாம். அரசுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? ஒரு ஊழியர் எனக்காக செலவிடுகின்ற நேரம் முழுமையாக மிச்சமடைகிறது, அதை அவர் வேறு ஒரு பணியை செய்வதில் செலவிட முடிகிறது. இவையெல்லாம் இதன் மூலமாக நீங்கிவிட்டன. அரசு இந்த ஊக்கத்தொகையை மென்மேலும் அதிகப்படுத்தி கொண்டே வரும். நாம் அதன் மூலமாக அவர்களுக்கு கூடுதல் ஊக்கத்தொகையை தரலாம், சேவையை இன்னும் நாம் மேம்படுத்தலாம் என்கின்ற இந்த ஊக்க விஷயம் என்பது நமக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே வந்திருக்கிறது என்று சொல்லலாம்.
1: ஓகே சார், பணமில்லா பரிவர்த்தனை யூபிஐ முறையில் நம்ம நாடு எந்த அளவுக்கு முன்னேறியிருக்கு? உலக நாடுகளிடையே இது முக்கிய கவனம் பெற்றதன் காரணம் என்ன சார்?
0: சீனா இதிலே முதலிடம் இருக்கிறது, அப்புறம் அடுத்த 3 இடங்களில் மாறி மாறி நம் நாடும் வந்து கொண்டிருக்கிறது. மேலை நாடுகளில் இது இயல்பாகவே அவர்களுக்கு நடந்து விட்டது. அதனால் அவர்களெல்லாம் பின்னாளில் சேர்ந்த நம்மை போன்றவர்களுக்குண்டான போட்டியை நாம் பார்க்கலாம். சீனாவினுடைய மக்கள் தொகை அதிகமாக இருப்பதனால், அவர்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் அதிகமாக இருப்பதனால் அவர்கள் இதிலே முதல் நிலையில் இருக்கிறார்கள். அது மக்கள் தொகை அடிப்படை. நம் நாடு அதற்கு அடுத்த மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் இன்னும் ஒரு 60% தான் நாம் உள்ளே நுழைந்திருக்கணும். இன்னும் 40% இதற்குள்ளே வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது வர வர அதுவும் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும். இப்போது ஒரு நாட்டினுடைய பண பரிவர்த்தனை என்பது இத்தனை தொகைக்கு மேலே போனால் நான் GST வரேன் அப்படின்னா, இத்தனை தொகைக்குள்ளே நான் இருக்கேன்னு என்னை நிரூபித்துக் கொள்வதற்கும் இது பயன்படுகிறது. நான் எல்லா பேமெண்ட்டையும் யூபிஐ மூலமாகவே வாங்குகிறேன். சில இடங்களில் சொல்லுவாங்க, நாங்கள் பணமே வாங்க மாட்டோம், பணம் எங்கள் கையால் தொடமாட்டோம், எல்லாவற்றையும் நீங்கள் கணக்கில் செலுத்தி விடுங்கள்பாங்க. அப்போ நான் வந்து எந்த ஸ்லாபில் இருக்கேன், அந்த விளிம்பிற்கு உள்ளே இருக்கிறேனா அதற்கு மேலே இருக்கிறேனா என்று என்னை நிர்ணயித்து கொள்வதற்கும் இது பயன்படுகிறது. யூபிஐ பேமெண்ட் என்பது நேர நிர்வாகத்தை அடிப்படையாக கொள்ளாமல், இடத்தை அடிப்படையாக கொள்ளாமல், இப்போ நான் ஒரு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்து இந்த நிலத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லாமல், பதிவுத்துறை அலுவலர்களுக்கு இடையே அது நடக்கும். அதில் ஒரு சில மாற்றங்கள்லாம் தேவைப்படும், அதெல்லாம் பின்னால் வரும். அப்படி வருகின்ற பொழுது மிகப்பெரிய பண பரிவர்த்தனை என்பது இதன் மூலமாக நடைபெறும். பெரிய பண பரிவர்த்தனைகள் கணக்கின் மூலமாக நடந்துவிட்டால் மற்ற பணத்தை அச்சடிப்பதையும் அரசாங்கம் குறைத்துக்கொள்ளும், தேவை இருக்காது. மற்ற எல்லாருமே வந்து டிஜிட்டல் பணத்துக்குள்ளே வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா பணத்தை அச்சடிக்கணும், அதிலிருந்தே நாம் முற்றிலும் விடுபட்டு விட்டோம் என்றால் வருமான வரித்துறைக்கு உண்டான விவரங்கள் இதன் மூலமாக எளிதாக கிடைத்துவிடும். அதனால் முள்ள நம்மளே டிஜிட்டல் பணத்துக்குள்ளே போயிடுவோம் நம்ம.
1: இந்நிகழ்ச்சியின் 2வது பகுதியை நாளை ஒளிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.

நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249986458, விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி ஏஜி

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:01. நிகழ்ச்சியில் தொடர்வது தேன்மழை. நம் நெஞ்சில் எங்கும் நீஞ்சா இடம் பிடித்த பாடல்களை கேட்டு ரசிப்பமானவர்களே, நிகழ்ச்சியில் முதலாவதாக திருமணம் என்றதும் அடக்கம், கண்கள் திறந்திருந்தாலும் உறக்கம், வருவதை நினைத்தால் நடுக்கம். கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், TM சௌந்தரராஜன் பாடிய பாடல். புதிய பறவை திரைப்படத்திற்காக

தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுஷிலா பாடிய பாடல் பாவ மன்னிப்பு திரைப்படத்திற்காக.

நம் நெஞ்சில் என்றும் நீங்க இடம்பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கும் இந்நிகழ்ச்சி தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம், பழங்கால சின்னம் உயிராகம் இன்னும், துள்ளி வரும் வெள்ளி நிலா, கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திற்காக?

தேன்மணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொன்னிறுத்து மெல்லிடையில் பூவாட, பொட்டு வைத்த வண்ணமுகம் நீராட, தாமரையால் ஏன் சிரித்தால் தலைவனுக்கோ தூதுவிட்டால். இருவரும் கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், SP பாலசுப்ரமணியம் மற்றும் P சுஷிலா பாடிய பாடல். சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மூன்றாம் பிறையில் தொட்டில் கட்டி முல்லை மல்லிகை மெத்தையிட்டு தேன்கோயில் கூட்டம் பண்பாடும் இந்த மான்குட்டி கேட்டு கண்மூடும். வாலி வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இசையில் பி. சுஷிலா பாடிய பாடல். கற்பகம் திரைப்படத்திற்காக

தேன்மணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக, காதல் கொண்டாலே ஆடவர்கள் பாவம், புத்தி சொல்லாமல் கொல்லாமல் போகும், அவரை கண்டாலே ஊர் முழுதும் பேசும், தோற்றம் கால்வாசி பைத்தியம் போல் ஆகும். கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா, ஜே பி சந்திரபாபு, எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல். பாத காணிக்கை திரைப்படத்திற்காக

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 11:06. நிகழ்ச்சியில் தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கா. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்கள். இதில் மணிசத்திற்கான நுண்ணுயிர் உரமான பாஸ்போ பாக்டீரியா குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்பு காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். நிலத்தை வாழ்வு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பழக்க வழக்கங்கள். வழங்குபவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் மலரும் மொட்டுக்கள். வளரிளம் பருவத்திற்கான நிகழ்ச்சி. பதின் பருவ மாணவர்களை வழி நடத்துவதில் பெற்றோர் ஆசிரியரின் பங்கு குறித்து உளவியல் ஆலோசகர் டி. விஜயகுமாரி அவர்களுடன் நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய உணவுகளும் உடற்பயிற்சியும் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். எல். ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்விழா. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9:00 அரங்கிசை. இதில் ரஞ்சனி சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி ஆர். தியாகராஜன் அவர்கள் வயலின். கும்பகோணம் கே. சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். எம். ஜி. சுமந்தா அவர்கள் மோர்சிங் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு கோடையின் தாக்கத்தை தவிர்க்க. நெறிப்படுத்துகிறார் சசிகலா. 11:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் வளர்ச்சி பயணம். பிரதமர் திரு. நரேந்திர மோடி தலைமையிலான ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. ஜன்தன் வங்கி கணக்கு குறித்து புதுவை கிராம வங்கியின் தலைவர் திரு. டி. ரத்னவேல் பங்கேற்கும் நேர்முகம். 12:00 கல்வராயன் மலையும் கடுக்காய் மரமும் சித்திரம். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. இதில் பித்துக்குழி பி. முருகதாஸ் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்களிடையே ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். சட்டம் அறிவோம். உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி. பானுமதி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி. ஆனந்தி. 2:15 என்று மினைவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் சுதா ரகுநாதன் அவர்களின் பாட்டு. 4:00 ஒளிச்சித்திரம் இயற்கை திரைப்படம். இசை வித்யாசாகர், கதை இயக்கம் எஸ் பி. ஜனராதன். 5:00 பொன் மாலை பொழுது. 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 குழுவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். எண்ணெய் வித்து பயிர்கள் உயர் விளைச்சல் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் த. நடராஜன் அவர்களுடன் நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன். நாட்டுப்புறல் பாடல் பண்ணை செய்தி ஆகியன. 8:00 செய்தி சுடர். மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் வரிசையில் நிதி சீர்திருத்தம் பற்றி பட்டய கணக்காளர் சென்னை சீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம். உரையாடுபவர் வடிவழகி அவர்கள். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 முதல் 10:25 வரை தேன்மழை. 10:25 முதல் 11:00 வரை மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி பல்வேறு கருப்பணிகள் புதுடெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: their biggest ever victory in Test cricket, defeating Afghanistan by an innings and 300 runs on the third day of the one-off Test in New Chandigarh today. The win surpassed India's previous record Test victory by an innings and 272 runs. It also displayed India's dominant bowling performance that saw them take 15 Afghanistan wickets on the third day. And that is the end of this news bulletin.
1: நேயர்களே, புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை